0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் கொல்லி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தில்லை குனித்த புருவமும் கொவ்வு செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த புட்பாதமும் கண்டு களிபேறு வகை கொண்ட கலைவாய்மை காவலாராம் அப்பமூர்த்திகளைக் கண்ணுற்ற காரியுன் கடவுள் என்று எய்தினை என்றவாறு திருக்குறிப்பு அருள பத்தனாய்ப் பாடமாட்டேன் என்னும் இன்தமிழ் மாலை பாடி துதித்தனர். அத்தா உன் ஆடல் காண்பான் அடியன் நான் வந்தவாறே என்று விடையிருப்பான் போன்று சொல்லரசர் தோத்திரம் அமைந்தவாறு காண்க. தொண்டு செய்யும் காதலிற் பணிந்து போந்து மணியின் சோதி நிறை திருமுண்டின் மாடும் பொற்றேர் அணி திருவீதியுள்ளும் பணிகள் செய்து கும்பிடும் தொழிலராகி புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செய்வார் அருட்பெரு மகிழ்ச்சி பொங்கப் பாடியருளிய திருப்பதிகம் அன்னம்பாலிக்கும் என்பதாம். இத்திருப்பதிகத்தில் அமைந்த அல்லல் என் செய்யும் எனும் நான்காவது திருப்பாடல்

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருமறைக்காடு. திருக்கதவம் அடைக்கப்பாடிய திருப்பதிகம். பண் இந்தளம். திருச்சிற்ற

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திருப்பாலைத்துறை திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் பத்தியாய் உணர்வோர். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி
1: திருமந்திரம். தலைப்பு
0: சங்காரம். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
2: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் ஒடுக்கம் சங்காரம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸனிங் டு shaivam.org ரேடியோஸ். 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வாழா பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ்.
3: வாழா பத்து

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளிச் செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் மேகராக குறிஞ்சி மூன்றாவது கட்டளை, நீர் சேர்வதோர்

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு நெல்வாயில் அறத்துறை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் முத்துசிவிகை பெற்ற பின்பு பாடியருளிய பதிகம் இரண்டாம் திருமுறை பண் பியந்தை காந்தாரம் ராகம் நவரோஸ் திருச்சிற்ற

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பண்ணின் தமிழ் இசை. பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: வாழ்க அந்தணர் வானவர்களே.

நல்லார்கள் சேர்புகலி ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வர.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு ஏகம்பம் உடையார் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

கச்சி ஏகம்பத்தே பற்றுகள் தேரும் உகந்தவனே படலா கச்சே சுற்றுகள் தேர் விடை மேல் வருவாய் நில் துணையடியே அடி நின்ற சூழல் அகோசரல் மாலுக்கு அயற்கல் சூழ்முடி காண்பரிதாயிற்று கார்முகிலில் இடி நின்ற சூழ்குற

பைகம்பர் ஈங்கோய் மலை புனத்துள் ஐயார் ஐயார் வருகலை ஏலல் கரிதொடர்.

மாந்தர் உற்ற செல்வல் கள்ளல் பெரிய சிறுவனத்தாக்கு அந்தி கல்வேயல் வெள்ள பெரிய சடைத்திரு ஏகம்பரே வீ அற

யான் என்று கத்தளி இன்றே உகழ்ந்தளித்த கச்சி ஏகம்பரேயே. அல்பரல் கால் அனல் நீர் நிலம் தில்கள் அருக்கள் அருக்கள் அணு அம்பரம் கொள்வதோர்

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: தேவார அனுமுறை திரட்டு என சொல்லுகின்ற பொழுது இந்த நூல் சைவர்கள் மத்தியிலே இல்லத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு நூலாகும். இதற்கு பல பெரியோர்கள், பல அறிஞர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். கூனா சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். இதற்கும் மேலாக வெள்ளை வாரணம் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற அந்த ஞானசீலரும், திருநெல்வேலியை சேர்ந்த மாவே நெல்லம்பி பிள்ளை அவர்களும் தனித்தனியாக உரை எழுதியிருக்கிறார்கள். வெள்ளை வாரணம் அவர்கள் எழுதிய உரையும், மாவே நெல்லையப்பர் பிள்ளை அவர்கள் எழுதிய உரையையும் திருவாவூர்தி ஆதீனம் அங்கே ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றது. ஆகையினாலே இந்த நூலானது நாம் அவசியமாக ஓதி உணர வேண்டிய ஒன்றாக வைத்து அங்கே உரையாசிரியன்மார்கள் நன்றாக உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த விதத்திலே இன்று முதலிலே பதி முது நிலை, இந்த பதி முது நிலை என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த பதி முது நிலை என்கின்ற முதல் அதிகார அந்த தலைப்பினது பொருள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். பதி முது நிலை என்பது இறைவனது பழமையான தன்மை. இறைவனது பழமையான தன்மை, இந்த பழமையான தன்மை என்பதிலேயே அவன் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள், என்றைக்கும் ஒருபடித்தாயிருக்கின்றான். அவன் எப்படி இருக்கின்றான்? பதி முது நிலை, இறைவனது பழமையான தன்மை. இதிலே பதி என்றதற்கு பொருள் என்ன? பதி என்றால் என்னவென்றால், பரம்பொருளாகிய நம்முடைய பெருமான் தன் நிலையிலே இருக்கின்ற பொழுது சிவன் என்று அழைக்கப்படுகின்றான். உயிர்கள் பொருட்டு அவன் இயக்கத்திற்கு பயனடையும்படியாக செய்கின்ற பொழுது அவன் சக்தி என்று அழைக்கப்படுகின்றான். அந்த சக்தி என்று அழைக்கப்பட்டு உயிர்கள் மலர் நீக்குவதற்காக அவன் ஐந்தொழிலை செய்கின்ற போது பதி என்று அழைக்கப்படுகிறான். எனவே பதி என்பது உயிர்கள் ஐந்து உயிர்களுக்கு பொருட்டாக ஐந்தொழில் செய்கின்ற பொழுது அவன் பதி என்று அழைக்கப்படுகின்றான். இந்த எம்பெருமானவன் உயிர்கள் பொருட்டு ஐந்தொழில் செய்கின்ற காரணத்தினாலே தான் பதி என்று அழைக்கப்படுகிறான். அதனால்தான் பதி முது நிலை. உயிர்கள் பொருட்டு அவன் ஐந்தொழிலை செய்பவன் அவனே என்பதை காட்டுவதற்காகத்தான் முதன் முதலிலே இந்த பதி முது நிலையிலே நாமெல்லாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய முதல் திருவாக்கிய வைத்து காட்டுறார். தோளுடைய செவியன் என்ற அந்த திருப்பாட்டையே வைத்து காட்டுகிறார். உங்கள் அனைவருக்கும் ஒன்று ஞாபகம் ஊட்டுகிறேன். 12 திருமறைகளும் எப்படி அமைந்திருக்கிறது? தோருடைய என்று ஆரம்பிக்கிறோம், தோ ஓ என்று ஆரம்பித்து 12 திருமறையிலே உலகலாம் என்று முடிகிறது. ஆக தோயும் ஓம் என்று முடிகிறது. இதே போல உமாவிசுவாச்சாரியார் அனுச்சியில் இருக்கின்ற இந்த தேவார அருள்முறை திரட்டிலே இதே போன்று தோடு என்ற ஓ என்பதை ஆரம்பித்து முடிவிலே துயர் போமே, அந்த போமேலேயே அது அசை சொல் ஆகி விம்மிலே முடிகிறது. எனவே துயர் ஓம் என்ற கடைசி 99வது பாட்டலை வைத்து அதே இதிலே ஓம் என்ற இதிலே அங்கே உணர்த்தி காட்டுகின்றார். இதிலே அழகாக நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமானுடைய வாக்கை வைத்து இந்த அதிகார தலைப்பில் நாம் இதில் எதை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்கு அந்த திருப்பாடலை சொல்லிக் கொண்டு வணக்கம் சொல்லுகிறேன்.

0: இந்த திருப்பாடலில் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் பல நாட்கள் பேசலாம். ஆனால் நம்முடைய அதிகார தலைப்புக்கு மட்டும் ஏற்படுத்தி பேசுதல் தான் இந்த நூலினுடைய ஒரு நோக்கம். அகத்தியர் தேவா நம்முடைய தேவார அருள்முறை திரட்டினுடைய ஒரு நோக்கம். ஆகினாலே இதற்கு உரிய இந்த பதிமுதுநிலை என்ற தலைப்புக்கு இந்த பாடலிலே எந்த சொல்லாட்சியும் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். இதே போன்று விளக்கம் தருவதற்கு பல நூல் நம்மிடம் இருக்கிறது. தேவார அருள்முறை திரட்டு என்பதை ஒரு இது இருப்பதைப் போல திருவாசக அருள்முறை திரட்டு என்று ஒன்று இருக்கிறது. அதுவும் இதையே போன்றுதான். திருநெல்வேலி தாசில்தார் மாலை நெல்லையப்ப பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் திருவாசக அருள்முறை திரட்டு. அந்த நூலை படிக்காமல் திருவாசகத்தை தொடுவது தவறு. ஏனென்றால் அந்த நூல் குருவருள் விளக்கம் என சொல்லக்கூடிய தண்டமான தேசிகரை பின்பற்றி நமக்கு பேருவாறு செய்திருக்கிறார். திருவாசகத்தில் வருகின்ற அதிகாரத்தினுடைய அந்த ஓர் பதிகத்தினுடைய தலைப்புக்கு பொருள், துணை தலைப்பாக வருகிற அகத்திய சூத்திரத்துக்கு பொருள், அதற்கு பின்பு அந்த பதிகத்தின் கீழ் வருகின்ற ஒரு பாடலை இயங்குபடுத்தி காட்டுவார். ஆக அந்த அளவிற்கு அது ஒரு முக்கியமான ஒரு நூலாக இருக்கிறது. திருவாசக அருள்முறை திரட்டு என்று ஒன்று இருக்கிறது. இதே போல திருக்கோவையாரை நாம் படிப்பதற்கு முன்பாக திருக்கோவையார் உண்மை விளக்கம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. சன தண்டமாணி தேசிகர் எழுதுனது. அந்த திருக்கோவையார் உண்மை விளக்க நூலை நாம் படித்தால்தான் திருக்கோவையார் நமக்கு படித்ததனுடைய கருத்து, திருக்கோவையாருடைய நோக்கம் நமக்கு நன்றாக தெரிய வரும். எனவே சில நூல்களுக்கு நாம் அந்த நூலுக்கு நுழைவதற்கு முன்பாக எந்தெந்த நூல்களை நாம் படித்த வேண்டும் என்று இருக்கிறது. ஆக அந்த வகையிலே நம்முடைய திருமுறையை வைத்துக் கொண்டு இந்த சாஸ்திர நூலிலே பதிமுது நிலையை அழகாக நம்முடைய மாவிசுவாச்சியரை குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த தோளுடைய செவியன் என்று வருகின்ற இந்த திருப்பாடலிலே விடை ஏறி என்பது படைத்தல் தொழிலையும், மதிசூடி என்பது காத்தல் தொழிலையும், பொடிபூசி என்பது அழித்தல் தொழிலையும், கள்வன் என்பது மறைத்தல் தொழிலையும், அருள் செய்த என்பது அருளல் தொழிலையும் குறிக்கிறது. இந்த ஐந்து தொழிலையும் கால எல்லைக்கு அப்பாற்பட்டு செய்து வருதலின் இது பதிமுது நிலை. இந்த ஐந்து தொழில்களையும் இன்று செய்யவில்லை, நேற்று செய்யவில்லை. என்று உயிர் உண்டோ அன்று சிவம் உண்டு, என்று சிவம் உண்டோ அன்றே இந்த உயிர்கள் கிடைத்தேன், அன்று முதலே அவன் ஐந்து தொழில் செய்கிறான். இதுதான் நம்முடைய திருவிளையாடல் புராணத்தில் கால்மாறி ஆடிய படலத்தில் அங்கே ராஜசேகர பாண்டியன் அங்கே மனக்குறை கொண்டான். சுவாமி, நீ இடைவிடாது என்று தொட்டே ஆடிக்கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய ஒன்றிய பாதம் நோகுமே என்று சொன்னான். ஆகையினாலே இந்த ஐந்தொழில் என சொல்லக்கூடியது கால எல்லைக்கு அப்பாற்பட்டு செய்து வருதலின் இது பதிமுதுநிலை என்று இங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அங்கே இறைவனது முதுமைத்தன்மையை சொல்லுகின்ற பொழுது இறைவனானவன் நோயுற்ற குழந்தையை தன்னுடைய நோயினை தெரியாத வீதியிலே விளையாடுவ, அப்பொழுது அந்த குழந்தையின் தாய் அந்த குழந்தையை பற்றி கவலை கொள்வதைப் போல மலப்பினியால் விட்டிருக்கின்ற உயிர்கள் தான் அறியாதிருக்க இறைவன் தான் அங்கே தாயாக இருந்து ஐந்தொழிலை செய்து பிணி நீக்கத்திற்கு அவனே முயற்சிக்கின்றான், அவனே ஒரு நடவடிக்கை எடுக்கின்றான். என உயிர்கள் அறியாது, உயிர்கள் இயலாது. எனவே இது அவனது பெரிய ஒரு கருணைத்தன்மையை நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவது நம்முடைய இந்த பதி முதுநிலை என சொல்லுகின்ற பொழுது நாமெல்லாம் ஐந்தொழிலுக்கு உட்பட்டவர்கள், அவனது ஆணைக்கு உட்பட்டவர்கள். ஆகையினாலே தான் எப்படி ஒரு நாட்டிலே இருக்கின்ற மக்கள் அந்த நாட்டிலே இருக்கின்ற அரசனுக்கு அடிமையோ, இதை போல உயிர்களாகிய நாம் சிவனது ஐந்தொழிலுக்கு உட்பட்டவர்கள். எந்த ஒரு ஆன்மாவும் அவன் ஐந்தொழிலுக்கு அப்பாற்பட்டது அன்று. ஆனால் ஐந்தொழிலுக்கு அப்பாற்பட்டவர்கள் உண்டோ என்றால் அதுவும் உண்டு. எங்கே சொல்லப்படுகிறது? சர்வ ஞானோத்தர ஆகமம் என்று இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய நூல்களெல்லாம் தமிழில் உள்ளதுதான். தயவுசெய்து வேற மொழியில் உள்ளது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். தமிழிலே இருக்கிறது சர்வ ஞானோத்தர ஆகமம். இதை மொழிபெயர்ப்பு செய்தவர் பெயர் தெரியவில்லை. தூத்துக்குடி முத்தைய பிள்ளை அவர்கள் இதற்கு நன்றாக விளை எழுதியிருக்கிறார்கள். இந்த நூல் எப்படி அமைந்திருக்கும் என சொன்னால் நம்முடைய முருகப்பெருமானுக்கு ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் உபதேசம் செய்ததாக அமைந்திருக்கும். அதிலே வரக்கூடிய ஒரு செய்தி எல்லா உயிர்களும் ஐந்து உயிர்களுக்கு உட்பட்டது, ஆனால் சிவஞானிகள் மட்டும் அந்த ஞானாமிரத சிவஞான அமிர்தத்தை உண்டு கொண்டு ஐந்தொழியில் அகப்படாமல் இருப்பர். சிவஞான அமிர்தம் பண்ணிக்கொண்டு பரமசிருஷ்டி கர்மத்தில் அகப்படாது என்றும் பரசிவனை போலவே நித்தனாய் இருப்பர் சிவஞானிகள். எனவே சிவஞானிகள் மட்டும் இந்த ஐந்தொழிலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய நடராஜ பெருமான் இருக்கின்ற அந்த படிமத்தின் பக்கத்திலே காரைக்காலம்மையாரை வைத்திருக்கிறோம், மணிவாசக பிறந்தகை வைத்திருக்கிறோம். ஏனெனில் அவர்களெல்லாம் ஐந்தொழிலுக்கு அகப்படாமல் சிவமே ஆகின்றவர்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான். ஆகையினாலே தான் இதிலே அழகாக பதிமூது நிலையிலே உயிர்கள் பொருட்டு சிவம் ஐந்தொழில் செய்கிறான் என்பதை காட்டுகிறான். இரண்டாவது, அந்த பெருமான் சக்தியையும் இயக்குகின்றான், அதான் அவனது முதுமை, அதான் அவனது மேலாண்மை. அந்த பெருமானவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என சொன்னால், சிவபெருமானே சூரியன் என்றும் அந்த சூரியன் பயனாக இருக்கின்ற கதிர்கள் சக்தி என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த கதிர்கள் என சொல்லக்கூடியது அதற்கு மூலம் சூரியனே. இதே போன்றுதான் பரம்பொருளானவர் அவரே பதி, அம்பிகையானவள் அவரது கருணை திறன், அவரது செயல்பாடுகள். ஆகையினாலே தான் உயிர்களுக்கு முதலிலே சிவம் தன்னை காட்டுவதற்கு முன்பாக தன்னிடம் வந்த சேர்த்த அருளை முதலில் காட்டுவார். அருளை தரிசித்த பின்புதான் உயிர்கள் சிவத்தை தரிசிக்கும். அருளை அறிந்த பின்புதான் உயிர்கள் சிவத்தை காட்டும். இது எதை போன்றது என சொன்னார், சூரியன் என்பது சிவம். அந்த சிவமானது காலையிலே சூரியன் தெரிவதற்கு முன்பாக அதனது கதிர்களாகிய அந்த ஒளி முதலில் வானத்தில் தோன்றும். எனவே ஒளி முதலில் தோன்றி பின் சூரியனை காண்பதைப் போல முதலில் உயிர்களுக்கு சக்தியை அவன் காட்டி அருளினை காட்டி தன்னை காட்டுகிறான். ஆகையினாலே முதலில் அருள் தோன்றும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அருளின் வடிவமாக்கிய அம்பிகையை குறிப்பாக தோளுடைய செவி, அங்கே அர்த்தநாரீஸ்வரராக இருக்கின்ற அந்த பெருமானை சொல்லி காட்டுகின்றார். இதிலே அதைவிட மேலாக அவனது மேலாம் தன்மை எது என்று சொன்னால், அவன் குறிப்பிடுகின்ற அருமையான ஒரு வார்த்தை கல்வன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த கல்வன் என்று சொல்லக்கூடியது சிவபெருமான் ஒருவனையே குறிக்கும் என்று நம்முடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வன் என்று சொன்னால் நம்முடைய சைவ நூல்களின்படி அது சிவத்தை குறிக்கும். திருமூல தேவ நாயனார் உயிரையும் குறிப்பதாக ஒரு இடத்திலே ஒரு திருப்பாடல் திருமந்திரத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த கல்வன் என்பது சிவத்தை குறிக்கும் என்பதற்கு பல விளக்கங்கள் இருக்கிறது, அதை பின்னொரு சமயத்திலே நான் சொல்றேன். இந்த கல்வன் என்ற சொல்லாட்சி எங்கே இருக்கிறது, அவரது மேலாண்மை காட்டுவது எங்கே இருக்கிறது என சொன்னால், வேதம் நான்கு, அதிலே ரிக்கஜு சாம மூலம், யஜூர் மத்தி, யஜூர் வேதம் என்பது மத்தியிலே வருகிறது. அந்த யஜூர் வேதத்தின் மத்தியிலே ஸ்ரீருத்ரம் வருகிறது. ஸ்ரீருத்ரம் பதினோரு அனுபாகத்தை உடையது. அந்த பதினோரு அனுபாகத்திலே ஏழாவது அனுபாகத்தில் தான் ஐந்தெழுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கொடிக்கவியில வரும்போது உணர்த்தியிருக்கிறேன். இந்த ஸ்ரீருத்ரத்தில் மூணாவது அனுபாகத்திலே பதினேழு இடங்களில் சிவத்தை கல்வன் கல்வன் கல்வன் என்றே குறிப்பிடப்படுகிறது. எனவே வேதத்திலே சிவனை கல்வன் என்று சொல்லப்படுகிறது. ஏன் வேதத்திலே சிவத்தை கல்வன் என்று சொல்லப்படுகிறது என சொன்னால், பல பொருள் இருக்கிறது, அதை ஒன்று ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் சர்வ வியாபியாக எல்லா உயிர்களிடத்தும் இருந்தும் கூட உடன் இருக்கின்ற அந்த உயிருக்கு தன்னை காட்டாமல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றான். ஆகையினாலே தான் அங்கே கல்வன் என்று பல இடங்களிலேயே நம்முடைய திருமறைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் இங்கே அருமையான ஒரு சொல்லாட்சியாக கல்வன் என்ற ஒரு வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வன் என்பதற்கு ஒரு விளக்கத்தை இன்னொரு சமயத்திலே தனியாகவே அடியில் சில விளக்கங்கள் கொடுக்க இருக்கிறேன். அடுத்து இரண்டாவது திருப்பாடல். இந்த இரண்டாவது திருப்பாடல் அருமையான ஒரு பாடல். உருவமும் உயிரும் ஆகி ஓதிய உலகுக்கு எல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் இன்றையும் பெருமான் மிக்க அருவிதொன் சொரியும் அண்ணா மலையுழாய் அண்டர்கோவே மருவினின் பாதம் மல்லால் மற்றொரு மாடிலேனே. அப்பர்பெருமான் நாலா அப்பர்பெருமானுடைய திருவாக்காக நான்காவது திருமுறையிலே திருவண்ணாமலை பரிகத்திலே உள்ளது. உருவம் உயிரும் ஆகி அவன் எப்படி இருக்கின்றான்? இந்த உலகம் முழுவதும் தன்னுடைய வடிவமாகவே இருக்கின்றான். தன்னை தானே எல்லா உலகமும் எல்லா உயிர்களிடத்தும் அவன் வியாபித்து இருக்கின்றான். அதான் உருவமும் உயிருமாகி ஓடிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம் பெருமான். இதுதான் ரொம்ப முக்கியம். பதி முதுநிலை இறைவன் தான் உயிர்களுக்கு பிறப்பு வீடாக இருக்கின்றான். பிறப்பு என்பது எது? உயிர்களை மாயையுள் அமிழ்த்தி கண்மத்தை புசிக்க செய்வது. எனவே உயிர்களை அங்கே பந்தப்படுத்துகிறது. எதை? ஆணவர நீக்கத்திற்காக மாயை கண்மத்திலே பந்தப்படுத்துவதும், பந்தப்படுத்தப்பட்ட உயிர்களை பரிபக்குவம் அடைந்த பின்பு வீடு பேரும் கொடுப்பதும் அவனே ஆவதான். அதனால்தான் அதன் பதிமுதுநிலை. சிவபெருமான் ஒருவனே உயிர்களை அங்கே ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்முரத்தையும் பந்தப்படுத்துவதும் விடுவிப்பதும் அவனே என்று அழகாக அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நம்முடைய மணிவாசக பெருந்தகையும் திருப்பொற்சுண்ணத்திலே பந்தமும் வீடும் ஆயினார்க்கு என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இதை அழகாக சிவம்தான் உயிர்கள் பொருட்டாக உயிர்களை மாயையிலே அமிழ்த்துகிறான் என்பதை தாய்மான சுவாமிகளுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார்? ஒரு வனத்திலே ஒரு புலி ஒன்று தன் கன்றோடு மேய்ந்து கொண்டிருக்கின்ற மானை கண்டது. இந்த மான் கண்ணோடு மேய்ந்து கொண்டிருக்கிறது, புலி பாய்ந்து வருகிறது. அப்படி இந்த தாய்ப்புலி என்ன செய்கிறது? தன்னுடைய கன்றினை அந்த புலியின் பக்கம் தள்ளி விட்டு விட்டு தாய்மான் தப்பி விடுகிறது. இதே போல பாய புலி முன் கன்றை காட்டும்படி அகிலமாய பெரும்படைக்கே இலக்காய் வைத்தனையோ. எனவே அந்த கன்றினை புலிப்பால் தள்ளிவிட்டதை போலவே பெருமானே என்னை மாயை ஆகிய புலியிடம் நீ தள்ளிவிட்டாய் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார் தாய்மான சுவாமியுடைய அருமையான ஒரு வாக்கு. எனவே இறைவனானவன் நம்முடைய மலபந்தத்தை நீக்குவதற்கு கண்மமாயில் அமிழ்த்துபவரும் அவரே. இதை அப்பர் பெருமான் காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கயம்புக நூக்கியிட அந்த பிறவியாகி அந்த நீருக்குள்ளே நம்மை தள்ளிவிட்டு அமிழ்த்தியது யார்? பெருமான் தான். ஏன்? மகநீக்கத்தின் பொருட்டு என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இதைத்தான் திருவாசகத்திலே ஆனந்த மாலையிலே தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி. ஆக மாயை கர்மத்தில் அமிழ்த்தியது நீதான். அது எப்படி கரையேற வேண்டும் என்று வழியையும் காட்டுவது நீதான். மாலும் காட்டி வழியும் காட்டி என்று அந்த பதிமுதுகையை அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்த மூன்றாவது திருப்பாடல் அப்பர்பெருமான் அருளி செய்தது ஐந்தாவது ஐந்தாவது அங்கே திருமுறையிலே உள்ளது. 97வது பதிகமாகிய சித்தத்தொகை திருக்குறுந்தொகை. இந்த சித்தத்தொகை திருக்குறுந்தொகைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு என சொன்னார்? இந்த பதிகம் மட்டும் 30 திருப்பாடல்களை உடையது. பதிகம் என்று சொன்னால் 10 பாடல்கள் என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அன்று பதிகம் என்ற சொல்லுக்கு தொகுப்பு. இந்த பதிகம் என்ற சொல்லுக்கு தொகுப்பு என்று ஒன்று அட்டவணை என்ற ஒரு பொருளும் உண்டு. ஆகையினாலே இங்க 30 பாடல்களை கொண்டிருக்கும். அந்த பதிகத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால் ஆனா அவனாக ஆரம்பித்து ஒவ்வொரு பாடலும். அதுதான் நம்முடைய அப்பர்பெருமான் நாம் மனப்பாடம் செய்வதற்கு அங்கே ஒரு எளிமைப்படுத்துவதை போல ஒவ்வொரு பாடலையும் ஆனா அடுத்த பாடல் ஆவண்ணா அதுக்கு அடுத்த பாடல் ஈனா என்று கூட ஆரம்பிக்கும். இது வர்க்கக்கோவை என்று எடுத்துக்கொள்ளுதல் கூடாது. ஆனால் அந்த விதத்திலே இதை அடுத்து கொண்டிருக்கிறது. அங்கே இறைவனானவன் எப்படி இருக்கின்றான்? அண்டம் ஆறினில் ஊடு கடந்து உம்பர் உண்டு போதும் ஓர் ஒன்சுடர் அச்சுடர் கண்டு இங்கு ஆள் அறிவார் அறிவாரெல்லாம் வெண்திங்கள் கண்ணியை வேதியர் என்பனே என்பரே. இது அருமையான ஒரு பாடல். அண்டம் ஆறில் ஊடு கடந்து உம்பர் உண்டு போரும். இந்த உலகிலே நாம் காணுகின்ற இந்த பௌதிக ஒளிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பேரொளி ஒன்று இருக்கின்றது. அந்த பேரொளி எப்படிப்பட்டது? ஒன் சுடர். அது அருமையான ஒரு ஜோதியாக இருக்கிறது. பௌதிக ஜோதி வேறு, இறைவன் இருக்கின்ற ஒரு ஜோதி வேறு. எனவே அங்கே அருமையான ஒரு சுடராக இருக்கிறார். அந்த சுடர் எப்பேற்பட்ட சுடர்? கண்டிங்கு ஆறறிவார். அந்த பெருமான் சுடர் வடிவிலே இருக்கின்றான். சுடர் வடிவிலே இருக்கின்ற உண்மையை யார்தான் அறியக்கூடும்? அந்த உண்மையை அறிந்தவர்கள் அறிவார் எல்லாம். அந்த சுடர் எது? வெண் திங்கள் கண்ணி வேதியன் என்பதே. அந்த சுடரை சிவம் என்றே உணர்ந்தவர்கள் சொல்லுவார்கள். இது எதை காட்டுகிறது? வேதத்திலே சிவனை பெயர் கூறாது, சுட்டு சொற்களாக தான் சொல்லி வரும். பெயர் என்று எதற்கு வந்து விட்டதோ அது சுட்டுப்பொருளாகி அனித்தியமாகிவிடும். ஆனால் இங்கே நம்முடைய நம்முடைய வேதத்திலே சுட்டு சுருளாக சொல்லப்பட்டே வருகிறது. அந்த வேதத்தினுடைய சாரத்தை எடுத்து சிவகாயத்ரி என்று கொண்டிருக்கிறது. அந்த சிவகாயத்ரியிலே அங்கே சொல்லுகின்ற பொழுது அந்த சிவகாயத்ரியினுடைய உட்பொருள் சிவமே. ஏனெனில் காயத்ரியிலே சிவத்தை ஒரு ஜோதி என்று தான் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் மாதவ சிவஞான சுவாமிகள் ஸ்லோக பஞ்சகத்திலே உயர் காயத்ரிக்கு உரிப்பொருளாதவின் அப்படிமார். ஆகையினாலே அந்த சிவகாயத்திரே ஓம் பூர் புவஸ்துவ ஓம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரசோதயா. இதனுடைய பொருள், யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடருடைய கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக. எனவே அந்த சுடர் எந்த சுடர்? சொல்லக விளக்கது சோதி உள்ளது. சோதி உள்ளது எது? அது ஆதியும் அந்தமும் இல்லா அருண் பெரும் சோதி. எனவே அவன் சோதி வடிவிலே அவன் இருக்கின்றான். இதைத்தான் இங்கே அழகாக நம்முடைய நூல்களிலே நம்முடைய பெருமானானவர் அங்கே ஜோதி வடிவிலே இருக்கின்றான் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். அந்த சொல்லி பாடுகின்ற பொழுது கண்டிங்கு ஆர் அறிவார், இறைவனை யார் அறிவார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பு அறிந்தவர்கள் வெண்டிங்கள் கண்ணி வேதே என்பவரே. அப்ப அறியாதார் ஒரு கூட்டம் இருக்கிறது, அறிந்த கூட்டம் ஒன்று இருக்கிறது. அறியாதார் யார் எனில் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் காண முற்பட்டவர்கள். ஒரு பொருளை காண முடியவே இல்லை என சொன்னால் அது இல்பொருளாகிவிடும். முயல் கொம்பு, ஆமை இறகு, இதெல்லாம் இல்பொருள், ஆகாய தாமரை. ஆனால் இறைவன் இந்த பாசு ஞானத்திற்கும் பாஷ ஞானத்திற்கும் அகப்பட மாட்டார். ஆனால் அதே பெருமானானவர் பதிஞானத்திற்கு அகப்படுகிறார். பதிஞானத்தை அடைந்தவர்கள் அந்த சோதியானது எப்பேற்பட்டது என்று சொல்வார்கள். அது சிவமே என்று கூறுவார்கள். இப்படி நம்முடைய பெருமானானவர் சோதி வடிவிலே இருக்கின்றார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கார்த்திகை மாசத்திலே நாம் சொக்கப்பனை என்ற ஒன்றை ஏற்றுகிறோம். அவன் ஜோதி வடிவிலே இருக்கிறான் என்பதைத்தான் திருவண்ணாமலையிலே பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அந்த ஜோதி வடிவிலே காட்சி தந்தார். அவன் ஜோதி வடிவிலே இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் இறைவன் இருக்கிற சன்னதியிலே சோதி சுடர் ஏற்றுகிறோம். ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தரிசனம் செய்கின்ற பொழுது பாபத்தை சம்பாதித்து விடக்கூடாது. விளக்கறியா சன்னதியை தரிசனம் செய்தல் கூடாது. வஸ்திரம் இல்லாத சுவாமியை தரிசனம் செய்தல் கூடாது. கழுத்திலே மலர் மாலை இல்லாத சுவாமியை தரிசனம் செய்தல் கூடாது. அப்படி தரிசனம் செய்தால் அது நமக்கு ஒரு பாவத்தை கொடுக்கும் என்று சொல்லுவாட்டுவார்கள். எனவே ஆலய சன்னதியிலே அங்கு சுடர் என்று ஏற்றப்படுவது ஏன் என்று சொன்னால் அவன் ஜோதி வடிவிலே இருக்கிறான். ஆகையினாலே தான் சிவாலயங்களிலே அங்கே சுடரினை ஏற்றி அங்கே அவனை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிந்து கொண்டு சொல்லிக்கொண்டு இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த செய்தியை தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமானுடைய திருவாக்கிலே இருக்கின்ற திருப்பாசுரத்திலே முதல் திருப்பாசுரத்திலே மூன்று பாடல்கள் சிந்தனைக்கு வருகிறது. ஆகையினாலே அதையெல்லாம் நம் கையிலே வைத்துக் கொண்டால் சிந்தனைக்கு லகுவாக இருக்கும். அந்த திருப்பாசுர சிந்தனையிலே இருந்து நேரடியாகவே நூல் விளக்கத்திற்கு வர இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இந்த சிந்தனையை அடைய நிறைவு செய்து கொண்டு இதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினருக்கும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற சீரடியார்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி சிதம்பரம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்டப்பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: చుట్టూ పార్వతీ ఉక్కడలాగిய அம்பலவாணருடைய திருங்கருணையினாலே திருவாசகம் திருவண்ட பகுதியிலே 165வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணும். திருவாசகம் என்கின்ற ஒரு அற்புத நூல் தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு சைவர்களுக்கு கிடைத்த ஒரு அரிய பெரிய உயர்ந்த செல்வம். அந்த நூலை பற்றி தெரிந்தவர்கள் கொஞ்சம், தெரியாதவர்கள் அதிகம். அதனாலே அந்த திருவாசகத்தினுடைய அருமை பெருமை அளவிட முடியாதது. அது சாதாரண படிப்புடையவர்கள் சாதாரணமான பக்தியுடையவர்களாலையும் அறிய முடியாது. சாதாரண படிப்பாலையும் சாதாரண பக்தி பத்தி, சாதாரணமான பக்தி விசேட பக்தி, அப்படி சாதாரண பக்தியுடையவர்களாலும் சாதாரண படிப்புடையவர்களாலும் அறிய முடியாது. இது விசேடமான படிப்பும் விசேடமான பக்தியும் உடையவர்களாலே அறியப்படுவது. அப்படிப்பட்ட அந்த திருவாசகம் இந்த தமிழ்நாட்டிலே திருவாதூரிலே, மதுரைக்கு வடகிழக்கு திருவாதூரிலே அவதாரம் பண்ணிய மாணிக்க வாசகர் பாடி, அந்த திருவாதூரிலே அவதாரம் பண்ணி திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலே சிவருமான் வந்து உபதேசம் செய்ய, அந்த உபதேசத்தின் மூலமாக ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் மூலமாக பாடுவார். அந்த உபதேசம் அவருடைய ஆன்மாவை மாணிக்க வாசகரை சிவமாக ஆக்கியது. இதை கேட்பவர்கள் எல்லாரையும் சிவமாக ஆக்க வல்லது. திருவாசகத்தை படிப்பவர்கள் கேட்பவர்கள் எல்லாரையும் சிவமாக ஆக்க வல்லது. பிறவி எடுத்தவர்கள் கட்டாயம் இறப்பது நிச்சயம். இதை யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. நான் அவ்வளவு ஏமாந்தவன் அல்ல, என்னை எவனும் பிடிக்க முடியாது என்று யாராலையும் இருக்க முடியாது. முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வந்து மண்ணாவதும் கண்டு, அதனாலே எல்லாரும் இறப்பார்கள். அப்படி இறந்த பிறகு அடைகின்ற கதி என்று ஒன்று இருக்கிறது. உயிர் இறந்த பிறகு அடைகின்ற கதி. இப்பொழுது இங்கே வந்திருக்கிறேன். இது ஒரு பறந்தது போல. இப்ப நான் வந்து ஜீகமுட்டிக்கு போறது இறப்பது போல. அதனால எனக்கு அடுத்தாற் போல கதி. இப்ப வந்திருக்கிற இடம் ஒன்று, அப்புறம் செல்லுகின்ற இடம் ஒன்று. அப்படி செல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த இடம் வந்து வசதி உள்ளதா இருக்கும். இப்ப பெரும் பணக்காரர்லாம் ரயில்ல ரிசர்வ் பண்ணிடுறான், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரிசர்வ் பண்ணிடுறான். அதுக்கு மேல என்ன வசதி உள்ள பணக்காரன் ஏசி காரு வசதியான 50 லட்சம் 80 லட்சம் போட்டு காரு வாங்கிடுறான். அவன் சுகமா போறான். இப்ப குளித்தலேருந்து லாலாப்பேட்டைக்குள்ள வர்றதுக்குள்ள அடியன் பட்டபாடு அந்த சிவனுக்கு தான் தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் அவன் பேசாம இருக்கிறான். அதான் ஒரு ஆச்சரியம். எவனா கஷ்டப்பட்டு போறேன் நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிறான். அதனாலே வந்து உயிர் வந்திருக்கிறது என்றால் கட்டாயம் ஒரு காலத்திலே செல்லும். சென்றால் எங்கே தெரிஞ்சு தங்குவது என்பது முக்கியமானது. அப்படி தங்குகின்ற இடத்தை நல்ல இடமாக ஆக்கி தருவதுதான் இந்த திருவாசகம். திருவாசகம் கேட்டவர்களுக்கெல்லாம் நல்ல இடத்தை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் இளங்குற. அதனாலே அப்படிப்பட்ட மாணிக்க வாசகரை ஜெபமாக ஆக்கிய உடனே அவர் ஆனந்தமயமாக ஆகிவிட்டார். ஆனந்தமயம் என்றால் உலகில் துன்பங்கள் எதுவும் இல்லாமல் அந்த சிவானந்தா அனுபவத்து வந்துருச்சு. சிவன் கொடுத்த அந்த ஞானம் தனக்கு அனுபவத்துக்கு வந்து அதனாலே அவருக்கு விளைந்த ஒரு மகிழ்ச்சி எல்லை இல்லாதது. மகிழ்ச்சி எல்லை இல்லாதது. இப்போ திடீர்னு நமக்கு ஒரு 50 லட்சம் பணம் கிடைச்சுன்னு வச்சுக்கோ, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும்? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் சொல்ல முடியாத மகிழ்ச்சி. ஒரு 50 லட்சம் திடீர்னு கிடைச்சது, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த அது கூட ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அப்புறம் ஒரு கவலையும், ஒரு அந்த பணத்தினால ஒரு கவலை, ஒரு எங்க பத்திரம் பண்றது, எப்படி பத்திரம் பண்றது, வெளியில சொல்லவும் முடியாது. சொன்னா அவன் ஏதாவது நம்மள ஏதாவது பிடிங்கிட்டான் என்ன பண்றது, மோதி விட்டா என்ன பண்றது, வெளியில தெரியப்படாது என்றெல்லாம் பெரும் கவலை வந்துடும். அதுல ஏதாவது கொஞ்சம் செலவா போச்சுன்னா இன்னும் ரொம்ப கவலை. இப்படி எல்லாம் இந்த பொருளிலாலே மகிழ்ச்சியும் இருக்கும், வேதனையும் இருக்கும். இந்த ஆனந்தத்தினாலே மகிழ்ச்சி தான் தவிர வேதனை இருக்கும். இந்த ஆனந்தம் சிவானந்தத்தினாலே முழுவதும் மகிழ்ச்சி தான். அப்படி ஜெவருமான் அவருக்கு செய்த அந்த ஆனந்தத்தை இதுல சொல்லி மகிழ்கிறார் இந்த திருவண்ட பகுதி கடைசியில். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயனு வல்லாளன் தென்னன் பெருந்துறையான் பிச்சை ஏற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து எடுத்தி கருணை வெள்ளத்தெடுத்தி வினைகடிந்த வேதியனை தில்லநகர்வுக்கு சித்தம்பலம் ஒல்லை விடையாரை பாடுங்காரம்மானாயினு திருவம்மானிலே. அதனால எல்லை இல்லாத இன்பத்தை தந்தான். எல்லை இல்லாத இன்பத்தை தந்தான். அந்த இன்பத்தை சொல்லி முடியலைங்கிறார். சொல்லுவது அறியேன் வாழி முறை, சொல்லுவது அறியேன். அந்த இன்பத்தை சொல்லி முடியாது. அந்த சுகத்தை சொல்ல முடியாத சொல்ல முடியாத சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறுங்கனே என்பது திருமந்திரம். அந்த சுகத்தை சொல்லி முடியாது. இந்த சுகத்தை சொல்லிவிடலாம், உலகத்து சுகங்களை சொல்லிவிடலாம், பரமேஸ்வரன் தந்த சுகத்தை சொல்லி முடியாது. அதனாலதான் சொல்லுவது அறியும் வாழி முறையோ. வாழி என்றால் அவன் வாழ்க, முறையோ என்றால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தகுதி இல்லாதவனுக்கு இவ்வளவு பேரானந்தத்தை தந்தானே இது முறையோ என்றும் சொல்லி தரியேன் நாயேன் தான் என்ன செய்தது தரியேன் நாயேன். ஐயால இந்த ஆனந்தத்தை தாங்க முடியவில்லை. தரியேன் என்றால் தாங்க முடியாத ஆனந்தம். ஆனந்தம் அளவில்லாத ஆனந்தம். அளவிலா ஆனந்தம் அடித்தன்னை ஆண்டானே களவிலாவானவரும் தொழுந்தில்லை கண்டேன் கண்டபத்துல பாடுறேன். தரியேன் நாயேன் தான் என்ன செய்தது தரியேன் நாயின் தாழ்ந்தவன் ஆகிய என்னை அவன் செய்தது தாங்க முடியாத ஒரு ஆனந்தம். தெரியேன் அடியேற்கு தெரியேன் அவன் எனக்கு ஆனந்தத்தை தந்தது நான் எனக்கு அறியாமலே தெரியாமலே செய்து விட்டான். ஆஹா ஆச்சரியம் செத்தேன் செத்தேன் என்று சொன்னால் அதால சீவபோதம் எல்லாம் போய்விட்டது. செத்தேன் என்றால் சீவபோதம். சீவபோதம் என்று சொன்னால் சிற்றறிவு உடையதாயிருந்து உலக எல்லை உணர்ந்து கொண்டிருந்த அந்த அறிவெல்லாம் போய் ஆனந்தமயமாக ஆகிவிட்டேன். அதான் செத்தேன் என்று. செத்தேன் என்றால் தற்போது இழந்து விடுவது. தற்போதம் என்றால் உலகியல் நினைவு தன்னுடைய நினைவெல்லாம் விட்டு போதல் செத்தேன். செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன். அடியேற்கு அருளியது அறியேன் அவன் அருளியது நான் என்னால அறிய முடியாமல் எப்படி செய்தான் என்பது அறிய முடியாமல் இருக்கிறேன். பருகியும் ஆறேன். பருகி ஆறேன் என்றால் அதே உண்ண உண்ண உண்ண உண்ண உண்ண உண்ண தவிட்டாமல் இருப்பதனாலே பருகி ஆறேன். இது நல்ல பாயாசம்ப்பா குடிப்பா அப்படின்னா எத்தனை டம்ளர் குடிப்பா? ஒரு பத்து டம்ளர் குடிக்கலாமா? பத்து டம்ளர் குடிச்சான்னா என்ன ஆவன்? ஒண்ணு ஆக மாட்டேன் அவன். ஒண்ணு அதனால இதை என்ன பண்றாரு? எவ்வளவு உண்டாலும் தவிட்டவில்லை கெடுதல் இல்லை. இந்த சிவானந்தம் சிவானந்தம் அதனால பருகியும் ஆறேன். பருகியும் ஆறேன் என்றால் ஆசை அடங்கவில்லை. அந்த ஆனந்தத்தை உண்டு உண்டு இருக்கிற அனுபவித்துக் கொண்டிருக்கேன். விழுங்கியும் உள்ளகில்லேன். விழுங்கியும் உள்ளகில்லேன் என்பது பருகியாறு பருகுதல் விழுங்குதல். பருகுதல் ஒரு வகை, விழுங்குதல் ஒரு வகை. வழங்குகின்றாய்க்குன் அருள் ஆரம்பத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். விழுங்குதல் அதை வந்து புழுங்கு தீவனையின் வினைகடப்பு வந்து புனர்பொருள் உணர்வு நூல் வகையால் வழங்குது என் ஒளியும் பவளவாய் மணியே வளரொளி மணி நெடுங்குன்று முழங்கொழி வாய்ந்து இளவரால் உகழும் சிடுந்த முகத்தலை மூதூர் விழுங்கு தீங்கனியாய் இனிய ஆனந்த வெள்ளவாய் உள்ளமாயினையே என்பது திருவசிப்பா. விழுங்கு தீங்கனியாய் இனிய ஆனந்த வெள்ளவாய். இப்ப பருகிய சுவைப்பொருளை பருகுதல் வேற. பருகுதல்னா தீர்த்தம் போல பாயசம் போல பருகுதல் வேற. விழுங்குதல் கற்றவர் விழுங்க கற்பகனியே. அதனால விழுங்குதல் என்று சொன்னால் அதனால சுவைப்பொருளை அதிகமா மெல்லாம அதிகமா மென்றுதாகாம விழுங்குதல் அப்படிப்பட்ட ஒரு பொருள். இப்படி இருக்கின்ற விழுங்கியும் உள்ளகில் செழுந்தன் பார்க்கடல் திரை குறைவு தூவா கடலில் உள்ளகந்ததும்ப. செழுந்தன் பார்க்கடல் செழுமையான குளிர்ச்சி உருந்திய பார்க்கடலிலே அலையெழுந்தார் போல. பார்க்கடல் பொங்கி அலையெழுந்தார் போல அந்த ஆனந்தம் உங்குகிறார். பார்க்கடல் பொங்கி அலையெழுந்தார் போல ஆனந்தம் உங்கியது. உவாக்கடலில் உள்ளகந்தது அந்த பார்க்கடல் சொன்னாரா? அப்புறம் உவாக்கடல்னார். உவாக்கடல்னா உவா என்றால் பவர்ணமியிலே கடல் பொங்கும். பவர்ணமியிலே கடல் பொங்கும். அந்த பவர்ணமியில நடுக்கடல் எப்படி பொங்குமோ அதுபோல உள்ளம் பொங்கியது. உள்ள மகிழ்ச்சியினாலே உள்ளம் பூரி பூச்சி பூச்சி சொல்லுவாங்கல்ல, உள்ளம் பூரித்தது. வாக்கினாலே சொல்ல முடியாதபடி வாக்கினாலே சொல்ல முடியாதபடி அமுதமானது திருவருளாகி அமுதம் மயிர்கால் உதைக்கணும். மயிர்கால் எப்படி இருக்கு? கொஞ்சமா இருக்கு. அத்தனை துவாரங்களிலேயும் இன்பம் மயிர்கால் ஊரும் தேய்க்கிடும். கொடியேன் ஊந்தலை குறைம்பதூரும் நாயுடலகத்தை கையாலே ஊன் என்றால் மாமுசம் செடித்ததாயிருக்கிற இந்த குரம்பையாகி இந்த கூடு குரம்பையாகி இந்த கூட்டுக்குள்ளே நாய் உடலகத்தை தகுதி இல்லாதவனாகிய இந்த உடலகத்தை குரம்பகுன் குரம்ப என்றால் ஒரு பாத்திரத்தினால முகந்து தேனை ஊற்றினார் போல. பாத்திரத்துல முகந்து தேனை ஊற்றினார் போல குரம்ப கொண்டு இந்தேன் பாய்த்து நிரப்பிய அற்புதமான அமுத தாரைகள் இற்புத்துளை. அதுக்கு மேலே சொல்றாரு இற்புத்துளை தூரம் கேட்கு மயிர்கால் ஊரும் சொன்னாரா? உள்ளகந்தது போல சொன்னாரா? அதுக்கு மேல எலும்புல துவாரம் இருக்குமில்ல, எலும்பூரும் துவாரம் இருக்குமில்ல, அது பூராவும் அமுதத்தை நிரப்பி விட்டாரு. இற்புத்துளை தூரம் ஏற்றின உருகுவது உருகுவது உள்ளங்கொண்டு ஒரு உருச்சிதாங்க எனக்கு அதையால உருகுதலையே உள்ளமாக செய்து விட்டார். உள்ளம் உருகுதல் வேற உள்ள செய்துவிட்டதுதான் நிர்வாகத்தினுடைய ஒரு சாமார்த்தியமான சொல். உருகுதலையே உள்ளமாக செய்துவிட்டார். உள்ளம் உருகுதல் வேற, உருகுதலையே உள்ளமாக செய்துவிட்டார். உருகுதலை உருகுவது உள்ளம் கொண்டு உரு செய்தாங்கனுக்கு அள்ளூறு ஆக்கை அமைத்தனர். அள்ளூறு ஆக்கை என்றால் அயால அயால மகிழ்ச்சியினாலே அள்ளூறுதல் ஊறுதல். அள்ளூறு ஆக்கை அமைத்தனர். ஒல்லிய கண்ணல் கனிதேறு களிறு என அயால சுவை பொருந்திய கனியை தேர்கின்ற யானை போல, களிறுனா யானை, யானை போல என்னை ஆக்கிவிட்டான். கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினான். கடைமுறை என்றால் அயாலே முடிந்த முடிவாக, கடைமுறை என்றால் முடிந்த முடிவாக என்னையும் இருப்பது ஆக்கின. என்னையும் என்றால் தகுதி இல்லாத என்னையும் அவனுடைய திருவழியிலே திளைத்து இருக்க முடியாத செய்து விட்டான். திளைத்து இருப்பது ஆக்கின. இருப்பது ஆக்கினு சொன்னா அதால போக விடாமல், வேறு உலகியலிலே போக விடாமல், மறுபடி பறக்க விடாமல், துன்பத்திலே உழலாமல் நிலையாக எனக்கு அந்த இன்பத்தை கொடுத்து விட்டான். இப்ப வாடகை வீடுன்னா கொஞ்சம் நாளாச்சுன்னா தானே போலாமல் இருக்காரு, அது வீட்டுக்காரன் போய் சொல்லுவான். வீட்டுக்காரன் போய் சொல்லுவான், நமக்கு வீடு பிடிக்கலன்னா போவோம். கரையமா வாங்கிட்டோம்னா, சொந்தமா வாங்கிட்டோம்னா நிலையா அதுல இருக்கலாம் இல்ல. அது போல சொந்தமாக கொடுத்துட்டான். எதை? அவனுடைய திருவடி பெற்ற திருவடியை சொந்தமாக தந்து விட்டார். இன்பம் பெருக்கி இருளகத்தி எஞ்ஞாண்டும் துன்பந்துடன் வந்து ஜோதியாய் அன்பமைத்து சீரார் விருந்துறையான் என்னுடைய சிந்தையை ஊராக கொண்டுங்கிறாரு. அவன் எனக்குள்ள குடியா இருக்கிறான்னு சொல்றாரு. நான் அவன் திருவடியில குடியா இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் எனக்குள்ளே அவன் குடியாக இருக்கிறான் என்பது ஒரு வகை. அவன் திருவடியில நான் குடியாக இருக்கிறேன். என்னையும் இருப்பது எண்ணில் கருணை வாழ்ந்தேன் கலக்கர சொல்லி முடியல. அதுக்கு மேலையும் அடுக்கிறார். கருணை கருணையாகிய உயர்ந்த தேன் கலக்கும் முடிதான் அந்த ஆனந்தத்தை சொல்லி முடியல. இவர் வந்து பெற்ற ஆனந்தம் வேறு யாரும் பெறவில்லை. அந்த மாதிரி இவர் பெற்ற ஆனந்தம் வேறு யாரும் பெறவில்லை. மற்ற அடியவர்கள் எல்லாம் ஆனந்தத்தை பெற்றார்கள். பெற்றார்கள் என்று சொன்னாலும் அப்புறம் உலகியலில தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். அது ஒரு வகையான ஆனந்தம். இது வந்து ஆனந்தத்திலேயே அப்படியே மந்திரி வேலையை ராசனா பண்ணிட்டாரா, மந்திரி வேலையே ராசனா பண்ணிட்டாரா, அதற்கு மேல என்ன ஆச்சுன்னா உலகியல் தொடர்பு இல்லை. உலகியல் தொடர்பு இல்லை. இந்த கடன் இருந்துச்சு, எந்த கடை? குதிரை வாங்கின கடை. அதை அவர் வந்து மண்ணுச்சு வந்து அடி வாங்கி அதிசயம் பண்ணி அவனை வந்து அதை மயக்கி, யாரு பாண்டியனு மயக்கி, பாண்டியனு மயக்கி, அடா அடா அடாடா நாம பணம் மாணிக்கவாதர்கிட்ட கேட்டது குதிரை வரலன்னு சொல்றது தப்பா போச்சுன்னு அவன் நினைக்கிறாப்புல பண்ணி மாணிக்கவாதருடைய பெருமை அறியாம போயிட்டமே அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு மந்திரியினுடைய பெருமை அறியாம கூட்டமேனு அவன் நினைச்சு அவன் வந்து கும்பிட்டு காலில் விழுந்து நீ இந்த பாண்டி நாட்டை ஆளுங்கன்னு அவன் சொல்ல வச்சு இந்த மாதிரி ஆகி போச்சா. அந்த விஷயம் இது போச்சு. பொண்டாட்டி பிள்ளை விஷயம் இல்லை, உலகியல் விஷயம் இல்லை. கூட முழுவதும் ஆனந்தமே பலவாறு சொல்லி மகிழ்கிறார் மாணிக்கவாசன். முழுவதும் ஆனந்தமே வேற எதுவும் இல்லை. உயர்ந்த தேனாகிய கருணை என்னோடு கலக்கும்படியாக அருளோடு பராமரிய பெற்றியோன. இது கடைசிதான் ரொம்ப அருமையான வரை. எப்படின்னா இப்படி எல்லாம் செய்தான், என்ன செய்தான், நான் ஒரு சாதாரண மனிதன், அவன் செய்தவன் எப்படிப்பட்டவன்னா பரமனும் மாலு அறியாத பெரியவன். பரமனும் மாலு என்ன, பரமாவுக்கும் மாலுக்கும் மேல வேற கடவுள்கள் இல்லை. சிவருமான் தான் தெய்வ வர்க்கங்களிலே உயர்ந்தவர்கள் பரமாவும் விஷ்ணு. அவங்கதான் ரொம்ப பெரியவன். அது ரொம்ப பெரியவங்கனால பரமன் பெரியவன் அர்த்தம். மாலுனாலும் பெரியவன். மாலுனா பெரியதுன்னு அர்த்தம். மால் என்றால் பெரிய. மால் என்றால் ஆசை, மால் என்றால் மயக்கம், மால் என்றால் அன்பு, பல வகை இருக்கு. இது இந்த இடத்துல மால் என்றால் பெரியோர், ரொம்ப பெரியவராகிய மாலும் ரொம்ப பெரியவராகிய பரமனும் அறியாத தன்மையை உடையவன். பெற்றியோன்னா தன்மை. பரமன் மாலறியா பெற்றியோர். பரமனும் விஷ்ணு அறிய முடியாதவனாக இருக்கின்ற சிவருமான் இப்படி எனக்கு செய்தான், சிவருமான் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் வியந்து பாடுகிறார். தான் பெற்ற அற்புதத்தை இந்த திருவண்ட பகுதியில, திருவண்ட பகுதியில விஞ்ஞானத்திலிருந்து, விஞ்ஞானத்திலிருந்து சுவாமியினுடைய பெருமையிலிருந்து, உயிருடைய சிறுமையிலிருந்து, அவன் தனக்கு செய்த பேரானந்தத்திலிருந்து குட்டி வச்சிருக்கிறான். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பகுதி இந்த திருவண்ட பகுதி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 78 பாடல் முதல் 82 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நேரிழையாவல் பராசக்தி நிரதிசியானந்த பேருடையால் என் பிறப்பு அறுத்து ஆண்டவள் சீருடையால் சிவன் ஆவழுதன்துறை சீருடையால் பதம் சேர்ந்திருந்தேனே. அந்த எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பம் சொல்லித்தரேன். திருவடினாவே பராசக்தின்னு அர்த்தம். இது ஒரு வேறு ஒரு வகையான ஒரு நுட்பம். திருவடி அப்படின்னாவே பராசக்தின்னு ஒரு நுட்பமான ஒரு கருத்து இருக்கு. பராசக்தி சிவசக்தியினுடைய திருவடியை வணங்கியிருக்கிறார். சீருடையால் பாதம் சேர்ந்திருந்தேன். இப்போ ஒரு யோகியாக வேண்டுமானால் பராசக்தியினுடைய கருணை இருந்தால்தான் முடியும். வெறும் சிவம் என்ன பண்ண முடியும்? வெறும் சூரியனால இன்னும் பண்ண முடியாது. சூரியனுடைய கதிர்கள் தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. சூரியன் தான் இம்மிடியட்டா யார் தர்றா? கதிர்கள். அப்ப பராசக்தி தான் நமக்கு துணை செய்யணும். என்னுடைய பிறவியை வேறறுத்து ஆட்கொண்டவள். இல்லை, நம்ம சிவனைத்தான் வணங்குறோம், ஆனா பராசக்தி பெருமை பேசுறோம். 12 திருமுறைகளில் நல்லா கேட்டுங்க, 12 திருமுறைகளில் திருமந்திரம்தான் பராசக்தியினுடைய பெருமைகளை அதிகம் பேசக்கூடியது. வேற 11 திருமுறைகளிலும் அதிகம் இல்லை. திருவாசகத்தில் திருவம்பாவையில் ஒரு இடத்துல வரும் அம்பாளை பற்றிய குறிப்பு. என்ன வரும்? பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடையில் அம்பாவை பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதம் பாத திறம்பாடி ஆடையிலூர் அம்பாவை. அந்த ஒரு இடத்துல வந்து அம்பாளை பற்றி வரும் அந்த திருமந்திரம். நீங்களாக மீதி உள்ள 11 திருமுறைகளில் இன்னொரு இடத்துல அதே போல திருவம்பாவிலே ஒரே ஒரு இடம் அம்பாளை பற்றி ஒரு குறிப்பு வரும், அவ்வளோதான். வேற எந்த ஒரு இடத்துலையுமே 11 திருமுறையில் கிடையாது. இந்த 10 திருமுறையில தான் சைவ திருமுறைகள் 12 திருமந்திரத்தில் தான் அம்பாளை பற்றி அதிகமாக குறிப்பு வரும். கோவையார் சப்ஜெக்ட் வேற, திருக்கோவையார்லாம் யார் இருப்போ அதெல்லாம் நடத்துறதுக்கு தனி இலக்கணம் வேணும், தனி முறைகள் வேண்டும். 2 திருமுறையில் அதிகமாக. அதில் திருக்கோவையார் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அகத்துறை பாடல் மாதிரி தெரியும், மாதிரி தெரியும், ஆனால் அகத்துறை பாடல் அல்ல. அதை அப்படியே சிவத்தோடு ஒன்று சிவத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதனால் வந்து திருக்கோவையாரை பேசுறதுங்கிறது அது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. அது ரொம்ப ஆழமாக சிந்திச்சு தன்னை முழுமையாக கடவுளிடம் வந்து ஒப்படைத்த நிலையில்தான் திருக்கோவையாரை நம்ம பேச முடியும். பேசலாம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்தது இந்த திருநாமங்கள் ஓதிக்கொண்டே இருந்தேன். இந்த திருவாவூரில் படல் அரசு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே உட்காந்துக்கிட்ட சேர்ந்திருந்தேன் சிவமங்கைத்தன் பங்கனை. நமக்கு பொருள் புரியற மாதிரியே சொல்றேன், புரியலன்னா கேளுங்க. சிவமங்கைதன் பங்கன் யாரு? சிவமங்கை யாரு? சிவமணாளன் சிவபெருமான். சிவமங்கை பராசக்தி, மங்கைதன் பங்கன், சிவபெருமானை சேர்ந்திருந்தேன். சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன் துறை. திருவாவடுதுறை சேர்ந்திருந்தேன் சிவ போதியின் நீழல். போதி மரம், இப்ப போதி மரம்ங்கிறதே அரச மரம் தான். புத்தர் வந்து போதி மரத்தடியில வந்து ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்றோம்ல இல்லையா? போதி மரம்னா ஒரு மரம் இருக்கு, இருக்கா? இருக்கா? அரச மரம் தானே, வேற மரமா? வேற மரம். போதம் கொடுத்தனால போதி மரமா, சிவபோதியின் நீழல் அப்படின்னு அரச மரம். அப்போ இன்னைக்கு இந்த படர் அரசு பழைய அரசு இல்லை, அந்த இடத்துல திரும்ப அரச மரம் முளைச்சு. இந்த அரச மரத்துல என்ன ஒரு அதுல அரச மரம்ங்கிறது பேரே அரச மரம், கிங். அதுவும் மருத்துவ குணம் உடையது. அந்த அரச மரத்து காத்து படணும். அரச மரமும் வேமும் இருக்கிற இடத்துல வந்து அந்த மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மருத்துவ குணம் உடையது அந்த காத்து. இந்த கரு முட்டையெல்லாம் வளரும்பாங்க. இன்னைக்கு வந்து சித்த மருத்துவத்தில் முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அரச மரத்தினுடைய அந்த பழம் இருக்கு இல்லைங்களா, அரசம்பழம், அதில் உள்ள விதைகள் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து தயாரித்தது தான் சித்த மருத்துவத்தில் வந்து குழந்தை பேருக்காக கொடுக்கக்கூடிய மருந்து. அதை நாம் மருந்தாக கொடுக்காம ஒரு அரச மரத்தை சுற்றி வாங்கன்னு சொல்லிட்டோம். அதை காத்து படணும், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி உட்காந்து வரணும். அது காத்து அவ்வளோ விசேஷம், அறிவை கொடுக்கக்கூடிய மரம். சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நீழல், சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் ஓதி. சேர்ந்திருந்தேன் அப்படின்னா, சேர்ந்திருந்தேன்னா சிவத்தோடு சேர்ந்திருந்தேன், சிவத்தோடு ஒன்றிருந்தேன், சிவத்தோடு யோகத்தில் இருந்தேன், சிவநாமங்கள் சொல்லிக் கொண்டிருந்தேன், வெளி உலக தொடர்பு இல்லை. அப்ப திருவாவூர் துறையில அந்த மரத்தின் கீழே உட்காந்து யோகத்துல உட்காந்து இந்த பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கார். இருந்தேன் இக்காயத்தில், இந்த உடம்புல இருந்திருக்கார். எந்த காயத்துல? இவருடைய உடம்பு இல்லை, இவர் உடம்பு தான் இறைவன் மறைச்சிட்டார. மூலன் என்ற இடையனுடைய உடம்பு. இக்காயத்தில் இருந்தேன்கிறார். தன்னுடைய வரலாறு தானே சொல்றாரு பாருங்க, தன் வரலாறு மாதிரி. இருந்தேன் இக்காயத்தில் எண்ணிலே கோடி இருந்தேன், அவரே சொல்றாரு பல யுகம் இருந்தேங்கிறார். அப்ப இந்த உடம்பை காயக்கடவுள மாத்த முடியும். இப்ப இன்னொரு அவசியம் தெரியுமா உங்களுக்கு, பழைய உடம்பு தான் காயக்கல்பமா இருந்தது, அந்த உடம்பு இப்ப நீங்கிடுச்சு. புதிய உடம்பை பெற்றார், புதிய உடம்பை பெற்று இந்த உடம்பை காயக்கல்பமா மாத்திருக்காரு. அது இன்னொரு சித்தரும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு உடம்பு போயிடுச்சு வச்சிங்களா, இன்னொரு உடம்பு அந்த உடம்பு இல்லை, உள்ள பூந்த உடம்பு இதை அப்ப தயார் பண்ணி ஆகணும். அதான் இந்த உடம்புலயே இனியிலுக்காண்டு இருந்திருக்காருன்னா, இந்த உடம்பையும் அவரு அழியக்கூடிய உடம்பா அழியாத உடம்பா மாத்திருக்காரு. அப்ப எவ்வளவு அப்ப பை பிராக்டிஸ் நமக்கு தான், நம்ம காலில் முள்ளு குத்துனாவே நம்ம உடனே ஸ்பெஷலிஸ்ட்ட போயிடுவோம். சாப்பாடு தூக்கம் அதான் சொன்னேன், கண்ணை திறந்து பார்த்தால் எப்படி இருக்கீங்களோ அதை விட சுகமானது எதுன்னு கேட்டா கண்ணை மூடி பார்க்கணும். கண்ணை மூடி அதில் இருக்கிற சுகத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வெளி உலகத்தையும் வரமாட்டீங்க. அது நேரத்தை யார் கொடுக்குறது, எல்லாம் தட்டி எழுப்பி விட்டுருவாங்களா அவங்கள தான். நான் வேற மாதிரி சொல்லுவேன், கண்ணால் பார்க்கறது எல்லாம் பொய், கண்ணை மூடி பார்க்கறது எல்லாம் உண்மை. கண்ணை மூடிக்கிட்டு உள்ளே பார்க்கறது எல்லாம் உண்மை, கண்ணை திறந்து வெளியில் பார்க்கறது எல்லாம் பொய். சிம்பிள் லாஜிக், சாதாரணமாக பேசலாம். இருந்தே நீ காயத்தே எண்ணிலே ஓடி இருந்தேன், நான் பாட்டு தான் படிக்கிறேன், நான் உரையே நான் படிக்கல, பாட்டு தான் நான் பொருள் சொல்லிட்டு இருக்கேன். இராப்பகல் அற்ற இடம், இராப்பகல் அற்ற இடத்தே இருந்தேன், இரவும் பகலும் இல்லாத இடம் எது? இப்ப நம்ம இந்த பூலோகத்துல பகலும் உண்டு இரவும் உண்டு. இப்ப இரவும் பகலும் இல்லாத இடம்ங்கிறது யோக நெறியில் இருக்கக்கூடிய சுத்த அனுபவ நிலை. அது இருட்டு நேரத்தில் வந்து கண்ணை முடிச்சு பார்த்தாலும் வெளிச்சமாக தெரியும், அல்லது பகல் நேரத்தில் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் இருட்டாக தெரியும். அப்போ யோகிக்கு இரவும் பகலும் இல்லை. எப்போ கண்ணை முழிக்கிறாரோ அது பகல், எப்போ தூங்குறாரோ அது இருட்டு. கண்ணை மூடி இருந்தால் எல்லாம் ஒன்று அங்கே கா இருக்கு. உள்ளே போனால் வெளிச்சந்தாங்க, ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி பாருங்கள், எல்லாம் வெளிச்சமாக தெரியும். அங்கே இரவும் பகலும் கிடையாது. கேவலம் சகலம் என்ற இரண்டு இடங்களும் இல்லாத நிலை, பிறப்பு இறப்பு இல்லாத நிலை. கேவலம்னா பிறப்புக்கு முன்பு, சகலம்னா பிறவி எடுக்கிறது. பிறப்பும் இறப்பும் இல்லாத நிலை, இருட்டும் பகலும் இல்லாத நிலை, இராப்பகல் அற்ற இடம். யோகத்துல எட்ஜிங் அது புரியுது அந்த இடம், என்ன விளக்க முடியல என்னால, என் மூணாம் நந்தரம் சொல்லாம சொல்ல முடியல. தியான நிலையில யோகத்துல ஒரு மேல்நிலை, இங்கெல்லாம் ஒன்று தான், வெட்ட வெளிச்சமாக தெரியும். இங்கே இரவு பகல் வேறுபாடு தெரியாது. இராப்பகல் அற்ற இடத்தே இருந்தேன், இமயவர் ஏத்தும் பதத்தே இருந்தேன், என் நந்தி இணையடி கீழ். இங்க இருந்துகிட்டே அங்க போறாரு பாருங்க. இப்படி எங்க எங்க மூடுற ஒரு தியானம் பண்ற இடம் எது? போதி மரம் எங்க இருக்கு? திருவாவூர்ல இருக்கு. ஆனா எங்க போயிருக்காரு, டிராவல் பண்ணியிருக்காரு? கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடி கீழே போய் உட்கார்ந்துருக்காரு. இது எப்படி சார் முடியும்? முடியுமா? என்னத்தால் இல்லை முடியுமா சார்? இந்த இடம்தான் திருமந்திரத்தினுடைய ரகசியம். இங்கே தான் இருக்கு கர்வம், உடம்பு இங்கே இருக்கும். நேராக டிராவல் இதை உடச்சிக்கிட்டு நாம் எங்கே போகணுமோ அங்கே போகலாம். உட்கார்ந்த இடம் திருவாவூர்துறை. கைலாயத்தில் சிவபெருமானுடைய திருவடி கீழே இருந்தேன், இமயவர் ஏத்தும் பதம், முத்தி பதத்தில் இருந்தேன், என் நந்தி இணையடிக்கு. என்ன சம்பந்த போக முடியுமா? முடியும், எல்லாராலையும் முடியும். சித்தாந்தம் அறிவோட கூடியது, திருமுறை பக்தியோட கூடியது, திருமந்திரம் யோகத்தோடு கூடியது. அதை உட்காந்து நாம் எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போயிடலாம். அது அது பேர் டிராவல் பண்ணுறதுன்னு பேர். நீங்கள் உட்காந்துருக்கோம் நேராக வெள்ளியங்கிரி போனோம்னா இங்கேருந்து உடம்பை அப்படியே விட்டுட்டு அப்படியே போகலாம். அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த காட்சி அப்படியே மானிட்டரில் தெரியும். பக்கத்தில் வெள்ளியங்கிரி போனவங்களை பூட்டை குறைச்சிக்கிட்டு இன்னும் பாருங்க இன்னும் இடம் இருக்குது, இன்னென்ன இடம் இருக்குது, இங்கே பாருங்க இங்கே இருங்க அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு தகுந்த குரு வேணுமே, அதுக்கு தகுந்த குரு அழைச்சிட்டு போகணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும்னா ஒரு குரு எழுத்தால் உட்காந்துக்கணும். இதெல்லாம் எப்படிங்க நான் வேகமாக நடத்த முடியும்? ஒரு வரியில் சொல்கிறப்பா செய்தி இது. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உட்காந்து கண்ணை முடிக்கிறீங்க, கண்ணை முன்னா திருச்சியில் உட்காந்துருக்கீங்க. நான் என்ன செய்யணும்? உங்களை அழைச்சிட்டு போகணும். உங்களுக்கு பக்கத்தில் நான் உட்காந்துக்கிட்டு உங்களை நான் பிடிச்சி இழுக்கணும். இழுத்துக்கிட்டு நான் எங்கே போகணும்? நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு நான் அழைச்சிட்டு போகணும். இப்போ வெள்ளியங்கிரி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வெள்ளியங்கிரிக்கு போகும்பொழுது ஒரு குரு இருந்து அந்த இடத்த உடச்சி விட்டு அழைச்சிட்டு போகணும். அதுதான் குரு வழி இல்லாமல் அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி கொண்டு விடணும். ஆனால் அப்போ உடம்பு உயிர் எல்லாம் இருக்கும், அதுக்கு பேர் டிராவல்னு பேர். அந்த மாதிரி உடம்பை விட்டு உயிரை பிரித்து டிராவல் பண்ணக்கூடிய ரகசியமெல்லாம் சித்தர்கள் இவருக்கு தெரியும். அதுக்கு குரு பயிற்சி வேணும். அப்புறம் இறைவன் திருமூலரை ஏன் படைத்தான்? சிவபெருமானுடைய படைப்புக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? பல பிறவிகளில் தபத்தினுடைய பயன். பின்னே நின்று என்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தபம் செய்கிறார். இந்த பிறவி நல்லா இருக்கணும்னா போன பிறவியில் வந்து நல்வினை பண்ணியிருக்கணும். அடுத்த பிறவி நல்லா இருக்கணும்னா இந்த பிறவியில் ஏதாவது விதை போட்டு வைக்கணும், ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும். பாருங்க இன்றைக்கி வகுப்பில் இன்றைக்கி சாப்பாடு 6000 ரூபாய் 7000 ரூபாய் ஆச்சுங்கிறாங்க. யார் இன்றைக்கி அப்படியே ஏற்றுக்கிட்டது? ஒரு கிளாஸுக்கு 7000மா எவ்வளோ ஆகுங்க? யாருக்கு ஏற்றுக்கிட்டா சாப்பாடு ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 7000 ரூபா ஒருத்தங்க ஏற்றுக்கிறாங்க. இதான் இது விதை, இதை அடுத்த பிறவிக்கு விதை. அடுத்த பிறவியில் இது மரமாக வரும், இந்த பிறவிலேயே மரமாக வர்றதும் உண்டு. இதெல்லாம் ரிசர்வ் பேங்கில் போடுற மாதிரி திவாலா ஆகாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, இவ்வளோ அடியார்கள் சாப்பிட்றாங்க, இவ்வளோ பேர் அடியார்கள் சாப்பிட்றாங்கன்னா இவ்வளோ பேரும் அடியார் நிற்க வேண்டாம், அடியார்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சாப்பிடுகிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அடியார் போட்டால் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமே, ஈஸியாக புண்ணியம் வாங்கிடலாம் இதே ஒரே இடத்துல. அதே மாதிரி திருமலை சொல்ல இருப்பாருங்க, போன பிறவியில் செய்த புண்ணியம். அதெல்லாம் பல பேர் நினைக்க மாட்டாங்கிறாங்க, போன பிறவியாவது இந்த பிறவியாவது. ஆனா இவர் நினைக்கிறாரு, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இது எல்லாரும் சொல்றாங்க, எல்லா மேடையிலையும் சொல்றாங்க. இரண்டு வரிய இந்த அவனருளாலே அவண்டால் வணங்கிய மாதிரி இந்த வரி, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ஆனா நன்றாகனா என்ன, அது தன்னை தமிழ் செய்யுமாறேன்னு கொடுத்துருக்கலாம் இல்ல, தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னா அப்ப திருமந்திரம் என்ற தமிழ் நன்றாக இருக்கிறதுன்னு அவரே சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு, சர்டிஃபிகேட் அவரே கொடுத்துறாரு. அப்ப தமிழ் என்பது இங்க யாரை குறிக்குது, திருமந்திரத்தை குறிக்குது, தமிழ் மொழியை குறிக்கல, ஆகு பெயராக வந்திருக்கு. நன்றாக தமிழ் செய்யுமாறு, நன்றாக செந்தமிழ் ஆகமமாகிய சிவாகமமாகிய திருமந்திரத்தை நான் படைப்பதற்காக, நான் ஆக்குவதற்காக என்னை நன்றாக இறைவன் படைத்தான். அப்ப அதை விட அவருக்கு வேற வேலையே இல்லை. யாருக்கு, நமக்கு நம்ம மாதிரி 1000 வேலை அவருக்கு இல்லை, ஒரே வேலை தான், திருமந்திரத்தை அருள வேண்டும். பாருங்க தவம் பண்ணியிருக்கிறாருங்க, இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான காரணத்துக்கு தான் வராங்க. சேக்கிழார் வந்தாருன்னா அவர் பெரிய புராணம் பாடுறதுக்காக வந்திருக்காரு, சுந்தரர் வந்தார்னா தீது இல்லா திருத்தொண்ட தொகை தர வர்றாரு, அப்பர் சாமி அருள் அப்பர் சாமி வர்றாருன்னு சொன்னா அவரு திருத்தொண்டு நெறிவாழ வர்றாரு, சம்பந்தர் ஏன் வந்தாருன்னா பரசமய புரைநெறிகள் பாழ்பட அவர் வந்தார், மாணிக்க வாசகர் திருவாசக அலுவலகத்து அவர் வர்றாரு. இப்படி ஒவ்வொரு அருளாளர்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக இறைவன் பூமிக்கு இவர்களை அனுப்புகிறான். திருமூலரே இல்லாட்டி போனா திருமந்திரம் நடக்குமா, திருமந்திரமே கிடைக்கலன்னா அந்த வகுப்பு நடக்குமா? அப்ப இது ஒரு காரணம் இருக்கு, புண்ணியம் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும், எல்லாரும் கிடைக்காது. இந்த 3047 பாட்டிலையும் கடைசி வரி இருக்கு பாருங்க, இந்த கடைசி எழுத்து இருக்கு பாருங்க, அது ஏயில முடியுதான்னு பாருங்க எல்லாரும், கொஞ்சம் 1 நிமிஷம் எல்லாரும் பாருங்க. முதல் பாட்டிலிருந்து பாருங்க, நாதனை அரிச்சித்து நானும் இருந்தேன் நர் போதியின் கீழ், அந்த போதி மரத்து கீழே உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ஞான தலைவி தன் நந்தி நகர்ப்புக்கு ஊனமில் 9 கோடி யுகந்தன்னுள், எத்தனை கோடி யுகம், 9 கோடி யுகம் இருந்திருக்காராம். ஞானப்பால் ஆட்டி, ஞான சம்பந்தரை ஞானப்பால் கொடுத்த மாதிரி ஞானத்தாலே அபிஷேகம் பண்ணியிருக்காரு. அது தன்னுடைய யோகா, யோகத்துல அப்படியே உட்கார்ந்து ஞானத்தால் அந்த இறைவிக்கு ஞானப்பாலினால் அபிஷேகத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஞானப்பாலாட்டி நாதனை அரிச்சித்து நானும் இருந்தேன் நர் போதியின் கீழ். ஞானப்பாலுங்கிறது இந்த சகசிராரம் சொல்றது, 1000 இதழ் தாமரை அப்படின்னு அப்படியே உட்கார்ந்து இருக்கும் பொழுது இங்க விசுத்தின்னு ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்துல இருந்து அப்படியே சொட்டு சொட்டா அப்படியே பால் அமுதப்பால் இறங்கும், அதை இறங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஞானம் தேக்கி தேக்கி அபிஷேகம் பண்றது. யோக நிலை, யோக நிலை தாங்க, எல்லா சித்தர்களும் அனுபவிச்சாங்க. அப்படியே மாணிக்கவா சொல்லார், என்பு துளைதூரம் தேக்கினன் தேக்கினன் அப்படின்னு, அப்படியே அந்த அமுதத்தை அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே உடம்புக்குள்ள பரவ விடணும். அதுதான் ஆனந்த தேன் சுரிதல், சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார், தேனித்தல்ங்கிறது அதுதான். அப்படியே உடம்புக்குள்ள அப்படியே அந்த திருவாசகம் தேனித்தல்னா அந்த அமுதத்தை அப்படியே உடம்புக்குள்ள பரவ விடுறது, அதுல இருந்திருக்கார் பாருங்க. ஞானப்பாலாட்டி நாதனை அரிச்சித்து நானும் இருந்தேன், அப்போ அந்த யோகத்துல இருந்து அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் மேல போறாரு பாருங்க, வான் வழியாக வந்திருக்காரு.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம், வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
3: திருச்சிற்றம்பலம் ஞானலிங்கம் உணர்வு.

சக்தி சிவன் வழிவாகி பவந்தரிலிங்கம் பரானந்தியாமே மேவி அழுகின்ற செஞ்சுடர் உடு சென்று ஆவி அழுங்களவன்று உடலுற மேவப்படுவதும் விட்டு நிகழ்வதும் பாவித்து அடக்கில் பரகதிதா நீ. சம்பிரதாயம் பண்டை முறை உடல்

ஆதி உரத்தார் கொண்டு படர்வினை வற்றப்பா

பிதற்றி திரிவேணி பொட்டடித்த உள்ளவரும் சிலாம் வாங்கி தட்டொக்க மாறினன் தன்னையும் என்னையும் வட்டமது ஒத்தது வாணிவ

பிறக்க அறியாதார் பேயுடன் ஒப்பரையேனருடையார்கட்கு உலகம் தோன்றும் உணர்வுடையார்கட்கு ஒரு துயர் இல்லை

அறியாது மயங்கினர் ஊனறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன்றுடரு தான் அறியான் பின்னை யார் அறிவாரே அருளங்குமான அளவை அறியார் அருளை நுழமுதான் அதுவும் சேராரே அருளங்கருமத்து அதிசூக்குமம் உன்னார் அருளங்கும் கண்ணாரது யார் அறிவாரே அறிவில் அணுக அறிவது நல்ல

இராணவம் அவையாகி நடிப்ப வந்தானே அருக்கண்கிலாதார்க்கு அரும்பொருள் போன்றார். அருக்கண் உளோர்க்கு எதிர் தோன்றும் அரணே இருக்கண்ணினோர்க்கு அங்கு இரவியும் தோன்றா. தெருக்கண்ணிலோக்கே எங்கும் சீரொழியாமே

அல்லது ஒன்றே ஒன்றதுவாலே உறப்பிலிதானாய் நின்றதுதான் போல் உயிர்க்கு உயிராய் நிலை துன்றி அவை அல்ல அல்லவா துணை என்ன நின்றதுதான் விளையாட்டு என்னுள் நேயமே நேயத்தே நின்றிடு நிமலன் தத்தியோடு ஆய குடிலை உள்நாதம் அடைந்திட்டு போய கலை பரவாக.

தீர ஒளியுளோர்க்கொன்று ஒளியுளோர்க்கு அன்றோ ஒழியாது ஒளியும் ஒளியுருள் கண்ட கண் போல வீராயுள் ஒளியுருள் நீங்க

திருநாரையூர் சோழ நாட்டில் காவிரிக்கு வடகரையில் 33வது தலம். நாரை பூசித்து பேறு பெற்றமையால் இப்பெயர் பெற்றது. துர்வாசருடைய தவத்திற்கு இடையூறு செய்த கந்தர்வன் ஒருவன் சாபத்தால் நாரையாகி வழிபட்டு உய்ந்தான் என்பது புராணம். கருடன், பருந்து, அன்னம், மயில், சாதகப்புல், எங்காற்புல், சக்கரபாகம், கழுகு, அசுணம், கிளி, குருவி, சகோரம், நிலாமுகி, குக்கில், கருங்குயில், கோட்டான், நாகனவாய்ப்புள், வலியன், கறிக்குருவி, காரிப்பிள்ளை, சிச்சிலி, கூகை, கோழி, காட்டுக்கோழி, வானம்பாடி, காடை, சிவல், கவுதாரி, பகண்டை, பொய்யாப்புள், காக்கை, ஆந்தை, மாடப்புறா, உள்ளான், அன்றில், கொக்கு, துறிஞ்சில், வாவல், குளவி, வண்டு, நாரை என்று எத்துணையோ பறவை இனங்கள் பரம்பரனை பூசித்து உய்ந்த செய்திகளை புராணங்கள் வாயிலாக அறிகிறோம். நாராய் நாராய் செங்கால் நாராய் என தொடங்கும் சத்தியமுற்ற புலவர் பாடல் செந்தமிழ் நலம் சிவனியது என்பது உலகு அறியும். பனங்கிழங்கை பிளந்தது போன்ற அலகுகளை கொண்ட நாரை தமது வாயினால் பூவெடுத்து பூசித்த மாண்பை என்னென்பது? இட்டுக்கொள்வன பூவுள நீருள என்ற வண்ணம் பூசித்த நாரைதன் திருப்பெயராலேயே விளக்கம் பெறுவது திருநாரையூர். கொக்கினத்தில் பெரியவை நாரை என்பர். இது ஒரு காலை மடக்கிக் கொண்டும் கழுத்தை வளைத்து உடலில் சுற்றிக் கொள்ளும் காட்சி தவம் முயல்வோர் செய்கை போல்வது ஆம். நெடுங்கழுத்து நாரை, தாடி நாரை, நெடுங்கால் நாரை, செங்கால் நாரை, கருநாரை, வெள்ளை நாரை, பெருநாரை என்று இவற்றுள் பல பிரிவுகள் உண்டு. செங்கால் மடநாரையின் சிறப்பு திருநாராயிரத்திலும் காணலாம். நாரையூரில் நாரை உலா திருமேனி காண வேண்டிய ஒன்று. கண்ணுதற் பரமர்க்கு கங்கை நீராட்டி கவினார்ந்த வளர்களால் அர்ச்சித்த நாரைதன் திருப்பெயர் தாங்கிய திருநாரையூரில் எழுந்தருளியுள்ள இறைவன் பெயர் சவுந்தரநாதர், திருமேனி அழகர், இறைவி திரிபுர சுந்தரி, தீர்த்தம் காருண்ய தீர்த்தம், திருத்தல மரம் புன்னை, திருத்தல விநாயகர், பொல்லாப்பிள்ளையார், சுயம்பு மூர்த்தி, பொள்ளல், ஒளிகொண்டு செதுக்குதல், இவ்வாறு செதுக்கப்படாமல் தானே தோன்றியவர் பொள்ளல் இல்லா பிள்ளையார், பொல்லாப்பிள்ளையார் என்று அழைக்கப்பெறுகிறார். தே மதுர தமிழ் ஓசை திறம் சான்ற சைவ திருமுறைகளை தில்லையில் கண்டு தேனார்ந்துக்க ஞானப் பெருக்கால் நிரல்பட தொகுத்து அளித்த நம்பியாண்டார் நம்பிகள் திரு அவதாரம் செய்தருளிய பதி திருநாரையூர். நால்வாய்ப் பெருமான் நல்லருளால் நற்றமிழ் மாலைகள் பல பாடிய பெருமைக்கு உரியவர் நம்பிகள். கோயிலுக்கு எதிரில் நம்பிகள் அவதரித்தருளிய இல்லம் நினைவாலயமாகவே விளங்கி வருகிறது. இவர் தம் பெற்றோர் அனந்தேசர், கல்யாணி என்பர். எருக்கத்தம்புலியூரில் யாழ்ப்பாணர் மரபில் வந்த ஏந்திசை பாடினி என்ற ஊமை பெண்ணே பிள்ளையார் பெருமான் பேரருளால் பேசும் திறம் பெற்று பண்ணடைவும் செய்தருளினாள் என்பது வரலாறு. தில்லை பெருநகரில் திருமுறை சுட்டிய விநாயகப் பெருமான் பேரருளால் வாயுமூலையில் இருந்த வளமார் திருமுறைகளை கண்டெடுத்து உதவிய கருணை திறம் நெஞ்சு இடிந்து உருகும் நேரிய செயல் அல்லவா? திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்டர் மாக்கதைக்கு உதவிய நலம் உலகு அறியும். காஞ்சி சிதம்பர முனிவர் பாடிய சேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழில் நம்பிகள் வரலாறு பறக்க காணலாம். திருமுறை கண்ட புராணம் உள்ளிட்ட அருள் நூல்களிலும் இவ்வரலாறு மேலும் விளக்கம் பெறுதல் உலகு அறியும். முதலாவதாக பொல்லாப்பிள்ளையார் துதி, என்னை நினைந்து அடிமை கொண்டு.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அருளிய திருவிசைப்பா. சோழ நாட்டில் திருவையாற்றுக்கு அருகில் உள்ள திருப்பூந்துருத்தி என்ற தலத்தில் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் நம்பிகாட நம்பி. இவர் தாம் பாடிய கோயில் திருவிசைப்பாவின் இறுதிப் பாடலில் பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை என்று குறிப்பிடுவதால் இவர் காடன் என்ற இயற்பெயரை உடையவர் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆடவரில் சிறந்தோன் என்னும் பொருளைத் தரும் நம்பி என்ற சொல் இவருடைய பெயருக்கு முன்னாலும் பின்னாலும் இணைத்து வழங்கப் பெறுவதால் இவர் சிறப்பு நமக்கு தெரிகிறது. சிறந்த சிவபக்தர், அடியார் பக்தி மிக்கவர், கணம்புள்ளர், கண்ணப்பர், நாவுக்கரசர், சம்பந்தர், ஆரூரர், சேரமான் ஆகிய நாயன்மார்களை தம் பதிகத்தில் போற்றுகிறார். திருவாரூர், தில்லை ஆகிய இரண்டு தலங்களுக்கே இவர் திருவிசைப்பா பதிகங்கள் பாடியிருக்கிறார். பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அருளிய திருவிசைப்பா. 1. திருவாரூர் பண் பஞ்சமம். தஞ்சாவூர் நாகைப்பட்டினம் வழியில் உள்ளது சிவ தத்துவமிக்க மண்தலமான திருவாரூர். இது மூலாதாரத்தலம்.

தன்னுடைய திருக்கரத்தில் வெண்மையான முத்துக்கள் பதிக்கப்பட்ட சிறந்த வளையல்களை அணிந்துள்ளார். கழுத்தில் ஒப்பற்ற மாலையை தரித்துள்ளார். முக்கண் பெற்ற தலைவராய் திருவிழா வருகிறார். இவ்வாறு தியாகேசப் பெருமான் இருந்தாடும் அஜபார் நடனத்தில் வளைந்தாடும் வளைவு யாருக்காக? உமையம்மையாருக்கும் அன்று, தக்க சிறப்புடைய கங்கைக்கும் அன்று. இவர் இப்படி வளைந்து ஆடும் கருத்து உலக மக்கள் உய்வதற்காகவே. இவர் ஆரூரின் முழுமுதற்கடவுளாய் வீதியில் எழுந்தருளும் விடங்கராய் நடனமாடுகிறார்.

0: தேவர்களே, சிவபிரானிடம் பக்திமயமாய் அன்பு வைத்து அவருடைய எளிவந்த தன்மையை உணர்பவர்கள் அவர் திருவருளை நுகர்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்கும் போதெல்லாம் அமுதம் போல அவர்களுக்கு அவர் மிகவும் தித்திக்கிறார். நம்மிடம் கொண்ட கருணையால் அவர் எத்தனை வடிவங்கள் எடுக்கிறார் பாருங்கள். அருட்சக்தியாகவும் சிவமாகவும் உலகெல்லாம் படைத்த ஒப்பற்ற முழுமுதல் கடவுளாகவும் உலகம் தோன்றுவதற்கு வித்தாகிய பொருளாகவும் திருவாரூர் தோன்று முன்னேயே இருந்த ஆதி பரம்பொருளாகவும் திருவீதியில் நம்மை தேடி உலா வரும் வீதி விடங்கப் பெருமானாகவும் தோன்றி ஐந்தொழில் இயற்றும் நடனம் செய்கிறார்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சிவபுண்ணியம் பெறவும் தீவினைகள் நீங்க பெறவும் அனுதினமும் பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பதிகம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் என்ற திருஞான சம்பந்தர் அருளிய நமச்சிவாய திருப்பதிகம் பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவுளை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பூ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: நூலடைந்த செய்யலூர் போறோம். திருப்புறம்பயிலிருந்து
3: திருச்செய்யலூர் பண் பழந்தக்கராகும் பக்கம் 182.

நீரடைந்த மேனியின்கள் நேரிழையாள் ஒருவால் கூரடைந்த கொள்கையன்றே கோல வளர்சடை மேல் ஆரடைந்த திங்கள் சூடி அறவம் அணிந்ததென்னே சேரடைந்த தன்கழனே செஞ்சலூர் மேயவனே ஊனடைந்த வெண்தலையில் ஓடு வரிதிரிந்து கானடைந்த பெய்களோடு பூதங்கலந்துடனே மானடைந்த நோக்கி காண மகிழ்ந்து எறியாடலின்னே தேனடைந்த சோலை மல்கே செஞ்சலூர் மேயவனே வீணடைந்ததிலும் நானடைந்த வெஞ்சரத்தால் நல் எரி ஊட்டல் என்னே பானடைந்த வண்டுபாடும் பைம்பொழில் சூழ்ந்தழகார் சேனடைந்த மாடமல்கே செஞ்சலூர் மேயவனே பேயடைந்த காடிடமா பேணுவது அன்றியும் போய் வேயடைந்த தோழி அஞ்ச வேழம் உரித்ததென்னே வாயடைந்த நான்மறை ஆரங்கமோடை வேள்வி தீயடைந்த செங்கையாளரே செஞ்சலூர் மேயவனே காடடைந்த ஏனமொன்றின் காரணமாகி வந்து வேடடைந்த வேடனாகே விசயனோடு எய்ததென்னே கோடடைந்த மால்களிற்று கோச்செங்கனார்கருள் செயலடைந்த செல்வர் வாழும் செஞ்சலூர் மேயவனே பீரடைந்த பாலதாட்ட பேணாத வந்தாதே வேரடைந்து பாய்ந்த தாளையே வேர்த்தடிந்தான் தனக்கு தாரடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்ததென்னே சீரடைந்த கோயில் மல்கே செஞ்சலூர் மேயவனே மாவடைந்த தேரக்கல் வலியை தொலைவித்து அவந்தன் நாவடைந்த பாடல் கேட்டு நயந்து அருள் செய்ததென்னே பூவடைந்த நான்முகன் போர் பூசுரர் போற்றி செய்யும் சேவடைந்த ஊர்தியானே செஞ்சலூர் மேயவனே காரடைந்த வண்ணனோடு கனகமனையானும் பாரடைந்தும் விண்பறந்தும் பாதம் முடி காணா சீரடைந்து வந்து போற்ற சென்றருள் செய்ததென்னே தேரடைந்த மாமருகில் செஞ்சலூர் மேயவனே மாசடைந்த மேனியாரும் மனம் திரியாத கஞ்சி நேசடைந்த ஊனினாரும் நேசம் இல்லாததென்னே வீசடைந்த தொகையாட விரை கமழும் பொழில்வாய் தேசடைந்த வண்டுபாடும் செஞ்சலூர் மேயவனே.

0: அப்புறம் இந்த ஊர் வருகின்ற பொழுது செய்கலூர், இது யார் தோண்டியது? செய்கலூர்ல யார் தோண்டியது?
1: சண்டீஸ்வரன்.
0: சண்டீஸ்வரர். அதனால இந்த ஒரு பதியத்தை வைக்கணும்னு சொன்னா ஒரு முற்பகல் பொழுது அல்லது ஒரு பிற்பகல் பொழுதாவது இருக்கணும். இருக்கட்டும். இந்த எல்லாரும் அருமையா பாட்டுலாம் பாடு. ஞானசம்பந்தர் அப்படி சேர்க்கிறார், அப்படியே வர்றார். யாரு? ஞானசம்பந்தர் பெருமான் திருப்புறம்பயம் அப்படிலாம் வந்தவர். இதோ செய்கலூர். செய்கலூர்ங்கிறது கும்பகோணத்திலிருந்து திருப்பனந்தாள் போற வழியில ஒரு 10வது கல் தொலைவில் இருக்கு. அந்த ரோட் மேல இறங்கி உள்ள ஒரு 1.5 மைல் போகணும். அதான் சின்ன ஊர். இப்போ அந்த காலத்துல சோழருக்கு முடிசூட்டுகின்ற 5 இடங்களில ஒரு இடம். சோழ அரசர்கள் இந்தந்த இடங்கள்ல தான் முடிசூட்டி கொள்ளும் இருக்கு. அதுல ஒரு இடமா இருந்திருக்கு இந்த செய்கலூர். அவ்வளவு பெருமை. ஆனா இன்னைக்கு ரொம்ப சின்ன ஊர். இன்னைக்கு செய்கலூர்னு போய் கேட்டா கூட தெரியாது அங்க இருக்கு உங்களுக்கு. சேங்கனூர் எங்க இருக்குன்னா இங்க இருக்குது போவாங்க அப்படின்னு. அவ்வளவுதான். முருகா முருகா. என்ன பண்ற? இந்த செய்கலூருக்கு சிவிகை வருகிறது. அந்த ரோடு மேல வரும் வந்திருக்கணும். வந்து நீங்க அந்த ஊர் தளம் பண்ணியிருந்தது. நாங்க 48 வருஷம் இருந்ததுனால அங்க அந்த இடம் வர்றது தெரியுது. திருப்பனந்தாளுக்கு ஒரு மைல் தான், 1 மைல் ஒன்னு இருந்தேன். அப்படி வந்த உடனே இங்கேயே இறங்கிட்டார். ஏன்னா சண்டிகேஸ்வரர் தோன்றிய இடம் அல்லவா? ஏன்னா சண்டிகேஸ்வரர் ஞானசம்பந்தருக்கு முந்தியவர். அதனால சண்டிகேஸ்வரர் தோன்றிய இடம் தெரிஞ்ச உடனே கீழே இறங்கிட்டார் சிவிகை. ஏறத்தாழ 1 கல் தொலைவு நடந்தே போறார். சிவிகை பின்னே வருது. ஏன்னா பெரியவர்கள் தனக்கு முன்னே பெரியவர்கள் இருந்த இடம்னா அப்படி மதிப்பு கொடுத்தவர். அதனால இப்ப போனா சிவி இறங்கி இதோ இப்பொழுது செய்கலூர். இப்ப சின்ன கோவில், மிக சின்ன கோவிலா இருக்கு. கோச்சங்கனானுடைய திருப்பணி. யானை ஏற முடியாது கட்டினது மாற கோயில். அது ஒன்னும் திராவியா போவோம், ஒன்னும் கோவிலுக்கு நிலமெல்லாம் போயிட்டு. நாங்க கல்லூரில் நாங்க அந்த நாட்டு நலப்பணியில நாங்க சுத்தி தென்னை மரம் வச்சு தந்துடுறையா, இங்க இருக்கும் தென்னை இருக்கு நீங்க ஊத்திட்டீங்கன்னா கொஞ்சம் வருவாய் வரும்னு சொன்னோம். கேட்கல. நாங்க தென்னை மரம் தான் வைக்கலாம் பையன் கொண்டு போய் வச்சுக்கிட்டு, அதை நாங்க தண்ணியை ஊத்த முடியுமா? ஊத்த முடியாது. அப்படியா சின்ன ஊர் இப்பொழுது. அந்த ஊர்ல அருமையான பெருமான். அந்த பெருமானை பற்றி பாடுகிறார் நம்முடைய ஞானசம்பந்தர். ரொம்ப அருமையா பாடினாங்க. நூலடைந்த கொள்கையாலே நுண்ணடி கூடுதற்கு மாலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்ல ரத்தை. ரொம்ப அருமை. இந்த 4 பெருமக்கள் இப்ப நல்ல அருமையா இங்க போட்டு. தட்சிணாமூர்த்தி கிட்ட பெரும்பாலான தஞ்சை மாவட்ட கோயில் எல்லாம் நினைக்கிட்டீங்கன்னா தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் இருக்கும். சில கோவில்ல தான் அந்த நால்வர் கேட்க முடியா இருக்கும். நால்வர் அந்த முனிவர்களுக்கு இங்க 4 கேட்க முடியாது. சிவகாசியில நல்லா இருக்குது அந்த 4 நல்லா அருமையா சரி தாங்கி ரொம்ப மானவன்னா மானாக்கிற மாதிரி வைக்க பெருமானி இருந்து அப்படி பாடம் சொல்ல அப்படி கேட்கற மாதிரி நல்லா அழகா இருக்கு. இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர் உட்கார்ந்து நல்லா இருக்கு. நீங்க திருப்பனந்தாள் மற்ற இடங்கள்லாம் வந்து பெரும்பாலும் தட்சிணாமூர்த்தி இருக்குமே தவிர அந்த 4 கீழே போட மாட்டாங்க. சில இடங்கள்ல தான் இருக்கு. இங்க அருமை வாழ்க. இந்த 4 பேருக்கு என்ன சந்தேகம்னு கேட்டா, இவங்க முதியோர் கல்வி படிக்கிற ஆணவனா படிக்கிறவங்க இல்ல? ஆமா. என்ன பெரிய பிஹெச்டிலாம் தாண்டவங்க. சில ஐயங்கள் அது ரொம்ப காலமா எந்த பேராசிரியர்லயும் தெரிய முடியல. நாங்கெல்லாம் பேராசிரியர்ல பேருக்கு ஆசிரியன் அவ்வளவுதான். இந்த பேருக்கு ஆசிரியம் எல்லாம் கேட்டு தெரியல. தெரிய முடியாத ஒரு கருத்தை என்னன்னு கேட்டா அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். யாரு? குருமூர்த்தி. உண்மையான குருமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தான். அதான் சொன்னார். யார் என்ன பாடம் கேட்டாங்கன்னாரு, நூலடைந்த கொள்கையாலே நுண்ணடி கூடுதற்கு. இப்ப படிப்பினுடைய பயன் என்ன? கற்றதனாலாய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொடாரணி திருவள்ளுவர். அப்ப படித்ததனுடைய பயனே என்னன்னா பெருமானுடைய திருவடியை அடைதல். படிச்சுட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க, ஆனா பெருமான் திருவடியை எந்த மாதிரி அடையிறதுங்கிறதுல சில அப்படி அவங்களுக்கு தெளிவில்லை. அந்த தெளிவுக்காகத்தான் பெருமான் கிட்ட பாடம் கேட்டாங்களே தவிர ஒண்ணுமே தெரியாத ஆனாவனா படிக்கிறவங்க இல்ல. அவங்க நூலடைந்த கொள்கையாலேயே நுண்ணடி கூடுதற்கு. அப்ப நூலினுடைய பயனெல்லாம் என்னன்னு கேட்டா பெருமான் திருவடி அடையணும். அந்த பயனாக இருக்கிற நுண்ணடியை கூடுவதற்கு கொஞ்சம் அவங்களுக்கு சிக்கல். திருவடி எப்படி அடையிறது, என்ன என்ன சொல்ல, அந்த மால் அடைந்த அந்த மயக்கம் எப்படி அடையிறது தெரியாதுல. அந்த மாலடைந்த நால்வர்க்கு அந்த மயக்கத்தை தீர்வதற்காக பெருமான் சொன்னாராம். இதை வச்சுக்கிட்டு தான் நம்முடைய பரஞ்சோதி முனிவர் பாடும்போது, கல்லாலின் குடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள். அந்த 4 பேர் கீழே இருக்கவங்க முதியோர் கல்விக்கு போனவங்க இல்ல, ஆனாவண்ணா படிக்கிறது இல்ல. கல்லாலின் நான்மறை 6 அங்கம் இவையெல்லாம் படுதர கற்றவர்கள். கல்லாலின் குடமேர்ந்து யாருக்கு பாடம் சொன்னார்? நான்மறை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும். எப்படி சொன்னார்? நாங்கெல்லாம் வாய்னால சொல்றோம், புதுசு எடுத்துக்கிட்டா திறந்து பாருப்ப வாய்னால சொன்னோம், ஆனா எங்க பெருமான் வாய்னால சொல்ல. என்ன செய்தா? நால்வர்க்கு வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாருமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. இவையெல்லாம் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, போர்டுக்கு போய் சாக்பீஸ் எடுத்து அதை விலைக்கு இது விலைக்குறான். நாங்கெல்லாம் போனதில்லை. ஏன்னு கேட்டா அது இப்ப பிளஸ் டூ கூட போட்டுது. நாங்கள் சொல்லாமி பாடம் சொல்லவும் சிவஞானம் பாடம் சொல்றதுக்கு என்னதான் பண்ண போறது? அதனால கரும்பலைக்கு போய் இப்ப வேண்டிய தேவையே இல்லாம நாங்களும் இருந்ததுன்னு இருந்தபடி தான். சிவசிவ மக்கு பெயர். அதனால ஆசிரியர் கல்லூரி அமைப்புல எல்லாம் என்ன பண்ண போறான்? ஒண்ணும் கிடையாது. இப்போ கரும்பலையில போய் வளர்க்கணுமா பையனுக்கு? அவன் எல்லாம் பெரிய பிளஸ்க்கு முடிச்சவனுச்சு. ஆனா பெருமாள் எப்படின்னா, இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. வாய்நாளவன் கத்தலாம் பதினாறு வகுப்பு பதினஞ்சு வகுப்பு கத்தியும் பையன் உறுப்புள்ள. பெருமான் இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்டாராம். அதுவே அவங்களுக்கு தெளிவாயிட்டுதான். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்துபவ தொடக்கை வெல்வாம். தட்சிணாமூர்த்திக்கு திருவிழா பானத்தில் இருக்கிற கடவுள் வணக்கம் தான் வணக்கம். எல்லாருமே அதனால நெற்றி பண்ணுவாங்க. நீங்க பாருங்க, இப்ப நீங்க நூறு அடியார் இருந்தாங்கன்னா தட்சிணாமூர்த்தி கிட்ட பாடுறவங்க தொண்ணூறு அடியார் இந்த பாட்டு தான் பாடுவாங்க. ஏன்னா அது அருமையான பாட்டு, திருவிழா பானத்தில் இருக்கிற கடவுள். ஆகவே அப்படி மாலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லறத்தை பெருமான் எங்க பாடம் சொன்னார்? நூறு ஏக்கர் நிலம் வேணும், ரெண்டு லட்சம் ரூபாய் என்டோமெண்ட் வேணுங்கிறான யூனிவர்சிட்டியில. அதான் ஓட இதெல்லாம் உங்க இருபதாம் ஆண்டு கல்லூரிடா, குடிச்சோரா போன கல்லூரி ஒழிகே. அதுக்குதான் இவ்வளவு பெரிய கல்லூரி போ, இவ்வளவு பெரிய கல்லூரி எதுக்குன்னா கண்ணாடி உடைக்கிறது தான் சிவ சிவ. ஆனா இந்த நல்லறத்தை எங்க பண்ணார்? ஆளடைந்த நீடல் மேவி ஒரு ஆலமரத்தடி அதுல உட்கார்ந்துட்டு பாத்தீங்களா. எவ்வளவு பெரிய கல்லூரி எப்படி இருக்கு பாத்தீங்களா? நூறு ஏக்கர் நிலம் வேணுங்கிறானே யூனிவர்சிட்டி. ஆளடைந்த நீழல் மேவி ஒரு ஆலமரத்தடியில வச்சு குருநாதன் சொல்ல பையன் நாலு பேர் கேட்டான். எப்படி உயர்ந்த கல்வி எப்படி படிச்சுட்டாங்க? ஆளடைந்த நீழல் மேவி அருமறை சொன்னது என்னே பெருமானே. நீங்க உணர்த்த அவர் உணர்ந்துட்டாங்க, நீங்களும் உணர்த்தீங்க, உணர்ந்தாங்க. எப்படி எதை நீங்க சொன்னீங்கிறது எங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லாமல் சொன்னா புரியாது, வாயினால சொன்னாலும் சொல்ல முடியும். அது என்ன சாமி சொன்னீங்க என்று ஞானசம்பந்தர் கேட்கிறார். இதுல பல கருத்துகள் எதை சொல்றதுங்கிறது தெரியாம. ஏழாவது பாட்டுல சண்டிகேஸ்வரர் வழிபாடு செய்வதை குறிக்கிறார். வீரடைந்த பாலதாட்ட. இவர் ஏன் இந்த திருமேனி மேல இந்த பால் கறந்து விட்டார்னா, எவனோ போய் சொல்லிவிட்டான், ஐயா உங்க பையன் பால் மாட்ட இதுங்கிறேன்னு சொல்லிட்டு ஊர் மாட்டு எல்லாம் பால் கறந்து அவர் பாடு வேஸ்ட் பண்றா அப்படின்ட்டான், வீணாக்கிறார்னா. உடனே அந்த அப்பா என்ன பண்ணாரு கேட்டா, எடுக்கம்புன்னு எடுத்துட்டு போய் பையனை அடிக்கவும் போகல. இல்ல இல்ல, என் பையன் ஒண்ணுமே செய்ய மாட்டானுங்க, எவனோ தப்பு தொழிலா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லல. பெற்றோர்னா உண்மையான பெற்றோர் சண்டிகேஸ்வருடைய அப்பா தான். நான் சொல்லிட்டே இருக்கிறேன், பெற்றோர் ரெண்டுல இப்ப நாங்க என்ன டிசிசி கொடுத்தோம்னு சொன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டா, என் தம்பி ஒண்ணுமே பண்ணலீங்க ஐயா, இந்த ஊர் பிள்ளையோட சேர்ந்து கோசிமணி வருவார், எங்க தொகுதி கோசிமணி இல்ல, தொலைஞ்சு போவீங்க சேர்த்து விடுங்க கேட்டு வந்து சேர்த்துருக்கிறோம் பல பேர். அது மாதிரி ஒண்ணு பெத்தப்பன் தப்பு பண்ணலன்னு சாதிப்பான், என் பையன் பண்ணலன்னு. இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவன், என் பையனுங்களா அப்படியா செய்யுதான், இன்னைக்கு போய் தீர்த்து கட்டிட்டு வர்றேன் அப்படின்னு போவான். இந்த அப்பா ரெண்டும் செய்யல. ஐயா என் தம்பி தவறு செய்து இப்பதான் காதல விழுந்தது, ஆதலால் இனி அந்த பையன் தவறு செய்தால் அடியேன் பொறுப்பு, ஒரு ரெண்டு நாள் சாவகாசம் கொடுங்கன்னு வந்த அப்பா இந்த அப்பா தான். 63 நாயன்மார்ல இந்த அப்பா தான். பெற்றோர் சங்கத்துல இதை பேசணும், எவன் பேச போறான்? இதை தவிர எல்லாம் பேசுவான். எந்த பெற்றோர் தான் வந்து கேட்கறான், மன்னிக்கணும், நானும் ஒரு பெற்றோரே, நானும் ஒரு பெற்றோரே. வர்றதில்ல சாமி, நீங்க பெற்றோர் ஆசிரியரோட தொடர்பு இருந்தாலே நீங்க பையன் வம்பு பண்ண மாட்டான். பெற்றோருக்கும் ஆசிரியரும் தொடர்பு இருக்கணும். கொற்றிங்க பணத்தை 400 தரங்கிறீங்க, 3ஆம் தேதினா 30ஆம் தேதி தந்துடுறீங்க. அந்த பணத்தை என்ன பண்றான்னு பாத்தீங்களா? பார்க்க மாட்டேங்கிறீங்களே. நாங்க என்ன பண்றது? பார்க்கத்தால தேவையெல்லாம் பையன் உருப்பிடுவான். வாங்கினானே அனுப்புறமே 500 ரூபா 700 ரூபா அந்த பையன் பணம் படிப்புக்கு தான் செலவு பண்றானா, வேற எதாவது பண்றானா? இல்ல இல்ல, பெற்றோர்கள் பல கடமையை தவறினீங்க, அதனாலதான் போச்சு நிற்குவோம். சரி, எனவே ஆளடைந்த அது மாதிரி சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா, பார்த்தவொடனே இப்ப அந்த பெருமான் அந்த பால் கறந்து அப்படி அந்த வீரடைந்த பாலதாட்ட அந்த பூஜை பண்ணும்போது அந்த மாடு வந்து ஒரு கறந்து பண்ணல, மாடு தானா அப்படி நின்றுதுன்னு தானா பேர்ல தனி பால் வருதான். கறந்த பால் அல்ல, தாமே வழிந்த பால், வழிந்த பால். அப்படி பாலதாட்ட இவர் மேலே இருந்து ஒளிஞ்சிட்டு பார்த்திருந்த அப்பா என்ன செய்தாராம், வீரடைந்த பாலதாட்ட பேணாது அவன் தாதை. அவங்க அப்பா மேல இருந்து பார்த்தவர் கீழே இறங்கினாராம். பேணாதுங்கிறது இப்படி ஒரு பையன், தம்முடைய பையன் அடாராடா மாடு மேய்க்கின்ற பொழுது கூட சிவபூஜை தவறாம செய்யறானேன்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிருக்கணும், உண்மையான அப்பான்னா இறங்கிட்டு அந்த பூஜை முடிகிற வரைக்கும் இருந்துட்டு திரும்ப, தம்பி சிவபூஜை தான் நல்லதுதான் செய்யற, நீ ஒன்னும் தானா பால் கறக்கல, இருந்தாலும் ஊர் மாடுப்பா, அதனால இனிமே நம்ம வீட்டுல வந்து பால் எடுத்துட்டு வந்துடு மாடி மேய்க்கும் போது, நாளையில இருந்து செய்யணும் சொன்னா ஒரிஜினல் உண்மையான நல்ல தந்த கோவம் வந்துடுது உனக்கு. அது வரைக்கும் நிதானம் இருந்தது, மரத்துல இருந்து கீழே இருக்கிற வரைக்கும் என்னமோ சொல்லி பார்த்தா இவர் காதல விடல, காலில் இடற போனார். அந்த தம்பி என்னன்னு கேட்டா, மாடு மேய்க்கிற குச்சி வச்சிருந்தது, அது வரைக்கும் தியானத்தில் இருந்தது, இந்த குச்சி இப்படி எடுத்தது பாருங்க, இது அருவாளாச்சு. எனவே பையன் வந்து அப்பா காலை வெட்டல, பையன் அப்பா காலை வெட்ட வேண்டும் என்பது திருவருள் குறிப்பு, மறந்துடக்கூடாது. அங்கரவா வச்சுக்கிட்டா சிவபூஜை பண்ணா மனுஷன், சும்மா மாடு மேய்க்கிற குச்சியில் வச்சிருந்த அது அருவாளானதனுடைய நோக்கம் என்ன, திருவருள் இவன் காலை வெட்ட வேண்டும் திருவருள் குறிப்பை தவிர தம்பி வந்து அப்பாவை வெட்டி விடவில்லை. தெரியாது கேப்பான், என்ன இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் இவன் அப்பங்கிட்டே பேச மாட்டான், மக்கு பய எங்கிட்ட கேள்வி வைப்பான், ஆயிரம் இருக்கட்டுங்க அப்பா காலை வெட்டலாங்களா, இவன் தான் வந்து எங்கிட்ட சொல்லுமா, மக்கு பயில போட. அதனால அவர் எடுத்தது கீழே இருந்தது குச்சி தான், அதை எடுத்தார் அது அறிவாளாயிற்று, இப்படி தட்டினார் கால் வெட்டப்பட்டது. இதெல்லாம் நீங்க நான் சொல்றேன், பெரிய பிராணத்தை வச்சுதானே எங்கிட்ட கேள்வி கேட்க வரீங்க, அதை முழுதும் படிச்சுட்டு கேளுங்க, அறவரையா படிச்சுட்டு எங்கிட்ட வந்து பிராணம் எடுக்கப்படாது. குச்சி அருவாலானது திருவருளால் மறந்துடக்கூடாது, அதனால இவர் மேல எந்த வித பிழையும் இல்லை. ஆதலால் வேரடைந்து பாய்ந்த தாளை, அத எங்க அந்த பால் இருக்கு அதெல்லாம் வந்து இதுங்கிறதுக்காக அவன் வந்து காலை எடுத்துட்டு வந்தானா, இவர் என்ன வேர் தடிந்தான். இப்ப ஒரு உடம்புல எது வேறு, கால் தான் வேறு. ஆமா, இங்க ஒரு மரத்துக்கு வேறுன்னு அடியில இருந்து வருது மேரு, அதே போல மனுஷனுக்கு நம்முடைய உடம்புக்கு என்ன வேறுன்னு கேட்டா கால் தான். இது மீது புதைஞ்சு கிடக்கல, நடக்கணுமில்ல, இதான் வேறு. இந்த வேறு தடிந்த காலை தடிந்தான் தனக்கு, தார் அடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்தது என்னே, கொன்றை மாலை வாங்கி சூட்டி சண்டீசனுமாம் பதந்தந்தோ என்று தலைமையும் வகுத்து கொடுத்தாராம். இப்படியெல்லாம் செய்த சீரடைந்த கோயில் மல்கு செய்கலூர் மேயவனே, இந்த வரலாற்றை ரொம்ப அருமையா வைத்து பாடினார் ஞானசம்பந்த பெருமான். அவர் வீடு கூட இருக்குது, அது அந்த வீடுன்னு யாரு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு வைணவர்களுக்கு இந்த முன்ன சொன்ன பாருங்க உரை எழுதுனது, அந்த உரையில பெரிய வாச்சான் பிள்ளைதான் மிகச்சிறந்த உரை. அந்த பெரிய வாச்சான் பிள்ளை பிறந்த இடம் திருச்செங்கலூர், திருச்செங்கலூர்.
1: அவங்க ஒரு வளைவு போட்டிருக்காங்க அந்த இடத்துல,
0: அவங்க கொஞ்சம் அந்த வீட்டை பாதுகாக்கிறாங்க, அதான் நமக்கு அவனுக்கு இருக்கிற வேற்றுமை. கெட்டது போனதெல்லாம் இந்த திருநீர் பூசினதுதான் சாம்பலா போச்சு, உணர்ச்சி மன்னிக்கணும் என்னையும் சேர்த்து சொல்றேன். அவங்க எல்லாம் கொஞ்சம் விழிப்பா தான் இருக்காங்க, விழிப்பாரு. பட்டிமன்றம் போடுறாங்களா, திருமகை மன்னன் குற்றவாளின்னு, பக்கெட் வாளின்னு, நீ நைக்கிற குற்றவாளிங்கிறிய தலை இருக்கட்டி போட, பூவாரியும் நீ யார் நைக்கிற பத்தி சொல்றது, உனக்கு அவ்வளவு அறிவு வந்துட்டு கிடையாது பெரியவர் இல்ல. அவன் திருமங்கை மன்னன் குற்றவாளின்னு இன்னை வரைக்கும் எந்த கோவில்லையும் போடலையும். எனவே இன்னைக்கு கேடு கட்டு போனதுன்னா ஒன்னே ஒரு சமயம் திருநீர் பூசணும், சைவ சமயம் தான் கெடுது, கேட்க நாதி இல்லை, யாவானும் எதையும் செய்யலாம். முருகா நீ காத்துக்க, அவ்வளவுதான், நாங்க என்ன பண்ண முடியும், எங்க ஆதங்கத்தை சொல்றோம், அவ்வளவுதான். சீரடைந்த கோயில் மல்கு செய்கலூர் மேயவனி என்ற அந்த அருமையான அந்த வரலாற்றையும் எடுத்து சொன்னார். இனி நிறைவாக, சேயடைந்த செய்கலூரில் செல்வன சீர்பரவ, தோயடைந்த வன்வயல் சூழ் தோணிபுரத் தலைவன், இந்த ஊர்ல பாடிய ஞானசம்பந்தன். சாயடைந்த ஞானமல்கு சம்பந்தன் இன்னுரைகள், என்னது சாயடைந்த ஞானமல்கினர், சாயடைந்த ஞானம் விளங்கலையே, சாயடைந்த ஞானம். தொல்லாப்பி வேணாங்கிறான், உரை வேணாங்கிறான், இம்மேங்கிறான். நாங்க தான் எம்ஏன்னு சொல்றதில்ல, இம்மே. ஆமா ஆமா, உன்னெல்லாம் நான் எம்ஏன்னு சொல்ல மாட்டேன், ஒரு அறிவும் இல்லை இடம் தட்டு பிடிச்ச மாதிரி. இங்க எழுதுறான் சாயடைந்த ஞானம் என்ன விளங்குது உனக்கு, எம்ஏ சொல்லு. எம்ஏ யோகிதையா படிச்சா சொல்லியிருக்கலாம், இந்த உரை யோகிதையா படிச்சு சொல்லலாம், தொல்லாப்பியம் மனசுல இருக்கணும். அதான் உரை வேணான்ட்டியே, எப்படி படிப்ப, சாய் சாயின்னா நுணுகியன்னு அர்த்தம். அந்த சொல்லி பொழுது கிடையாது, தொழுகாப்பியர் காலத்தில் இருக்கு. ஓய்தல் ஆய்தல் நடத்தல் சாய் ஆவைய நான்கும் உள்ளதன் நுணுக்கம் தொழுகாப்பிய சூத்திரங்கள். அப்ப சாய் அடைந்த ஞானம்னா மிக நுணுகிய ஞானம், மிக நுணுகிய ஞானம். பாழா போன தொழுகாப்பியம் செஞ்சாதான் சொல்லலாம், இல்லைன்னா ஒரே வேணாட்டிங்களேடா, எல்லா யூனிவர்சிட்டியும் வேணாட்டிங்களே, மகாபாவிகளே போங்கடா. சாயடைந்த ஞானமல்கு சம்பந்தன் இன்னுரைகள் வாயடைந்து பாடவல்லார். நல்ல வாய் திறந்து பாடு, சில சொல்ல விட்டோ விட்டோ எல்லாம் பாடப்படாது. வாயடைந்து பாடவல்லார் வான் உலக ஆள்பவரி. இனி இங்கிருந்தவாறு திருப்பனந்தால் செல்கிறார்.
2: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: மனக்கவலை ஒழியவும், உயிருக்கு உறுதி ஏற்பட்டு பிறவா நிலை எய்தவும் பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பதிகம் காதலாகி கசிந்து என்ற திருஞான சம்பந்தருடைய நமச்சிவாய திருப்பதிகம். பண் கௌசிகம், ராகம் பைரவி, தாளம் ஆதி.

பிறவி துன்பமின்றி நீடு வாழ ஓத வேண்டிய திருப்பதிகம் மந்திரங்களுக்கெல்லாம் மணிமகுடமாக விளங்கும் மற்றுபற்றென தொடங்கும் சுந்தரர் அருளிய நமச்சிவாய திருப்பதிகம். பண் பழம்பஞ்சிரம், ராகம் சங்கராபரணம், தாளம் மிஸ்ரஜப்பூ.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
3: அதிகம் 33 பன்மொழி

ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 4. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

தேவை, மழை தேவை என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அதனால திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த மேகராக குறிஞ்சி பண்ணில் அமைந்தது ஏழு பதிகம் இருக்கிறது. அந்த ஏழு பதிகத்தில் ஒரு பதிகம் முழுதும் இந்த நாட்டு நலம் கருதி மழை நிறைய பெய்ய வேண்டும் என்று கருதி பாடப்பெறும். இன்னொன்று, வான்முகில் வழாது பெய்க என்ற பாடலை நாம் எல்லோருமாக சேர்ந்து பாடிவிட்டு அந்த பதிகத்தை பாடலாம் என்று நான் எண்ணுகிறேன். நான் ஒவ்வொரு வரியால் சொல்லுகிறேன், நீங்களும் சொல்லிவிட்டால் நாடு நலம் பெறும்.

நான் மறை அரங்குங்க நட்டவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வான்முகில் வடாது மேய மலிவளம் சுரக்க மலிவளம் சுரக்க வான்முகில் வடாது மேய்க மன்னன் கோன்முறை அரசு செய்க வான்முகில் வடாது மேய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க வான்முகில் வடாது மேய்க நான் மறை அறங்கள் ஓங்க வான்முகில் வடாது மேய்க மேன்மைகள் சைவ நீதி

அவருடைய வரலாறு சரியாக பாடி காட்டுதல் என்று முறை தொடங்கினேன். சீர்காழியில திருமுலைப்பார் அவர் உண்டுவிட்டு தோடேசிவன் பாடிவிட்டு ஒரு திருக்கோலக்காவில மடையில் வாழ என்ற திருப்பதியம் பாடி பொற்றாளம் பெற்றார் என்றும், அவருடைய தாய் மாமன் ஊர் நனிவள்ளி என்ற ஊருக்கு அவர் சென்றார். சென்றவர் தன்னுடைய தகப்பனாருடைய தோளில் மேல் இருந்து பதிகம் பாடினார் என்றும் நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். அந்த பதிகம் பாடிய போது அந்த நனிவள்ளி என்ற ஊர் கடற்கரை சார்ந்த இடமாக இருந்தது, அதாவது நெய்தல் நிலம். இந்த பதியம் பாண்டவுன்னா அது மருத நிலமாக மாறிவிட்டது என்று வரலாறு தெரிவிக்கிறது. மருத நிலம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடம் என்று வரலாறு சொல்லுகிறார்கள். திருஞான சம்பந்தருடைய தேவாரம் ஒரு நிலத்தினுடைய தன்மையே மாற்றிவிட்டதுன்னு சொன்னா நம்ம தலையெடுத்து அது மாத்தாதான் என்ன என்ற கருத்து எனக்கு நிச்சயமாக உண்டு. சிவனை வாழ்வித்த பாடல் அது இல்லையா? ஆமா, சிவனையே வாழ்வித்து சொன்னா நம்மள வாழ்விக்கிறது சிரமமா என்ன இருக்கு? கிடையாது இல்லையா? ஆமா, அதனால்தான் பெரியவர்கள் இது வேத சாரம், தமிழ் வேதம் என்று சொன்னார்கள். திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அடுத்தது திரு தலச்சங்காடு என்று பக்கத்திலே ஒரு ஊருக்கு சென்றிருக்கிறார். அங்கே ஒரு பதியம் பாடி இருக்கிறார் சுவாமி. அதெல்லாம் இருக்கிறது, நம்ம படிக்காமல் விட்டு விட்டோமே தவிர இருக்கிறது. நான் இப்ப அதை கேசட்ல கூட பாடி இருக்கேன், நீங்க கேட்கலாம். அதுல இருந்து ஒரு பாடல் இப்பொழுது நாம் பாடுவோம்.

சூலம் என்பது இந்த மூன்று தலை இப்படி இருக்கும். முத்தலை சூலம் என்று சொல்லப்பெறும். அந்த மூன்று தலை இருக்கிறதே என்னத்தை குறிக்கும் என்று பட்டினத்தடிகள் அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். மூன்று பேரும் நான் ஒருவனே, மூன்று பேரும் பிரம்ம விஷ்ணு ருத்ரன், இது மூன்று பேரும் நான் தான் என்று சொல்லத்தான் முத்தலை சூலம் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று பட்டினத்தார் எழுதுகிறார் தன்னுடைய பாடலிலே. விளக்கம் எங்கே கிடைக்கிறது பார்த்தீங்களா? ஆமா.

அதுதான் திருவாளன் திருநீருன்னு சொல்லுவார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அவனும் அணிந்து கொண்டிருக்கிறான், அதையே நாமளும் அணிந்து கொண்டிருக்கிறோம். நமது பெருமான் அணிந்ததே நமக்கு, அவன் அக்குமாலை அணிந்திருக்கிறான், நாமும் அக்குமாலை அணிந்திருக்கிறோம். பெருமான் அணிந்ததையே நாம அணிந்திருக்கிறோம். அதனால்தான் சித்தம்பலத்துக்கு போன போது அங்க இருக்கிற தீட்சைகள் பூரா சிவஸ்வரூபமாகவே காட்சி கொடுத்தார்கள் திருஞான சம்பந்தருக்கு என்று வரலாறு தெய்வ சேக்கிரார் பெருமான் அதை விளக்கி சொல்லுகிறார் நமக்கு. ஆக திருநீரு ருத்ராட்சம் நாம் அணிந்து விட்டோமே, ஆனா நாமே சிவம் இல்லையா? ஆமா.

தலச்சங்காடு என்றதற்கு பேர். சுவாமி சங்கு வடிவத்தில் இருக்கிறானா அங்கே? இப்ப திருமாகரல் ஒரு ஊர் இருக்கிறது அல்லவா, அந்த மாகரல் சொன்னா உடும்புன்னு அர்த்தம். அந்த உடும்பு போலதான் அந்த சாமி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். திருக்கேதாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நந்தியம் பெருமான் படுத்திருக்கிறது போல இருக்கும் அந்த சிவலிங்கம். ஆமா, 40 வயசுக்கு நான் 17,000 அடியில இருக்கிறது, கடல் மட்டத்திலே 17,000 அடி. 40 வயசுக்கு என்ன கூப்பிட்டாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிவிட்டு 75 வயசுக்கு போனேன். பிராப்தி அப்படித்தான், அப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கிறது. 40 முடியாதுன்னு சொல்லிட்டு 75 போனேன். குளிர் மிகுதி, கீழே எல்லாம் ஒரு தொம்பு தண்ணி 10 ரூபாய் வெந்நீர். அதை வாங்கி நம்ம காலில் ஊத்துனோம்னா அது வாங்கின போத ஜில்லுன்னு போயிடும். அவ்வளவு நைஸ். அங்கே அதான் சொல்றது, தலைச்சங்கை கோலம் சேர் கோயில கோயிலாக கொண்டீரே. 3 வயதுல சுவாமி பாடிய திருப்பாடல் இது. முடியுமா?

பார்த்து பக்கத்துல ஒரு கஷேத்திரம் திருவலம்புரம் என்று அதற்கு பேர். அந்த ஊருக்கும் போறார். 3 வயசுல முடியுமா, 30 வயசுல முடியுமா, அல்லது 70 வயசுலதான் இப்படி முடியுமா? ஒவ்வொரு ஊரா போய் கஷேத்திரம் தரிசனம் பண்ணுங்கிற எண்ணம் நமக்கு வருமா இல்லையா? அதனாலதான் தெய்வ சேக்கிழார் பெருமான் அவரை சொல்லும் போது தவ முதல்வர் சம்பந்தர், அதை உணர்ந்து பார்த்தவர் தெய்வ சேக்கிழார் பெருமான்.

ஜோதிட கேந்திரத்துக்கு போய் 10 பாட்டு பாடியிருக்கார் சாமி. அடுத்து காவிரி பூம்பட்டினம், காவிரி புகும்பட்டினம், காவிரி பூம்பட்டினம். உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரிந்த கதை, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரத்திற்கு ஆதாரமாக இருந்த ஊர் அது. கற்புக்கரசி கண்ணகி தோன்றிய ஊர் என்று சொல்லுவார்கள், பட்டினத்தடிகள் தோன்றிய ஊர் அது. பட்டினத்தடிகள் நகரத்தார், நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்பது முடிந்த முடிவு. இயற்பகை நாயனார் தோன்றிய பதி அது. இயற்பகை நாயனாரை உங்களுக்கு தெரியும், அவர் இல்லை என்று வார்த்தையே அவருடைய வாக்குல கிடையாது. ஐயா இந்த பேப்பர் வேணும் எடுத்து, இந்த டப்பா வேணும் எடுத்து, இந்த தமிழர் வேணும் எடுத்து, இந்த வேட்டி வேணும் எடுத்து, இல்லை என்று சொல்றதே கிடையாது. இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவரை இல்லை என்ற வார்த்தையே அவர்கிட்ட வரதில்ல. இப்ப நாம என்ன பண்ணுவோம், இந்த தமிழரா இது கொடுக்க முடியும், இல்ல இல்ல போய்டும், டப்பாவா இல்ல இல்ல கொடுக்க மாட்டேன் போய்டும். நம்மகிட்ட இல்லைங்கிறதான், மடியில துட்டு இருக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவோம் நாம. நானும் அப்படித்தான் சொல்றேன், நீங்களும் அப்படித்தான் சொல்லுவீங்க நிச்சயம். ஆனா அவர் இல்லையே என்னாத ஏற்பகைக்கு மடியே. இப்படி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறானே, இது முடியாத யாருக்கும் அப்படின்னு எண்ணினான் பரமசிவன். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்தான். அந்த குண்டக்குடி அடிகளார் சொல்லுவார், என்னுடைய மடம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். ஏன் தெரியுமா, என்னைக்காவது ஒரு நாளை பரமசிவன் வந்துட்டான்னா மூடி இருக்குன்னு போயிட்டான்னா நான் என்ன பண்ணுவேன், அதனால திறந்தே வெயிடா மடத்தேன்னு சொன்னார். அந்த எண்ணமாவது இருக்கட்டும் இல்லையா, அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, வர்றான் வரல அது அப்புறமா பார்த்துக்கும் என்று மேடையில ஒரு தடவை சொன்னார். ஆக என்ன பண்றான், இல்ல இல்லைன்னு சொல்லாம கொடுத்துட்டானே, ஒரு நாளைக்கு நாம போய் கேட்க கூடாத ஒன்றை கொடுக்க கூடாத ஒன்றை கேட்டு பார்ப்போம் என்ன சொல்லுகிறான் என்று எண்ணினான் பரமசிவன். நேரா வீட்டுக்கு வந்தான். ஏற்பகை வாங்க சாமி, என்ன வேணும் கேட்ட, நான் வேண்டியத நீ கொடுத்தியா, நிச்சயமா சத்தியமா கொடுத்துருவியா, உன்னுடைய மனைவி தேவை. ஆஹா ஆஹான் சந்தோஷப்பட்டார். ஏன் சந்தோஷப்பட்டாரோ தெரியுமா, சேர்க்கிற தெய்வ சேர்க்கிறார் எழுதிட்டு என்கிட்ட இருக்கிற பொருளை கேட்டார. ஐயா ஒரு வைரக்கல் கூட ஒரு 1,00,000 ரூபாய் பெறக்கூடியன்னு சொன்னா அவர்கிட்ட எங்க இருந்திருக்கும், கிடையாது இல்லையா, என்கிட்ட இருக்கிறத கேட்டியே. பார்வதி இங்கவா, இந்த அடியாருக்கு உன்னை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு நிமிஷம் அப்படி ஷாக் அடிச்சுட்டு மறுபடியும் அந்த சரியான நிலைக்கு வந்துட்டாங்க. என்னை கொடுப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு என்று எண்ணினார்கள் அந்த அம்மா. இது நடக்குமா, இப்ப நான் அந்த அந்த பொம்மநாட்டி ஒத்துக்கோல, யோ உன்னை கட்டிக்கிட்டதே தப்புன்னு நான் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ இவனுக்கு வேற நீ கொடுத்துட்டியா, போய்யா நீ இவனா அவனோட என்ன போச்சு பைத்தியக்கார அப்படின்னு நிச்சயமா இப்ப இருக்கிற பெண்கள் சொல்லியே விடுவா. நிச்சயம் அதுல தவறவை எவளும் இருக்க முடியாது, கொடுத்தவனும் இருக்க முடியாது, அவளும் இருக்க முடியாது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா கொடுத்துட்டீங்களான்னு சொன்னா அந்த சிவனடியார்கிட்ட போய் நின்னாலாம் இந்த அம்மா, தெய்வ சேர்க்கிறார் வருமா காட்டுறார். அந்த ரெண்டு பேர் காலையும் விழுந்தார். இவர் யாரு, ஏற்பாய் பெருமான். ஏன் விழுந்தார் தெரியுமா, முன்ன நம்முடைய மனைவி இப்ப சிவனடியாருடைய உடமை அவள், அதனால விழுந்து கும்பிட்டாராம். அந்த தெய்வீகத்தை காட்டுறாரு பாருங்க, தெய்வ சேர்க்கிறார் பெருமான். அதனால்தான் பெரும்புலவர்கள் எல்லாம் தெய்வ சேர்க்கிறார் பெருமான் சரண்டடைந்தார். ஆமா அழைச்சுக்கிட்டு போனார். இத மேடையில குண்டக்குண்ட அடிகளார் பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தன் கேட்டான், ஐயா இல்லேன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தானா, மனைவிய கேட்டானா,
இவன் கொடுத்தானா அவன் அழைச்சிட்டு போனானா சரியா ஐயா? சப்ப கட்டி சொல்லாம பதில் சொல்லும் அப்படின்னு கேட்டான் குண்டக்குடி அடிகளார். அதுக்கு அவர் சொன்னாரு, ஏற்பகை முனிவாருடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு போனாரே, அவளை தொட்டு பார்த்தாரா தெரியுமா? அவளை தொட்டு கைய பிடிச்சி அழைச்சிட்டு போனாருன்னு இருக்கா தெரியுமா? ஒண்ணு. இன்னொன்னு சொல்றேன், அவன் இயற்கைக்கு பகைன்னு இருக்கு தெரியுமா? இயற்கையா இருக்கிறவன் மனைவியை கொடுக்க மாட்டான், இயற்கைக்கு பகையானவன் கொடுத்தான் தெரியுமா? அதுல என்ன தப்பு? பைத்தியம் சொன்னா வேட்டையை கிழிக்கத்தானே செய்வான், இயற்கைக்கு பகையானவன் கொடுத்தான், போயிட்டு வந்துட்டான். சரி சாமி போயிட்டான். இது நான் கண்ணாலே பார்த்தேன். அவருக்கு இந்த கேள்வி கேட்ட போது அழைச்சிக்கிட்டு போனார். உங்க சொந்தக்காரர்ல தொந்தரவு பண்ணுவாங்க, நீ கூட வா துணைக்கு. கூட துணைக்கு போனாரு. வீட்டுக்கு ஊருக்கு அப்புறமா போனதுக்கு அப்புறமா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு அவர் அனுப்பிச்சிட்டார். எட்ட போனதுக்கு அப்புறமா ஏற்பகை முனிவா ஓடியா ஓடியான்னு கூப்பிட்டாரு. அந்த பாட்டு எனக்கு தெரியும், சொல்றேன். நல்ல

ஓடினார். போகோ, யாரோ அவருக்கு வந்துட்டாங்க போனது, துன்பத்துக்கு ஓடினார். போய் பார்த்தா இறைவனை காணும், மனைவி மாத்திர நின்னா. சாமி பார்த்தாரே, போருமப்பா இந்த வாழ்வு உனக்கு, வா என் கூட போலாம் அப்படின்னு கைலாயத்தை கழிச்சு போயிட்டார் என்று வரலாறு சொல்லுகிறது. திருத்தொண்டர் புராணம் சொல்லுகிறது. இல்லை என்று இல்லை என்று சொல்லாமல் கொடுத்துருந்ததுக்காக தான் சிவனுடைய திருவடி கிடைச்சது அவருக்கு, இல்லையா? அதே மாதிரிதான் யார் வந்தாலும் சாப்பாடு போடுவேன்னு போட்டு பிள்ளைக்கறி அரிஞ்சு போட்டாரு பாத்துங்கடா. நாம ஒரு பிடி சோறு போடுவோமா இல்லையா? அதனாலதான் சிவனே அவர் வீட்டுக்கு வந்தான் சாப்பிடறதுக்கு. அந்த மாதிரி இவர் இல்லை என்று சொன்னா, இல்லை என்று சொல்லாமல் கொடுத்ததுனால்தான் சிவனையே வந்து இவரை ஆட்கொண்டான் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. அந்த ஏற்பகை முனிவர் தோன்றிய ஊர் காவிரி பூம்பட்டினம், பட்டினத்தடிகள் தோன்றிய ஊர் காவிரி பூம்பட்டினம். பட்டினத்தடிகளுடைய வரலாறு சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்கள், ஒரு காலத்திலே சிவன் அப்படி ஊரெல்லாம் பார்த்து கொண்டே வந்தான். பவனி வந்தான், கூடவே குபேரனும் வந்தான். குபேரன் தோழன் இல்லவா, கூடவே வந்தான். காவிரி பூம்பட்டினம் வரும்போது ஒரு பத்தடி எட்டவே நின்னுட்டான் குபேரன். குபேரா குபேரான்னு கூப்பிட்டு இருந்தாரு, ஆளை காணும். எட்ட பார்த்தா ஒரு பத்தடிக்கு எட்ட நிக்கிறான். குபேரா என்னடா பண்றாங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்கு, இங்கேயே தங்கிட்டா என்னன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, பரவாயில்ல, நீ இங்கேயே பிறந்து இங்கேயே இருந்துட்டாரு. நினைத்ததை கொடுக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு அல்லவா. வேண்டுவார் வேண்டுவதே இவான் கண்டாய் இல்லையா. அவன் நினைத்தான் இந்த ஊர் நல்லா இருக்கு, இங்கேயே இருந்தா. குபேரன் தான் பட்டினத்தாரா பிறந்தான் என்று வரலாறு சொல்லுகிறார்கள் இல்லவா. அந்த பட்டினத்தார் பாடல்ல ஒன்று எண்ணி பார்ப்போமா. அந்த பெரிய புராணத்தை எப்படி படித்து பார்த்திருக்கிறார் தெரியுமா அந்த பட்டினத்தடிகள். அது சொல்ற, வாழால் மகவரிந்து உட்ட வல்லே நல்லே கதை உங்களுக்கு தெரியும். இப்பதான் சொன்னேன், திருத்தொண்ட நாயனார் பிள்ளைக்கறி அறிஞ்சு போட முடியுமா, ஒரு பருக்க சோறு போடுவோமா நாம. வாழால் மகவர்

ஆறு நாள் தான் பூசை பண்ணினார் கண்ணப்பர் திருக்காலத்தில். அதற்கு மிந்தி பாம்பு, சிலந்தி, யானை மூணும் பூசை பண்ணதுதான் சீகாடத்தி அல்லவா. அதுகள்லாம் பூசை பண்ணது கூட வெளியே தெரியல, இவர் பூசை பண்ணதுதான் இன்னைக்கு வெளியே நல்லா தெரியும் இல்லையா. கண்ணப்பருடைய சிலை பக்கத்துல இருக்கிறது திருக்காலத்தில். தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லும் போது சொல்றார், திருஞான சம்பந்தர் போய் திருக்காலத்தி அப்பனை வணங்கினார். வணங்கி எழுந்து நின்னு பார்த்தார், பக்கத்துல வேடருடைய உருவம் நின்னுது, தான் கும்பிட்ட பயன் அதோ நிக்கிறதுன்னு சொல்லி நினைச்சாராம். கும்பிட்டத்துடைய சிவபுண்ணியம் எப்படி இருக்கு, சிவபுண்ணியமே அங்க நிக்கிறது மாதிரி இருந்ததுதான் அவருக்கு. தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார் இல்லையா, இது மூணாலும் என்னால முடியாதே அப்படிங்கிறப்ப பெரிய புராணத்தை எப்படி படித்திருக்க வேண்டும். அந்த பட்டினத்தடிகள் பாலால் மகபரிந்து உண்ணவல்லே நல்லே, மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லே, நாளாரில் கண்டிட

あ、どうぞ。おる。அதுல உடக்கூற்று வண்ணம் அப்படின்னு பட்டினத்தார் பாடல்ல ஒண்ணு இருக்கு. மிக அருமையான கருத்துடைய பாடல் அது. அத ஒரு தொகுப்பாக, என்ன சினிமாவில் அவ்வளவும் பாட முடியாது இல்லையா, அதுக்காக தொகுப்பாக ஒன்னு பாடியிருக்கிறார் தண்டமணி தேசியர். அது நான் இளமையில கேட்டேனும் என் நெஞ்ச விட்டு அது அகலவே இல்லை. 50 ஆண்டுகளுக்கு முந்தி கேட்ட பாடல் என்னுடைய நெஞ்சை விட்டு அகலவே இல்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முந்தி பட்டினத்தார் பாடல் என்று நான் ஒரு கேசட் பாடும்பொழுது அந்த தண்டமானி தேசியர் தொகுத்து எப்படி பாடியிருந்தாரோ அதை அப்படியே தொகுத்து எழுதி அதில் பாடிவிட்டான். அந்த மனிதனுடைய மனிதன் எப்படி வந்தான், எப்படி இருந்தான், எப்படி போகிறான், கடைசி இவனுடைய நிலை என்ன என்று கொண்டு முடிக்கிறார் சுவாமி. மிக அழகான கருத்து. அந்த தொகுப்பை நான் உங்களுக்கு பாடிக்காட்டலாம் என்று எண்ணி அதனை எடுத்து வந்திருக்கிறேன். பக்கவாத்தியம் இல்லாமல் நான் பாடிவிடுவேன் என்று கேட்டா அப்பதான் தெளிவாக அந்த வார்த்தை உங்களுக்கு கேட்கும்.

இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஓ

கால் வழி மேல் வழி சார நடந்து தெளிவும் இராமல் உரை தடுமாறி சிந்தையும் நெஞ்சம்

மனைவி புலம்ப மாழ்கினரே இவர் காலம் அறிந்து பரிச்சை கெடாமல் எடும் என ஓடி வந்திளமைந்தர் புனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து

0: அற்புதமான கருத்துள்ள பாடலை பட்டினத்தடிகள் அதுல கிட்டத்தட்ட ஒரு 50 வரிக்கு மேல இருக்கிறது. கடைசியில அவர் சொல்றது, ஒரு பிடிநூறு கூட இல்லாத உடம்பு இது என்று முடிக்கிறார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பெரிய தவ சிரேஷ்டர் பிறந்த ஊர் காவிரிப்பூம்பட்டினம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: நம்பி ஆரூரர் வாழ்வும் பாக்கும் முற்றோதுதல்.
4: திருநள்ளாறு பன் தங்கேசி பதிகர்கள் 68.

0: நினைக்கே
1: போல்

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், இயற்பகை நாயனார் புராணம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: எழுதிருமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுது அருகாலத்தென்றும் பூசனை விடாது செய்வேன். தொழுத கை தலைவீ வேற துளும்பு கண்ணீரும் மூழ்கே அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு நீ செய்வான். எய்தலாவதென்று நின் எம்பிரான் இவ்வஞ்ச நேர்க்கு உய்தல் ஆவது உங்கள் அன்றி மற்றோர் உண்மை இன்மையின் பைதலாவதென்று பாதுகாத்திறங்கு பாவியற்கு ஈதலாது நின்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனே. அந்த பாட்டு பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்த பாடலும் பார்த்தாச்சு,
1: நீங்க
0: கடைசி ரெண்டு பாட்டும் இந்த பாட்டு பார்த்தாச்சு. பைதல், பைதல் என்ற சொல்லுக்கு துன்பம் என்று ஒரு பொருள் உண்டு. துன்பமாவது இவன் துன்பப்படுகின்றானே என்று பொருள் எழுதியிருக்காங்க. பைதல் பைத பிணக்குழை காளி அப்படின்னு வருது. பைதல் என்றால் குழந்தை. அந்த குழந்தையின் பிணத்தை காதிலே குழையாக அணிந்து காளி இருக்கின்றார். காதில இது ஜிமிக்கு என்ன காளிக்கு அப்படின்னு கேட்டா, இறந்து போன ஒரு குழந்தை தான் ஜிமிக்கு. பைத பிணக்குழை காளின்னு வருது. அதை வைத்து பைதல் என்றால் குழந்தை என்று நான் சொன்னேன். அது சரியா பொருத்தமான அது பொருளாக இருக்கும். அடுத்த பாடல் அதுவும் பார்த்தாச்சு. ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும். இங்கும் என்றால் பந்த நிலை, பந்தம். அங்கு என்றால் முக்தி நிலை. இரண்டு நிலையிலும் பெருமா திருவருள் தான் நம்மை தாங்கும் என்று சொல்றோம். ஈசனே நீ என்பது நின் திருவருள் என்று உண்டாகி வருகின்றன. பெருமான் வேறு இல்லை, அவருடைய திருவருள். ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஓர் வேதமில்லை வேத ஏன் என் எம்பிரான். ஈசனேனை அண்டுகோ நின்மலா ஓர் மின்னலாசனே ஓர் தேவருண்மை சிந்தியாது சிந்தையே. பெருமானை தவிர வேறொரு தெய்வம் எனக்கு தெரியாது என்று இங்கு சொல்கின்றார். அது தன்னுடைய மிகச்சிறந்த கவிதையாக குருநாதர் சொல்லுவார். கற்றறியேன் கலைஞானம் சீங்குருகேன் ஆயினும் பற்றறியேன் பிற தெய்வம் வாக்கியலால். வாக்கியலாலும் பேரளவில் கூட பிற தெய்வங்களை பற்றி தெரியாது. எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றன, பேரெல்லாம் கூட எனக்கு தெரியாது. பேரே தெரியாதுன்னு அப்புறம் அட்ரஸ் எப்படி தெரியும், ஒன்றும் தெரியாது என்று சொல்கின்றார். அருபரத்துருவன் அவனையில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை திகழாது. மற்றோர் தெய்வம் கடவிலும் நுழையாது. மற்றோர் தெய்வம் கடவிலும் நுழையாது. அருபரத்துருவன் அவனையில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமையின்றி இகழாது. அவருடைய திருவடியினையை பிரிவினேறியார் எனது போல முன்பின்னாகி தொடர்கின்றேன் என்று சொல்கின்றான். அது அவருடைய மிகப்பெரிய தகுதி என்று பார்த்தேன். கொள்ளேன் புரந்தரன் மாலையின் வாழ்வு குடிகளினும் நல்லேன் எனது அடியாருடல்லால் கரகம் புயிலும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப்பேன் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் அன்னையில்லாது எங்கள் உத்தமனே. ஆகவே அந்த ஆகவே எனக்கு வேறு போக்கிடம் இல்லை பெருமானே, நீயே கருணை புரிய வேண்டும் என்பது கருத்து.

எந்த யாய நின்னை இன்னம் எய்தலுற்று இருப்பனே இருப்பனே என்பதற்கு பக்கத்தாப்புல ஒரு கேள்விக்குறி போட்டுக்கிட்டா நல்லா பெருமானே, உன்னால் ஆட்கொள்ளப்பட்ட அடியார்கள் எல்லாம் உன்னை இடையராது தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று கேட்டால், சிந்தையினால், செய்கையினால், கேள்வியினால், வாக்கினால், இந்த நான்கினாலும் இறைவனோடு இடையராத தொடர்பு அடியார்களுக்கு உண்டு. எப்போதும் இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். செய்வதெல்லாம் சிவ சிந்தனையாகவே இருக்கின்றது. செய்கை கைகால்களை அசைத்து அவர்கள் செய்கின்ற தொண்டெல்லாம் சிவனுக்கென்றே இருக்கின்றது. எங்கே உனக்கல்லாது எப்பணியும் செய்ய என்று அவர்கள் எப்போதுமே இறைவனுடைய தொண்டுதான் செய்கின்றார்கள். சரியையிலே அவர்களுக்கு நிட்டை கைகூடி இருக்கின்றது. செய்வதெல்லாம் சிவன் செயல் தான். அது வேறு யாருக்கும் அவர்கள் தொண்டு செய்ய மாட்டார்கள். பரம்பரனுக்கே அடிமை செய்கின்றார்கள். சிந்தை செய்ய கேள்வி கேட்பதெல்லாம் சிவனுடைய பெரும் புகழ் தான். வேறு அனாவசிய பேச்சை அவர்கள் கேட்கவே மாட்டார்கள். அந்த இடத்திலே இருக்க மாட்டார்கள். பெருமானை பற்றி எங்கு பேசுகின்றார்களோ அங்குதான் அவர்கள் இருப்பார்கள். அதனை கேட்பார்கள், துய்ப்பார்கள். வேறு பேச்சு அந்த உலக பேச்சிலே அவர்கள் தொய மாட்டார்கள். கேள்வி வாக்கு அவர்கள் வாயை திறந்து பேசுவது என்றாலும் பெருமானை பற்றி தான் பேசுவார்கள். வேறு அனாவசிய பேச்சை பேச மாட்டார்கள். பேச பெரிதும் இனிவனாகின்ற பெருமானையே பேசிக் கொண்டிருப்பார்கள். இவ்வாறு இந்த நான்கும் ஒருவருக்கு இடையராது நிகழும் என்று சொன்னால் அவர்கள் பெருமானுடைய திருவுருள் வலையிலிருந்து வெளியிலே தப்ப முடியாது. திருவுருள் வலையின்னு இருக்கு இல்லையா, ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், அதை விட்டு அந்த காந்த சக்தி, காந்த எல்லை, அதுக்கு வெளியில போக மாட்டாங்க. அவர்கள் அங்கு எங்கு சுத்தினாலும் பெருமானுடைய திருவுருள்களை மீண்டும் ஆட்கொள்ளும். அவர்கள் வினைவசத்தினாலே மோராந்தொருவர்கள் நினையாது இருந்தாலும் பெருமான் ஆட்கொண்டு விடுவான். என்ன காரணம்னா, அந்த ஈர்ப்பு வலைக்குள்ளேயே அவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு வெளியில போல பூமியினுடைய ஈர்ப்பு சக்திக்குள்ள ஒருவன் செல்கின்றான்னா அவன் வந்து பூமியினால் ஈர்க்கப்படுவான். பூமியினுடைய ஈர்ப்பு சக்திக்கு வெளியில போனாதான் அவன் வந்து தப்பி போவான்னு பார்க்கிறோம். அவ பெருமானுடைய திருவுருளுக்கு அது மாதிரி எல்லை உண்டானா எல்லை இல்லை. இருந்தாலும் அந்த நமக்கு உரைக்காம சொல்லகிட்டு போயிட்டோம்னா பெருமான் திருவுருள் செய்தும் நமக்கு தெரியாது. அப்படி அவர்கள் எப்பொழுதுமே பெருமானோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அந்த மெய்யடியார் பண்பு தனக்கு இல்லை என்பதை சொல்கின்றார். சீரில்லாத ஐம்புலன்களினாலே இந்த நிலையை நான் இழந்து விட்டேன். சீர் என்பது பெருமை. பெருமை இல்லாத ஐம்புலன்கள், சிறுமை கொண்ட ஐம்புலன்கள் என்பது பொருள். ஐம்புலன்கள் அவைகள் ஞானேந்திரியங்கள் பேரு. ஞானத்திற்காகவே அவை பயன்பட்டால் அவை சீருடை புலன்களாகும். அவை போகத்திற்காக பயன்படுவதனால சீரில் புலன்களாக ஆகின்றன. சீர் இல்லாத புலன்களாக ஆவது எப்போது என்று கேட்டால், நம்முடைய இன்பம் இன்பத்தை துய்ப்பதற்காக அவற்றை பயன்படுத்துகின்றோம். உண்மையிலேயே நம்முடைய கண்ணுகளைய ஐம்பொறிகளையும் அறிவிற்காக மட்டுமே பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நம்ம இன்ப துன்பம் தாக்காது. இப்ப நம்ம வீட்டுல நம்ம வந்து டிவி பார்த்துட்டு இருக்கோம், நல்ல சீரியல் ஓடிட்டு இருக்கு, அந்த நேரத்துல பிக்சர் ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்கிறது. உடனே ஒரு நமக்கு இன்னும் 15 நிமிஷம் அந்த சீரியல் ஓடும். பக்கத்து வீட்டுலதான் மெக்கானிக் இருக்காரு, ஐயா உடனே பார்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாவது சீரியல் பார்ப்போம். உடனே அவரு சரசரன வந்து வேலை பாக்குறாரு. ஆனா அவரும் அதே பிக்சரை பாக்குறாரு, நாமும் அதே பிக்சரை பாக்குறோம். அந்த பிக்சர்ல அவங்க வந்து போடுற சண்டைக்கு நாம இங்க அதை பத்தி நம்ம விமர்சனம் பண்றோம். கேரக்டர்ஸ் அது ஒரு சுக துக்கம் வந்துன்னா நம்ம அழறோம். அதுல ஒரு ஜோக் கிடைச்சா நம்ம சிரிக்கிறோம். நம்ம அதோட ஒன்றுபடுறோம். ஆனா மெக்கானிக் என்ன பண்றாரு, பிக்சர் கிளாரிட்டியை மட்டும் தான் பாக்குறாரு. அது பிக்சர் டியூப்ல இருக்க மிஸ்டேக் மட்டும் சரி பண்ணி போயிடுறாரு. அவர் நாட் அஃபெக்டட். அவர் அந்த பிக்சருடைய குவாலிட்டினா பிக்சர் குவாலிட்டியை வந்து சரி பண்றாரே தவிர அந்த டிராமாவுடைய குவாலிட்டினால அவர் அஃபெக்ட் ஆக மாட்டேங்கிறார். அவரும் கண்ணை கொண்டுதான் பாக்குறாரு டிவியை. நாமளும் கண்ணை கொண்டுதான் பாக்குறோம். நாம் கண்ணை கொண்டு பார்த்து அழறோம், அவர் கண்ணை கொண்டு பார்த்து அழல. 50 ரூபாய் வாங்கிட்டு போயிடுறாரு. 5 நிமிஷத்துல 50 ரூபாய் வாங்கிக்கிறார். அது ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் தன்னுடைய கண்ணை அறிவுக்காகவே பயன்படுத்துகின்றார். அது வந்து ஞானேந்திரியம். அறிவிற்காக பரமன் படைத்தது அறிவிற்காக. அப்ப அறிவுக்காக மட்டும்தான் பயன்படுத்தினே தவிர போகத்துக்காக பயன்படுத்தவில்லை. அதே கண்ணை கொண்டு நாம அந்த டிராமாவை பார்க்கணும், அது அந்த போகத்தை தூக்க வேண்டும் என்று போகத்திற்காக பயன்படுத்தும் போது அந்த புலன் வந்து சீர்கட்டு போகின்றது. அதே மெக்கானிக் வந்து அதை பார்க்கும் போது என்ன பண்றாரு, பிக்சர் குவாலிட்டி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சரியா கொண்டு வரலாம் அப்படிங்கறத மட்டும்தான் பாக்குறாரு. எங்க மிஸ்டேக்ங்கிறத மட்டும்தான் பாக்குறாரு. அப்ப அறிவுக்காகவே பயன்படுத்துகின்றார். அப்ப கண்ணை கொண்டு ஒரு அறிவினை அவர் பெறுகின்றார். கண்ணை கொண்டு அறிவினை இழக்கின்றோம். கண்ணை கொண்டு அறிவினையும் பெறலாம், கண்ணை கொண்டு அறிவினையும் இழக்கலாம். கதை கொண்டு அறிவினையும் பெறலாம், கதை கொண்டு அறிவினையும் இழக்கலாம் என்று பார்க்கின்றோம். ஐம்பொறிகளை கொண்டு அறிவினை பெறுவர்களுக்கு ஒரு துன்பமும் இல்லை. விவேகானந்தர் ஸ்ரீநாத் சொல்லிருக்காரு, ஐம்பொறிகளையும் அறிவினை பெறுவதற்காக உலகினையே அறிவினை பெறுவதற்காக பயன்படுத்துகிறீர்கள் சொன்னால், அதான் ஐம்பொறிகளின் வகை தெரிவான் கட்டே உலகுன்னு சொன்னார் வள்ளுவரும். ஐம்பொறிகளின் வகையை அறிந்து உலகிலே பெறக்கூடிய அறிவினை யார் பெறுகின்றாரோ அவனுக்கு தான் உலகம் பயன்படும் என்று சொன்னார். அப்ப ஐம்பொறிகளையும் கொண்டு உலகினை பற்றிய அறிவினை பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டம். ஆனா நாம் அறிவினை பெறுவதை விடுத்து இன்பத்தையும் துன்பத்தையும் துய்ப்பதற்காக, துன்பத்தை துய்ப்பதற்கு யாரும் விரும்புவதில்லை. இருந்தாலும் இன்பத்தை துய்க்கும் பொழுது துன்பம் வந்து சேரும். அது வந்து என்ன, அது வந்து ஃப்ரீ கிஃப்ட், அது தானா வந்து சேர்ந்துடும். ஆகவே இன்பத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு துன்பம் அது துணையாக இலவச இணைப்புன்னு வருதில்லை, அதுபோல அதுவும் தானா வந்து சேர்ந்தோம். சீரில் ஐம்புலன்களால் நான் வந்து முந்தையான காலம் இன்னும் எய்திடாத முற்கினேன். முந்தையான காலம் என்றால்
பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த காலம், பெருமானால் ஆட்கொள்ளப்படுவதற்குமான காலமும் முந்தையான காலம்தான். ஆனா அந்த காலத்திலே பெருமானை இழந்து விட்டோமே என்று வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. பெருமானை பெற்றும் இழந்து விட்ட பிறகு அந்த வருத்தம் தான் அதிகம். ஆகவே பெருமானுடைய திருவுருளை பெற்ற அந்த காலம், அந்த காலத்திலேயே பெருமானுக்கு சிந்தையாலும் செயலாலும் கேள்வியாலும் வாக்கினாலும் 24 மணி நேரமும் இடையறாது தொண்டுபட்டிருக்க வேண்டும். அந்த தொண்டு நிலையை நான் இழந்து விட்டேன். அந்த தொண்டு நிலையை இழந்ததற்கு காரணம் பெருமை குறைந்த ஐந்து புலன்களில் வசப்பட்டதுனால இந்திரிய வயமா இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாக. இறப்பு என்பது என்ன என்றால் உடம்பிலிருந்து உயிர் போவதில்லை, இறைவனை மறந்திருப்பதே இறப்பு என்று சொல்லப்படும். பெருமானை நினைத்திருப்பதுதான் வாழ்வு, பெருமானை மறந்திருப்பது சாவு. ஒவ்வொரு நாள் உயிர் உணர் வழியினால் உயிர் புகுநாள் உயிர் படைமேல் காவுநாள் இவை என்றால் கருதேன். ஓவும் நாள் பெருமானுடைய சிந்தனையை விட்டு நீங்குகின்ற நாள், ஓவுதல் நீங்குதல், பெருமானுடைய சன்னிதியை விட்டு நீங்குதல், பெருமானுடைய தொண்டினை கைவிடுதல், பெருமானுடைய சிந்தனையை கைவிடுதல். அந்த நாள் என்ன நாள் கேட்டா அது உணர்வு அழியும் நாள், உயிர் பாடைமேல் காவும் நாள். தூக்கிட்டு போற நாள் அந்த நாள் உணவை தரிசிக்காத நாளும், பெருமானுக்கு தொண்டுபடாத நாளும், பெருமானை பற்றிய பேச்சினை பேசாத நாளும், பெருமானை பற்றிய பேச்சினை கேட்காத நாளும், உயிர் போன நாள், வழிக்குள் வைக்கும் தன் நாளை எடுத்து அந்த நாள் நமக்கு பயன்படாத நாள் என்று சுந்தர சொல்றார். அதுதான் இங்கேயும் சொல்றார். அப்ப சீரிலையின் புலன்களால் முந்தையான காலம் பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த நெருங்கிய காலத்திலேயே பெருமானுக்கு தொண்டுபட்டு பெருமானை இழக்காது இருந்திருக்க வேண்டும். ஆனால் நானும் பெருமானுக்கு தொண்டு செய்யாது புலன் வசப்பட்டு பெருமானை இழந்தும் விட்டேன். இதுல இந்த சீலிலையும் புலன்களால் இழந்து விட்டேன்னு சேர்த்து சொல்லுவாங்க சில பேர். சொல்லும் பொழுது ஐம்புலன்களிலே செவி ஒரு புலன் இருக்கின்றது, கேள்வி என்று இங்கு சொல்கின்றார். செவியினால் தான் கேள்வி ஏற்படுகின்றது. அப்ப சொன்னது கூறியது கூற என்று குற்றம் ஏற்படும். ரெண்டு முறை சொன்னதாகும், சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்கள். புலன்களிலும் செவி வருகின்றது, கேள்வி என்பதிலும் செவி வருகின்றது. ரெண்டையும் சேர்த்தா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அது எப்படி பதில் சொல்லணும்னு கேட்டா, ஓசையை கேட்கின்ற அளவிலே இயங்குவதுதான் செவி. அது ஒரு இன்புட், ஒரு இம்பல்ஸ், அதை அறிகின்ற அறிவிக்கின்ற ஒரு அறிவு கருவி. அந்த அறிவு கருவியிலே இருந்து அதனை அறிவிப்பது அறிவின் ஆற்றல். செவிப்புலன் என்பது செவிப்புரியினை இடமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு ஆற்றல். அப்ப செவிப்புலன் என்று சொல்லப்படுவது ஓசையை நமக்கு இந்த ஓசை என்று அறிவிக்கும் அவ்வளவுதான். ஆனால் இன்ன பாடம் கேட்க வேண்டும் என்று நாம் கேட்பதுதான் கேள்வி. அதற்கு அந்த செவிப்புலன் துணை செய்கின்றதே தவிர நம்ம மனதினாலே இதனை கேட்க வேண்டும். நம்ம இன்றைக்கு வந்து நம்ம ஒரே இடத்துல திருக்குறள் கிளாஸ் நடக்குது, திருவாசகம் கிளாஸ் நடக்குது, திருவாசக கிளாஸுக்கு போகலாம் என்று ஒரு சிலர் முடிவு பண்றாங்க. ஒரே நேரத்தில் நடக்குது, அப்பதான் நம்ம வந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணுகின்றோம். சங்கீத கச்சேரி நடக்குது, திருவாசக கிளாஸ் நடக்குதுன்னா அது ஈஸியா முடிவு எடுக்கலாம். ஏன்னா சங்கீதத்தை விட திருவாசகம் உயர்வுதான். அந்த முடிவு எடுக்கிறதுல வந்து அந்த முடிவத்தை எடுக்கலன்னா அவனை பத்தி நம்ம முடிவு எடுத்துடலாம். ஆனா திருக்குறளுக்கு பதிலா திருவாசகம் கேட்போம் என்பது அதுன்னு சிறந்த சீரிய ஒரு ஆராய்ச்சி என்று பார்க்கின்றோம். அப்படி ஆராய்ந்து பார்த்து கேட்பதுதான் இங்கு கேள்வின்னு சொல்லப்படுகின்றது. ஒரு தாம்பாளத்தை கீழே போட்டா கூட சத்தம் கேட்கும், அது செவிப்புலனுடைய நுகர்ச்சி. அந்த செவிப்புலன் அதிலிருந்து பிரித்து காட்டுகின்றார் நமக்கு இது வேண்டும் என்று. நாம் ஒரு இறைவனுடைய பெரும்புகழையே கேட்க வேண்டும் என்று விரும்பி போய் கேட்பது கேள்வி என்று சொல்லப்படுகின்றது என்று அதுக்கு விளக்க வேண்டும். வாக்குன்னு வருது, வாக்கு என்பது வந்து ஒரு இந்திரியம் தான். ஆனா அது பேசுகின்ற வாக்கு என்பது ஒரு கர்மேந்திரியம், சுவைக்கின்ற நாக்கு தான் வந்து ஞானேந்திரியம். ஆகவே அந்த சீரிலையின் புலன் என்று சொல்லப்பட்டதுல இறைவனுடைய நிர்மாலைக்கு தவிர நமக்கு வாய்க்கு ருச்சியானதுல சுவைத்து நம்ம வந்து இறைவனை மறந்து விடுகின்றோம். இப்ப சில சமையல் ஐட்டங்கள்லயே நம்ம அறிவிலையை மழுங்கடிக்கக்கூடிய பொருள்கள்லாம் இருக்கின்ற, தாதுக்கள்லாம் இருக்கின்றன. நல்ல ஞாபகத்தை வேணும்னு சொன்னா சில பொருள்களை நம்ம சாப்பிடக்கூடாது. அதிகமா தூங்க வைக்கிற பொருள்கள், அந்த பொருள்களை நாம சாப்பிடக்கூடாது. ஸ்பைசஸ் ஸ்பைசஸ் அவாய்ட் பண்ணணும். சிந்தனை என்ன கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதிகமா ஸ்பைசியான கூட சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடறதுனால என்ன ஆகும், நமக்கு வந்து அறிவும் மழுங்கும், வயிற்றிலையும் புண் முதலிய ரோகங்கள் உண்டாகும். அப்ப வயிற்றுல வந்து சிரமங்கள் ஏற்படுவதனால நம்ம ஒழுங்கா போய் கிளாஸ்ல உட்கார முடியாது, நம்ம தொண்டு செய்ய முடியாது, நம்ம கோயிலுக்கு வர முடியாது, அப்படி பல பிரச்சனைகள்லாம் வருது. இப்ப நாக்கை கட்டுப்படுத்தணும்னு பாக்குறோம். அப்ப மனிதனை கெடுப்பது எதுன்னு கேட்டா அந்த நாக்கு என்கின்ற ஞானேந்திரியம், சுவையை உணர்கின்ற இந்திரியம் கெடுக்கின்றது. பேசுகின்ற கர்மேந்திரியமும் கெடுக்கும். வீண் வம்பு வளர்க்கறது, அரட்டை அடிக்கிறது, நம்ம நாயிட திட்டம் நம்ம நாயிட போறது இல்லை.

ஆனா செவிப்புலன் என்று சொல்லப்பட்டது வந்து வெறும் ஓசையில் உருகின்ற செவிப்புலன். இங்கு நாம் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்ற மனதினுடைய ஒருமுகத்தன்மையோடு சென்று இறைவனுடைய பெருமைகளை கேட்பதற்காக இசைவு இசை கொள்ளுதான் கேள்வி என்று சொல்லப்படுகின்றது. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று சொன்னார். இறைவனை பற்றிய அறிவு நூலை கேட்க வேண்டும். செவியவன் அறிவு நூல் கேட்கும் விரும்பும், தெள்ளி நீரவன் நீரு என் உடல் விரும்பும், செவியவன் அறிவு நூல் கேட்கும் திருவிசைப்பான். செவி வந்து அவருடைய அறிவு நூலை கேட்க விரும்பும், உடம்பு அவருடைய திருநீற்றினை பூசிக்கொள்ள விரும்பும், கண்கள் அவருடைய விமானத்தை பார்த்து வெய்துயிர்க்கும், வெள்ளவே அவனுடைய பெயரை என் வாய் விளம்பும் என்ற ஒரு பெண், பெருமானத்தில் ஆசை கொண்ட ஒரு பெண் அவளை பற்றி அவள் தன்னை பற்றி சொல்கிறான். பெருமானை பற்றி என் மனமே வள்ளலே வந்தருளா என்று என் மனமானது இறங்க அந்த நிலை, அந்த நிலையிலேயே இறைவனுக்கு அருகிலேயே நம்மை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு நம்ம இறைவனிடமிருந்து அந்த தொடர்பு அற்றுப்போவதற்கு காரணம் உலகியல் இன்ப துன்பங்களை துய்ப்பதற்காக ஐம்புலன்களை கொண்டு நாம் மயங்குவதுதான். உலக தொடர்பு காரணமாக ஐம்புலன்களை பயன்படுத்துவதனாலே நாம் இறைவனிடமிருந்து பிரிந்து போகின்றோம். சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத முற்கனேன், எய்திடாத என்று சொல்வதால எய்துவதற்கு உரிய உன்னை எய்திடாத முற்கனேன். அதாவது பெறக்கூடிய ஒன்றை இழந்தவன் இவன், இவன் பெறுவதற்கே வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அதுல ஒரு குற்றமும் இல்லை. பாஸ் பண்ணக்கூடிய பரிசையோட ஃபெயிலாரு. முதல் நாள் வந்து சினிமா போயிட்டு வந்ததுனால வரக்கூடிய அவரு படித்த ஒரு கேள்விகளையே ஒரு தடவை திரும்பி பார்த்திருந்தா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கலாம். வீட்டு மொழிக்கு எழுதி கொண்டிருந்த நாள்ல நம்ம எல்லாம் ஈஸியா பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். பேராகிராஃப் பேராகிராஃப் ஆன்சர் பண்ணும்போது இப்ப கிறிஸ்டா ஆன்சர் பண்ண வேண்டியிருக்குங்கிறதுனால ஆப்ஜெக்டிவ் டைப் பண்ணிட்டு இருந்தாலும் அதிகமா கதை கதையா இருந்த போது ஏதோ ஒரு 10 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடும். இப்ப அது முடியாம போயிடுச்சு. கேட்டு கேள்விக்கு கரெக்டான பதிலாக பட்டுன்னு சொல்லணும். இப்ப எழுதிட்டாத மூர்க்கன், மூர்க்கன் என்பது தானும் அறியாதவன், பிறர் சொல்லியும் அறிந்து கொள்ளாதவன் தான் மூர்க்கன். அவனை திருத்துவது சிரமம். அறியாமலேயே தன்னை அறிந்தவனாக கருதுபவன். ஏன்னா அதன் புராணத்தில் வருது, அந்த அதிசூரன் பவன் தன்னையே சால மதித்துள்ளான், தனக்குதான் எல்லாம் தெரிஞ்சு வைக்கிறான். அந்த மூர்க்கர்களுடைய இலக்கணம் என்ன, தன்னிலும் அறிவானவர்கள் கிடையாது என்பது அவர்களுடைய கொள்கை. ஆகவே அவர்கள் யார் சொன்னாலும் கேட்டுக்கொள்ள மாட்டார். அவர்களுக்காக இயற்கையா தெரிந்தா பரவாயில்ல, அவர்களுக்கு இயற்கையும் தெரியாது. அப்படிப்பட்ட மூர்க்கனே நான், முந்தையான காலம் என்னை எய்திடாத மூர்க்கனேன், எய்தக்கூடிய உன்னை எய்த விட்டொழிந்த மூர்க்கனே, தெந்த ஐயா விழுந்திலேன். பெருமானே, நான் இவ்வாறு இந்த பெறக்கூடிய லாபத்தை பெறாது விழுந்தேன் என்பதை இந்த நட்டத்தை அறிகின்றேன். இப்ப லாபத்தில பெறக்கூடிய லாபத்தை இழந்திருப்பது பெருநட்டம். அந்த பெருநட்டத்தை இப்போது உணரும் பொழுதாவது உன்னிடத்திலே அன்பு மிகுதியினால இப்படிப்பட்ட அறியாமையின் காரணமாக பெருமானை, அன்பிற்குரிய பெருமானை இழந்து விட்டோம் என்று சொல்லி நான் என்ன செய்திருக்க வேண்டும், என் உள்ளம் வெடித்து இழந்திருக்க வேண்டும், என் உடம்பிலே நெருப்பிலே சென்று நான் செலுத்தியிருக்க வேண்டும். ஐயா நான் விழுந்து வெந்திலேன், அப்படி மாத்திக்கணும். கண்முன்னாலேயே ஒரு நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பு தான் சொல்ல நெருப்பு முண்டு யானு முண்டு இருந்ததுண்டதாயினும். அப்ப அடியார்கள் எல்லாரும் பெருமானோடு ஒன்ற ஒன்ற கலந்தருளிய அடியார்கள், எஞ்சிய அடியார்கள், அடியார்கள் ஒன்றினார்கள் என்பதை அறிந்து இவர்கள் தாங்களாகவே அந்த நெருப்பில் இருந்து பாய்ந்தார்கள், தீப்பு உண்டார் தீப்பாய்ந்தார். அவர்கள் பாய்வதை கண்டும் நான் அவ்வாறு பாயவில்லை, வெந்த ஐயா விழுந்தேன், விழுந்து வெந்திலேன். அவ்வாறு விழுந்து வெந்திடாது மட்டுமில்லாமல் அந்த நெருப்பு அவிந்து விட்டது, இப்பொழுது நெருப்பில் விழுந்து அவியவில்லையே என்று சொல்லி வெழுகி வெட்கப்பட்டு வெழுகுதல் வெட்கப்படுது. இவ்வாறு நமக்கு அன்பு இல்லையே என்று சொல்லி உள்ளம் வெடித்தாவது நான் இறந்திருக்க வேண்டும். ஹார்ட் பஸ்டிங் சொல்றாங்க இல்லையா, உள்ளம் வெடித்து வெழுகி உள்ளம் விண்டிலே விழுதல்னா வெடித்தல். அப்ப ஆற்றாமை காரணமாக வெட்கப்பட்டு இப்படி அன்பில்லாத ஒரு கட்டையாக போய்விட்டோமே என்று சொல்லி என் உள்ளம் வெடித்திருக்க வேண்டும். ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும் சொல்லி வெடித்து நான் இறக்கவில்லை, உள்ளம் வெழுகி வெழுகி உள்ளம் விண்டிலே. எந்தையாய நின்னையாய நின்னை எனக்கு தந்தையாகி நின்னை, அதாவது நான் எவ்வளவு பிடி செய்தாலும் பொறுத்துக் கொள்கின்ற அன்புடை தந்தையாக இருக்கின்ற நின்னை, என்னை பிறவி அறுக்கின்ற தந்தையாக இருக்கின்ற நின்னை, ஒப்பில் அப்பன் என்று சொன்னார் முன்னாடியே. பிறவியை தருகின்ற தந்தை வேறு, பிறவியை அறுக்கின்ற தந்தையாக இருக்கின்ற உன்னை, என் பிறவிகளை புரிக்கின்ற பெருங்கருணையாளராக இருக்கின்ற உன்னை என்பதனால அப்படிப்பட்ட உன்னையே நான் இழக்கின்ற, நமக்கு அன்பு செய்வாரையே நாம் இழக்கின்றோம் என்று பார்க்கும்போது அறியாமை மிகுதியினாலே அவ்வாறு செய்து விட்டேன், எந்தையாய் நின்னை இன்னம் மேலும் எய்த நுற்று இருப்பனே என்று தன்னைத்தானே நொந்து கொள்கின்றார். எய்த நுற்று எய்த விரும்பி இருப்பனே உண்டுத்தி இருக்கின்றேன். உன்னை எய்த விரும்பினால் உண்பதையும் உடுப்பதையும் உறங்குவதையும் கைவிட வேண்டும், வடக்கிருந்து உயிர் துறக்க வேண்டும். ஆனால் நான் என்ன பண்ணேன், உன்னை இன்னும் எய்தலாம் என்று விரும்பி உடல் மீதும் இருக்கின்ற பச்சனை விடாது உண்டும் உடுத்தும் இருக்கின்றேன் என்று தன்னை மிகவும் நொந்துகின்றார். பெருமானை எய்த வேண்டும் என்றால் உண்டு உடுத்து இருப்பதை கைவிட வேண்டும், உண்டு உடுத்து இருக்க வேண்டும் என்றால் பெருமானமே இருக்கின்ற ஆசையை கைவிட வேண்டும். அதையும் கைவிடவில்லை, இதையும் கைவிடவில்லை, உண்டு உடுத்தா நான் உன்னை எய்தப் போகின்றேன் என்பது அங்கு பொருள். பெருமானிடத்திலே பேரன்பு இருந்தா உயிரை விட்டுறணும் அப்படின்னு தான் சொல்றாரு. பெருமானை பெற்று இழந்தவர்கள் அந்த பேரன்பினாலே உயிரை விட வேண்டும். அவர் உயிரை விடாது பெருமானுக்கும் ஆசைப்பட்டுக் கொண்டு கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்று நான் இருக்கின்றேன். மீசையில படாம கூழ குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாரு. ஆனா மீசை என்ன எப்படி இருக்கு, வாய் மாப்போசி மீசை மாதிரி வாய் முழுவதும் மூடி இருக்கு. அந்த மீசையை வச்சுக்கிட்டு அவர் எப்படி கூட

0: எந்தையாய நின்னை இன்னம் மேலும் எய்தலுற்று இருப்பனே, எய்தலுற்று எய்த விரும்பி உண்டு உடுத்து இருப்பேன் என்பதை முன் இருக்கின்ற பாடல்கள் என்று கொண்டு வருவேன். இருக்கின்றேனே என்று இவ்வாறு என்னால் எய்த முடியுமா, இருந்து உன்னை எய்த முடியுமா, இவ்வாறு இருந்து உன்னை எய்த முடியுமா என்பது இங்கு கேள்வி என்று தன்னைத்தானே கொண்டு வருகின்றார். இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்ன தாள் கருப்பு மட்டு வாய் மடுத்து என்னை கலந்து போகவும் நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்ததுண்டு அது ஆயினும் நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்தது உண்டு அது ஆயினும் சேர்த்து படிச்சா நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்ததுண்டதாயினும் விருப்பும் உண்டு நின்கண் என்கண் என்பது என் அவிச்சையே என்று ஒரு சிலர் பிரிக்கிறாங்க. என்பது என்ன விச்சையே என்று சிலர் பிரிக்கிறார்கள். பெருமானே, இரும்பினும் கடிய நெஞ்சம் கொண்டவன் நான், இருப்பு நெஞ்ச வஞ்சன் பொய்மையாளன், உண்மையே ஏமாற்றுகின்றேன். வஞ்சன், வஞ்சனை என்பது சிறுமை. நம்மை நம்புவரை ஏமாற்றக்கூடாது, நம்மை அறிபவரை ஏமாற்றுதல் இன்னும் அறியாம் நம்மை நம்புவரை ஏமாற்றுவது பாவம். நம்மை பற்றி நன்கு அறிந்து வைத்தவரை ஏமாற்றுவது என்பது நம்முடைய அறிவின்மை. பின்னர் வந்து செல்லுங்கால் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கிலன் காவாக்கால் என்று ஏமாற்ற முடியாத பெருமானை ஏமாற்றுவது என்பது எவ்வளவு சிறுமை. ஏமாற்றக்கூடியவர்களை ஏமாற்றாதிருப்பது பெருமை, அவர்களை ஏமாற்றுவது பாவம் அப்படின்னு பாக்குறோம். எங்க நமக்கு அங்க யார கோவிச்சுக்கலாமோ அங்க கோவிச்சுக்காம இருக்கிறது தான் நமக்கு பெருமை. சினங்காத்தல் கோவித்துக் கொள்ளாது இருப்பதுதான். யாரை கோவித்துக் கொள்ள முடியாதோ அவர்கள்ட்ட கோச்சிக்க முடியுமா? டிராபிக் கான்ஸ்டபிள் இருக்காரு, நம்ம டக்குன்னு நிறுத்திடுறாரு, என்னையா என்ன நிறுத்தினா அவன்கிட்ட போய் கோச்சிக்க முடியுமா? ஓங்கி இழுத்துருவாரு. அதே ஒரு குழந்தை நம்ம காலை பிரிச்சிருச்சு பட்டுன்னு அடிச்சிடுறோம், அது அங்கதான் கோச்சிக்காம இருக்கணும். அது என்ன பண்ணும் பாவம். குழந்தைகளை என்றைக்குமே அடிக்கக்கூடாது. குழந்தைகளை அடிக்கலாமா? குழந்தைகள் பாவம் இல்லையா? அவர்கள் எளியவர்கள், அவர்கள் அடிக்கவே கூடாது. வலியவர்களை நம்ம அடிக்க மாட்டோம், திரும்பி அடிச்சிருவாங்களேன்னு பயம். அதே போல ஏமாற்ற முடியாத நிலையில் இருக்கின்ற பெருமானை ஏமாற்றினேன் நான் என்பது பொருள். அப்ப இரும்பு நெஞ்ச வஞ்சன், என்னுடைய நெஞ்சம் எப்படிப்பட்டது? இரும்பு போன்றது, அது எளிதில் உருகாது. இரும்பு போன்ற கடிய நெஞ்சம் கொண்ட சிறுமை கொண்டவன், ஏமாற்றுகின்ற சிறுமை கொண்ட என்னை பெருமான் என்ன பண்ணாரு? போனா போறது அப்படின்னு சொல்லி அவருடைய பொதுவான கருணையினாலே மழை நீரானது கடல் மீதும் மழை பெய்கின்றது, கலர் நிலத்தின் மீதும் பெய்கின்றது என்பதை போல என் மீதும் பெருமான் கருணையை சொரிந்தான். இருப்பு நெஞ்ச வஞ்சனையை ஆண்டு கொண்டு பெருமான் எனக்கு குருநாதனாக வந்து பெருமானே, பெருமானை பார்த்து சொல்கின்றார், பெருமானே நீ ஆண்டு கொண்டு நின்ன நின்னுடைய என்பது ஆறாவற்றுமை உருவு, நின்ன நின்னுடைய அது பன்மை உருவு. ஆகவே நின்ன தாள் என்பது இரண்டு திருவடிகள் என்று கொள்ள வேண்டும். பன்மை உருவா இருப்பதனால உன்னுடைய திருவடிகளிலே ஊறுகின்ற என்ற அந்த சொல்லெச்சம் அதை கொண்டு வர வேண்டும். பெருமானுடைய இரண்டு திருவடிகளிலும் சிவானந்தமாகின்ற அந்த இனிப்பு ஊறுகின்றது. அது எப்படி இருக்குன்னா கருப்பு மட்டு, மட்டு என்றால் சாறு, மட்டு என்பது தேனையும் குறிக்கும். கரும்பினுடைய தேன் என்று சொன்னால் கரும்பினுடைய சாறு என்பது பொருள். கருப்பஞ்சார் இரும்பு பிளஸ் நெஞ்சு, அந்த ரெண்டு சொல் சேரும் பொழுது அந்த புணர்ச்சியினாலே விகாரப்பட்டு வலித்தொல் விகாரம் இரும்பு நெஞ்சுன்னு ஆகாது, இருப்பு நெஞ்சுன்னு ஆகும். கரும்பு பிளஸ் மட்டு சேரும் போது கரும்பு மட்டும் ஆகாது, கருப்பு மட்டும். கரும்பு வில்லி அப்படின்னு கருப்பு வில்லி என்றார். இரண்டு சொல் சேருவதனாலேயே அங்கே மெல்லினம் வல்லினமாக மாறும். இரும்பு நெஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம், ஆனா இலக்கணப்படி இருப்பு நெஞ்சுன்னு தான் சொல்லணும், கருப்பு வில்லி என்றுதான் சொல்லணும். கருப்பு மட்டு வாய் மடுத்து என்னை கலந்து போகவும், என்னை கலந்து வாய் மடுத்து போகவும் பின் நீங்கவும். பெருமானே, இரும்பு போன்ற நெஞ்சம் கொண்ட ஏமாற்றுகின்ற சிறுமை கொண்ட என்னையும் நீ பெருங்கருணையினாலே நேரே வந்து ஆட்கொண்டு உன்னுடைய திருவடி இணைகளிலே ஊறுகின்ற கரும்பின் சாறு போன்ற அந்த சிவானந்தத்தினை என்னை கலந்து என் வாயிலே வாய் மடுத்து என்றால் மடுக்கச் செய்து என்பது பொருள். மடுத்தல் என்பது சுவைத்தல், வாயினால் சுவைத்து வாயினால் சுவைக்க செய்து தன்வினை பிறகினை மயக்கம். பெருமான் வந்து என்னை கலந்து என்னை வாய்மடுக்க செய்து பெருமான் ஊட்டினர். அப்ப எனக்காக அந்த சிவானந்தத்தை சுவைக்கின்ற தகுதி கிடையாது. பெருமானே பாலாடையிலே குழந்தைக்கு தாய் ஊட்டுவதை போல தன் திருவடி இன்பத்தினை எனக்கு ஊட்டினான். அவன் ஊட்டவில்லை என்றால் அதை உண்ணுவதற்கும் எனக்கு தகுதி கிடையாது. வழங்குகின்றாய்க்கு நருளார விதத்தை வாடிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையே சொல்லுவேன். வாய் மடுத்து என்று சொன்னால் தான் வாய்மடுத்ததை போல அங்கு சொல்லியிருந்தாலும் பெருமான் என்னை கலந்து என்று சொல்வதனால ஆண்டு கொண்டு என்று பெருமானுடைய செயல்களை சொல்வதனால வாயிலே மடுக்க வாயின்கண் மடுக்க செய்து வாயின்கண் என்னை சுவைக்க செய்து பெருமான் வந்து எனக்கு ஊற்றார் அந்த இன்பத்தை. வாய் என்பது என்னன்னா இந்த வாய் இல்ல, உயிரின்கண் என்பது பொருள், உயிரினால் அனுபவிக்கின்ற இன்பம். ஆகவே பெருமான் என் உயிருக்கு அந்த இன்பத்தை ஊட்டினார். அது உயிரே வாயாக இருந்து உண்டது. உடம்பிலே இருக்கின்ற வாயினாலே உண்கின்ற இன்பம் இல்லது, அது உயிரே வாயாக இருந்து அந்த இன்பத்தினை தூக்கின்றது. வாய்படுத்து என்னை கலந்து வாய்மெடுத்து என்று சொன்னால், ஒரு தாயார் எவ்வாறு தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு தன் பாலினை தருகின்றாளோ, அதுபோல பெருமான் தன்னுடைய சீடையை தன் பால் அணைத்து அருகே வணித்து என்னை வாயென்று வந்துடும். பெருமான் அந்த சிவானந்தத்தை ஊட்டும் பொழுது தன் தொண்டனை தன் அருகிலே வைத்துக் கொள்கின்றான் என்று பார்க்கின்றோம். என்னை கலந்து வாய்மெடுத்து வாய்மெடுக்க செய்து பிறகு பெருமான் என்ன பண்றாரு, போகவும் அவர் நீங்கி விடுகின்றார். அந்த இன்பமானது நின்னால் இவ்வாறு அளிக்கப்பட்டு என்னை நீங்கியது, அவ்வாறு நீங்கவும் நான் என்ன செய்திருக்க வேண்டும், இவ்வாறு அந்த இன்பத்தை இழந்து விட்டோமே என்று சொல்லி என் உயிரினை மாய்த்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த உயிரினை மாய்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக என் கண் முன்னாலேயே அந்த ஆற்றாமை தாங்காது இறந்து போன அடியார்கள் எந்த நெருப்பிலே பாய்ந்தார்களோ அந்த நெருப்பு இருந்தது, நெருப்பும் உண்டு, கண் முன்பாக நெருப்பும் உண்டு, யானும் உண்டு, இருந்தது உண்டு அப்படின்னு பிரிக்கலாம். நெருப்பும் உண்டு, யானும் உண்டு, இருந்ததும் உண்டு, அந்த உம் வந்து அங்க இல்ல. அப்ப உண்மை வந்து எல்லா இடத்துலயும் வராது, அந்த செய்யுள்ள வந்து எழுத்து அதிகமாகிடுங்கிறதுனால. நெருப்பும் அப்படிங்கறது ஒரு உண்மை இருக்கு, யானுங்கிறது ஒரு உண்மை இருக்கு, அதே போலவே இருந்ததும் உண்டு அப்படின்னு அந்த உண்மையை கொண்டு வந்தீங்கன்னா, நெருப்பும் இருக்கு, யானும் இருக்கின்றேன், உண்டு என்ற சொல்லும் இல்லை என்ற சொல்லும் தன்மை முன்னிலை படற்கை மூன்றிலும் வரும். நானும் உண்டு, நீயும் உண்டு, அவனும் உண்டு, யானும் உளேன், நீயும் நீரும் உள்ளீர், அவரும் உள்ளார் என்று வரணும். ஆனால் உண்டு இல்லை என்ற இரண்டு குறிப்பு வினைமுற்றுகள், குறிப்பு வினைமுற்றுகள் தன்மை முன்னிலை படற்கையிலே பொதுவாக வரும். யானும் உண்டு, நீரும் உண்டு, அது ஒருமை பன்மைக்கும் பொதுவாக வரும். அவர்களும் உண்டு, அவனும் உண்டு, ஒருமை பன்மை கூட அது கிடையாது. அப்ப உண்டு என்பதை எங்க வேணா பயன்படுத்தலாம், இல்லை என்பதை எங்க வேணா பயன்படுத்தலாம். அவன் இல்லை, அவள் இல்லை, அவர்கள் இல்லை, யான் இல்லை, மதி இல்லை, அப்படின்னா இல்லை அல்லை என்ற சொற்கள், உண்டு என்ற சொற்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவாக பயன்படுத்துவது வழக்கமாக வந்துவிட்டது. இப்ப யானும் உண்டு, நெருப்பும் உண்டு, யானும் உண்டு, நெருப்பில் விடாமல் யான் இருந்ததும் உண்டு. நெருப்பு இருக்கேன்னு நான் பயன்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும், பயன்படுத்தவில்லை, அந்த நெருப்பினை நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நெருப்பும் இருந்தது, யானும் இருந்தேன், அதில் விழாமல் தான் தனியாகத்தான் இருந்தேன், விழாது இருந்தேன் என்று ஒரு பொருள். அதை விட சிறப்பா சொல்லலாம், நெருப்பும் உண்டு, யானும் உண்டு, இருந்தது உண்டு, நெருப்பிலே விழாமல் உண்டு, இருந்தது உண்டு. நெருப்பிலே விழுந்து இறைவனோடு சேர்வதை விட சாப்பிட்டு உயிர் வாழணும் என்று நினைத்து அந்த நினைப்போடு இந்த உடலே தேங்கி விட்டது உண்டு. நெருப்பும் உண்டு, யானும் உண்டு, இருந்தது உண்டு, உண்டு இருந்தது உண்டு. அது ஆயினும் அவ்வாறு இருந்தாலும் பெருமானே இதற்கு மேலாக கூட எனக்கு உண்டால் விருப்பும் உண்டு என்று சொன்னால் அதை யார் நம்புவார்? நெருப்பும் உண்டு, யானும் உண்டு, இருந்ததும் உண்டு, அது ஆயினும் இதெல்லாம் இத்தனை இத்தனையும் எல்லாம் முழு பூசணைக்காக சோத்துல மறைக்க முடியாது. அது ஆயினும் விருப்பும் உண்டு, நின்கண் நின்னிடத்திலே, என்கண் எனக்கு, நின்பால் என்பால் அப்படிங்கறதுல அந்த என்கண்கிற கண்கிறது நான்காம் வெற்றி பொருளை தருகின்றது. உன்னிடத்திலே எனக்கு அன்பும் உண்டு, அந்த நெருப்பும் உண்டு, அதில் நான் விழாதிருந்ததும் உண்டு, எனக்கு நின்பால் அன்பும் உண்டு என்று சொன்னால் எப்படி இருளும் உண்டு ஒளியும் உண்டு ஒரு இடத்திலிருந்து யாராவது ஒத்துப்பாங்களா? ஒளி இருந்தால் இருள் இருக்காது. அந்த ஓரிடத்திலேயே ஒளியும் உண்டு இருளும் உண்டு என்று சொன்னால் யார் ஒத்துக்கொள்வார்கள் என்பது என்ன விச்சையே என்று நான் சாதிப்பது என்ன மாயாஜாலம்? யாரை ஏமாற்றுவதற்காக இவ்வாறு செய்கின்றேன்? உன்னை போய் ஏமாற்ற முடியுமா? ஆகிய பெருமானே அந்த நெருப்பிலே விழாது விழாது நான் உண்டு உடுத்தி இருந்தேன், அப்படி இருந்தும் பெருமானே உன்னிடத்திலே எனக்கு மெய்யான அன்பு உண்டு, உன்னை வந்து அடைய விரும்புகின்றேன் என்று நான் ஏதோ வாயினாலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் அதனை யார் நம்ப போகிறார்கள் என்பது என் அவிச்சையே என்பது என்னுடைய அறியாமையே என்று சிலர் பொருள் செய்கிறார்கள். என்பது என்ன விச்சையே என்பது என்ன மாயை என்பது என்ன வித்தை? வித்தை காட்டுறான்னு சொல்றான்ல, சொல்றோம் இல்லையா? அதாவது அவன் ஏமாற்றுகின்றான், மாய வித்தை, ஏமாற்று வித்தை என்று சொல்வது என்ன ஏமாற்று வித்தை? இவ்வாறு உன்னையே ஏமாற்ற நான் கற்றுக்கொண்டு விட்டேன் என்று தன்னையே நொந்து கொள்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதுதான் திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசத்துக்கு உருவாக ஏன்னா இதை போலெல்லாம் உணர்ச்சியோட இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாத கடல்கள் எல்லாம் பெருமான இடத்துல அப்படி கரைந்து போகின்றார். உண்மையான அன்பு கொண்ட நெஞ்சம் என்பதனால தனக்கு சீதும் அன்பே இல்லை என்பது நினைக்கின்றது. அது எப்படி நினைக்கின்றதுன்னா, தனக்கு அன்பு சுட்டுக்கூடாலும் வராதுன்னு நினைச்சிட்டாரு. பெருமானே வந்து அப்படிலாம் கிடையாது, நீ என்னுடைய அன்பன் தான் என்று எடுத்து எடுத்துக்கொண்டார் வழியா அவர் இந்த புலம்பரம் விடமாட்டார். என்ன மிச்சுக்கேடு பொய்க்க ஆகாது என்று இங்கு இணை வைத்தா என்று சொன்னார். இந்த உலகத்திலே பொய் என்பது வித்தில்லாமல் அழிந்து விடக்கூடாது. பொய் என்ற செடியும் வளரணும், அதற்கென்று ஒரு வித்து வேண்டும் என்று சொல்லி பெருமானே என்னை இங்கு விட்டு வைத்து போயிருக்கிறாய். என்ன, நான் வேறு இல்லை, பொய்மை வேறு இல்லை, தலையிலிருந்து கால் வரையும் பொய்யன் நான், என்னை போன்ற பொய்யர்களை உலகம் பார்த்ததில்லை. ஆகவே பொய் வாழ வேண்டும் என்பதற்காக பெருமாள் என்ன பண்ணிருக்கிறாரு, என்னை சேர்த்துக் கொள்ளாமல் உலகத்திலே விட்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அதையெல்லாம் தொடர்ந்து நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம். எனக்கு சில வேலைகள்லாம் இருக்கு, நான் வந்து நாளைக்கு எங்க வீட்டுல விசேஷம், அப்புறம் திங்கட்கிழமை அன்னைக்கு திருவாதிரை, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் ஊர்ல இல்லை, புதன்கிழமை அன்றைக்கு நம்ம பேசுறது விச்சிக்கேடு போய்க்காது என்ற பாடலை புதன்கிழமை என்று நம்ம பார்ப்போம். புதன்கிழமை வந்து சிறப்பு குரு பூஜை இருக்கு, திங்கட்கிழமை அன்னைக்கு ஐயா வீட்டு சிறப்பு ஒன்று இருக்கு, ஐயா சொல்லுவாரு
1: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: கருவூர் தேவர் அருளிய 9வது திருமுறை முதற்பகுதி திரு இசைப்பா.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழிசை, பாடல் மருந்து வேண்டில் இவை, பாடியவர் தாராசுரம் பாலசுப்ரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: கம்பலம் திருந்து தேவனுடைய சம்பந்தமூர்த்தி நாயனாருடைய

0: ஓம் சிவாய நம. சைவம் தாத்தாகி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த கொல்லிப்பண்ணிலே அமைந்த 6வது திருப்பதிகம் திருப்பங்கீலி பண்பரிசிலே 36வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 27வது திருப்பதிகம், புணர்ச்சி 10, திருப்பெருந்துறையில் அருளிய அத்துவித இலக்கணம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடிய இப்பதிகம் மோகனமாகிய பண்ணில் பாடப்பெறுகின்றது.

அப்படி உருட்டி இப்படி உள்ள தள்ளிடலான்னு பார்த்தான். இப்படி எடுக்கிறான் பாருங்க, அந்த பட்டார்னு ஒரு அருவா வந்து இந்த கையில இருக்கிறது ஓட போடுங்க. வெய்யவன் அங்கி, வெய்யவன் தெரியுமல்ல அக்னிங்களா, அக்னிங்கிறது வட சொல், ஆனால் திருவாசகத்துல வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தடிந்தான் என்று உந்தி பெற கை அப்படியே கழுவு. இப்படி எல்லாம் ஒருத்த ஒன்னர் இந்திரம் பார்த்தான். இதெல்லாம் அங்க கைவட்டும் கால்வட்டும் நம்மளால பட முடியாது, ஜோக் மீனா இருந்தாலும். அதனால பார்த்தேன் பொக்குன்னு ஒரு குயிலான குயிலாகி ஒரு மரத்துல மாரி உட்கார்ந்துட்டான் ஆரம்பிச்சுட்டான். எப்படித்தான் முன்னாடி ஒலியும் ஒலியும் எடுத்தாரோ மணிவாசகர், வேற யாருமே இப்படி செய்யல. 12 திருமுறையில இந்த மாதிரி கிண்டலா சொன்னது தக்கன் வேலையும் திருவாசகம் தான். புரந்தரனார் ஒரு புரந்தரனார் இந்திரன், புரந்தரனார் ஒரு பூங்குயில் ஆகி நின்று மறந்தனில் ஏறினார் துந்தி பர. யாரு இந்த பொடுசுகள் பாடுது, எட்டு வயசு பத்தது பரி இந்திரனுக்கு வந்த வாழ்வு எப்படி போனான்னாரு. அந்த பாருடி மரத்து மேல குயிலா, புரந்தரனார் ஒரு பூங்குயில் ஆகி நின்று மறந்தனில் ஏறினார் துந்தி பர. நூற்றி அங்கிருந்து வந்தார். அவர் யாருடி புரந்தரம் புரந்தரங்கிறீங்க, அரைஞ்சு விடுவேன் வந்தா முன்னே வரணும், கடைசியில வர்ற அப்படி ஒருத்தி வந்துட்டே இருந்தா பாவம், கடைசியில வந்து ஏன்னு ஒரு சின்ன வேணாம் அப்படி போடுவார். அவர் யாருடி அடையம் தெரியாதுன்னு தாண்டி கேக்குறேன், நீங்க எல்லாம் முன்னே வந்துட்டீங்க, நான் கொஞ்சம் பின்னால் வந்துட்டேன், எதுனால என்ன போட்டுது அதனால தெரியாது. மக்கு தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சொல்றீல்ல இந்திர, அவன் தாண்டினர் அவனுக்காடி இந்த கதி குயிலா போனது அப்படின்னு. வானவர் போன் என்று உந்தி பெற ஆடே அம்மா இப்படி எல்லாம் சொல்ல. அதுல இன்னொரு பாட்டு அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஆ திருமால்ங்கிறது யாரு சம்பந்தி இல்ல, ஆ திருமால் அவிர்பாகம் கொண்டன்று, அவரு தான் சாப்பிட்டுருக்கார், அதனால முத பஞ்சல சாப்பிட்டாருன்னு தெரியுது இப்பதான் தெரியுது. முத பந்தியில அதுக்குள்ள வல்ல போல இருக்குது, சாப்பிட்டு கூடு. ஆ திருமால் அவிர்பாகம் கொண்டன்று, இந்த ஆளுதான் சாப்பிட்டதாகவே திருவாசத்துல இருந்தது, அதனால முத பந்தின்னு வச்சுங்களேன் வச்சுங்களேன் பெண்ண தக்க நாளைக்கு வந்து இல்லைன்னு கோட்டு போக போறானா, முன்ஜாமீன் வாங்கிட்டு போறோம் அப்படியே வந்து வரலச்சு ஜட்ஜ மாத்துங்கிறோம் முருகா முருகா. அதனால நம்ம எல்லாம் கோர்ட்டுக்கு போறதே கிடையாது, ஏன் இத்தனை கூத்து இருக்குன்னு தெரியுது இப்பதான் எல்லாம் தெரியுது அப்படின்னு. எனவே அதனால ஆ திருமால் அவிர்பாகம் கொண்டன்று போன ஆளுதான் சார், திரும்பி இந்த பக்கமே திரும்பல ஆளே காணா அப்படின்னாரு. என்னாச்சு அடிக்கடி வருவாரு நம்ம திருவண்ணாமலைக்கு கிரிப்பறிச்சது வருவாரு என்னது மனுஷனே காணா, வேற எங்கேயாவது சும்மா அப்படி வந்து வந்து என்ன யாரும் விசாரிச்சுட்டு போவாரே அப்படின்னாரு. இல்லை அதுக்குள்ள அங்க இருந்து வந்தான். என்னத்தை பேசுறீங்க என்ன, இந்த திருமால் சார் அன்னைக்கு வந்து அந்த முதல் பந்தியில சாப்பிட்டு போன மனுஷன் இந்த பக்கமே காணாங்க அப்படின்னாரு. நீங்க ஒண்ணு தெரியாதா ரொம்ப சீரியஸ் இல்ல, அது எப்ப இருந்து இங்க சாப்பிட்டு போனதுல இருந்துதான், இங்க சாப்பிட்டு போனார்ல நல்லபடியா சாப்பிட்டா சாப்பாடு மனுஷன் ஒரு கஞ்சி அரை டம்ளா கிடையாது இப்போ, அது ஒரு வெறும் பச்சை தண்ணி அசியோ அவரு பையன்லாம் வந்து வந்து பார்த்துட்டு போறான், என்னப்பா எப்படி இருக்குப்பா யாரு மன்மதன் ரதி ஏமாமா எப்படி இருக்குமாமா பரவாயில்லப்பா பரவாயில்ல, எங்களுக்கெல்லாம் பையன் வந்து 10th முடிச்சுட்டான் +2 முடிச்சுட்டான் கல்லூரில் சேர்க்கணும் அதுக்காக அங்கே போக வேண்டியிருக்கு ஜூன் மாதம் அல்ல அப்படின்னாரு. போ போ சேரு, ஏன் பாஸ் பண்ணுற வரைக்கும் அந்த தகராறு, பாஸ் பண்ண பிறகு எங்கே சேர்க்கறதுன்னு, பிறகு எப்படி புஸ்தகம் வாங்கறதுன்னு. நேற்று ஒரு ரெண்டு விட்டு போட்டுருந்தேன், ஒரு வண்ணார் மூட்டை பெரிய மூட்டையை வச்சிருக்கார், அதில் வந்து ஒருத்தர் கேட்குறார், நல்லா தான் ஆனந்த உடலாம் விட்டுருக்கு நல்லா தான் இருக்கு, ஏப்பா எங்க பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் புஸ்தகம் எடுத்துட்டு போகணும், நீ என்ன கேட்டாலும் கூலி கொடுத்துட்றோம்ப்பா அப்படிங்கிறது. யாரு யாரு அவன் மூட்டை பெரிய மூட்டை வச்சிருக்கான், அதை விட பெரிய மூட்டையா இருக்குது, எது புஸ்தகம் எத்தனாங்கிறது 5ஆம் கிளாஸ்

0: കുട്ടിച്ചോറാ കൂടെ നല്ലതാണ്. ആമ എന്നത് ഇവിടെ പുസ്തകം തരച്ചില്ല, ഒന്നൊന്നുമില്ല, ഇങ്ങ ഒന്നും കാണാ, പുസ്തകം ഒന്നും പെരുത്താരിച്ചു. അഞ്ചാം ക്ലാസ് ഏഴാം ക്ലാസ്സിലും എവിടെ പുസ്തകം വയ്ക്കലാ, അതൊക്കെ ഒരേടിയാവ മഹാപാവികൾ എന്നതാ പണ്ടെങ്കിലോ പൊങ്കപ്പ. நீங்க நீ உங்க புத்தகத்தை பார்த்தோம்னு சொன்னா அவன் எப்படி கொண்ட எஸ்எல் செல்லியே அவன் பெரிய உலக மேதையா இருக்கும்னு இல்ல தெரியணும். அங்க ஒண்ணும் இல்லையே, ஒரு வரியில என்ன நாலு தப்பு வருது, எந்த ரூனா போறதுன்னு தெரியல, எந்த இதுன்னு தெரியல, பெக்க பெக்கங்கிறான். தந்தி எழுதுறான்னா தந்தி யாரு ஒரு பிஎஸ்சி கேக்க கேக்குது எப்படி தந்தி எழுதுறதுன்னு தெரியல. பாத்தீங்கன்னா உங்க புத்தகம் உலக பெருசு உலக பெருசு என்னத்துக்குடா வீணா பொருட்கள். ஆ திருமால் அவிற்பாகம் கொண்டன்று என்னாச்சினர் பொண்ணு பிள்ளைலாம் வந்து வந்து பார்த்துட்டு போதும் ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ அமாவாசை பாட்டிதான் இப்படி போயிட்டே இருக்குது, ஏதோ வர்ற அமாவாசை வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சாகாதி இருந்தான் என்று உந்தி பர ஏதோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ போகுதான், லிக்விடா போகுது, ஏதோ பால் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு. அப்படி ஆச்சா, ஆமா அன்னைக்கு சாப்பிட்டதுதான் இங்க எங்க தக்கன் வெளியில முதப்பந்தியில உட்காந்து அவ நம்ம நம்ம வழக்கமா வர்றவ யாருடி அப்படி எல்லாம் சொல்றீங்க என்னாரு. ஒரு அரை பழியன்னு கொடுத்த, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கடைசியில வந்து கேட்காத என்னாரு. சரி சரி நீ சொல்லு அப்படின்னு. சதுர்முகன் தாத என்று உந்தி பெற ஒன்னையும் என்னையும் படைச்சானே பிரம்மா. ஆமா அவங்க அப்பா, அவங்க அப்பாவுக்கு இந்த லட்சணமானார். ஆமா எஞ்சிய வெள்ளித்திரையில் காண்க. சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்தென்று அப்படியாக அந்த தக்கன் வேள்வியில போய் இவங்க எல்லாம் கலந்து கொண்டாடலாம். ஆகவே கலந்து கொண்டு சாப்பிட்டது என்னாச்சுன்னு கேட்டா வாழ இல்ல சாவ திருவள்ளுவர். இது மணிவாசு ஏயா ஒரு வேள்வியில போய் அவிப்பாங்கலாம் சாப்பிட்டா நம்மள நீடூடி வாழ்வாங்கன்னாரு. அது சரி முறையா செஞ்ச வேள்வின்னா சரி, சிவவேள்வி சரி, இது அவ வேள்வியாச்சேப்பா. சாவ முன்னாள் தக்கன் தகர்தின்றி இப்படி தின்னாங்க. சரி இந்த ஆடு வீடு இந்த மாதிரி சொன்னோன்னு டேஸ்ட் நன்னா இருக்கும்னு போயிட்டுது. இந்த கடல்ல இருந்து நஞ்சு வந்தது, விஷம் வந்தது. அப்ப என்ன பண்ணாங்கன்னாரு, ஏ எல்லாம் கதவை சாத்து கதவை சாத்து எல்லாம் கதவை சாத்திக்கிட்டு விஷம் வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப சாப்பாடுன்னா முன்ன நின்றது ஏதேன்னு கெடுதல்னா கதவை சாத்திவிடு கதவை சாத்திவிடு கதவை சாத்திவிடு. அப்ப கதவை திறந்து வச்சிருந்தது நம்ம சிவபெருமான் தான். என்னப்பா அப்படின்னா, ஐயா ஒரு பெரிய நஞ்சு உருட்டி திரட்டி அப்படி உருண்டையா வருதுங்க, இது வந்து தேவர்கள் எல்லாரையும் அழிச்சிடுங்களே இப்படி நஞ்சு வருது அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படிங்க என்ன அப்படியாங்குது என்ன, அது அப்படியே கையில எடுத்தார், ஒரு கடுகளவா உருட்டினார், உருட்டி அப்படி உள்ளதல்ல உள்ளதல்லோடு அப்படியே இருக்க. ஏன் அது இங்கேயும் போகல வெளியிலும் அல்ல, இங்க நான் தான் சொல்றது. இப்ப நம்முடைய உணவுகள்ல இவ்வளவு பெரிய இதெல்லாம் பண்றமே, என்னென்ன வித்தை எல்லாம் காட்டுறமே, ஒன்னு நீங்க வந்து வெளியில இருக்கலாம் ஒரு அல்வா துண்டோ மற்றதோ போட்டா, இல்ல ஒன்னு உள்ள போயிருக்கலாம், இங்க வை வைங்களை பார்ப்போம், அல்வா துண்டை இங்க வை வச்சு காட்டுங்களை பார்ப்போம். முடியாது ஒன்னு போடும் உள்ள, இல்ல வெளியவே இருக்கு இங்க வேணா அடங்கிட்டுக்கலாம், இங்கேயும் இருக்கக்கூடாது இங்கேயும் போயிடக்கூடாது, இங்க இருக்கு தங்க வைக்கணும். ஒரு ஆளும் தங்க வைக்க முடியாது, அப்படி தப்பி தவிர தங்கிச்சுன்னு வச்சு கொட்டை விட்டுருவோம் தொண்டை அடைச்சிட்டு இருக்கலாம். அது இயல்பா இருக்காது, ஒரு கால் அப்படி இங்க வச்சுங்க தொண்டை அடைச்சிட்டு கரகரமா இருந்தாலும் போய் விட்டோம், ஐயோ தொண்டை அடைச்சிட்டு இருக்கு பாவம் போயிட்டாமா. ஒரே ஒரு ஆள் தான் தொண்டையில வச்சுக்கிட்டு இருக்க ஆள், யாரு நம்ம ஐயா. செயற்க அரிய செய்வார் பெரியார், யாராலும் செய்ய முடியாத அரிய காரியத்தை அவர் செய்வார், அவர் தான் சிவபெருமான். இப்படி சாவ முன்னால் தக்கன் வேள்வி திகர் தகர் நின்று சாப்பாடுன்னு சொன்னவொடனே திங்க சாப்பிட போயிட்டாங்க, ஆனா நஞ்சு விஷம்னு சொன்னவொடனே அடுத்து டாம்பளை கூப்பிடு அடுத்து டாம்பளை கூப்பிடுன்னு போட்டு அல்லவா. நஞ்சம் அஞ்சி என்ன சொன்னாரலாம், ஆ எந்த பெருமானி நீ காத்தால்தான் காத்தது இல்லையானா போயிடும் என்று சொல்லி அப்படி அவிதாயிடும். இப்படி இருக்கும்படியான யோகியதை உடையவர்கள்தான் எஞ்சியவர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம். அவங்க எல்லாம் யாருங்க என்னாரு, அவங்க எல்லாம் வேற யாரும் இல்லை, அவர் நம்மவரே. நம்மவர் நடத்தா எல்லாம் நம்ம ஆளுதான் வேற யாரு அப்படின்னு ரொம்ப கொச்சையா சொல்லலாம். இன்னொரு பொருள், நம்மவர், நம் போன்ற உயிர்களையே தவிர அவர்கள் இறைவர் அல்லர் என்று அர்த்தம். நம்மவர்னா என்ன அர்த்தம்? ஒரு மலம் மும்மலத்தோடு இருக்கும்படியான உயிர் வர்க்கமே தவிர அவங்க எல்லாம் இறைவர்க்கம் அல்ல என்றது ஒரு பொருள். நம்மவர். ஆனா ஐயா நான் ஒரு நாள் போனேன் அவங்க வீட்டுக்கெல்லாம். எப்படிடா போனேன் அப்படிங்கிறத போனா முன்னால வந்து அருமையா அந்த போர்டில் பார்த்தா ராஜாதி ராஜா ராஜமார்த்தாண்ட வீராதி வீர வீரமார்த்தாண்ட போராத போற போற மாத்தாண்ட. எனவே பார்த்தா பட்ட பெயரையும் அந்த பெயரையும் இந்த பெயரையும் போட்டுருக்க அந்த விளம்பரம் போட்டிருக்கு. ஆனா செய்தியோ ஒண்ணும் இல்லாத நம்மவர் அவரே. ஆனா மூவர் என்று எம்பிரானோடும் எண்ணி. ஆனா வெளியில சொல்லிக்கிறது என்ன? நான் படைத்தர் கடவுள், நான் காத்தர் கடவுள், நான் அடித்தர் கடவுள் என்று போர்டு போட்டுக்கும், விளக்கமா போட்டுக்கும். அல்ல மூவர் என்று யாரோடு? எம்பிரானோடும் நம்மவரோட. இவங்க எல்லாம் ஒரு பொருளா கருதி அம்பாடு விளம்பர பழக பண்ணிக்கிறான். எல்லாம் நம்மவர் தான் சாதாரண ஆளு. அவரே மூவர் என்றே எம்பிரானோடும் எண்ணி விண்ணாண்டு தேவ தேவலோகத்தை ஆள்றேங்கிறாங்க. மண்மேல் என்ன பாவம் திரிதவரே? என்ன பாவம்டா இதெல்லாம்? என்ன பாவங்கிறது இப்படிதான் படிக்கணும். என்ன பாவம் திரிதவரே? என்ன பாவம் இப்படி எல்லாம் இருந்துகிட்டு அப்ப இது சாப்பாடுனா போயிடுறாங்க, விஷம் உள்ள காது சாத்திக்கிறாங்க, விளம்பர பலகையில வேற தான் தான் தான் பெரியவன் போட்டுக்கிறாங்க, கடைசியில பெரியவனாவும் இல்ல. இப்படி எல்லாம் என்னப்பா திரிதவரே? ஏதோ பொருட்டு திரியறாங்க. திரிதவர்கிறது பொருட்டு திரியறாங்க அப்படின்னு அர்த்தம். திரிகிறார் என்பது சாதாரண உலக வழக்கில் கொஞ்சம் சாதாரணமா சொல்ற சொல். இப்படியான ஒரு பாடம். தவமே புரிந்திலன் தன்மால் அறி. இங்க என்ன தெரியுது அப்போ? அப்ப ஐயா நீங்க சொன்னீங்களே ஒண்ணு பக்தி பக்தி வைராக்கிய விசித்திரம்னு சொன்னீங்களே, இந்த பாடல் பக்தியா தெரியலையே? பக்தியா தெரியலையே. பின் என்ன வைராக்கியம்? என்ன வைராக்கியம்? சிவபெருமான் ஒருவனே முழுமுதற் கடவுள், அவருக்கு இணை வேறு எவரும் இலர் என்ற அந்த வைராக்கியம். எம்பிரானுடன் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரந்தே இருமாந்து என்ன பாவம் தெரிஞ்சவர்கள் தெரிஞ்சிட்டு வர்றாங்க என்று சொல்லும் போது என்ன அர்த்தம்? சிவன் முதலே என்று முதலில்லை என்ற அந்த வைராக்கியம். அப்ப இந்த பாடல் என்ன குறித்து? வைராக்கியம். எனவே அடுத்தது பாருங்க. தவமே புரிந்திலன் தன்மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன். தன்னை பத்தி ரொம்ப சிறுமையா சொல்லிக்கிறார். தவமே புரிந்திலன் என்னது? என்ன தவம் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி நான் பெரிய பெருமானை சேர்ந்து உடனே என்னை ஆட்கொண்டார். ஆட்கொண்ட பெருமான் மீண்டும் இங்கே விட்டு சென்றார். நான் உடனே அவரோடு போவதற்குரிய தவத்தை நான் செய்யல. இதிலிருந்தா நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன். தன்மலரிட்டு அருமையான மலர்களை எடுத்து சிவ வழிபாடு ஆற்றணும். அப்படின்னா சிவ வழிபாடுலாம் ஆற்றவில்லை. இறைஞ்சேன் அவமே பிறந்த அறிவினையேன். அவம்னா பயனில்லாமல் நான் பிறந்திருக்கிறேன், என் பிறப்பு தேவையற்ற பிறப்பு. அவமே பிறந்த அறிவினையேன் உனக்கு அன்பர் உள்ளாம் சிவமே பெரும் திருவைதிற்றிலேன். ஆனா உன்னுடைய அன்பர்களாக இருப்பதில் எல்லாரும் உன்னுடன் இருக்காங்களே, அவர்ல சிவமே பெரும் திரு சிவமாகிய உன்னை பெற்று விட்டார். நான் சிவத்தை பெறாதிருக்கிறேன். சிவமே பெரும் திரு எய்திற்றிலேன். ஆதலால் என்னது? நின் திருவடிக்காம் பவமே அருளுகண்டாய் அடி ஏற்றியம் பரம்பரமே. பெருமானி நான் இந்த பிறவியில் இல்லைன்னா கூட உன்னுடைய திருவடிக்கு ஆளாகும்படியான பிறவி எனக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப இது என்னது? பக்தி. பக்தி முன்ன சொன்னது வைராக்கியம், இப்ப சொன்னது பக்தி. பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது அடியே இறங்கி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கல்வணி. பறந்து பல்லாய் மலரிட்டு அருமை. நீ பாத்தீங்கன்னா இந்த மலர் போய் பறிக்கிறாங்களே, சில சமயங்கள தனக்கு முன்னே யாராவது பறிச்சுட்டு போடுவாங்க, படிச்சுட்டுட்டாங்கன்னா, அடே பூளை கொண்டு பூ கூட காணா என்னாரு. சரி, ஏ அந்த மூணாவது வீட்டுல இருக்கேன், அங்க போய் பாரு. அங்க போனா அடாரா அங்கேயும் அடா கிடக்குது, போ நந்தவனத்துக்கே போ. இப்படி பறந்து எதுக்கு பூ படிக்கணும்னு நீ பார்த்தா தெரியும். விடியற் காலம் படிப்பாங்க, அல்லது ஒரு இதழ் குறைஞ்சிருந்ததுன்னா போச்சு, அதெல்லாம் அதெல்லாம் தகுதி இல்லாத மலர். ஆய் மலரிட்டு நல்ல மலர்களாக சிறந்த மலர்களாயிட்டுவாங்களாம். இப்படி பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது, முட்டாதுன்னா தவறாது. 30 நாள் சிவ வழிபாடு, அதுல ஒரு நாள் கூட மாறாது, முட்டாது. அடியே இறங்கி உன்னுடைய திருவடியே வணங்கணும். அப்படி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கல்வனி. இப்படி இருக்குன்ற அடிவள் இருக்காங்களே, அவர்கள் உன்னிடத்துல என்ன கேட்கிறார்களோ அத்தனையும் நீ கொடுத்துருவாய். அந்த மாதிரி ஆன்மாக்களிடத்துல நீ மறைந்து இருக்க மாட்டாய், நல்ல வெளிப்பட்டு இருப்பாய். கரந்து நில்லா கல்வனி, கரந்துன்னா மறைந்திருப்பான், மறைந்தில்லாமல் முன்னின்றே உனக்கு காட்டுவான். அந்த மாதிரி ஆன்மாக்களுக்கு முன்னின்றே அருள்வான், உள்நின்றல்ல முன்னின்று அருள்வான். அப்படிப்பட்ட கல்வனி, கல்வனினா கரந்து நில்லா கல்வனி. நீ ஆனா எந்த இடத்துல நீ மாதிரி மறையணுமோ அப்ப மறைவே, ஆனா இவர்களுக்கு மறைய மாட்டேன். கல்வனி கரந்து நில்லா கல்வனி, நிந்தன் பார் கடற்கு அன்பு எனக்கு நிரந்தரமாயருளாய் நின்ன ஏத்த முடுதவனே. இது ஒரு அருமையான வேண்டுகோள். இப்படி நான் அன்பு செய்யறேன் இப்பெல்லாம், ஆனா இந்த அன்பு நிரந்தரமா இருக்கணும். ஏன்னா 2 மாதம் 3 மாதத்துல அப்புறம் மாமா செஞ்சிருப்பேன், அப்புறம் அப்படியே கொஞ்சம் அது கிடக்குது போ, 2 வீட்டு பூ படிச்சா போதும் அப்படின்னு. அப்புறம் ஏதோ நம்ம வீட்டுல இருக்கிற பூ படிச்சா போதும், இல்லைன்னு வச்சுக்க, அட 2 இலையவாவது கிள்ளி போடுவோம், அது இல்லைன்னு வச்சுக்க, சிவ சிவா இன்னைக்கு பூஜை பண்ண முடியலன்னு உட்காந்துடுறது சிவ. இப்படி வரக்கூடாது. இந்த மாநானம் செய்கிற வழிபாடு இருக்குதே, பறந்து பல்லாய் மலரிட்டு தவறாமல் எரிஞ்சுகின்ற இந்த பண்பு எனக்கு நிரந்தரமாயருளாய் நாள் தவறாமல் செய்யும் என்று வேண்டிக் கொள்கிறார். ஆனா இந்த மாதிரி நான் நிரந்தரமா செய்யும். நிரந்தரம்ங்கிற ஒரு அருமையான சொல்லு, நம்ம சாதாரணமா உலகத்துல சொல்றது சரிங்களா, நிரந்தரமா இருக்கணும்ப்பா. அதனால என்னைக்கோ ஒரு நாளைக்கு இருந்து பிரயோஜனம் இல்ல, நிரந்தரம்னா என்றும் அர்த்தம். இந்த நிரந்தரம்ங்கிற என்றும்ங்கிற அந்த ஒரு பொருள் குடிக்கிற சாதாரண உலகியல் சொல் திருவாசகத்துல போய் அப்படிங்கிறது நிரந்தரமாய் அருளாய் என்று எனக்கு இந்த மாதிரி எனக்கு இருக்க முடியாத அமைப்பை தருவாய் என்றெல்லாம் கேட்கிறார். நின்ன ஏத்த இது எது பக்தி அல்ல. முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கடுதொடு காட்டிடை நாடகமாடி கதியிலியாய் உழுவையின் தோருடுத்து உண்மத்த மேல் கொண்டு உடிதருவே. முழுவதும் கண்டவனை படைத்தான், முழுவதும் கண்டான் யாரு, இந்த உலகத்தை படைத்தான் யாரு, பிரம்மா. அப்படி முழுவதுமாக இந்த உலகத்தை கண்டவனை இவன் படைத்தான் யாரு, நம்முடைய பெருமான் படைத்தான். அவனால் இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டது, ஆனா தோற்றுவிக்கப்பட்ட உலகம் அவனால் தோற்றுவிக்கப்பட்டது, அந்த அவனை யார் செய்தா, நம்ம பெருமான் தான். முழுவதும் கண்டவனை படைத்தான், படைத்தான் பிரம்மா, ஆனா அவனையும் படைத்தான் சிவபெருமான். இங்க படைத்தான் என்பது அவர் வயிற்றிலிருந்து பிறக்க வைத்தார்னு அர்த்தம் இல்ல, அந்த படைத்தல் தொழிலுக்கு உரித்தாய்க்கிறான். அது வரை செய்யப்பா, அப்படி தெரியுதா உனக்கு அந்த வேலை கொடுத்துருக்கிறேன், தமத்தா செய்யணும் அப்படின்ட்டு. அப்படி முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னால் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பாலும். அப்படி இருக்கிற அந்த பிரம்மாவே கூட ஒரு நாள் போடுத்துட்டு போகும்போது அவனை பார்ப்பதற்கு போனா பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா, சரி என்றெல்லாம் தன்முனைப்போடு செல்கிறாரோ அன்னைக்கு பார்க்க முடியாது, என்னைக்கெல்லாம் தன்முனைப்பின்றி செல்கிறான்னு அன்னைக்கு பார்க்க முடியும். அதான், அதனால எனவே அப்படிப்பட்டவனையும் அப்பாலம் இப்பால் எம்பிரான் கடுதொடு காட்டிடை நாடகம் ஆடி கவியிலியாய் உடுவையின் தோலுடுத்து உண்மத்த மேல் கொண்டு உடிதருமே. அருமையான பாட்டு. கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி, இப்படி எல்லாம் இருக்கிற பெருமான் எங்க இருப்பான்னாரு, காட்டுல இருப்பான். இங்க இடுகாட்டுல அங்க என்ன இருக்குமுன்னாரு, பேய் தான் இருக்கு. கழுதோடு கழுதுனா பேய், கழுதோடு காட்டிடை நாடகம் ஆடி. என்ன நாடகம் என்று கேட்டா, பார்த்தா ஆடுவது போலத்தான் இருக்கும், வேலையை தவிர யாரோ ஒரு வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஆடுவதனால்தான் இந்த உலகமே படைக்கிறது. ஏன் சித்தாந்தம் இன்னே சொல்லியிருக்கிறேன், அவன் ஆடுகின்ற பொழுது அந்த துடியை வைத்துக் கொள்ளுகின்றது தான் தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் நெருப்பு வச்சிருக்கான. எதுக்கு? அது அடித்தல். எனவே அவனுக்கு வந்து அங்கி நகரம் அடிக்கல் முயலினார் தங்கு மகரம் அதுதான் என்று அருமையா நம்முடைய உண்மை விளக்கம் சொல்லுது. எனவே அவன் பார்த்தா என்னமோ வேலையத்தை ஆடுற மாதிரி இருந்தாலும் கூட, ஆனால் அவன் அந்த ஆடுகிற ஆட்டத்தால் தான் ஐந்தொழிலும் நடக்கின்றன. இந்த ஐந்தொழில் நடப்பதே காரணம் என்ன? அவன் ஆடுவதனால்தான். அதனால இங்கே கடுதொடு காட்டகை காட்டிடை நாடகமாடி கதி இலியாய்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய். சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நமஸ் சிவாய்.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த போற்றி திருத்தாண்டகம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் செந்துருத்தி.

சிவாயனம். சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி கீர்த்தனை நீலகண்ட சிவன் பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது நீலகண்ட நித்யானந்தா. வழங்குபவர் சிவ லக்ஷ்மி பூவால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாயனம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: தில்லை குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த புட்பாதமும் கண்டு களிபேறு வகை கொண்ட கலைவாய்மை காவலாராம் அப்பமூர்த்திகளைக் கண்ணுற்ற காரியுன் கடவுள் என்று எய்தினை என்றவாறு திருக்குறிப்பு அருள பத்தனாய்ப் பாடமாட்டேன் என்னும் இன்தமிழ் மாலை பாடி துதித்தனர். அத்தா உன் ஆடல் காண்பான் அடியன் நான் வந்தவாறு என்று விடையிருப்பான் போன்று சொல்லரசர் தோத்திரம் அமைந்தவாறு காண்க. தொண்டு செய்யும் காதலிற் பணிந்து போந்து மணியின் சோதி நிறை திருமுண்டின் மாடும் பொற்றேர் அணி திருவீதியுள்ளும் பணிகள் செய்து கும்பிடும் தொழிலராகி புனித வாக்கின் பணிகளும் பயிலச் செய்வார் அருட்பெரு மகிழ்ச்சி பொங்கப் பாடியருடைய திருப்பதிகம் அன்னம்பாலிக்கும் என்பதாம். இத்திருப்பதிகத்தில் அமைந்த அல்லல் என் செய்யும் எனும் நான்காவது திருப்பாடல்

திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருமறைக்காடு. திருக்கதவம் அடைக்கப்பாடிய திருப்பதிகம். பண் இந்தளம் திருச்சிற்றம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: தலம் திருப்பாலைத்துறை. திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருச்செம்பொன்பள்ளி.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் பத்தியாய் உணர்வோர். பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு பாங்கர் கூட்டம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

தலம் திரு பழமண்ணி படிக்கரை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் நட்டராகம், இராகம் பந்துவராளி. திருச்சிற்றம்பலம்.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு சங்காரம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் ஒடுக்கம் சங்காரம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வாழா பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: வாழா பத்து

0: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
1: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
0: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்
2: பண் மேகராக குறிஞ்சி மூன்றாவது கட்டளை, நீர் சேர்வதோர்

0: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
1: தலம் திருநெல்வாயில் அறத்துறை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் முத்துசிவிகை பெற்ற பின்பு பாடியருளிய பதிகம். இரண்டாம் திருமுறை பண்பியந்தை காந்தாரம், ராகம் நவரோஸ்,

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.
3: ஓம் சிவாய நம. shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பண்ணின் தமிழ் இசை. பாடல் வாழ்க அந்தனர். பாடியிருப்பவர் மதுரை ரத்தின சபாபதி ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: வாழ்கண்ணே வானவர் அணிந்தம் மே

பொங்கல்லி ஞாக சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும் ஈசனை ஏற்று பாடல் நல்லார்கள் சேர் புகழி ஞாக சம்பந்தன் நல்ல எல்லார்களும் வரவும்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு ஏகம்பம் உடையார் திரு அந்தாதி. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

கச்சி ஏகம்பற்றே பற்றுகள் தேரும் உகந்தவரே படலாக்கச்சே சுற்றுகள் தேர் விடை மேல் வருவாய் நில் துணையடியே அடி நின்ற சூழல் அகோசரல் மாலுக்கு அயற்கல் சூழ்முடி காண்பரிதாயிற்று கார்முகிலில் இடி நின்ற சூழ்

ஏற்பற்றதின் அங்கு பேசுமேனே பேசுக யாவருமை கணியார் என்று பித்தரிங்கள் பூசு கையார் திருநேற்று எழில் ஏ

கள்ளல் பெரிய சிறுவனத்தாக்கு அல்லி கல்வேயல் வெள்ள பெரிய சடைத்திரு ஏகம்பரே வீ அ

யான் என்று கத்தடி இன்றே உகழ்ந்தளித்த கச்சி ஏகம்பரேயே. அல்பர்கள் கால் அலல் நீர் நிலம் தீங்கள் அருக்கள் அருக்கள் அணு அம்பரம் கொள்வதோர்

கெரிய பட்டுழல்தார் உலக கிடல் தனரே. கிடக்குள் ஒருவால் இறைக்கின்ற பாம் ஒரு பால் மதியம் தொடக்குள்ளங்குள் மலங்குள் திரைக்கங்கை சூடு கொல்றை வடக்குண்டு கட்ட தலை மாலை வாழால் மலைந்த வெம்போர் கடக்கும் விட

பிளப்ப அறத்தத்த வாதல் நெறித்திட்டு அவனிதழல் நெறிய தரத்தத்த திசைகளுக்கு பொருள் போற்ப சடை விரித்து வரத்தை தருள் கம்பராடுவரே எல்லியோமா நடமே.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: தலம் திருவலஞ்சொழி. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: இதற்கும் மேலாக வெள்ளை வாரணம் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற அந்த ஞானசீலரும் திருநெல்வேலியை சேர்ந்த மாவே நெல்லம்பிள்ளை அவர்களும் தனித்தனியாக உரையெழுதியிருக்கிறார்கள். வெள்ளை வாரணம் அவர்கள் எழுதிய உரையும் மாவே நெல்லையப்பள்ளி அவர்கள் எழுதிய உரையையும் திருவாவூர்தலை ஆதீனம் அங்கே ஏற்கனவே வெளியிட்டிருக்கின்றது. ஆகையினாலே இந்த நூலானது நாம் அவசியமாக ஓதி உணர வேண்டிய ஒன்றாக வைத்து அங்கே உரையாசிரியன்மார்கள் நன்றாக உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த விதத்திலே இன்று முதலிலே பதி முது நிலை, இந்த பதி முது நிலை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பதி முது நிலை என்கின்ற முதல் அதிகார அந்த தலைப்பினது பொருள் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். பதி முது நிலை என்பது இறைவனது பழமையான தன்மை. இறைவனது பழமையான தன்மை, இந்த பழமையான தன்மை என்பதிலேயே அவன் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள், என்றைக்கும் ஒருமுடித்தாயிருக்கின்றான். அவன் எப்படி இருக்கின்றான்? பதி முது நிலை இறைவனது பழமையான தன்மை. இதிலே பதி என்றதற்கு பொருள் என்ன? பதி என்றால் என்னவென்றால் பரம்பொருளாகிய நம்முடைய பெருமான் தன் நிலையிலே இருக்கின்ற பொழுது சிவன் என்று அழைக்கப்படுகின்றான். உயிர்கள் பொருட்டு அவன் இயக்கத்திற்கு பயனடையும்படியாக செய்கின்ற பொழுது அவன் சக்தி என்று அழைக்கப்படுகின்றான். அந்த சக்தி என்று அழைக்கப்பட்டு உயிர்கள் மலர் நீங்குவதற்காக அவன் ஐந்தொழிலை செய்கின்ற போது பதி என்று அழைக்கப்படுகிறான். எனவே பதி என்பது உயிர்கள் ஐந்து உயிர்களுக்கு பொருட்டாக ஐந்தொழில் செய்கின்ற பொழுது அவன் பதி என்று அழைக்கப்படுகின்றான். இந்த எம்பெருமானானவன் உயிர்கள் பொருட்டு ஐந்தொழில் செய்கின்ற காரணத்தினாலே தான் பதி என்று அழைக்கப்படுகிறான். அதனால்தான் பதி முது நிலை. உயிர்கள் பொருட்டு அவன் ஐந்தொழிலை செய்பவன் அவனே என்பதை காட்டுவதற்காகத்தான் முதன் முதலிலே இந்த பதி முது நிலையிலே நாமெல்லாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்காக திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனாருடைய முதல் திருவாக்கிய வைத்து காட்டுறார். தோளுடைய செவியன் என்ற அந்த திருப்பாட்டையே வைத்து காட்டுகிறார். உங்கள் அனைவருக்கும் ஒன்று ஞாபகம் ஊட்டுகிறேன். 12 திருமறைகளும் எப்படி அமைந்திருக்கிறது? தோளுடைய என்று அழைக்கிறோம், தோ ஓ என்று ஆரம்பித்து 12 திருமுறையிலே உலகளாம் என்று முடிகிறது. ஆக தோயும் ஓம் என்று முடிகிறது. இதே போல உமாவிசுவாச்சாரியார் அனுச்சியிருக்கின்ற தேவார அருள்முறை திரட்டிலே இதே போன்று தோடு என்ற ஓ என்பதை ஆரம்பித்து முடிவிலே துயர் போமே, அந்த போமேல ஏ அது அசை சொல்ல ஆகிய விம்மிலே முடிகிறது. எனவே துயர் ஓம் என்ற கடைசி 99 பாட்டலை வைத்து அதே இதிலே ஓம் என்ற இதிலே அங்கே உணர்த்தி காட்டுகின்றார். இதிலே அழகாக நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமானுடைய வாக்கை வைத்து இந்த அதிகார தலைப்பில் நாம் இதில் எதை தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்பதற்கு அந்த திருப்பாடலை சொல்லிக் கொண்டு வணக்கம் சொல்லுகிறேன். தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன் மதிசூடி

0: இந்த திருப்பாடலில் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் பல நாட்கள் பேசலாம். ஆனால் நம்முடைய அதிகார தலைப்புக்கு மட்டும் ஏகப்படுத்தி பேசுதல் தான் இந்த நூலினுடைய ஒரு நோக்கம். அகத்திய தேவா நம்முடைய தேவார அருள்முறை திரட்டினுடைய ஒரு நோக்கம். ஆகினாலே இதற்கு உரிய இந்த பதிமுதுநிலை என்ற தலைப்புக்கு இந்த பாடலிலே எந்த சொல்லாட்சியும் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். இதே போன்று விளக்கம் தருவதற்கு பல நூல்கள் நம்மிடம் இருக்கிறது. தேவார அருள்முறை திரட்டு என்பதை ஒரு இது இருப்பதைப் போல திருவாசக அருள்முறை திரட்டு என்று ஒன்று இருக்கிறது. அதுவும் இதையே போன்றுதான். திருநெல்வேலி தாசில்தார் மாவை நெல்லையப்பபிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் திருவாசக அருள்முறை திரட்டு. அந்த நூலை படிக்காமல் திருவாசகத்தை தொடுவது தவறு. ஏனென்றால் அந்த நூல் குருவருள் விளக்கம் என சொல்லக்கூடிய தண்டமான தேசிகரை பின்பற்றி நமக்கு பேருவாறு செய்திருக்கிறார். திருவாசகத்தில் வருகின்ற அதிகாரத்தினுடைய அந்த ஓர் பதிகத்தினுடைய தலைப்புக்கு பொருள், துணை தலைப்பாக வருகிற அகத்திய சூத்திரத்துக்கு பொருள், அதற்கு பின்பு அந்த பதிகத்தின் கீழ் வருகின்ற ஒரு பாடலை இயங்குபடுத்தி காட்டுவார். ஆக அந்த அளவிற்கு அது ஒரு முக்கியமான ஒரு நூலாக இருக்கிறது. திருவாசக அருள்முறை திரட்டு என்று ஒன்று இருக்கிறது. இதே போல திருக்கோவையாரை நாம் படிப்பதற்கு முன்பாக திருக்கோவையார் உண்மை விளக்கம் என்ற ஒரு நூல் இருக்கிறது. சன தண்டமாணிகேசியர் எழுதினது. அந்த திருக்கோவையார் உண்மை விளக்க நூலை நாம் படித்தால்தான் திருக்கோவையார் நமக்கு படித்ததனுடைய கருத்து, திருக்கோவையாருடைய நோக்கம் நமக்கு நன்றாக தெரிய வரும். எனவே சில நூல்களுக்கு நாம் அந்த நூலுக்கு நுழைவதற்கு முன்பாக எந்தெந்த நூல்களை நாம் படிக்க வேண்டும் என்று இருக்கிறது. ஆக அந்த வகையிலே நம்முடைய திருமறையை வைத்துக் கொண்டு இந்த சாஸ்திர நூலிலே பதிமூது நிலையை அழகாக நம்முடைய மாவிசுவாச்சியரை குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த தோளுடைய செவியன் என்று வருகின்ற இந்த திருப்பாடலிலே விடை ஏறி என்பது படைத்தல் தொழிலையும், மதிசூடி என்பது காத்தல் தொழிலையும், பொடிபூசி என்பது அழித்தல் தொழிலையும், கள்வன் என்பது மறைத்தல் தொழிலையும், அருள் செய்த என்பது அருளல் தொழிலையும் குறிக்கிறது. இந்த ஐந்து தொழிலையும் கால எல்லைக்கு அப்பாற்பட்டு செய்து வருதலின் இது பதிமூது நிலை. இந்த ஐந்து தொழில்களையும் இன்று செய்யவில்லை, நேற்று செய்யவில்லை. என்று உயிர் உண்டோ அன்று சிவம் உண்டு, என்று சிவம் உண்டோ அன்றே இந்த உயிர்கள் கிடைத்தே அன்று முதலே அவன் ஐந்தொழில் செய்கிறான். இதுதான் நம்முடைய திருவிளையாடல் புராணத்தில் கால்மாரி அவருடைய படலத்தில் அங்கே ராஜசேகர பாண்டியன் அங்கே மனக்குறை கொண்டான். சுவாமி, நீ இடைவிடாது என்று தொட்டே நீ ஆடிக்கொண்டிருக்கிறாயே, உன்னுடைய ஒன்றிய பாதம் நோகுமே என்று சொன்னார். ஆகையினாலே இந்த ஐந்தொழில் என சொல்லக்கூடியது கால எல்லைக்கு அப்பாற்பட்டு செய்து வருதலின் இது பதிமுது நிலை என்று இங்கே அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அங்கே இறைவனது முதுமைத்தன்மையை சொல்லுகின்ற பொழுது இறைவனானவன் நோயுற்ற குழந்தையை தன்னுடைய நோயினை தெரியாது வீதியிலே விளையாடுவார். அப்பொழுது அந்த குழந்தையின் தாய் அந்த குழந்தையை பற்றி கவலை கொள்வதைப் போல மலப்பினியார் விட்டிருக்கின்ற உயிர்கள் தான் அறியாதிருக்க இறைவன் தான் அங்கே தாயாக இருந்து ஐந்தொழிலை செய்து பிணி நீக்கத்திற்கு அவனே முயற்சிக்கின்றான், அவனே ஒரு நடவடிக்கை எடுக்கின்றான். என உயிர்கள் அறியாது, உயிர்கள் இயலாது. எனவே இது அவனது பெரிய ஒரு கருணைத்தன்மையை நமக்கு உணர்த்துகிறது. இரண்டாவது நம்முடைய இந்த பதிமுதுநிலை என சொல்லுகின்ற பொழுது நாமெல்லாம் ஐந்தொழிலுக்கு உட்பட்டவர்கள், அவனது ஆணைக்கு உட்பட்டவர்கள். ஆகையினாலே தான் எப்படி ஒரு நாட்டிலே இருக்கின்ற மக்கள் அந்த நாட்டிலே இருக்கின்ற அரசனுக்கு அடிமையோ, இதே போல உயிர்களாகிய நாம் சிவனது ஐந்தொழிலுக்கு உட்பட்டவர்கள். எந்த ஒரு ஆன்மாவும் அவன் ஐந்தொழிலுக்கு அப்பாற்பட்டது அன்று. ஆனால் ஐந்தொழிலுக்கு அப்பாற்பட்டவர்கள் உண்டோ என்றால் அதுவும் உண்டு. எங்கே சொல்லப்படுகிறது? சர்வ ஞானோத்தர ஆகமம் என்று இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய நூல்களெல்லாம் தமிழ்ல உள்ளதுதான், தயவுசெய்து வேற மொழியில உள்ளது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். தமிழிலே இருக்கிறது சர்வ ஞானோத்தர ஆகமம். இதை மொழிபெருப்பு செய்தவர் பெயர் தெரியவில்லை. தூத்துக்குடி முத்தைய பிள்ளை அவர்கள் இதற்கு நன்றாக விளை எழுதியிருக்கிறார்கள். இந்த நூல் எப்படி அமைந்திருக்கும் என சொன்னால் நம்முடைய முருகப்பெருமானுக்கு ஸ்ரீகண்ட பரமேஸ்வரன் உபதேசம் செய்ததாக அமைந்திருக்கும். அதில் வரக்கூடிய ஒரு செய்தி எல்லா உயிர்களும் ஐந்து உயிர்களுக்கு உட்பட்டது, ஆனால் சிவஞானிகள் மட்டும் அந்த ஞானாமிர சிவஞான அமிர்தத்தை உண்டு கொண்டு ஐந்தொழியில் அகப்படாமல் இருப்பர். சிவஞான அமிர்தம் பண்ணி கொண்டு பரம சிருஷ்டி கர்மத்தில் அகப்படாது என்றும் பரசிவனை போலவே நித்தனாய் இருப்பர் சிவஞானிகள். எனவே சிவஞானிகள் மட்டும் இந்த ஐந்தொழிலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய நடராஜ பெருமான் இருக்கின்ற அந்த படிமத்தின் பக்கத்திலே காரைக்காலம்மையாரை வைத்திருக்கிறோம், மணிவாசக பிறந்தகையை வைத்திருக்கிறோம். ஏனெனில் அவர்கள் எல்லாம் ஐந்தொழிலுக்கு அகப்படாமல் சிவமே ஆகின்றவர்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான். ஆகையினாலே தான் இதிலே அழகாக பதிமுது நிலையிலே உயிர்கள் பொருட்டு சிவம் ஐந்தொழில் செய்கிறான் என்பதை காட்டுகிறான். இரண்டாவது, அந்த பெருமான் சக்தியையும் இயக்குகின்றான். அதான் அவனது முதுமை, அதான் அவனது மேலாண்மை. அந்த பெருமானவர் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என சொன்னால், சிவபெருமானே சூரியன் என்றும் அந்த சூரியன் பயனாக இருக்கின்ற கதிர்கள் சக்தி என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த கதிர்கள் என சொல்லக்கூடியது அதற்கு மூலம் சூரியனே. இதே போன்றுதான் பரம்பொருளானவர் அவரே பதி, அம்பிகையானவள் அவரது கருணை திறன், அவரது செயல்பாடுகள். ஆகையினாலே தான் உயிர்களுக்கு முதலிலே சிவம் தன்னை காட்டுவதற்கு முன்பாக தன்னிடம் வந்த சேர்த்த அருளை முதலில் காட்டுவார். அருளை தரிசித்த பின்புதான் உயிர்கள் சிவத்தை தரிசிக்கும். அருளை அறிந்த பின்புதான் உயிர்கள் சிவத்தை காட்டும். இது எதை போன்றது என சொன்னார், சூரியன் என்பது சிவம். அந்த சிவமானது காலையிலே சூரியன் தெரிவதற்கு முன்பாக அதனது கதிர்களாகிய அந்த ஒளி முதலில் வானத்தில் தோன்றும். எனவே ஒளி முதலில் தோன்றி பின் சூரியனை காண்பதைப் போல முதலில் உயிர்களுக்கு சக்தியை அவன் காட்டி அருளினை காட்டி தன்னை காட்டுகிறான். ஆகையினாலே முதலில் அருள் தோன்றும் என்பதை காட்டுவதற்காகத்தான் அருளின் வடிவமாக்கிய அம்பிகையை குறிப்பாக தோளுடைய செவி அங்கே அர்த்தநாதீஸ்வரராக இருக்கின்ற அந்த பெருமானை சொல்லி காட்டுகின்றார். இதிலே அதைவிட மேலாக அவனது மேலாம் தன்மை எது என்று சொன்னால், அவன் குறிப்பிடுகின்ற அருமையான ஒரு வார்த்தை கல்வன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த கல்வன் என்று சொல்லக்கூடியது சிவபெருமான் ஒருவனையே குறிக்கும் என்று நம்முடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கல்வன் என்று சொன்னால் நம்முடைய சைவ நூல்களின்படி அது சிவத்தை குறிக்கும். திருமூல தேவ நாயனார் உயிரையும் குறிப்பதாக ஒரு இடத்திலே ஒரு திருப்பாடல் திருமந்திரத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார். இந்த கல்வன் என்பது சிவத்தை குறிக்கும் என்பதற்கு பல விளக்கங்கள் இருக்கிறது, அதை பின்னொரு சமயத்திலே நான் சொல்றேன். இந்த கல்வன் என்ற சொல்லாட்சி எங்கே இருக்கிறது, அவரது மேலாண்மை காட்டுவது எங்கே இருக்கிறது என சொன்னால், வேதம் நான்கு, அதிலே ரிக்கஜு சாம மூலம், யஜூர் மத்தி. யஜூர் வேதம் என்பது மத்தியிலே வருகிறது. அந்த யஜூர் வேதத்தின் மத்தியிலே ஸ்ரீருத்ரம் வருகிறது. ஸ்ரீருத்ரம் பதினோரு அனுபாகத்தை உடையது. அந்த பதினோரு அனுபாகத்திலே ஏழாவது அனுபாகத்தில் தான் ஐந்தெழுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கொடிக்கவியில வரும்போது உணர்த்தி இருக்கிறேன். இந்த ஸ்ரீருத்ரத்தில் மூணாவது அனுபாகத்திலே பதினேழு இடங்களில் சிவத்தை கல்வன் கல்வன் கல்வன் என்றே குறிப்பிடப்படுகிறது. எனவே வேதத்திலே சிவனை கல்வன் என்று சொல்லப்படுகிறது. ஏன் வேதத்திலே சிவத்தை கல்வன் என்று சொல்லப்படுகிறது என சொன்னால், பல பொருள் இருக்கிறது, அதை ஒன்று ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் சர்வ வியாபியாக எல்லா உயிர்களிடத்தும் இருந்தும் கூட உடன் இருக்கின்ற அந்த உயிருக்கு தன்னை காட்டாமல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றான். அதனாலே தான் அங்கே கல்வன் என்று பல இடங்களிலே நம்முடைய திருமறைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் இங்கே அருமையான ஒரு சொல்லாட்சியாக கல்வன் என்ற ஒரு வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வன் என்பதற்கு ஒரு விளக்கத்தை இன்னொரு சமயத்திலே தனியாகவே அடியன் சில விளக்கங்கள் கொடுக்க இருக்கிறேன். அடுத்து இரண்டாவது திருப்பாடல். இந்த இரண்டாவது திருப்பாடல் அருமையான ஒரு பாடல். உருவமும் உயிரும் ஆகி ஓதிய உலகுக்கு எல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் இன்றையும் பெருமான் மிக்க அருவிகொள் சொரியும் அண்ணா மலையுடாய் அண்டர்கோவே மருவினின் பாதம் மல்லால் மற்றொரு மாடிலேனே. அப்பர் பெருமான் நாலா அப்பர் பெருமானுடைய திருவாக்காக நான்காவது திருமுறையிலே திருவண்ணாமலை பதிகத்திலே உள்ளது. உருவம் உயிரும் ஆகி அவன் எப்படி இருக்கின்றான்? இந்த உலகம் முழுவதும் தன்னுடைய வடிவமாகவே இருக்கின்றான். தன்னை தானே எல்லா உலகமும் எல்லா உயிர்களிடத்தும் அவன் வியாபித்து இருக்கின்றான். அதான் உருவமும் உயிருமாகி ஓடிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான். இதுதான் ரொம்ப முக்கியம். பதி முதுநிலை இறைவன் தான் உயிர்களுக்கு பிறப்பு வீடாக இருக்கின்றான். பிறப்பு என்பது எது? உயிர்களை மாயையுள் அமிழ்த்தி கண்மத்தை புசிக்க செய்வது. எனவே உயிர்களை அங்கே பந்தப்படுத்துகிறது. எதை? ஆனமர நீக்கத்திற்காக மாயை கண்மத்திலே பந்தப்படுத்துவதும், பந்தப்படுத்தப்பட்ட உயிர்களை பரிபக்குவம் அடைந்த பின்பு வீடு பேரும் கொடுப்பதும் அவனே ஆவதான். அதனாலே அவன் பதிமுதுநிலை. சிவபெருமான் ஒருவனே உயிர்களை அங்கே ஆணவம் கண்மம் மாயை இந்த மும்முரத்தையும் பந்தப்படுத்துவதும் விடுவிப்பதும் அவனே என்று அழகாக அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நம்முடைய மணிவாசக பெருந்தகையும் திருப்பொற்சுண்ணத்திலே பந்தமும் வீடும் ஆயினார்க்கு என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். இதை அழகாக சிவம்தான் உயிர்கள் பொருட்டாக உயிர்களை மாயையிலே அமிழ்த்துகிறான் என்பதை தாய்மான சுவாமிகளுடைய திருவாக்கிலே சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லி காட்டுகிறார்? ஒரு வனத்திலே ஒரு புலி ஒன்று தன் கன்றோடு மேய்ந்து கொண்டிருக்கின்ற மானை கண்டது. இந்த மான் கன்றோடு மேய்ந்து கொண்டிருக்கிறது, புலி பாய்ந்து வருகிறது. அப்படி இந்த தாய் புலி என்ன செய்கிறது? தன்னுடைய கன்றினை அந்த புலியின் பக்கம் தள்ளி விட்டு விட்டு தாய்மான் தப்பி விடுகிறது. இதே போல பாய புலி முன் கன்றை காட்டும்படி அகிலமாய பெரும்படைக்கே இலக்காய் வைத்தனையோ. எனவே அந்த கன்றினை புலிப்பால் தள்ளிவிட்டதை போலவே பெருமானே என்னை மாயையாகிய புலியிடம் நீ தள்ளிவிட்டாய் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார் தாய்மான சுவாமியுடைய அருமையான ஒரு வாக்கு. எனவே இறைவனானவன் நம்முடைய மலபந்தத்தை நீக்குவதற்கு கண்மமாயில் அமிழ்த்துபவரும் அவரே. இதை அப்பர் பெருமான் காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லி நீத்தாய கயம்புக நூக்கியிட அந்த பிறவியாகி அந்த நீருக்குள்ளே நம்மை தள்ளிவிட்டு அமிழ்த்தியது யார்? பெருமான் தான். ஏன்? மகநீக்கத்தின் பொருட்டு என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். இதைத்தான் திருவாசகத்திலே ஆனந்த மாலையிலே தோளின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி வழிகாட்டி. ஆக மாயை கர்மதியத்தில் அமிழ்த்தியது நீதான். அது எப்படி கரையேற வேண்டும் என்று வழியையும் காட்டுவது நீதான். மாலும் காட்டி வழியும் காட்டி என்று அந்த பதிமுதிரியை அழகாக சொல்லி காட்டுகிறார். அடுத்த மூன்றாவது திருப்பாடல் அப்பருவமான் அருளி செய்தது ஐந்தாவது அங்கே திருமுறையிலே உள்ளது 97வது பதிகமாகிய சித்தத்தொகை திருக்குறுந்தொகை. இந்த சித்தத்தொகை திருக்குறுந்தொகைக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன சிறப்பு என சொன்னார்? இந்த பதிகம் மட்டும் 30 திருப்பாடல்களை உடையது. பதிகம் என்று சொன்னால் 10 பாடல்கள் என்று மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் அன்று பதிகம் என்ற சொல்லுக்கு தொகுப்பு. இந்த பதிகம் என்ற சொல்லுக்கு தொகுப்பு என்று உண்டு, அட்டவணை என்ற ஒரு பொருளும் உண்டு. ஆகையினாலே இந்த 30 பாடல்களை கொண்டிருக்கும். அந்த பதிகத்தினுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால் ஆனா அவனாக ஆரம்பித்து ஒவ்வொரு பாடலும் அதுதான் நம்முடைய அப்பருவருமா நாம் மனப்பாடம் செய்வதற்கு அங்கே ஒரு எளிமைப்படுத்துவதை போல ஒவ்வொரு பாடலையும் ஆனா அடுத்த பாடல் ஆவன்னா அதுக்கு அடுத்த பாடல் ஈனா என்று கூட ஆரம்பிக்கும். இது வர்க்கக்கோவை என்று எடுத்துக்கொள்ளுதல் கூடாது. ஆனால் அந்த விதத்திலே இது அடுத்து கொண்டிருக்கிறது. அங்கே இறைவனும் எப்படி இருக்கின்றான்? அண்டம் ஆறினில் ஊடு கடந்து உம்பர் உண்டு போதும் ஓர் ஒன்சுடர் அச்சுடர் கண்டு இங்கு ஆள் அறிவார் அறிவார் எல்லாம் வெண்திங்கள் கண்ணியை வேதியர் என்பனே என்பரே. இது அருமையான ஒரு பாடல். அண்டம் ஆறில் ஊடு கடந்து உம்பருண்டு போரும். இந்த உலகிலேயே நாம் காணுகின்ற இந்த பௌதிக ஒளிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பேரொளி ஒன்று இருக்கின்றது. அந்த பேரொளி எப்படிப்பட்டது? ஒன் சுடர். அது அருமையான ஒரு ஜோதியாக இருக்கிறது. பௌதிக ஜோதி வேறு, இறைவன் இருக்கின்ற ஒரு ஜோதி வேறு. எனவே அங்கே அருமையான ஒரு சுடராக இருக்கிறார். அந்த சுடர் எப்பேற்பட்ட சுடர்? கண்டிங்கு ஆறறிவார். அந்த பெருமான் சுடர் வடிவிலே இருக்கின்றான். சுடர் வடிவிலே இருக்கின்ற உண்மையை யார்தான் அறியக்கூடும்? அந்த உண்மையை அறிந்தவர்கள் அறிவார் எல்லாம். அந்த சுடர் எது? வெண் திங்கள் கண்ணி வேதியன் என்பரே. அந்த சுடரை சிவம் என்றே உணர்ந்தவர்கள் சொல்லுவார்கள். இது எதை காட்டுகிறது? வேதத்திலே சிவனை பெயர் கூறாது, சுட்டுச் சொற்களாக தான் சொல்லி வரும். பெயர் என்று எதற்கு வந்து விட்டதோ அது சுட்டுப்பொருளாகி அனித்தியமாகிவிடும். ஆனால் இங்கே நம்முடைய வேதத்திலே சுட்டுச்சொருளாக சொல்லப்பட்டே வருகிறது. அந்த வேதத்தினுடைய சாரத்தை எடுத்து சிவகாயத்ரி என்று கொண்டிருக்கிறது. அந்த சிவகாயத்ரியிலே அங்கே சொல்லுகின்ற பொழுது அந்த சிவகாயத்ரியினுடைய உட்பொருள் சிவமே. ஏனெனில் காயத்ரியிலே சிவத்தை ஒரு ஜோதி என்று தான் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் மாதவ சிவஞான சுவாமிகள் ஸ்லோக பஞ்சகத்திலே உயர் காயத்ரிக்கு உரிப்பொருளாதவின் அப்படிமார். ஆகையினாலே அந்த சிவகாயத்திரே ஓம் பூர் புவஸ்துவ ஓம் தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரசோதயா. இதனுடைய பொருள், யார் நம்முடைய அறிவை தூண்டுகிறாரோ அந்த சுடருடைய கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாக. எனவே அந்த சுடர் எந்த சுடர்? சொல்லக விளக்கது சோதி உள்ளது. சோதி உள்ளது எது? அது ஆதியும் அந்தமும் இல்லா அருண் பெரும் சோதி. எனவே அவன் சோதி வடிவிலே அவன் இருக்கின்றான். இதைத்தான் இங்கே அழகாக நம்முடைய நூல்களிலே நம்முடைய பெருமானானவர் அங்கே ஜோதி வடிவிலே இருக்கின்றான் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். அந்த சொல்லி பாடுகின்ற பொழுது கண்டிங்கு ஆள் அறிவார். இறைவனை யார் அறிவார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பு அறிந்தவர்கள் வெண்டிங்கள் கண்ணி வேதே என்பவரே. அப்ப அறியாதார் ஒரு கூட்டம் இருக்கிறது, அறிந்த கூட்டம் ஒன்று இருக்கிறது. அறியாதார் யார் எனில் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் காண முற்பட்டவர்கள். ஒரு பொருளை காண முடியவே இல்லை என சொன்னால் அது இல்பொருளாகிவிடும். முயல் கொம்பு, ஆமை இறகு, இதெல்லாம் இல்பொருள், ஆகாய தாமரை. ஆனால் இறைவன் இந்த பாசுஞானத்திற்கும் பாசஞானத்திற்கும் அகப்பட மாட்டார். ஆனால் அதே பெருமானானவர் பரிஞானத்திற்கு அகப்படுகிறார். பரிஞானத்தை அடைந்தவர்கள் அந்த சோதியானது எப்பேற்பட்டது என்று சொல்வார்கள். அது சிவமே என்று கூறுவார்கள். இப்படி நம்முடைய பெருமானானவர் சோதி வடிவிலே இருக்கின்றார் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கார்த்திகை மாசத்திலே நாம் சொக்கப்பனை என்ற ஒன்றை ஏற்றுகிறோம். அவன் ஜோதி வடிவிலே இருக்கிறான் என்பதைத்தான் திருவண்ணாமலையிலே பிரம்ம விஷ்ணுக்களுக்கு அந்த ஜோதி வடிவிலே காட்சி தந்தார். அவன் ஜோதி வடிவிலே இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் இறைவன் இருக்கிற சன்னதியிலே சோதி சுடர் ஏற்றுகிறோம். ஒரு உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தரிசனம் செய்கின்ற பொழுது பாபத்தை சம்பாதித்து விடக்கூடாது. விளக்கரியா சன்னதியை தரிசனம் செய்தல் கூடாது. வஸ்திரம் இல்லாத சுவாமியை தரிசனம் செய்தல் கூடாது. கழுத்திலே மலர் மாலை இல்லாத சுவாமியை தரிசனம் செய்தல் கூடாது. அப்படி தரிசனம் செய்தால் அது நமக்கு ஒரு பாவத்தை கொடுக்கும் என்று சொல்லுவாட்டுவார்கள். எனவே ஆலய சன்னதியிலே அங்கு சுடர் என்று ஏற்றப்படுவது ஏன் என்று சொன்னால் அவன் ஜோதி வடிவிலேயே இருக்கிறான். ஆகையினாலே தான் சிவாலயங்களிலே அங்கே சுடரினை ஏற்றி அங்கே அவனை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை தெரிந்து சொல்லிக்கொண்டு இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொண்டு இந்த செய்தியை தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். நம்முடைய ஞானசம்பந்தர் பெருமானுடைய திருவாக்கிலே இருக்கின்ற திருப்பாசுரத்திலே முதல் திருப்பாசுரத்திலே மூன்று பாடல்கள் சிந்தனைக்கு வருகிறது. ஆகியனாவே அதையெல்லாம் நம் கையிலே வைத்துக் கொண்டால் சிந்தனைக்கு லகுவாக இருக்கும். அந்த திருப்பாசுர சிந்தனையிலே இருந்து நேரடியாகவே நூல் விளக்கத்திற்கு வர இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவிலே இந்த சிந்தனையை அணியை நிறைவு செய்து கொண்டு இதற்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினருக்கும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்ற சீரடியார்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி சிதம்பரம்.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்டப்பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: பார்வதி வதையேடலாகிய அம்பலவாளருடைய பெருங்கருணையினாலே திருவாசகம் திருவண்ட பகுதியிலே 165வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணும். திருவாசகம் என்கின்ற ஒரு அற்புத நூல் தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு சைவர்களுக்கு கிடைத்த ஒரு அரிய பெரிய உயர்ந்த செல்வம். அந்த நூலை பற்றி தெரிந்தவர்கள் கொஞ்சம், தெரியாதவர்கள் அதிகம். அதனாலே அந்த திருவாசகத்தினுடைய அருமை பெருமை அளவிட முடியாதது. அது சாதாரண படிப்புடையவர்கள் சாதாரணமான பக்தியுடையவர்களாலையும் அறிய முடியாது. சாதாரண படிப்பாலையும் சாதாரண பக்தி பத்தி, சாதாரணமான பக்தி விசேட பக்தி, அப்படி சாதாரண பக்தியுடையவர்களாலும் சாதாரண படிப்புடையவர்களாலும் அறிய முடியும். இது விசேடமான படிப்பும் விசேடமான பக்தியும் உடையவர்களாலே அறியப்படுவது. அப்படிப்பட்ட அந்த திருவாசகம் இந்த தமிழ்நாட்டிலே திருவாத ஊரிலே, மதுரைக்கு வடகிழக்கு திருவாத ஊரிலே அவதாரம் பண்ணிய மாணிக்க வாசகர் பாடி. அந்த திருவாத ஊரிலே அவதாரம் பண்ணி திருப்பெருந்துறை ஆவுடையார் ஊரிலே சிவருமான் வந்து உபதேசம் செய்ய, அந்த உபதேசத்தின் மூலமாக ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தின் மூலமாக பாடுவார். அந்த உபதேசம் அவருடைய ஆன்மாவை மாணிக்க வாசகரை சிவமாக ஆக்கியது. இதை கேட்பவர்கள் எல்லாரையும் சிவமாக ஆக்க வல்ல, திருவாசகத்தை படிப்பவர்கள் கேட்பவர்கள் எல்லாரையும் சிவமாக ஆக்க வல்ல. பிறவி எடுத்தவர்கள் கட்டாயம் இறப்பது நிச்சயம். இதை யாரு இல்லை என்று சொல்ல முடியாது. நான் அவ்வளவு ஏமாந்தவன் அல்ல, என்னை எவனும் பிடிக்க முடியாது என்று யாராலையும் இருக்க முடியாது. முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வந்து மன்னாவதும் கண்டு, அதனாலே எல்லாரும் இறப்பார்கள். அப்படி இறந்த பிறகு அடைகின்ற கதி என்று ஒன்று இருக்கிறது. உயிர் இறந்த பிறகு அடைகின்ற கதி. இப்பொழுது இங்கே வந்திருக்கிறேன். இது ஒரு பறந்தது போல. இப்ப நான் வந்து ஜீகமுட்டிக்கு போறது இறப்பது போல. அதனால எனக்கு அடுத்தாற் போல கதி. இப்ப வந்திருக்கிற இடம் ஒன்று, அப்புறம் செல்லுகின்ற இடம் ஒன்று. அப்படி செல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த இடம் வந்து வசதி உள்ளதா இருக்கும். இப்ப பெரும் பணக்காரர்லாம் ரயில்ல ரிசர்வ் பண்ணிடுறான், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரிசர்வ் பண்ணிடுறான். அதுக்கு மேல என்ன வசதி உள்ள பணக்காரர் ஏசி காரு வசதியான 50 லட்சம் 80 லட்சம் போட்டு காரு வாங்கிடுறான். அவன் சுகமா போறான். இப்ப குளித்தல இருந்து ராலாப்பேட்டைக்குள்ள வர்றதுக்குள்ள அடியன் பட்டபாடு அந்த சிவனுக்கு தான் தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் அவன் பேசாம இருக்கிறான். அதான் ஒரு ஆச்சரியம். எவனை கஷ்டப்பட்டு போறேன் நமக்கு என்ன அப்படின்னு இருக்கிறான். அதனாலே வந்து உயிர் வந்திருக்கிறது என்றால் கட்டாயம் ஒரு காலத்திலே செல்லும். சென்றால் எங்கே தெரிஞ்சு தங்குவது என்பது முக்கியமானது. அப்படி தங்குகின்ற இடத்தை நல்ல இடமாக ஆக்கி தருவதுதான் இந்த திருவாசகம். திருவாசகம் கேட்டவர்களுக்கெல்லாம் நல்ல இடத்தை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் இளங்குற. அதனாலே அப்படிப்பட்ட மாணிக்க வாசகரை ஜெபமாக ஆக்கிய உடனே அவர் ஆனந்தமயமாக ஆகிவிட்டார். ஆனந்தமயம் என்றால் உலகில் துன்பங்கள் எதுவும் இல்லாமல் அந்த சிவானந்தா அனுபவத்து வந்துருச்சு. சிவன் கொடுத்த அந்த ஞானம் தனக்கு அனுபவத்துக்கு வந்து அதனாலே அவருக்கு விளைந்த ஒரு மகிழ்ச்சி எல்லை இல்லாதது. மகிழ்ச்சி எல்லை இல்லாதது. இப்போ திடீர்னு நமக்கு ஒரு 50 லட்சம் பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் சொல்ல முடியாத மகிழ்ச்சி. ஒரு 50 லட்சம் திடீர்னு கிடைச்சது, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த அது கூட ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அப்புறம் ஒரு கவலையும், ஒரு அந்த பணத்தினால ஒரு கவலையும், ஒரு எங்க பத்திரம் பண்றது, எப்படி பத்திரம் பண்றது, வெளியில சொல்லவும் முடியாது. சொன்ன அவன் ஏதாவது நம்மள ஏதாவது பிடிங்கிட்டான் என்ன பண்றது, மோதி விட்டா என்ன பண்றது, வெளியில தெரியப்படாது என்றெல்லாம் பெரும் கவலை வந்துடும். அதுல ஏதாவது கொஞ்சம் செலவா போச்சுன்னா இன்னும் ரொம்ப கவலை. இப்படி எல்லாம் இந்த பொருளிலாலே மகிழ்ச்சியும் இருக்கும், வேதனையும் இருக்கும். இந்த ஆனந்தத்தினாலே மகிழ்ச்சி தான் தவிர வேதனை இருக்கும். இந்த ஆனந்தம் சிவானந்தத்தினாலே முழுவதும் மகிழ்ச்சி தான். அப்படி ஜெவருமான் அவருக்கு செய்த அந்த ஆனந்தத்தை இதுல சொல்லி மகிழ்கிறார் இந்த திருவண்ட பகுதி கடைசியில். கல்லா மனத்து கடைப்பட்ட நாயனு வல்லாளன் தென்னன் பெருங்குறையான் பிச்சை ஏற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தெடுத்தி, கருணை வெள்ளத்தெடுத்தி வினைகடிந்த வேதியனை தில்ல நகர்வுக்கு சித்திரம்பலம் ஒல்லை விடையாரை பாடுங்காரம்மானாயின்னு திருவம்மானிலே வாழ்ந்தார். அதனால எல்லை இல்லாத இன்பத்தை தந்தான், எல்லை இல்லாத இன்பத்தை தந்தான். அந்த இன்பத்தை சொல்லி முடியலைங்கிறார். சொல்லுவது அறியேன் வாழி முறை, சொல்லுவது அறியேன். அந்த இன்பத்தை சொல்லி முடியாது, அந்த சுகத்தை சொல்ல முடியாத சொல்ல முடியாத சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமாறுங்கனே என்பது திருமந்திரம். அந்த சுகத்தை சொல்லி முடியாது. இந்த சுகத்தை சொல்லிவிடலாம், உலகத்து சுகங்களை சொல்லிவிடலாம், பரமேஸ்வரன் தந்த சுகத்தை சொல்லி முடியாது. அதனாலதான் சொல்லுவது அறியும் வாழி முறையோ. வாழி என்றால் அவன் வாழ்க, முறையோ என்றால் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தகுதி இல்லாதவனுக்கு இவ்வளவு பேரானந்தத்தை தந்தானே இது முறையோ என்றும் சொல்லி தரியேன் நாயேன் தான் என்ன செய்தது தரியேன் நாயேன். ஐயால இந்த ஆனந்தத்தை தாங்க முடியவில்லை. தரியேன் என்றால் தாங்க முடியாத ஆனந்தம். ஆனந்தம் அளவில்லாத ஆனந்தம். அளவிலா ஆனந்தம் அடித்தன்னை ஆண்டானே களவிலாவானவரும் தொழுந்தில்லை கண்டேன் கண்டபத்துல பாடுறான். தரியேன் நாயேன் தான் என்ன செய்தது தரியேன் நாயேன். ஐயால தாழ்ந்தவனாகிய என்னை அவன் செய்தது தாங்க முடியாத ஒரு ஆனந்தம். தெரியேன் செத்தேன் அடியேன். தெரியேன் அவன் எனக்கு ஆனந்தத்தை தந்தது நான் எனக்கு அறியாமலே தெரியாமலே செய்து விட்டான். ஆஹா ஆச்சரியம் செத்தேன். செத்தேன் என்று சொன்னால் அதனால சீவபோதம் எல்லாம் போய்விட்டது. செத்தேன் என்றால் சீவபோதம். சீவபோதம் என்று சொன்னால் சிற்றறிவு உடையதாயிருந்து உலக எல்லை உணர்ந்து கொண்டிருந்த அந்த அறிவெல்லாம் போய் ஆனந்தமயமாக ஆகிவிட்டேன். அதான் செத்தேன் என்று. செத்தேன் என்றால் தற்போது இழந்து விடுவது. தற்போதம் என்றால் உலகியல் நினைவு தன்னுடைய நினைவெல்லாம் விட்டு போதல் செத்தேன். செத்தேன் அடியேற்கு அருளியது அறியேன். அடியேற்கு அருளியது அறியேன். அவன் அருளியது நான் என்னால அறிய முடியாமல் எப்படி செய்தான் என்பது அறிய முடியாமல் இருக்கிறேன். பருகியும் ஆறேன். பருகி ஆறேன் என்றால் அதே உண்ண உண்ண உண்ண உண்ண உண்ண உண்ண தவிட்டாமல் இருப்பதனாலே பருகி ஆறேன். இது நல்ல பாயாசம்ப்பா குடிப்பா அப்படின்னா எத்தனை டம்ளர் குடிப்பா? ஒரு பத்து டம்ளர் குடிக்கலாமா? பத்து டம்ளர் குடிச்சான்னா என்ன ஆக மாட்டேன். அதனால இதை என்ன பண்றாரு, எவ்வளவு உண்டாலும் திட்டவில்லை கெடுதல் இல்லை. இந்த சிவானந்தம் சிவானந்தம் அதனால பருகியும் ஆறேன். பருகியும் ஆறேன் என்றால் ஆசை அடங்கவில்லை. அந்த ஆனந்தத்தை உண்டு உண்டு இருக்கிற அனுபவித்துக் கொண்டிருக்கேன். பருகியும் ஆறேன். விழுங்கியும் உள்ளகில்லேன். அதனால விழுங்கியும் உள்ளகில்லேன் என்பது பருகி ஆற பருகுதல் விழுங்குதல். பருகுதல் ஒரு வகை, விழுங்குதல் ஒரு வகை. வழங்குகின்றாய்க்குன் அருள் ஆரம்பத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். விழுங்குதல் அதை வந்து புழுங்கு தீவனையின் வினைகடப்பு வந்து புனர்பொருள் உணர்வு நூல் வகையால் வழங்குது என் ஒளியும் பவளவாய் மணியே வளரொளி மணி நெடுங்குன்று முழங்கொழி வாய்ந்து இளவரால் உகழும் சிடுந்த முகத்தலை மூதூர் விழுங்கு தீங்கனியாய் இனிய ஆனந்த வெள்ளவாய் உள்ளமாயினையே என்பது திருவசிப்பா. விழுங்கு தீங்கனியாய் இனி ஆனந்த வெள்ளவாய். இப்ப பருகிய சுவைப்பொருளை பருகுதல் வேற. பருகுதல்னா தீர்த்தம் போல பாயசம் போல பருகுதல் வேற. விழுங்குதல் கற்றவர் விழுங்க கற்பகனியே. அதனால விழுங்குதல் என்று சொன்னால் அதனால சுவைப்பொருளை அதிகமா மெல்லாம அதிகமா மென்றுதாகாம விழுங்குதல். அப்படிப்பட்ட ஒரு பொருள். இப்படி இருக்கின்ற விழுங்கியும் உள்ளகில் செழுந்தன் பார்க்கடல் திரை குறைவு தூவா கடலில் உள்ளகந்ததும்ப. செழுந்தன் பார்க்கடல் சிலுமையான குளிர்ச்சி உருந்திய பார்க்கடலிலே அலையிடுந்தார் போல. பார்க்கடல் பொங்கி அலையிடுந்தார் போல அந்த ஆனந்தம் உங்குகிறார். பார்க்கடல் பொங்கி அலையிடுந்தார் போல ஆனந்தம் உங்கியது. உவாக்கடலில் உள்ளகந்ததும்ப. அந்த பார்க்கடல் சொன்னாரா அப்புறம் உவாக்கடல்னார். உவாக்கடல்னா உவா என்றால் பவர்ணமியிலே கடல் பொங்கும். பவர்ணமியிலே கடல் பொங்கும். அந்த பவர்ணமில நடுக்கடல் எப்படி பொங்குமோ அதுபோல உள்ளம் பொங்கியது. உள்ள மகிழ்ச்சியினாலே உள்ளம் பூரி பூச்சி பூச்சுவாங்கல்ல உள்ளம் பூரித்தது. வாக்கினாலே சொல்ல முடியாதபடி அமுதமானது திருவருளாகி அமுதம் மயிர்கால் உதைக்கணும். மயிர்கால் எப்படி இருக்கு கொஞ்சமா இருக்கு அத்தனை துவாரங்களிலேயும் இன்பம் மயிர்கால் ஊரும் தேய்க்கிட கொடியேன் ஊந்தலை குறம்பதூரும் நாயுடலகத்தை. ஊன் என்றால் மாமிசம் செடித்ததாய் இருக்கிற இந்த குரம்பையாகி இந்த கூடு குரம்பையாகி இந்த கூட்டுக்குள்ளே நாய் உடலகத்தை தகுதி இல்லாதவனாகிய இந்த உடலகத்தை குரம்பகுன் குரம்ப என்றால் ஒரு பாத்திரத்தினால முகந்து தேனை ஊற்றினார் போல. பாத்திரத்தில முகந்து தேனை ஊற்றினார் போல குரம்ப கொண்டு இந்தேன் பாய்த்து நிரப்பிய அற்புதமான அமுத தாரைகள் உள்ளமாக செய்து விட்டார். உள்ளம் உருகுதல் வேற, உள்ள திருவாதகத்தினுடைய ஒரு சாமார்த்தியமான சொல். உருகுதலையே உள்ளமாக செய்துவிட்டார். உள்ளம் உருகுதல் வேற, உருகுதலையே உள்ளமாக செய்து விட்டார். உருகுதலை உருகுவது உள்ளம் கொண்டு உரு செய்தாங்கனுக்கு அள்ளூர் ஆக்கை அமைத்தன. அள்ளூர் ஆக்கை என்றால் அயால அயால மகிழ்ச்சியினாலே அள்ளூறுதல், ஊறுதல். அள்ளூர் ஆக்கை அமைத்தனர். ஒல்லிய கண்ணல் கனிதேறு களிறு என அயால சுவை பொருந்திய கனியை தேர்கின்ற யானை போல, களிறுனா யானை, யானை போல என்னை ஆக்கிவிட்டான். கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினான். கடைமுறை என்றால் அயாலே முடிந்த முடிவாக, கடைமுறை என்றால் முடிந்த முடிவாக என்னையும் இருப்பது ஆக்கிறது. என்னையும் என்றால் தகுதி இல்லாத என்னையும் அவனுடைய திருவழியிலே திளைத்து இருக்க முடியாத செய்து விட்டான். திளைத்து இருப்பது ஆக்கின, இருப்பது ஆக்கினு சொன்னா அதால போக விடாமல், வேறு உலகியலிலே போக விடாமல், மறுபடி பறக்க விடாமல், துன்பத்திலே உழலாமல் நிலையாக எனக்கு அந்த இன்பத்தை கொடுத்து விட்டான். இப்ப வாடகை வீடுன்னா கொஞ்சம் நாளாச்சுன்னா தானே போலாம் இருக்காரு, அது வீடுகாரன் போய் சொல்லுவான், வீடுகாரன் போய் சொல்லுவான். நமக்கு வீடு பிடிக்கலன்னா போவோம், கரையமா வாங்கிட்டோம்னா, சொந்தமா வாங்கிட்டோம்னா நிலையா அதுல இருக்கலாம் இல்ல. அது போல சொந்தமாக கொடுத்துட்டான். எதை? அவனுடைய திருவடி பேற்ற திருவடியை சொந்தமாக தந்து விட்டார். இன்பம் பெருக்கி இருளகத்தி எஞ்ஞாண்டும் துன்பம் தொடர்வத்து ஜோதியாய் அன்பமைத்து சீரார் விருந்துறையான் என்னுடைய சிந்தையை ஊராக கொண்டுங்கிறாரு. அவன் எனக்குள்ள குடியா இருக்கிறான்னு சொல்றாரு, நான் அவன் திருவடியில குடியா இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் எனக்குள்ளே அவன் குடியாக இருக்கிறான் என்பது ஒரு வகை, அவன் திருவடியில நான் குடியாக இருக்கேன். என்னையும் இருப்பது ஆக்கி எண்ணில் கருணை வாழ்ந்தேன் கலக்கர சொல்லி முடியல, அதுக்கு மேலையும் அடுக்கிறார். கருணை கருணையாகிய உயர்ந்த தேன் கலக்கும் முடிதான் அந்த ஆனந்தத்தை சொல்லி முடியல. இவர் வந்து பெற்ற ஆனந்தம் வேறு யாரும் பெறவில்லை. அந்த மாதிரி இவர் பெற்ற ஆனந்தம் வேறு யாரும் பெறவில்லை. மற்ற அடியவர்கள் எல்லாம் ஆனந்தத்தை பெற்றார்கள், பெற்றார்கள் என்று சொன்னாலும் அப்புறம் உலகியலில தொடர்புடையவர்களாக இருந்தார்கள், அது ஒரு வகையான ஆனந்தம். இது வந்து ஆனந்தத்திலேயே அப்படியே மந்திரி வேலையை ராசனா பண்ணிட்டாரா, மந்திரி வேலையை ராசனா பண்ணிட்டாரா, அதற்கு மேல என்ன ஆச்சுன்னா உலகியல் தொடர்பு இல்லை. உலகியல் தொடர்பு இந்த கடன் இருந்துச்சு, எந்த கடை, குதிரை வாங்கின கடை, அதை அவர் வந்து மன்னிச்சு வந்து அடி வாங்கி அதிசயம் பண்ணி அவனை வந்து மயக்கி, யாரு பாண்டியனை மயக்கி, பாண்டியனை மயக்கி, அடா அடா அடாடா நாம பணம் மாணிக்கவாசர்கிட்ட கேட்டது குதிரை வரலன்னு சொல்றது தப்பா போச்சுன்னு அவன் நினைக்கிறாப்புல பண்ணி மாணிக்கவாசருடைய பெருமை அறியாம போயிட்டமே அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சு, மந்திரியினுடைய பெருமை அறியாம கூட்டமேன்னு அவன் நினைச்சு, அவன் வந்து கும்பிட்டு காலில் விழுந்து நீ இந்த பாண்டி நாட்டை ஆளுங்கன்னு அவன் சொல்ல வச்சு இந்த மாதிரி ஆகி போச்சா. அந்த விஷயம் இது போச்சு. பொண்டாட்டி பிள்ளை விஷயம் இல்லை, உலகியல் விஷயம் இல்லை, கூட முழுவதும் ஆனந்தமே பலவாறு சொல்லி மகிழ்கிறார் மாணிக்கவாசர். முழுவதும் ஆனந்தமே வேற எதுவும் இல்லை. உயர்ந்த தேனாகிய கருணை என்னோடு கலக்க முடியாத அருளோடு பராமரியா பெற்றியோன. இது கடைசிதான் ரொம்ப அருமையான வரை. எப்படின்னா இப்படி எல்லாம் செய்தான், என்ன செய்தான், நான் ஒரு சாதாரண மனிதன், அவன் செய்தவன் எப்படிப்பட்டவன்னா பரமனும் மாலு அறியாத பெரியவன். பரமனும் மாலு என்ன, பரமாவுக்கும் மாலுக்கும் மேல வேற கடவுள்கள் இல்லை. சிவருமான் தான் தெய்வ வர்க்கங்களிலே உயர்ந்தவர்கள் பரமாவும் விஷ்ணு, அவங்கதான் ரொம்ப பெரியவன். அது ரொம்ப பெரியவங்கனால பரமன்னா பெரியவன் அர்த்தம், மாலுனாலும் பெரியவன். மாலுனா பெரியதுன்னு அர்த்தம். மால் என்றால் பெரிய, மால் என்றால் ஆசை, மால் என்றால் மயக்கம், மால் என்றால் அன்பு, பல வகை இருக்கு. இது இந்த இடத்துல மால் என்றால் பெரியோர், ரொம்ப பெரியவராகிய மாலும் ரொம்ப பெரியவராகிய பரமனும் அறியாத தன்மையை உடையவன். பெற்றியோன்னா தன்மை, பரமன் மாலறியா பெற்றியோன். பரமனும் விஷ்ணு அறிய முடியாதவனாக இருக்கின்ற சிவருமான் இப்படி எனக்கு செய்தார், சிவருமான் எனக்கு இப்படி செய்தார் என்று தன் வியந்து பாடுகிறார். தான் பெற்ற அற்புதத்தை இந்த திருவண்ட பகுதியில, திருவண்ட பகுதியில விஞ்ஞானத்திலிருந்து, விஞ்ஞானத்திலிருந்து சுவாமியினுடைய பெருமையிலிருந்து, உயிருடைய சிறுமையிலிருந்து, அவன் தனக்கு செய்த பேரானந்தத்திலிருந்து குட்டி வச்சிருக்கிறான். அதனாலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பகுதி இந்த திருவண்ட பகுதி.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை. தலைப்பு 78 பாடல் முதல் 82 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நேரிழையாவல் பராசக்தி நிரதிசியானந்த பேருடையால் என் பிறப்பு அறுத்து ஆண்டவள் சீருடையால் சிவன் ஆவழுதன்துறை சீருடையால் பதம் சேர்ந்திருந்தேனே. அந்த எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பம் சொல்லித்தரேன். திருவடினாவே பராசக்தின்னு அர்த்தம். இது ஒரு வேறு ஒரு வகையான ஒரு நுட்பம். திருவடி அப்படின்னாவே பராசக்தின்னு ஒரு நுட்பமான ஒரு கருத்து இருக்குது. இதில் பராசக்தி சிவசக்தியினுடைய திருவடியை வணங்கியிருக்கிறார். சீருடையால் பாதம் சேர்ந்திருந்தேன். இப்போ ஒரு யோகியாக வேண்டுமானால் பராசக்தியினுடைய கருணை இருந்தால்தான் முடியும். வெறும் சிவம் என்ன பண்ண முடியும்? வெறும் சூரியனால் இன்னும் பண்ண முடியாது. சூரியனுடைய கதிர்கள் தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. சூரியன் தான் இம்மிடியட்டை யார் தர்றா? கதிர்கள். அப்போ பராசக்தி தான் நமக்கு துணை செய்யணும். என்னுடைய பிறவியை வேறறுத்து ஆட்கொண்டவள். இல்லை, நம்ம சிவனைத்தான் வணங்குறோம், ஆனால் பராசக்தி பெருமை பேசுகிறோம். 12 திருமுறைகளில் நல்லா கேட்டுங்க, 12 திருமுறைகளில் திருமந்திரம்தான் பராசக்தியினுடைய பெருமைகளை அதிகம் பேசக்கூடியது. வேற 11 திருமுறைகளிலும் அதிகம் இல்லை. திருவாசகத்தில் திருவம்பாவையில் ஒரு இடத்துல வரும் அம்பாளை பற்றிய குறிப்பு. என்ன வரும்? பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடையில ரம்பாவை பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதம் பாத திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவை. அந்த ஒரு இடத்துல வந்து அம்பாளை பற்றி வரும் அந்த திருமந்திரம். நீங்களாக மீதி உள்ள 11 திருமுறைகளில் இன்னொரு இடத்துல அதே போல் திருவம்பாவிலே ஒரே ஒரு இடம் அம்பாளை பற்றி ஒரு குறிப்பு வரும், அவ்வளோதான். வேற எந்த ஒரு இடத்துலையுமே 11 திருமுறையில் கிடையாது. இந்த 10 திருமுறையில் தான், சைவ திருமுறைகள் 12 திருமந்திரத்தில் தான் அம்பாளை பற்றி அதிகமாக குறிப்பு வரும். கோவையார் சப்ஜெக்ட் வேற, திருக்கோவையார்லாம் யார் இருப்போ? அதெல்லாம் நடத்துறதுக்கு தனி இலக்கணம் வேணும், தனி முறைகள் வேண்டும். 12 திருமுறையில் அதிகமாக. அதில் திருக்கோவையார் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அகத்துறை பாடல் மாதிரி தெரியும், மாதிரி தெரியும், ஆனால் அகத்துறை பாடல் அல்ல. அது அப்படியே சிவத்தோடு ஒன்று சிவத்தோடு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதனால் வந்து திருக்கோவையார பேசுறதுங்கிறது அது அவ்வளவு எளிமையான காரியம் அல்ல. அது ரொம்ப ஆழமாக சிந்திச்சு தன்னை முழுமையாக கடவுளிடம் வந்து ஒப்படைத்த நிலையில்தான் திருக்கோவையாரை நம்ம பேச முடியும். பேசலாம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்தது இந்த திருநாமங்கள் ஓதிக்கொண்டே இருந்தேன். இந்த திருவாவூரில் படர் அரசு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே உட்காந்துக்கிட்ட சேர்ந்திருந்தேன் சிவமங்கைத்தன் பங்கனை. நமக்கு பொருள் புரியற மாதிரியே சொல்றேன், புரியலன்னா கேளுங்க. சிவமங்கைதன் பங்கன் யாரு? சிவமங்கை யாரு? சிவமணாளன் சிவபெருமான். சிவமங்கை பராசக்தி, மங்கைதன் பங்கன், சிவபெருமானை சேர்ந்திருந்தேன். சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன் துறை. திருவாவடுதுறை சேர்ந்திருந்தேன் சிவ போதியின் நீழல். போதி மரம், இப்போ போதி மரம்ங்கிறதே அரச மரம் தான். புத்தர் வந்து போதி மரத்தடியில் வந்து ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்கிறோம்ல இல்லையா? போதி மரம்னா ஒரு மரம் இருக்கு, இருக்கா? அரச மரம் தானே, வேற மரமா? வேற மரம். போதம் கொடுத்தனால போதி மரமா, சிவபோதியின் நீழல் அப்படின்னு அரச மரம். அப்போ இன்னைக்கு இந்த படர் அரசு பழைய அரசு இல்லை, அந்த இடத்துல திரும்ப அரச மரம் முளைச்சு. இந்த அரச மரத்துல என்ன ஒரு அதுல அரச மரம்ங்கிறது பேரே அரச மரம், கிங். அதுவும் மருத்துவ குணம் உடையது. அந்த அரச மரத்து காத்து படணும். அரச மரமும் வேமும் இருக்கிற இடத்துல வந்து அந்த மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மருத்துவ குணம் உடையது அந்த காத்து. இந்த கரு முட்டையெல்லாம் வளரும்பாங்க. இன்னைக்கு வந்து சித்த மருத்துவத்தில் முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அரச மரத்தினுடைய அந்த பழம் இருக்கு இல்லைங்களா, அரசம் பழம், அதில் உள்ள விதைகள் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து தயாரித்தது தான் சித்த மருத்துவத்தில் வந்து குழந்தை பேருக்காக கொடுக்கக்கூடிய மருந்து. அதை நாம் மருந்தாக கொடுக்காம ஒரு அரச மரத்தை சுற்றி வாங்கன்னு சொல்லிட்டோம். அதை காத்து படணும், ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி உட்காந்து வரணும். அது காத்து அவ்வளோ விசேஷம், அறிவை கொடுக்கக்கூடிய மரம். சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நீழல், சேர்ந்திருந்தேன் சிவன் நாமங்கள் ஓதி. சேர்ந்திருந்தேன் அப்படின்னா, சேர்ந்திருந்தேன்னா சிவத்தோடு சேர்ந்திருந்தேன், சிவத்தோடு ஒன்றிருந்தேன், சிவத்தோடு யோகத்தில் இருந்தேன், சிவநாமங்கள் சொல்லிக் கொண்டிருந்தேன், வெளி உலக தொடர்பு இல்லை. அப்ப திருவாவூர் துறையில அந்த மரத்தின் கீழே உட்காந்து யோகத்துல உட்காந்து இந்த பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கார். இருந்தேன் இக்காயத்தில், இந்த உடம்புல இருந்திருக்கார். எந்த காயத்துல? இவருடைய உடம்பு இல்லை, இவர் உடம்பு தான் இறைவன் மறைச்சிட்டார. மூலன் என்ற இடையனுடைய உடம்பு. இக்காயத்தில் இருந்தேன்கிறார். தன்னுடைய வரலாறு தானே சொல்றாரு பாருங்க, தன் வரலாறு மாதிரி. இருந்தேன் இக்காயத்தில் எண்ணிலே கோடி இருந்தேன், அவரே சொல்றாரு பல யுகம் இருந்தேங்கிறார். அப்ப இந்த உடம்ப காயக்கடவுள மாற்ற முடியும். இப்ப இன்னொரு அவசியம் தெரியுமா உங்களுக்கு, பழைய உடம்பு தான் காயக்கல்பமா இருந்தது, அந்த உடம்பு இப்ப நீங்கிடுச்சு. புதிய உடம்பை பெற்றார், புதிய உடம்பை பெற்று இந்த உடம்பை காயக்கல்பம் மாத்திருக்காரு. அது இன்னொரு சித்தரும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஒரு உடம்பு போயிடுச்சு வச்சிங்களா, இன்னொரு உடம்பு அந்த உடம்பு இல்லை உள்ள புந்த உடம்பு, இதை அப்ப பேர் பண்ணி ஆகும். அதான் இந்த உடம்புலயே இனியிலுக்காண்டு இருந்திருக்காருன்னா, இந்த உடம்பையும் அவரு அழியக்கூடிய உடம்பா அழியாத உடம்பா மாத்திருக்காரு. அப்ப எவ்வளவு பை பிராக்டிஸ் நமக்கு தான், நம்ம காலில் முள்ளு குத்தினாவே நம்ம உடனே ஸ்பெஷலிஸ்ட்ட போயிடுவோம். சாப்பாடு தூக்கம் அதான் சொன்னேன், கண்ணை திறந்து பார்த்தால் எப்படி இருக்கீங்களோ, அதை விட சுகமானது எதுன்னு கேட்டா கண்ணை மூடி பார்க்கணும். கண்ணை மூடி அதில் இருக்கிற சுகத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் வெளி உலகத்தையும் வரமாட்டீங்க. அது நேரத்தை யார் கொடுக்குறது, எல்லாம் தட்டி எழுப்பி விட்டுருவாங்களா அவங்கள தான். நான் வேற மாதிரி சொல்லுவேன், கண்ணால் பார்க்கறது எல்லாம் பொய், கண்ணை மூடி பார்க்கறது எல்லாம் உண்மை. கண்ணை மூடிக்கிட்டு உள்ளே பார்க்கறது எல்லாம் உண்மை, கண்ணை திறந்து வெளியில் பார்க்கறது எல்லாம் பொய். சிம்பிள் லாஜிக், சாதாரணமாக பேசலாம். இருந்தே நீ காயத்தே எண்ணிலே கோடி இருந்தே, நான் பாட்டு தான் படிக்கிறேன், நான் உரையே நான் படிக்கல, பாட்டு தான் நான் பொருள் சொல்லிட்டு இருக்கேன். இராப்பகல் அற்ற இடம், இராப்பகல் அற்ற இடத்தே இருந்தேன், இரவும் பகலும் இல்லாத இடம் எது? இப்ப நம்ம இந்த பூலோகத்துல பகலும் உண்டு இரவும் உண்டு. இப்ப இரவும் பகலும் இல்லாத இடம்ங்கிறது யோக நெறியில் இருக்கக்கூடிய சுத்த அனுபவ நிலை. அது இருட்டு நேரத்தில் வந்து இது கண்ணை முடிச்சு பார்த்தாலும் வெளிச்சமாக தெரியும், அல்லது பகல் நேரத்தில் கண்ணை மூடிட்டு இருந்தாலும் இருட்டாக தெரியும். அப்போ யோகிக்கு இரவும் பகலும் இல்லை. எப்போ கண்ணை முழிக்கிறாரோ அது பகல், எப்போ தூங்குறாரோ அது இருட்டு. கண்ணை மூடி இருந்தால் எல்லாம் ஒன்று அங்கே கா இருக்கு. உள்ளே போனால் வெளிச்சந்தாங்க, ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி பாருங்கள், எல்லாம் வெளிச்சமாக தெரியும், அங்கே இரவும் பகலும் கிடையாது. கேவலம் சகலம் என்ற இரண்டு இடங்களும் இல்லாத நிலை, பிறப்பு இறப்பு இல்லாத நிலை. கேவலம்னா பிறப்புக்கு முன்பு, சகலம்னா பிறவி எடுக்கிறது. பிறப்பும் இறப்பும் இல்லாத நிலை, இருட்டும் பகலும் இல்லாத நிலை, இராப்பகல் அற்ற இடம். யோகத்துல எச்சிங்க அது புரியுது அந்த இடம், ஏன்னா விளக்க முடியல என்னால, ஏன்னா மூணாந்தரம் சொல்லாம சொல்ல முடியல. தியான நிலையில யோகத்துல ஒரு மேல்நிலை, இங்கெல்லாம் ஒன்று தான், வெட்ட வெளிச்சமாக தெரியும். இங்கே இரவு பகல் வேறுபாடு தெரியாது. இராப்பகல் அற்ற இடத்தே இருந்தேன், இமயவர் ஏத்தும் பதத்தே இருந்தேன், என் நந்தி இணையடி கீழ். இங்க இருந்துகிட்டே அங்க போறாரு பாருங்க. இப்படி எங்க எங்க மூடுற ஒரு தியானம் பண்ற இடம் எது? போதி மரம் எங்க இருக்கு? திருவாவூர்ல இருக்கு. ஆனா எங்க போயிருக்காரு, டிராவல் பண்ணியிருக்காரு? கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடி கீழே போய் உட்கார்ந்துருக்காரு. இது எப்படி சார் முடியும்? முடியுமா? என்னத்தால் இல்லை முடியுமா சார்? இந்த இடம்தான் திருமந்திரத்தினுடைய ரகசியம். இங்கே தான் இருக்கு. உட்கார்வோம். உடம்பு இங்கே இருக்கும். நேராக டிராவல் இதை உடச்சிக்கிட்டு நாம் எங்கே போகணுமோ அங்கே போகலாம். உட்கார்ந்த இடம் திருவாவூர்துறை. கைலாயத்தில் சிவபெருமானுடைய திருவடி கீழே இருந்தேன், இமயவர் ஏத்தும் பதம், முத்தி பதத்தில் இருந்தேன், என் நந்தி இணையடிக்கு. என்ன சம்பந்த போக முடியுமா? முடியும், எல்லாராலையும் முடியும். சித்தாந்தம் அறிவோட கூடியது, திருமுறை பக்தியோட கூடியது, திருமந்திரம் யோகத்தோடு கூடியது. அதை உட்காந்து நாம் எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போயிடலாம். அது அது பேர் டிராவல் பண்ணுறதுன்னு பேர். இங்கே உட்காந்துருக்கோம், நேராக வெள்ளியங்கிரி போனோம்னா இங்கேருந்து உடம்பை அப்படியே விட்டுட்டு அப்படியே போகலாம். அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த காட்சி அப்படியே மானிட்டரில் தெரியும். பக்கத்தில் வெள்ளியங்கிரி போனவங்களை பூட்ட குறை வச்சுக்கிட்டு இன்னென்ன பாருங்க, இந்த இடம் இருக்குது, இன்னென்ன இடம் இருக்குது, இங்கே பாருங்க, இங்கே இருங்க அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு தகுந்த குரு வேணுமே, அதுக்கு தகுந்த குரு அழைச்சிட்டு போகணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும்னா ஒரு குரு எழுத்தால் உட்காந்துக்கணும். இதெல்லாம் எப்படிங்க நான் வேகமாக நடத்த முடியும்? ஒரு வழியில் சொல்கிறப்ப செய்தி இது. இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உட்காந்து கண்ணை முடிக்கிறீங்க, கண்ணை முன்னா திருச்சியில் உட்காந்துருக்கீங்க. நான் என்ன செய்யணும்? உங்களை அழைச்சிட்டு போகணும். உங்கள் பக்கத்தில் நான் உட்காந்துக்கிட்டு உங்களை நான் பிடிச்சி இழுக்கணும். இழுத்துக்கிட்டு நான் எங்கே போகணும்? நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு நான் அழைச்சிட்டு போகணும். இப்போ வெள்ளியங்கிரி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வெள்ளியங்கிரிக்கு போகும் பொழுது ஒரு குரு இருந்து அந்த இடத்த உடச்சி விட்டு அழைச்சிட்டு போகணும். அதுதான் குரு வழி இல்லாமல் அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி உடனே விடணும். ஆனால் அப்போ உடம்பு உயிர் எல்லாம் இருக்கும், அதுக்கு பேர் டிராவல்னு பேர். அந்த மாதிரி உடம்பை விட்டு உயிரை பிரித்து டிராவல் பண்ணக்கூடிய ரகசியமெல்லாம் சித்தர்கள் இவருக்கு தெரியும். அதுக்கு குரு பயிற்சி வேணும். அப்புறம் இறைவன் திருமூலரை ஏன் படைத்தான்? சிவபெருமானுடைய படைப்புக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? பல பிறவிகளில் தபத்தினுடைய பயன். பின்னே நின்று என்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல் தபம் செய்கிறார். இந்த பிறவி நல்லா இருக்கணும்னா போன பிறவியில் வந்து நல்வினை பண்ணியிருக்கணும். அடுத்த பிறவி நல்லா இருக்கணும்னா இந்த பிறவியில் ஏதாவது விதை போட்டு வைக்கணும், ஏதாவது நல்ல காரியம் பண்ணணும். பாருங்க, இன்றைக்கி வகுப்பில் இன்றைக்கி சாப்பாடு 6000 ரூபாய் 7000 ரூபா ஆச்சுங்கிறாங்க. யார் இன்றைக்கி அப்படியே ஏற்றுக்கிட்டது? ஒரு கிளாஸுக்கு 7000மா எவ்வளோ ஆகுங்க? யாருங்க ஏற்றுக்கிட்டா சாப்பாடு ஃபுல்லாக? பாருங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு 7000 ரூபா ஒருத்தங்க ஏற்றுக்கிறாங்க. இதான் இது விதை. இதை அடுத்த பிறவிக்கு விதை, அடுத்த பிறவியில் இது மரமாக வரும். இந்த பிறவிலேயே மரமாக வர்றதும் உண்டு. இதெல்லாம் ரிசர்வ் பேங்கில் போடுற மாதிரி திவாலா ஆகாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, இவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, இவ்வளோ அடியார்கள் சாப்பிட்றாங்க, இவ்வளோ பேர் அடியார்கள் சாப்பிட்றாங்கன்னா இவ்வளோ பேரும் அடியார் நிற்க வேண்டாம், அடியார்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சாப்பிடுகிறாங்க. அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அடியார் போட்டால் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமே, ஈஸியாக புண்ணியம் வாங்கிடலாம் இதே ஒரே இடத்துல. அதே மாதிரி திருமலை சொல்கிறாரு பாருங்க, போன பிறவியில் செய்த புண்ணியம். அதெல்லாம் பல பேர் நினைக்க மாட்டாங்கிறாங்க, போன பிறவியாவது இந்த பிறவியாவது. ஆனா இவர் நினைக்கிறாரு, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. இது எல்லாரும் சொல்றாங்க, எல்லா மேடையிலையும் சொல்றாங்க. இரண்டு வரிய இந்த அவனருளாலே அவண்டால் வணங்க மாதிரி இந்த வரி, என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ஆனா நன்றாகன்னா என்னது, தன்னை தமிழ் செய்யுமாறேன்னு கொடுத்துருக்கலாம் இல்ல, தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேன்னா அப்ப திருமந்திரம் என்ற தமிழ் நன்றாக இருக்கிறதுன்னு அவரே சர்டிஃபிகேட் கொடுத்துறாரு, சர்டிஃபிகேட் அவரே கொடுத்துறாரு. அப்ப தமிழ் என்பது இங்க யாரை குறிக்குது, திருமந்திரத்தை குறிக்குது, தமிழ் மொழியை குறிக்கல, ஆகு பேராக வந்திருக்கு. நன்றாக தமிழ் செய்யுமாறு, நன்றாக செந்தமிழ் ஆகமமாகிய சிவாகமமாகிய திருமந்திரத்தை நான் படைப்பதற்காக, நான் ஆக்குவதற்காக என்னை நன்றாக இறைவன் படைத்தான். அப்ப அதை விட அவருக்கு வேற வேலையே இல்லை. யாருக்கு, நமக்கு நம்ம மாதிரி 1000 வேலை அவருக்கு இல்லை, ஒரே வேலை தான், திருமந்திரத்தை அருள வேண்டும். பாருங்க, தவம் பண்ணியிருக்கிறாருங்க. இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான காரணத்துக்கு தான் வராங்க. சேக்கிழார் வந்தார்னா அவர் பெரிய புராணம் பாடுறதுக்காக வந்திருக்காரு. சுந்தரர் வந்தார்னா தீது இல்லா திருத்தொண்ட தொகை தர வர்றாரு. அப்பர் சாமி அருள் அப்பர் சாமி வராருன்னு சொன்னா அவரு திருத்தொண்டு நெறிவாழ வர்றாரு. சம்பந்தர் ஏன் வந்தாருன்னா பரசமய புறைநெறிகள் பாழ்பட அவர் வந்தார். மாணிக்க வாசகர் திருவாசக அழுகிறது அவர் வர்றாரு. இப்படி ஒவ்வொரு அருளாளர்களும் ஒவ்வொரு காரணத்துக்காக இறைவன் பூமிக்கு இவர்களை அனுப்புகிறான். திருமூலரே இல்லாட்டி போனா திருமந்திரம் அடிக்குமா, திருமந்திரமே கிடைக்கலன்னா அந்த வகுப்பு நடக்குமா? அப்போ இது ஒரு காரணம் இருக்கு. புண்ணியம் பண்ணியிருந்தா தான் கிடைக்கும், எல்லாரும் கிடைக்காது. இந்த 3047 பாட்டிலையும் கடைசி வரி இருக்கு பாருங்க, இந்த கடைசி எழுத்து இருக்கு பாருங்க, அது ஏயில முடியுதான்னு பாருங்க. எல்லாரும் கொஞ்சம் 1 நிமிஷம் எல்லாரும் பாருங்க, முதல் பாட்டிலேருந்து பாருங்க. நாதனை அரிச்சித்து நானும் இருந்தேன் நர் போதியின் கீழ், அந்த போதி மரத்தை கீழே உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ஞான தலைவி தன் நந்தி நகர்ப்புக்கு ஊனமில் 9 கோடி யுகந்தன்னுள், எத்தனை கோடி யுகம், 9 கோடி யுகம் இருந்திருக்காராம். ஞானப்பால் ஆட்டி, ஞான சம்பந்தர் ஞானப்பால் கொடுத்த மாதிரி ஞானத்தாலே அபிஷேகம் பண்ணியிருக்காரு. ஆனால் அது தன்னுடைய யோகம், யோகத்தில் அப்படியே உட்கார்ந்து ஞானத்தால் அந்த இறைவிக்கு ஞானப்பாலினால் அபிஷேகத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஞானப்பால் ஆட்டி நாதனை அரிச்சித்து நானும் இருந்தேன் நர் போதியின் கீழ். ஞானப்பாலுங்கிறது இந்த சகசராரம் சொல்றது 1000 இதழ் தாமரை அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துருக்கும் பொழுது இங்க விசுத்தின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல இருந்து அப்படியே சொட்டு சொட்டா அப்படியே பால் அமுதப்பால் இறங்கும், அதை இறங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ஞானம் தேக்கி தேக்கி அபிஷேகம் பண்றது. யோக நிலை, யோக நிலை தாங்க, எல்லா சித்தர்களும் அனுபவித்தாங்க. அப்படியே மாணிக்கவா சொல்லார், என்பு துளை தூரம் தேக்கினன் தேக்கினன் அப்படின்னு. அப்படியே அந்த அமுதத்தை அப்படியே என்ன பண்ணணும், அப்படியே உடம்புக்குள்ள பரவ விடணும். அதுதான் ஆனந்த தேன் சுரிதல். சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார், தேனித்தல்ங்கிறது அதுதான். அப்படியே உடம்புக்குள்ள அப்படியே அந்த திருவாசகம் தேனித்தல்னா அந்த அமுதத்தை அப்படியே உடம்புக்குள்ள பரவ விடுறது. அதுல இருந்திருக்கார் பாருங்க. ஞானப்பால் ஆட்டி நாதனை அரிச்சித்து நானும் இருந்தேன். அப்போ அந்த யோகத்துல இருந்து அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் மேல போறாரு பாருங்க, வான் வழியாக வந்திருக்காரு.
1: திருச்சிற்றம்பலம் shaivam.org அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம்
4: ஞானலிங்கம் உணர்வு.

ஆதி உரத்தார் கொண்டு படவினை வற்றப்பா

பிறக்க அறியாதார் பேயுடன் ஒப்பரையேனருடையார்கட்கு உலகம் தோன்றும் உணர்வுடையார்கட்கு ஒரு துயர் இல்லை

அறியாது மயங்கினர் ஊனறிந்து உள்ளே உயிர்க்கின்ற ஒன்றுடரு தார் அறியான் பின்னை யார் அறிவாரே அருளங்குமான அளவை அறியார் அருளை நுழமுதான் அதுவும் சேராரே அருளங்கருமத்து அதிசூக்குமம் உன்னார் அருளங்கும் கண்ணாரது யார் அறிவாரே அறிவில் அணுக அறிவது நல்ல

இராணவம் அவையாகி நடிப்ப வந்தானே அருக்கண்கிலாதார்க்கு அரும்பொருள் போன்றார். அருக்கண் உளோர்க்கு எதிர் தோன்றும் அரணே இருக்கண்ணினோர்க்கு அங்கு இரவியும் தோன்றா. தெருக்கண்ணிலோக்கே எங்கும் சீரொழியாமே

நின்றதுவாலே உழப்பிலிதானான் நின்றதுதான் போல் உயிர்க்கு உயிரா நிலை தோன்றி அவை அல்ல அல்லவா துணை என்ன நின்றதுதான் விளையாட்டு என்னுள் நேயவே நேயத்தே நின்றிடு நிமலன் தத்தியோடு ஆய குடிலை உள்நாதம் அடைந்திட்டு போய கலை பரவாய்.

கிளையொன்று தேவர் கிளர் மனு வேதம் அளவனு அளவொன்றில்லா அண்ட கோடிகளாமே அருள் ஒளி

உள்ளம் தேர ஒளியுளோர்க்கொன்றும் ஒளியுளோர்க்கு அன்றோ ஒழியாது ஒளியும் ஒளியுருள் கண்ட கண் போல வீராயுள் ஒளியுருள் நீங்க

திருநாரையூர் சோழ நாட்டில் காவிரிக்கு வடகரையில் 33வது தலம். நாரை பூசித்து பேறு பெற்றமையால் இப்பெயர் பெற்றது. துர்வாசருடைய தவத்திற்கு இடையூறு செய்த கந்தர்வன் ஒருவன் சாபத்தால் நாரையாகி வழிபட்டு உய்ந்தான் என்பது புராணம். கருடன், பருந்து, அன்னம், மயில், சாதகப்புல், எங்காற்புல், சக்கரபாகம், கழுகு, அசுணம், கிளி, குருவி, சகோரம், நிலாமுகி, குக்கில், கருங்குயில், கோட்டான், நாகனவாய்ப்புள், வலியன், கரிக்குருவி, காரிப்பிள்ளை, சிச்சிலி, கூகை, கோழி, காட்டுக்கோழி, வானம்பாடி, காடை, சிவல், கவுதாரி, பகண்டை, பொய்யாப்புள், காக்கை, ஆந்தை, மாடப்புறா, உள்ளான், அன்றில், கொக்கு, துறிஞ்சில், வாவல், குளவி, வண்டு, நாரை என்று எத்துணையோ பறவை இனங்கள் பரம்பரனை பூசித்து உய்ந்த செய்திகளை புராணங்கள் வாயிலாக அறிகிறோம். நாராய் நாராய் செங்கால் நாராய் எனத் தொடங்கும் சத்தியமுற்ற புலவர் பாடல் செந்தமிழ் நரம் சிவனியது என்பது உலகு அறியும். பனங்கிழங்கை பிளந்தது போன்ற அலகுகளைக் கொண்ட நாரை தமது வாயினால் பூவெடுத்து பூசித்த மாண்பை என்னென்பது? இட்டுக்கொள்வன பூவுள நீருள என்ற வண்ணம் பூசித்த நாரைதன் திருப்பெயராலேயே விளக்கம் பெறுவது திருநாரையூர். கொக்கினத்தில் பெரியவை நாரை என்பர். இது ஒரு காலை மடக்கிக் கொண்டும் கழுத்தை வளைத்து உடலில் சுற்றிக் கொள்ளும் காட்சி தவம் முயல்வோர் செய்கை போல்வது ஆம். நெடுங்கழுத்து நாரை, தாடி நாரை, நெடுங்கால் நாரை, செங்கால் நாரை, கருநாரை, வெள்ளை நாரை, பெருநாரை என்று இவற்றுள் பல பிரிவுகள் உண்டு. செங்கால் மடநாரையின் சிறப்பு திருநாராயிரத்திலும் காணலாம். நாரையூரில் நாரை உலா திருமேனி காண வேண்டிய ஒன்று. கண்ணுதற் பரமர்க்கு கங்கை நீராட்டிக் கவினார்ந்த மலர்களால் அச்சித்த நாரைதன் திருப்பெயர் தாங்கிய திருநாரையூரில் எழுந்தருளியுள்ள இறைவன் பெயர் சவுந்தரநாதர், திருமேனி அழகர், இறைவி திரிபுர சுந்தரி, தீர்த்தம் காருண்ய தீர்த்தம், திருத்தல மரம் புன்னை, திருத்தல விநாயகர், பொல்லாப்பிள்ளையார், சுயம்புமூர்த்தி, பொள்ளல், உளிகொண்டு செதுக்குதல், இவ்வாறு செதுக்கப்படாமல் தானே தோன்றியவர் பொள்ளல் இல்லா பிள்ளையார், பொல்லாப்பிள்ளையார் என்று அழைக்கப் பெறுகிறார். தே மதுர தமிழ் ஓசை திறம் சான்ற சைவ திருமுறைகளை தில்லையில் கண்டு தேனார்ந்துக்க ஞானப் பெருக்கால் நிரல்பட தொகுத்து அளித்த நம்பியாண்டார் நம்பிகள் திரு அவதாரம் செய்தருளிய பதி திருநாரையூர். நால்வாய்ப் பெருமான் நல்லருளால் நற்றமிழ் மாலைகள் பல பாடிய பெருமைக்கு உரியவர் நம்பிகள். கோயிலுக்கு எதிரில் நம்பிகள் அவதரித்தருளிய இல்லம் நினைவாலயமாகவே விளங்கி வருகிறது. இவர் தம் பெற்றோர் அனந்தேசர், கல்யாணி என்பர். எருக்கத்தம்புலியூரில் யாழ்ப்பாணர் மரபில் வந்த ஏந்திசை பாடினி என்ற ஊமை பெண்ணே பிள்ளையார் பெருமான் பேரொருளால் பேசும் திறம் பெற்று பண்ணடைவும் செய்தருளினாள் என்பது வரலாறு. தில்லை பெருநகரில் திருமுறை சுட்டிய விநாயகப் பெருமான் பேரொருளால் வாயுமூலையில் இருந்த வளமார் திருமுறைகளை கண்டெடுத்து உதவிய கருணை திறம் நெஞ்சு இடிந்து உருகும் நேரிய செயல் அல்லவா? திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்டர் மாக்கதைக்கு உதவிய நலம் உலகு அறியும். காஞ்சி சிதம்பர முனிவர் பாடிய சேத்திரக்கோவை பிள்ளைத்தமிழில் நம்பிகள் வரலாறு பறக்க காணலாம். திருமுறை கண்ட புராணம் உள்ளிட்ட அருள் நூல்களிலும் இவ்வரலாறு மேலும் விளக்கம் பெறுதல் உலகு அறியும். முதலாவதாக பொல்லாப்பிள்ளையார் துதி, என்னை நினைந்து அடிமை கொண்டு.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அருளிய திருவிசைப்பா. சோழ நாட்டில் திருவையாற்றுக்கு அருகில் உள்ள திருப்பூந்துருத்தி என்ற தலத்தில் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் நம்பிகாட நம்பி. இவர் தாம் பாடிய கோயில் திருவிசைப்பாவின் இறுதிப் பாடலில் பூந்துருத்தி காடன் தமிழ் மாலை என்று குறிப்பிடுவதால் இவர் காடன் என்ற இயற்பெயரை உடையவர் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆடவரில் சிறந்தோன் என்னும் பொருளைத் தரும் நம்பி என்ற சொல் இவருடைய பெயருக்கு முன்னாலும் பின்னாலும் இணைத்து வழங்கப் பெறுவதால் இவர் சிறப்பு நமக்கு தெரிகிறது. சிறந்த சிவபக்தர், அடியார் பக்தி மிக்கவர், கணம்புள்ளர், கண்ணப்பர், நாவுக்கரசர், சம்பந்தர், ஆரூரர், சேரமான் ஆகிய நாயன்மார்களை தம் பதிகத்தில் போற்றுகிறார். திருவாரூர், தில்லை ஆகிய இரண்டு தலங்களுக்கே இவர் திருவிசைப்பா பதிகங்கள் பாடியிருக்கிறார். பூந்துருத்தி நம்பிகாட நம்பி அருளிய திருவிசைப்பா. 1. திருவாரூர் பண் பஞ்சமம். தஞ்சாவூர் நாகைப்பட்டினம் வழியில் உள்ளது சிவ தத்துவமிக்க மண்தலமான திருவாரூர். இது மூலாதாரத் தலம்.

தன்னுடைய திருக்கரத்தில் வெண்மையான முத்துக்கள் பதிக்கப்பட்ட சிறந்த வளையல்களை அணிந்துள்ளார். கழுத்தில் ஒப்பற்ற மாலையை தரித்துள்ளார். முக்கண் பெற்ற தலைவராய் திருவிழா வருகிறார். இவ்வாறு தியாகேசப் பெருமான் இருந்தாடும் அஜபார் நடனத்தில் வளைந்தாடும் வளைவு யாருக்காக? உமையம்மையாருக்கும் அன்று, தக்க சிறப்புடைய கங்கைக்கும் அன்று. இவர் இப்படி வளைந்து ஆடும் கருத்து உலக மக்கள் உய்வதற்காகவே. இவர் ஆரூரின் முழுமுதற்கடவுளாய் வீதியில் எழுந்தருளும் விடங்கராய் நடனமாடுகிறார்.

0: தேவர்களே, சிவபிரானிடம் பக்திமயமாய் அன்பு வைத்து அவருடைய எளிவந்த தன்மையை உணர்பவர்கள் அவர் திருவருளை நுகர்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்கும் போதெல்லாம் அமுதம் போல அவர்களுக்கு அவர் மிகவும் தித்திக்கிறார். நம்மிடம் கொண்ட கருணையால் அவர் எத்தனை வடிவங்கள் எடுக்கிறார் பாருங்கள். அருட்சக்தியாகவும் சிவமாகவும் உலகெல்லாம் படைத்த ஒப்பற்ற முழுமுதல் கடவுளாகவும் உலகம் தோன்றுவதற்கு வித்தாகிய பொருளாகவும் திருவாரூர் தோன்று முன்னேயே இருந்த ஆதி பரம்பொருளாகவும் திருவீதியில் நம்மை தேடி உலா வரும் வீதி விடங்கப் பெருமானாகவும் தோன்றி ஐந்தொழில் இயற்றும் நடனம் செய்கிறார்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: Om Namah Shivaya.

நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சிவபுண்ணியம் பெறவும் தீவினைகள் நீங்க பெறவும் அனுதினமும் பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பதிகம் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் என்ற திருஞான சம்பந்தர் அருளிய நமச்சிவாய திருப்பதிகம் பண் காந்தார பஞ்சமம் ராகம் கேதார கவுளை

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருள் செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: நூலடைந்த செய்யலூர் போறோம். திருப்புறம்பயிலிருந்து
3: திருச்செய்யலூர் பண் பழந்தக்கராகும் பக்கம் 182.

யாளொருவால் கூரடைந்த கொள்கையன்றே கோல வளர்சடை மேல் ஆரடைந்த திங்கள் சூடி அறவம் அணிந்ததென்னே சேரடைந்த தன்கழனே செஞ்சலூர் மேயவனே ஊனடைந்த வெண்தலையில் ஓடு வரிதிரிந்து கானடைந்த பெய்களோடு பூதங்கலந்துடனே மானடைந்த நோக்கி காண மகிழ்ந்து எறியாடலின்னே தேனடைந்த சோலை மல்கே சேஞ்சலோர் மேயவனே அடைந்தும் நான் அடைந்த வெஞ்சரத்தால் நல் எரி ஊட்டலின்னே பானடைந்த வண்டுபாடும் பைம்போழில் சூழ்ந்தழகா சேனடைந்த மாடமல்கே செய்யலூர் மேயவனே பேயடைந்த காடிடமா பேணுவது அன்றியும் போய் வேயடைந்த தோழியஞ்ச வேழம் உரித்ததென்னே வாயடைந்த நான்மறை ஆரங்கமோடை வேள்வி தீயடைந்த செங்கையாளரே செய்யலூர் மேயவனே காடடைந்த ஏனமுன்றின் காரணமாகி வந்து வேடடைந்த வேடனாகே விசயனோடு எய்ததென்னே கோடடைந்த மால்களிற்று கோச்செங்கனார்கருள் சேலடைந்த செல்வர் வாழும் செஞ்சலூர் மேயவனே பீரடைந்த பாலதாட்ட பேணாத வந்தாதே வேரடைந்து பாய்ந்த தாளே வேர்த்தடிந்தான் தனக்கு தாரடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்ததென்னே சீரடைந்த கோயில் மல்கே செஞ்சலூர் மேயவனே மாவடைந்த தேரக்கல் வலியை தொலைவித்து அவந்தன் நாவடைந்த பாடல் கேட்டு நயந்து அருள் செய்ததென்னே பூவடைந்த நான்முகன் போர் பூசுரர் போற்றி செய்யும் சேவடைந்த ஊர்தியானே செஞ்சலூர் மேயவனே காரடைந்த வண்ணனோடு கனகமனையானும் பாரடைந்தும் விண்பறந்தும் பாதம் முடி காணார் சீரடைந்து வந்து போற்ற சென்றருள் செய்ததென்னே தேரடைந்த மாமருகில் செஞ்சலூர் மேயவனே மாசடைந்த மேனியாரும் மனம் திரியாத கஞ்சி நேசடைந்த ஊனினாரும் நேசம் இயலாததென்னே வீசடைந்த தொகையாட விரை கமழும் பொழில்வாய் தேசடைந்த வண்டுபாடும் செஞ்சலூர் மேயவனே.

0: விளம்பரம். இந்த ஊர் வருகின்ற பொழுதே செய்கலூர், இது யார் தோண்டியது? செய்கலூர்ல யார் தோண்டியது?
1: சண்டீஸ்வரன்.
0: சண்டீஸ்வரர். அதனால இந்த ஒரு பதியத்தை வைக்கணும்னு சொன்னா ஒரு முற்பகல் பொழுது அல்லது ஒரு பிற்பகல் பொழுதாவது இருக்கணும். இருக்கட்டும். இந்த எல்லாரும் அருமையா பாட்டுலாம் பாடு. ஞானசம்பந்தர் அப்படி இது சேர்க்கிறார், அப்படியே வர்றார். யாரு? ஞானசம்பந்தர் பெருமான் திருப்புறம்பயம் அப்படிலாம் வந்தவர். இதோ செய்கலூர். செய்கலூர்ங்கிறது கும்பகோணத்திலிருந்து திருப்பனந்தாள் போற வழியில ஒரு 10வது கல் தொலைவில் இருக்கு. அந்த ரோட் மேல இறங்கி உள்ள ஒரு 1.5 மைல் போகணும். அதான் சரி, சின்ன ஊர். இப்போ அந்த காலத்துல சோழருக்கு முடிசூட்டுகின்ற 5 இடங்களில ஒரு இடம். சோழ அரசர்கள் இந்தந்த இடங்கள்ல தான் முடிசூட்டி கொள்ளும் இருக்கு. அதுல ஒரு இடமா இருந்திருக்கு இந்த செய்கலூர். அவ்வளவு பெருமை. ஆனா இன்னைக்கு ரொம்ப சின்ன ஊர். இன்னைக்கு செய்கலூர்னு போய் கேட்டா கூட தெரியாது அங்க இருக்கு உங்களுக்கு. சேங்கனூர் எங்க இருக்குன்னா இங்க இருக்குது போவாங்க அப்படின்னு. அவ்வளவுதான். முருகா முருகா. என்ன பண்ற? இந்த செய்கலூருக்கு சிவிகை வருகிறது. அந்த ரோடு மேல வரும் வந்திருக்கணும். வந்ததுங்க அந்த ஊர் தளம் பண்ணியிருந்தது. நாங்க 48 வருஷம் இருந்ததுனால அங்க அந்த இடம் வர்றது தெரியுது. திருப்பனந்தாளுக்கு ஒரு மைல் தான், 1 மைல் ஒன்னு இருந்து அப்படி வந்த உடனே இங்கேயே இறங்கிட்டார். ஏன்னா சண்டிகேஸ்வரர் தோன்றிய இடம் அல்லவா? ஏன்னா சண்டிகேஸ்வரர் ஞானசம்பந்தருக்கு முந்தியவர். அதனால சண்டிகேஸ்வரர் தோன்றிய இடம் தெரிஞ்ச உடனே கீழே இறங்கிட்டார் சிவிகை. ஏறத்தாழ 1 கல் தொலைவு நடந்தே போறார். சிவிகை பின்னே வருது. ஏன்னா பெரியவர்கள் தனக்கு முன்னே பெரியவர்கள் இருந்த இடம்னா அப்படி மதிப்பு கொடுத்துவர். அதனால இப்ப போனா சிவி இறங்கி இதோ இப்பொழுது செய்கலூர். இப்ப சின்ன கோவில், மிக சின்ன கோவிலா இருக்கு. கோச்சங்கனானுடைய திருப்பணி. யானை ஏற முடியாது, கட்டினது மாற கோயில். அது ஒன்னும் திராவியா போவோம், ஒன்னும் கோவிலுக்கு நிலமெல்லாம் போயிட்டு. நாங்க கல்லூரில் நாங்க அந்த நாட்டு நலப்பணியில நாங்க சுத்தி தென்னை மரம் வச்சு தந்துடுறையா, இங்க இருக்கவங்க தென்னைக்கு நீங்க ஊத்திட்டீங்கன்னா கொஞ்சம் வருவாய் வரும்னு சொன்னோம். கேட்கல. நாங்க தென்னை மரம் தான் வைக்கலாம் பையங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டு, அதை நாங்க தண்ணியை ஊத்த முடியுமா? ஊத்த முடியாது. அப்படியா? சின்ன ஊர் இப்பொழுது. அந்த ஊர்ல அருமையான பெருமான். அந்த பெருமானை பற்றி பாடுகிறார் நம்முடைய ஞானசம்பந்தர். ரொம்ப அருமையா பாடினாங்க. நூலடைந்த கொள்கையாலே நுண்ணடி கூடுதற்கு மாலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லறத்தை. ரொம்ப அருமை. இந்த 4 பெருமக்கள் இப்ப நல்ல அருமையா இங்க போட்டு. தட்சிணாமூர்த்திகிட்ட பெரும்பாலான தஞ்சை மாவட்ட கோயில் எல்லாம் நினைக்கிட்டீங்கன்னா தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் இருக்கும். சில கோவில்ல தான் அந்த நால்வர் கேட்க முடியா இருக்கும். நால்வர் அந்த முனிவர்களுக்கு இங்க 4 கேட்க முடியாது. சிவகாசியில நல்லா இருக்குது அந்த 4 நல்லா அருமையா சரி தாங்கி ரொம்ப மானவன்னா மானாக்கிற மாதிரி வைக்க பெருமானி இருந்து அப்படி பாடம் சொல்ல அப்படி கேட்கற மாதிரி நல்லா அழகா இருக்கு. இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர் உட்கார்ந்து நல்லா இருக்கு. நீங்க திருப்பனந்தாள் மற்ற இடங்கள்லாம் வந்து பெரும்பாலும் தட்சிணாமூர்த்தி இருக்குமே தவிர அந்த 4 கீழே போட மாட்டாங்க. சில இடங்கள்ல தான் இருக்கு. இங்கே அருமை வாழ்க. இந்த 4 பேருக்கு என்ன சந்தேகம்னு கேட்டா, இவங்க முதியோர் கல்வி படிக்கிற ஆணவனா படிக்கிறவங்க இல்ல? ஆமா. பின்ன பெரிய பிஹெச்டிலாம் தாண்டவங்க. சில ஐயங்கள் அது ரொம்ப காலமா எந்த பேராசிரியர்லையும் தெரிய முடியல. நாங்கெல்லாம் பேராசிரியர்ல பேருக்கு ஆசிரியன், அவ்வளவுதான். இந்த பேருக்கு ஆசிரியம் எல்லாம் கேட்டு தெரியல. தெரிய முடியாத ஒரு கருத்தை என்னன்னு கேட்டா அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். யாரு? குருமூர்த்தி. உண்மையான குருமூர்த்தி தட்சிணாமூர்த்தி தான். அதான் சொன்னார். யார் என்ன பாடம் கேட்டாங்கன்னாரு, நூலடைந்த கொள்கையாலே நுண்ணடி கூடுதற்கு. இப்ப படிப்பினுடைய பயன் என்ன? கற்றதனாலாய பயனன்கொள் வாளறிவன் நற்றால் தொடாரணி திருவள்ளுவர். அப்ப படித்ததனுடைய பயனே என்னன்னா பெருமானுடைய திருவடியை அடைதல். படிச்சுட்டாங்க, எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க, ஆனா பெருமான் திருவடியை எந்த மாதிரி அடையிறதுங்கிறதுல சில அப்படி அவங்களுக்கு தெளிவில்லை. அந்த தெளிவுக்காகத்தான் பெருமான் கிட்ட பாடம் கேட்டாங்களே தவிர ஒண்ணுமே தெரியாத ஆனாவனா படிக்கிறவங்க இல்ல. அவங்க நூலடைந்த கொள்கையாலேயே நுண்ணடி கூடுதற்கு. அப்ப நூலினுடைய பயனெல்லாம் என்னன்னு கேட்டா பெருமான் திருவடி அடையணும். அந்த பயனாக இருக்கிற நுண்ணடியை கூடுவதற்கு கொஞ்சம் அவங்களுக்கு சிக்கல். திருவடி எப்படி அடையிறது, என்ன என்ன சொல்ல, அந்த மால் அடைந்த அந்த மயக்கம் எப்படி அடையிறது தெரியாதுல. அந்த மாலடைந்த நால்வர்க்கு அந்த மயக்கத்தை தீர்வதற்காக பெருமான் சொன்னாராம். இதை வச்சுக்கிட்டு தான் நம்முடைய பரஞ்சோதி முனிவர் பாடும்போது, கல்லாலின் குடையமர்ந்து நான்மறை 6 அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள். அந்த 4 பேர் கீழே இருக்கவங்க முதியோர் கல்விக்கு போனவங்க இல்ல, ஆனா ஒண்ணா படிக்கிறது இல்ல. கல்லாலின் நான்மறை 6 அங்கம் இவையெல்லாம் படுதர கற்றவர்கள். கல்லாலின் குடமேர்ந்து யாருக்கு பாடம் சொன்னார்? நான்மறை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும். எப்படி சொன்னார்? நாங்கெல்லாம் வாய்னால சொல்றோம், புதுசு எடுத்துக்கிடா திறந்து பாருப்ப வாய்னால சொன்னோம். ஆனா எங்க பெருமான் வாய்னால சொல்ல என்ன செய்தா, நால்வர்க்கு வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாருமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. இவையெல்லாம் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, போர்டுக்கு போய் சாக்பீஸ் எடுத்து அதை விலைக்கு இது விலைக்குறான். நாங்கெல்லாம் போனதில்லை. ஏன்னு கேட்டா அது இப்ப பிளஸ் டூ கூட போட்டுது. நாங்க சொல்லாமி பாடம் சொல்லவும் சிவஞான பாடம் சொல்றதுக்கு என்னத்தை பண்ண போறது? அதனால கரும்பலைக்கு போய் இப்ப வேண்டிய தேவையே இல்லாம நாங்களும் இருந்ததுன்னு இருந்தபடிதான். சிவஜிவ மக்கு பெயர். அதனால ஆசிரியர் கல்லூரி அமைப்புல எல்லாம் என்னது பண்ண போறான்? ஒண்ணும் கிடையாது. இப்போ கரும்பலையில போய் வளர்க்கணுமா பையனுக்கு? அவன் எல்லாம் பெரிய பிளஸ் முடிச்சவனுச்சு. ஆனா பெருமாள் பிடிச்சேன்னா இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி. வாய்நாளவன் கத்தலாம் பதினாறு வகுப்பு பதினஞ்சு வகுப்பு கத்தியும் பையன் உறுப்புள்ள பெருமான் இருந்ததுன்னு இருந்தபடி இருந்து காட்டாராம். அதுவே அவங்களுக்கு தெளிவாயிட்டுதான். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம். தர்ஷாமூர்த்திக்கு திருவிழா பானத்தில் இருக்கிற கடவுள் வணக்கம் தான் வணக்கம். எல்லாருமே அதனால நெற்றி பண்ணுவாங்க. நீங்க பாருங்க, இப்ப நீங்க நூறு அடியார் இருந்தாங்கன்னா தர்ஷாமூர்த்தி கிட்ட பாடுறவங்க தொண்ணூறு அடியார் இந்த பாட்டு தான் பாடுவாங்க. ஏன்னா அது அருமையான பாட்டு, திருவிழா பானத்தில் இருக்கிற கடவுள். ஆகவே அப்படி மாலடைந்த நால்வர் கேட்க நல்கிய நல்லறத்தை பெருமான் எங்க பாடம் சொன்னார்? நூறு ஏக்கர் நிலம் வேணும், ரெண்டு லட்சம் ரூபாய் என்டோமெண்ட் வேணுங்கிற யூனிவர்சிட்டியில ஓட இதெல்லாம் உங்க இருபதாம் நூற்றாண்டு கல்லூரிடா குடிச்சோரா போன கல்லூரி ஒழிகே அதுதான் இவ்வளவு பெரிய கல்லூரி. இப்போ இவ்வளவு பெரிய கல்லூரி எதுக்குன்னா கண்ணாடி உடைக்கிறது தான் சிவ சிவ. ஆனா இந்த நல்லறத்தை எங்க பண்ணார்? ஆளடைந்த நீடல் மேவி ஒரு ஆலமரத்தடி அதுல உட்கார்ந்துட்டு பாத்தீங்களா. எவ்வளவு பெரிய கல்லூரி எப்படி இருக்கு பாத்தீங்களா, நூறு ஏக்கர் நிலம் வேணுங்கிறானே யூனிவர்சிட்டி. ஆளடைந்த நீழல் மேவி ஒரு ஆலமரத்தடியில வச்சு குருநாதன் சொல்ல பையன் நாலு பேர் கேட்டான் எப்படி உயர்ந்த கல்வி எப்படி படிச்சுட்டாங்க. ஆளடைந்த நீழல் மேவி அருமறை சொன்னது என்னே பெருமானே, நீங்க உணர்த்த அவர் உணர்ந்துட்டாங்க, நீங்களும் உணர்த்தீங்க உணர்ந்தாங்க. எப்படி எதை நீங்க சொன்னீங்கிறது எங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லாமல் சொன்னா புரியாது, வாயினால சொன்னாலும் சொல்ல முடியும். அது என்ன சாமி சொன்னீங்க என்று ஞானசம்பந்தர் கேட்கிறார். இதுல பல கருத்துகள் எதை சொல்றதுங்கிறது தெரியாம ஏழாவது பாட்டுல சண்டிகேஸ்வரர் வழிபாடு செய்வதை குறிக்கிறார். வீரடைந்த பாலதாட்ட, இவர் ஏன் இந்த திருமேனி மேல இந்த பால் கறந்து விட்டார்னா, எவனோ போய் சொல்லிவிட்டான் ஐயா உங்க பையன் பால் மாட்ட இதுங்கிறேன்னு சொல்லிட்டு ஊர் மாட்டு எல்லாம் பால் கறந்து அவர் பாடு வேஸ்ட் பண்றா அப்படின்ட்டான், வீணாக்கிறார்னா. உடனே அந்த அப்பா என்ன பண்ணாரு கேட்டா, எடுக்கம்புன்னு எடுத்துட்டு போய் பையனை அடிக்கவும் போகல. இல்ல இல்ல என் பையன் ஒண்ணுமே செய்ய மாட்டானுங்க, எவனோ தப்பு தொழிலா பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லல. பெற்றோர்னா உண்மையான பெற்றோர் சண்டிகேஸ்வருடைய அப்பா தான். நான் சொல்லிட்டே இருக்கிறேன் பெற்றோர் ரெண்டுல இப்ப நாங்க என்ன டிசிசி கொடுத்தோம்னு சொன்னா என்ன பண்ணுவான்னு கேட்டா, என் தம்பி ஒண்ணுமே பண்ணலீங்க ஐயா, இந்த ஊர் பிள்ளையோட சேர்ந்து கோசிமணி வருவார், எங்க தொகுதி கோசிமணி இல்ல தொலைஞ்சு போவீங்க சேர்த்து விடுங்க கேட்டு விடுங்க வந்து சேர்த்துருக்கிறோம் பல பேர். அது மாதிரி ஒண்ணு பெத்தப்பன் தப்பு பண்ணலன்னு சாதிப்பான் என் பையன் பண்ணலன்னு. இன்னொருத்தன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டவன் என் பையனுங்களா அப்படியா செய்யுதான் இன்னைக்கு போய் தீர்த்து கட்டிட்டு வர்றேன் அப்படின்னு போவான். இந்த அப்பா ரெண்டும் செய்யல. ஐயா என் தம்பி தவறு செய்து இப்பதான் காதல விழுந்தது, ஆதலால் இனி அந்த பையன் தவறு செய்தால் அடியேன் பொறுப்பு, ஒரு ரெண்டு நாள் சாவகாசம் கொடுங்கன்னு வந்த அப்பா இந்த அப்பா தான். 63 நாயன்மார்ல இந்த அப்பா தான். பெற்றோர் சங்கத்துல இதை பேசணும், எவன் பேச போறான் இதை தவிர எல்லாம் பேசுவான். எந்த பெற்றோர் தான் வந்து கேட்கறான் மன்னிக்கணும், நானும் ஒரு பெற்றோரே வர்றதில்ல சாமி. நீங்க பெற்றோர் ஆசிரியரோட தொடர்பு இருந்தாலே நீங்க பையன் வம்பு பண்ண மாட்டான். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் தொடர்பு இருக்கணும். கொட்டிங்க பணத்தை 400 தரங்கிறீங்க, 3ஆம் தேதினா 30ஆம் தேதி தந்துடுறீங்க. அந்த பணத்தை என்ன பண்றான்னு பாத்தீங்களா? பார்க்க மாட்டேங்கிறீங்களே. நாங்க என்ன பண்றது? பார்க்கத்தால தேவையெல்லாம் பையன் உருப்பிடுவான். வாங்கினானே அனுப்புறமே 500 ரூபா 700 ரூபா அந்த பையன் பணம் படிப்புக்கு தான் செலவு பண்றானா வேற எதாவது பண்றானா? இல்ல இல்ல, பெற்றோர்கள் பல கடமையை தவறுனீங்க, அதனாலதான் போச்சு நிற்குவோம். சரி, எனவே ஆளடைந்த அது மாதிரி சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்தா பார்த்தவொடனே இப்ப அந்த பெருமான் அந்த பால் கறந்து அப்படி அந்த வீரடைந்த பாலதாட்ட அந்த பூஜை பண்ணும்போது அந்த மாடு வந்து ஒரு கறந்து பண்ணல, மாடு தானா அப்படி நின்றுதுன்னு தானா பேர்ல தனி பால் வருதான். கறந்த பால் அல்ல, தாமே வழிந்த பால், வழிந்த பால். அப்படி பாலதாட்ட இவர் மேலே இருந்து ஒளிஞ்சிட்டு பார்த்திருந்த அப்பா என்ன செய்தாராம், வீரடைந்த பாலதாட்ட பேணாது அவன் தாதை. அவங்க அப்பா மேலே இருந்து பார்த்தவர் கீழே இறங்கினாராம். பேணாதுங்கிறது இப்படி ஒரு பையன், தம்முடைய பையன் அடாராடா மாடு மேய்க்கின்ற பொழுது கூட சிவபூஜை தவறாமல் செய்யறானேன்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிருக்கணும், உண்மையான அப்பான்னா இறங்கிட்டு அந்த பூஜை முடிகிற வரைக்கும் இருந்துட்டு திரும்ப, தம்பி சிவபூஜை தான் நல்லது தான் செய்கிற, நீ ஒன்றும் தானா பால் கறக்கல, இருந்தாலும் ஊர் மாடுப்பா, அதனால இனிமே நம்ம வீட்டில் வந்து பால் எடுத்துட்டு வந்துடு மாடு மேய்க்கும் போது, நாளையிலிருந்து செய்யணும்னு சொன்னால் ஒரிஜினல் உண்மையாக நல்ல தந்த கோவம் வந்துடுது உனக்கு. அது வரைக்கும் நிதானம் இருந்தது மரத்துல இருந்து கீழே இருக்கிற வரைக்கும். என்னமோ சொல்லி பார்த்தா இவர் காதில் விடல, காலில் இடற போனார். அந்த தம்பி என்னன்னு கேட்டா, மாடு மேய்க்கிற குச்சி வச்சிருந்தது, அது வரைக்கும் தியானத்தில் இருந்தது, இந்த குச்சி இப்படி எடுத்தது பாருங்க, இது அருவாளாச்சு. எனவே பையன் வந்து அப்பா காலை வெட்டல, பையன் அப்பா காலை வெட்ட வேண்டும் என்பது திருவருள் குறிப்பு, மறந்துடக்கூடாது. மாங்கரவா வச்சுக்கிட்டா சிவபூஜை பண்ணா மனுஷன், சும்மா மாடு மேய்க்கிற குச்சியில் வச்சிருந்த அது அருவாளானதனுடைய நோக்கம் என்ன, திருவருள் இவன் காலை வெட்ட வேண்டும் திருவருள் குறிப்பை தவிர தம்பி வந்து அப்பாவை விட்டு விடவில்லை. தெரியாது கேப்பான், என்ன இருந்தாலும் ஆயிரம் இருந்தாலும் இவன் அப்பங்கிட்டே பேச மாட்டான், மக்கு பய என்கிட்ட கேள்வி வைப்பான், ஆயிரம் இருக்கட்டுங்க அப்பா காலை வெட்டலாங்களா, இவன் தான் வந்து எங்கிட்ட சொல்லுமா, மக்கு பயில போட. அதனால அவர் எடுத்தது கீழே இருந்தது குச்சி தான், அதை எடுத்தார் அது அறிவாளாயிற்று, இப்படி தட்டினார் கால் வெட்டப்பட்டு. இதெல்லாம் நீங்க நான் சொல்றேன், பெரிய பிராணத்தை வச்சு தானே எங்கிட்ட கேள்வி கேட்க வரீங்க, அதை முழுதும் படிச்சுட்டு கேளுங்க, அறவரையா படிச்சுட்டு எங்கிட்ட வந்து பிராணம் எடுக்கப்படாது. குச்சி அருவாலானது திருவருளால் மறந்துடக்கூடாது, சரிங்களா. அதனால இவர் மேல எந்தவித பிழையும் இல்லை. ஆதலால் வேரடைந்து பாய்ந்த தாளை, அத எங்க அந்த பால் இருக்கு அதெல்லாம் வந்து இதுங்கிறதுக்காக அவன் வந்து காலை எடுத்துட்டு வந்தானா. இவர் என்ன வேர் தடிந்தான், இப்ப ஒரு உடம்புல எது வேறு, கால் தான் வேறு. ஆமா, இங்க ஒரு மரத்துக்கு வேறுன்னு அடியில இருந்து வருது மேறு, அதே போல மனுஷனுக்கு நம்முடைய உடம்புக்கு என்ன வேறுன்னு கேட்டா கால் தான், சரிங்களா. இது மீது புதைஞ்சு கிடக்கல, நடக்கணும் இல்லை, இதான் வேறு. இந்த வேர் தடிந்த காலை தடிந்தான் தனக்கு, தார் அடைந்த மாலை சூட்டி தலைமை வகுத்தது என்னே, கொன்றை மாலை வாங்கி சூட்டி சண்டீசனுமாம் பதந்தந்தோ என்று தலைமையும் வகுத்து கொடுத்தாராம். இப்படியெல்லாம் செய்த சீரடைந்த கோயில் மல்கு செய்கலூர் மேயவனி, இந்த வரலாற்றை ரொம்ப அருமையா வைத்து பாடினார் ஞானசம்பந்த பெருமான். அவர் வீடு கூட இருக்குது, அது அந்த வீடுன்னு யாரு சொல்லிட்டு இருக்காங்க, அது ஒண்ணு. வைணவர்களுக்கு இந்த முன்ன சொன்ன பாருங்க உரை எழுதுனது, அந்த உரையில பெரிய வாச்சான் பிள்ளைதான் மிகச்சிறந்த உரை. அந்த பெரிய வாச்சான் பிள்ளை பிறந்த இடம் திருச்செங்கலூர், திருச்செங்கலூர்.
1: அவங்க ஒரு வளைவு போட்டிருக்காங்க அந்த இடத்துல,
0: அவங்க கொஞ்சம் அந்த வீட்டை பாதுகாக்கிறாங்க, அதான் நமக்கு அவனுக்கு இருக்கிற வேற்றுமை. கெட்டது போனதெல்லாம் இந்த திருநீர் பூசினதெல்லாம் சாம்பலா போச்சு, உணர்ச்சி மன்னிக்கணும் என்னையும் சேர்த்து சொல்றேன். அவங்கெல்லாம் கொஞ்சம் விழிப்பா தான் இருக்க, பட்டிமன்றம் போடுறாங்களா, திருமகை மன்னன் குற்றவாளி பக்கெட் வாடி, நீ நக்கீர குற்றவாளிங்கிறிய தலை இருக்கட்டி போட புவாரியும், நீ யார் நக்கீர பத்தி சொல்றது, உனக்கு அவ்வளவு அறிவு வந்துட்டு கிடையாது பெரியவர் இல்ல. அவன் திருமங்கை மன்னன் குற்றவாளின்னு இன்னைய வரைக்கும் எந்த கோவில்லையும் போடல. எனவே இன்னைக்கு கேடு கட்டு போனதுன்னா ஒன்னே ஒரு சமயம் திருநீர் பூசணும் சைவ சமயம் தான் கெடுது, கேட்க நாதி இல்லை, யாவானும் எதையும் செய்யலாம். முருகா நீ காத்துக்க, அவ்வளவுதான், நாங்க என்ன பண்ண முடியும், எங்க ஆதங்கத்தை சொல்றோம், அவ்வளவுதான். சீரடைந்த கோயில் மல்கு செய்கலூர் மேயவனி என்ற அந்த அருமையான அந்த வரலாற்றையும் எடுத்து சொன்னார். இனி நிறைவாக, சேயடைந்த செய்கலூரில் செல்வன சீர்பரவ, தோயடைந்த வன்வயல் சூழ் தோணிபுரத் தலைவன், இந்த ஊர்ல பாடிய ஞானசம்பந்தன். சாயடைந்த ஞானமல்கு சம்பந்தன் இன்னுரைகள், என்னது சாயடைந்த ஞானமல்கினர், சாயடைந்த ஞானம் விளங்கலையே, சாயடைந்த ஞானம். தொல்லாப்பி வேணாங்கிறான், உரை வேணாங்கிறான், இம்மேங்கிறான். நாங்க தான் எம்ஏன்னு சொல்றதில்ல, இம்மே. ஆமா ஆமா, உன்னெல்லாம் நான் எம்ஏன்னு சொல்ல மாட்டேன், ஒரு அறிவும் இல்லை இடம் தட்டு பிடிச்ச மாதிரி. இங்க எழுதுறான் சாயடைந்த ஞானம் என்ன விளங்குது உனக்கு, எம்ஏ சொல்லு. எம்ஏ யோகிதையா படிச்சா சொல்லியிருக்கலாம், இந்த உரை யோகிதையா படிச்சு சொல்லலாம், தொல்லாப்பியம் மனசுல இருக்கணும், அதான் உரை வேணான்ட்டியே. எப்படி படிப்ப, சாய் சாயின்னா நுணுகியன்னு அர்த்தம், அந்த சொல்லி பொழுது கிடையாது, தொழுகாப்பியர் காலத்தில் இருக்கு. ஓய்தல் ஆய்தல் நடத்தல் சாய் ஆவைய நான்கும் உள்ளதன் நுணுக்கம் தொழுகாப்பிய சூத்திரங்கள். அப்ப சாய் அடைந்த ஞானம்னா மிக நுணுகிய ஞானம், மிக நுணுகிய ஞானம். பாழா போன தொழுகாப்பியம் செஞ்சாதான் சொல்லலாம், இல்லைன்னா இல்லை. ஒரே வேணாட்டிங்களேடா, எல்லா யூனிவர்சிட்டியும் வேணாட்டிங்களே, மகாபாவிகளே போங்கடா. சாயடைந்த ஞானமல்கு சம்பந்தன் இன்னுரைகள் வாயடைந்து பாடவல்லார். நல்ல வாய் திறந்து பாட, சில சொல்ல விட்டோ விட்டோ எல்லாம் பாடப்படாது. வாயடைந்து பாடவல்லார் வான் உலக ஆள்பவரி. இனி இங்கிருந்தவாறு திருப்பனந்தால் செல்கிறார்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
3: மனக்கவலை ஒழியவும், உயிருக்கு உறுதி ஏற்பட்டு பிறவா நிலை எய்தவும் பாராயணம் செய்ய வேண்டிய திருப்பதிகம் காதலாகி கசிந்து என்ற திருஞான சம்பந்தருடைய நமச்சிவாய திருப்பதிகம். பண் கௌசிகம், ராகம் பைரவி, தாளம் ஆதி.

இல்வாழ்வு என்னும் கடலை இனிதே கடந்து முத்தி என்னும் கரையை அடையவும் இறையருள் என்றும் துணையாக நின்று அருள் செய்யவும் ஓத வேண்டிய திருப்பதிகம் சொற்றுணை வேதியன் என்று தொடங்கும் திருநாவுக்கரசர் அருளிய நமச்சிவாய திருப்பதிகம். பண் காந்தார பஞ்சமம், ராகம் கேதார கவுளை, தாளம் ஆதி.

பிறவி துன்பமின்றி நீடு வாழ ஓத வேண்டிய திருப்பதிகம் மந்திரங்களுக்கெல்லாம் மணிமகுடமாக விளங்கும் மற்றுபற்றென தொடங்கும் சுந்தரர் அருளிய நமச்சிவாய திருப்பதிகம். பண் பழம்பஞ்சிரம், ராகம் சங்கராபரணம், தாளம் மிஸ்ரஜப்பூ.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுதல்.
3: அதிகம் 34 பண்பொழி மறுதாகிய காடரோ

ஓம் சிவாய நமஹ. சைவம் தாட்டாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 4. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.

மழை தேவை, மழை தேவை என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அதனால திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த மேகராக குறிஞ்சி பண்ணில் அமைந்தது ஏழு பதிகம் இருக்கிறது. அந்த ஏழு பதிகத்தில் ஒரு பதிகம் முழுதும் இந்த நாட்டு நலம் கருதி மழை நிறைய பெய்ய வேண்டும் என்று கருதி பாடப்பெறும். இன்னொன்று, வான்முகில் வழாது பெய்க என்ற பாடலை நாம் எல்லோருமாக சேர்ந்து பாடிவிட்டு அந்த பதிகத்தை பாடலாம் என்று நான் எண்ணுகிறேன். நான் ஒவ்வொரு வரியாக சொல்லுகிறேன், நீங்களும் சொல்லிவிட்டால் நாடு நலம் பெறும்.

நக்கவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் வான்முகில் வடாது மேய மலிவளம் துறக்க மலிவளம் துறக்க வான்முகில் வடாது மேய்க மன்னன் கோன்முறை அரசு செய்க வான்முகில் வடாது மேய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க வான்முகில் வடாது மேய்க நான் மறை அறங்கள் ஓங்க வான்முகில் வடாது மேய்க மேன்மைகள் செய்வ

அவருடைய வரலாறு சரியாக பாடி காட்டுதல் என்ற முறை தொடங்கினேன். சீர்காழியில திருமுலைப்பார் அவர் உண்டு விட்டு தோடேசிவன் பாடிவிட்டு ஒரு திருக்கோலக்காவில மடையில் வாழ என்ற திருப்பதியும் பாடி பொற்றாளம் பெற்றார் என்றும், அவருடைய தாய் மாமன் ஊர் நனிவள்ளி என்ற ஊருக்கு அவர் சென்றார். சென்றவர் தன்னுடைய தகப்பனாருடைய தோளில் மேல் இருந்து பதிகம் பாடினார் என்றும் நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். அந்த பதிகம் பாடிய போது அந்த நனிவள்ளி என்ற ஊர் கடற்கரை சார்ந்த இடமாக இருந்தது, அதாவது நெய்தல் நிலம். இந்த பதியம் பாண்டவுன்னா அது மருத நிலமாக மாறிவிட்டது என்று வரலாறு தெரிவிக்கிறது. மருத நிலம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடம் என்று வரலாறு சொல்லுகிறார்கள். திருஞான சம்பந்தருடைய தேவாரம் ஒரு நிலத்தினுடைய தன்மையே மாற்றிவிட்டதுன்னு சொன்னா நம்ம தலையெடுத்தது மாத்தாதா என்ன என்ற கருத்து எனக்கு நிச்சயமாக உண்டு. சிவனை வாழ்வித்த பாடல் அது இல்லையா? ஆமா, சிவனையே வாழ்வித்துன்னு சொன்னா நம்மளை வாழ்விக்கிறது சிரமமா என்ன இருக்கு? கிடையாது இல்லையா? ஆமா, அதனால்தான் பெரியவர்கள் இது வேதச்சாரம், தமிழ் வேதம் என்று சொன்னார்கள். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அடுத்தது திரு தலச்சங்காடு என்று பக்கத்திலே ஒரு ஊருக்கு சென்றிருக்கிறார். அங்கே ஒரு பதியம் பாடி இருக்கிறார் சுவாமி. அதெல்லாம் இருக்கிறது, நம்ம படிக்காமல் விட்டு விட்டோமே தவிர இருக்கிறது. நான் இப்ப அதை கேட்டதுல கூட பாடி இருக்கிறேன், நீங்க கேட்கலாம். அதுல இருந்து ஒரு ஒரே ஒரு பாடல் இப்பொழுது நாம்

மூலம் என்பது இந்த மூன்று தலை இப்படி இருக்கும். முத்தலை சூலம் என்று சொல்லப்பெறும். அந்த மூன்று தலை இருக்கிறதே என்னத்தை குறிக்கும் என்று பட்டினத்தடிகள் அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். மூன்று பேரும் நான் ஒருவனே, மூன்று பேரும் பிரம்ம விஷ்ணு ருத்ரன், இது மூன்று பேரும் நான் தான் என்று சொல்லத்தான் முத்தலை சூலம் வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று பட்டினத்தார் எழுதுகிறார் தன்னுடைய பாடலிலே. விளக்கம் எங்கே கிடைக்கிறது பார்த்தீங்களா? ஆமா.

கேட்கிறார்கள். அவனும் அணிந்து கொண்டிருக்கிறான், அதையே நாமளும் அணிந்து கொண்டிருக்கிறோம். நமது பெருமான் அணிந்ததே நமக்கு, அவன் அக்குமாலை அணிந்திருக்கிறான், நாமும் அக்குமாலை அணிந்திருக்கிறோம். இல்லையா, பெருமான் அணிந்ததையே நாம அணிந்திருக்கிறோம். ஆமா, அதனால்தான் சித்தம்பலத்துக்கு போன போது அங்க இருக்கிற தீட்சர்கள் பூரா சிவஸ்வரூபமாகவே காட்சி கொடுத்தார்கள் திருஞான சம்பந்தருக்கு என்று வரலாறு. தெய்வ கேட்கிறார் வருமா, அதை விளக்கி சொல்லுகிறார் நமக்கு. ஆக திருநீரு ருத்ராட்சம் நாம் அணிந்து விட்டோமே, ஆனால் நாமே சிவம்.

தலச்சங்காடு என்றதற்கு பேர். சுவாமி சங்கு வடிவத்தில் இருக்கிறானா அங்கே? இப்ப திருமாகரல்னு ஒரு ஊர் இருக்கிறது அல்லவா, அந்த மாகரல் சொன்னா உடும்புன்னு அர்த்தம். அந்த உடும்பு போலதான் அந்த சாமி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். திருக்கேதாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நந்தியம் பெருமான் படுத்திருக்கிறது போல இருக்கும் அந்த சிவலிங்கம். ஆமா, 40 வயசுக்கு நான் 17,000 அடியில இருக்கிறது, கடல் மட்டத்துல 17,000 அடி. 40 வயசுக்கு என்ன கூப்பிட்டாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிவிட்டு 75 வயசு 75 வயசுக்கு போனேன். பிராப்தி அப்படித்தான், அப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கிறது. 40க்கு முடியாதுன்னு சொல்லிட்டு 75க்கு போனேன். குளிர் மிகுதி, இதெல்லாம் ஒரு தொம்பு தண்ணி 10 ரூபா வெந்நீர், அதை வாங்கி நம்ம காலில் ஊத்துனோம்னா அது வாங்கின போது அது ஜில்லுன்னு போயிடும். அவ்வளவு நைஸ் அங்கே. அதான் சொல்றது, தலைச்சங்கை கோலம் சேர் கோயில கோயிலாக கொண்டீரே. 3 வயதுல சுவாமி பாடிய திருப்பாடல் இது. முடியுமா?

அடுத்து பக்கத்துல ஒரு கஷேத்திரம் திருவலம்புரம் என்று அவருக்கு பேர். அந்த ஊருக்கும் போறார். 3 வயசுல முடியுமா, 30 வயசுல முடியுமா, அல்லது 70 வயசுலதான் இப்படி முடியுமா? ஒவ்வொரு ஊரா போய் கஷேத்திரம் தரிசனம் பண்ணுங்கிற எண்ணம் நமக்கு வருமா இல்லையா? அதனாலதான் தெய்வ சேக்கிழார் பெருமான் அவரை சொல்லும் போது தவ முதல்வர் சம்பந்தர், அதை உணர்ந்து பார்த்தவர் தெய்வ சேக்கிழார் பெருமான்.

கீர்த்தனத்துக்கு போய் 10 பாட்டு பாடியிருக்கார் சாமி. அடுத்து காவிரி பூம்பட்டினம், காவிரி புகும்பட்டினம், காவிரி பூம்பட்டினம். உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரிந்த கதை, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரத்திற்கு ஆதாரமாக இருந்த ஊர் அது. கற்புக்கரசி கண்ணகி தோன்றிய ஊர் என்று சொல்லுவார்கள், பட்டினத்தடிகள் தோன்றிய ஊர் அது. பட்டினத்தடிகள் நகரத்தார், நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்பது முடிந்த முடிவு. இயற்பகை நாயனார் தோன்றிய பதி அது. இயற்பகை நாயனாரை உங்களுக்கு தெரியும், அவர் இல்லை என்று வார்த்தையே அவருடைய வாக்குல கிடையாது. ஐயா இந்த பேப்பர் வேணும் எடுத்து, இந்த டப்பா வேணும் எடுத்து, இந்த தமிழர் வேணும் எடுத்து, இந்த வேட்டி வேணும் எடுத்து, இல்லை என்று சொல்றதே கிடையாது. இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவரை இல்லை என்ற வார்த்தையே அவர்கிட்ட வரதில்ல. இப்ப நாம என்ன பண்ணும், இந்த தமிழரா இது கொடுக்க முடியும், இல்ல இல்ல போய்டும், டப்பாவா இல்ல இல்ல கொடுக்க மாட்டேன் போய்டும். நம்மகிட்ட இல்லைங்கிறதான், மடியில துட்டு இருக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவோம் நாம. இல்ல நானும் அப்படித்தான் சொல்றேன், நீங்களும் அப்படித்தான் சொல்லுவீங்க நிச்சயம். ஆனா அவர் இல்லையே என்னாத ஏற்பகைக்கு மடியே. இப்படி இல்ல இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறானே, இது முடியாத யாருக்கும் அப்படின்னு எண்ணினான் பரமசிவன். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்தான். அந்த குன்றக்குடி அடிகளார் சொல்லுவார், என்னுடைய மடம் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். ஏன் தெரியுமா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு பரமசிவன் வந்துட்டான்னா மூடி இருக்குன்னு போயிட்டான்னா நான் என்ன பண்ணுவேன், அதனால திறந்தே வெயிடா மடத்தேன்னு சொன்னாரு. அந்த எண்ணமாவது இருக்கட்டும் இல்லையா, அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, வர்றான் வரல அது அப்புறமா பார்த்துக்கும் என்று மேடையில ஒரு தடவை சொன்னார். ஆக என்ன பண்றான், இல்லை இல்லைன்னு சொல்லாம கொடுத்துட்டானே, ஒரு நாளைக்கு நாம போய் கேட்க கூடாத ஒன்றை கொடுக்க கூடாத ஒன்றை கேட்டு பார்ப்போம் என்ன சொல்லுகிறான் என்று எண்ணினான் பரமசிவன். நேரா வீட்டுக்கு வந்தான். ஏற்பகை வாங்க சாமி, என்ன வேணும் கேட்ட, நான் வேண்டியத நீ கொடுத்தியா, நிச்சயமா சத்தியமா கொடுத்துருவியா, உன்னுடைய மனைவி தேவை. சந்தோஷப்பட்டார். ஏன் சந்தோஷப்பட்டாரான் தெரியுமா, சேர்க்கிற தெய்வ சேர்க்கிறார் எழுதிச்சு, என்னகிட்ட இருக்கிற பொருளை கேட்டார. ஐயா ஒரு வைரக்கல்லு கூட ஒரு 1,00,000 ரூபாய் பெறக்கூடிய சொன்னா அவர்கிட்ட எங்க இருந்திருக்கும், கிடையாது இல்லையா, என்கிட்ட இருக்கிறத கேட்டியே. பார்வதி இங்கவா, இந்த அடியாருக்கு உன்னை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா ஷாக் கழிச்ச மாதிரி ஒரு நிமிஷம் அப்படி ஷாக் கழிச்சுட்டு அப்படி மறுபடியும் அந்த சரியான நிலைக்கு வந்துட்டாங்க. என்னை கொடுப்பதற்கு அவருக்கு உரிமை உண்டு என்று எண்ணினார்கள் அந்த அம்மா. இது நடக்குமா, இப்ப நான் அந்த பொம்மநாட்டி ஒத்துக்கோல, யோ உன்னை கட்டிக்கிட்டதே தப்புன்னு நான் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ இவனுக்கு வேற நீ கொடுத்துட்டியா, போய்யா நீ இவனா அவனோட என்ன போச்சு பைத்தியக்கார அப்படின்னு நிச்சயமா இப்ப இருக்கிற பெண்கள் சொல்லியே விடுவா. நிச்சயம் அதுல தவறவை எவ்வளவு இருக்க முடியாது, கொடுத்தவனும் இருக்க முடியாது அவளும் இருக்க முடியாது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா கொடுத்துட்டீங்களான்னு சொன்னோம்னா, அந்த சிவனடியார்ட்ட போய் நின்னாலாம் இந்த அம்மா, தெய்வ சேர்க்கிறார் வருமா காட்டுறார். அந்த ரெண்டு பேர் காலையும் விழுந்தார். இவர் யாரு, ஏற்பாடு பெருமான். ஏன் விழுந்தார் தெரியுமா, முன்ன நம்முடைய மனைவி இப்ப சிவனடியாருடைய உடமை அவள், அதனால விழுந்து கும்பிட்டாரான். அந்த தெய்வீகத்தை காட்டுறாரு பாருங்க, தெய்வ சேர்க்கிறார் பெருமான். அதனால்தான் பெரும்புலவர்கள் எல்லாம் தெய்வ சேர்க்கிறார் பெருமான் சரண்டடைந்தார். ஆமா அழைச்சுக்கிட்டு போனார். இத மேடையில குண்டக்குண்ட அடிகளார் பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தன் கேட்டான், ஐயா இல்லேன்னு கொடுத்துக்கிட்டே இருந்தானா, மனைவிய கேட்டானா,
இவன் கொடுத்தானா அவன் அழைச்சிட்டு போனான், இது சரியா ஐயா? சப்ப கட்டி சொல்லாம பதில் சொல்லும் அப்படின்னு கேட்டான் குண்டக்குடி அடிகளார். அதுக்கு அவர் சொன்னாரு, ஏற்பகை முனிவாருடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு போனாரே, அவளை தொட்டு பார்த்தாரா தெரியுமா? அவளை தொட்டு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போனாருன்னு இருக்கா தெரியுமா? ஒண்ணு. இன்னொன்னு சொல்றேன், அவன் இயற்கைக்கு பகைன்னு இருக்கு தெரியுமா? இயற்கையா இருக்கிற மனைவியை கொடுக்க மாட்டான், இயற்கைக்கு பகையானவன் கொடுத்தான் தெரியுமா? அதுல என்ன தப்பு? பைத்தியம் சொன்னா வேட்டையை கிழிக்கத்தான் செய்வான், இயற்கைக்கு பகையானவன் கொடுத்தான், போயிட்டு வந்துட்டான், சரி சாமிட்டு போயிட்டான். நான் கண்ணாலே பார்த்தேன் அவருக்கு இந்த கேள்வி கேட்ட போது. அழைச்சிட்டு போனார், உங்க தொந்து உங்க சொந்தக்காரன் தொந்தரவு பண்ணுவான் ஐயா, நீ கூட வா துணைக்கு. கூட துணைக்கு போனாரு. வீட்டுக்கு ஊருக்கு அப்புறமா போனதுக்கு அப்புறமா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு அவர் அனுப்பிச்சிட்டாரு. எட்ட போனதுக்கு அப்புறமா அவர் ஏற்பகை முனிவா ஓடியா ஓடியான்னு கூப்பிட்டாரு. அந்த பாட்டு எனக்கு தெரியும், சொல்றேன். நல்ல

ஓடினார். போகோ, யாரோ அவருக்கு வந்துட்டாங்க போலருக்கு துன்பத்துக்கு ஓடினார். போய் பார்த்தா இறைவனை காணும், மனைவி மாத்திர நின்றா. சாமி பார்த்தாரே, போருமப்பா இந்த வாழ்வு உனக்கு, வா என் கூட போலாம் அப்படின்னு கைலாயத்தை கழிச்சு போயிட்ட என்று வரலாறு சொல்லுகிறது. திருத்தொண்டர் புராணம் சொல்லுகிறது. இல்லை என்று இல்லை என்று சொல்லாமல் கொடுத்திருந்ததுக்காக தான் சிவனுடைய திருவடி கிடைச்சது அவருக்கு, இல்லையா? அதே மாதிரிதான் யார் வந்தாலும் சாப்பாடு போடுவேன்னு போட்டு பிள்ளைக்கறி அறிஞ்சு போட்டாரு பாத்தீங்களா. நாம ஒரு பிடி சோறு போடுவோமா இல்லையா? அதனாலதான் சிவனே அவர் வீட்டுக்கு வந்தான் சாப்பிடறதுக்கு. அந்த மாதிரி இவர் இல்லை என்று சொன்னா, இல்லை என்று சொல்லாமல் கொடுத்ததுனால்தான் சிவனையே வந்து இவரை ஆட்கொண்டான் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. அந்த ஏற்பகை முனிவர் தோன்றிய ஊர் காவிரி பூம்பட்டினம், பட்டினத்தடிகள் தோன்றிய ஊர் காவிரி பூம்பட்டினம். பட்டினத்தடிகளுடைய வரலாறு சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்கள், ஒரு காலத்திலே சிவன் அப்படி ஊரெல்லாம் பார்த்து கொண்டே வந்தான். பவனி வந்தான், கூடவே குபேரனும் வந்தான். குபேரன் தோழன் இல்லவா, கூடவே வந்தான். காவிரி பூம்பட்டினம் வரும்போது ஒரு பத்தடி எட்டவே நின்னுட்டான் குபேரன். குபேரா குபேரான்னு கூப்பிட்டு இருந்தாரு. ஆளை காணும் எட்ட பார்த்தா ஒரு பத்தடிக்கு எட்ட நிக்கிறான். குபேரா என்னடா பண்றேங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்கு, இங்கேயே தங்கிட்டா என்னன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படியா, பரவாயில்ல, நீ இங்கேயே பிறந்து இங்கேயே இருந்துட்டாரு. நினைத்ததை கொடுக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பல்லவா. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் இல்லையா. அவன் நினைத்தான் அந்த ஊர் நல்லா இருக்குன்னு, இங்கேயே இருந்தா. குபேரன் தான் பட்டினத்தாரா பிறந்தான் என்று வரலாறு சொல்லுகிறார்கள். அந்த பட்டினத்தார் பாடல்ல ஒன்று எண்ணி பார்ப்போமா. அந்த பெரிய புராணத்தை எப்படி படித்து பார்த்திருக்கிறார் தெரியுமா அந்த பட்டினத்தடிகள். அது சொல்ற, வாழால் மகவரிந்து உட்ட வல்லே நல்லே கதை உங்களுக்கு தெரியும். இப்பதான் சொன்னேன், திருத்தொண்ட நாயனார் பிள்ளைக்கறி அறிஞ்சு போட முடியுமா, ஒரு பருக்க சோறு போடுவோமா நாம. வாழால் மகா

ஆறு நாள் தான் பூசை பண்ணினார் கண்ணப்பர் திருக்காலத்தில். அதற்கு மிந்தி பாம்பு, சிலந்தி, யானை மூணும் பூசை பண்ணதுதான் சீகாடத்தி அல்லவா. அதுகள்லாம் பூசை பண்ணது கூட வெளியே தெரியல, இவர் பூசை பண்ணதுதான் இன்னைக்கு வெளியே நல்லா தெரியும் இல்லையா. கண்ணப்பருடைய சிலை பக்கத்துல இருக்கிறது திருக்காலத்தில். தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லும் போது சொல்றார், திருஞான சம்பந்தர் போய் திருக்காலத்தி அப்பனை வணங்கினார். வணங்கி எழுந்து நின்று பார்த்தார், பக்கத்துல வேடருடைய உருவம் நின்னுது, தான் கும்பிட்ட பயன் அதோ நிக்கிறதுன்னு சொல்லி நினைச்சாராம். கும்பிட்டத்துடைய சிவபுண்ணியம் எப்படி இருக்கு, சிவபுண்ணியமே அங்க நிக்கிறது மாதிரி இருந்ததுதான் அவருக்கு. தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதுகிறார் இல்லையா, இது மூணாலும் என்னாலும் முடியாதே அப்படிங்கிறப்ப பெரிய புராணத்தை எப்படி படித்திருக்க வேண்டும் அந்த பட்டினத்தடிகள். பாலால் மகபரிந்து உண்ணவல்லே நல்லே, மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லே நல்லே, நாடாரில் கண்டிடந்த

அதுல உடற்கூற்று வண்ணம் அப்படின்னு பட்டினத்தார் பாடல்ல ஒண்ணு இருக்கு. மிக அருமையான கருத்துடைய பாடல் அது. அத ஒரு தொகுப்பாக, என்ன சினிமாவில் அவ்வளவும் பாட முடியாது இல்லையா, அதுக்காக தொகுப்பாக ஒன்னு பாடி இருக்கிறார் தண்டமணி தேசிகர். அது நான் இளமையில கேட்டேனும் நெஞ்ச விட்டது அகலவே இல்லை. 50 ஆண்டுகளுக்கு முந்தி கேட்ட பாடல் என்னுடைய நெஞ்ச விட்டு அகலவே இல்லை. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முந்தி பட்டினத்தார் பாடல் என்று நான் ஒரு கேசட் பாடும்பொழுது அந்த தண்டமானி தேசியர் தொகுத்து எப்படி பாடியிருந்தாரோ அதை அப்படியே தொகுத்து எழுதி அதில் பாடிவிட்டான். அந்த மனிதனுடைய மனிதன் எப்படி வந்தான், எப்படி இருந்தான், எப்படி போகிறான், கடைசி இவனுடைய நிலை என்ன என்று கொண்டு முடிக்கிறார் சுவாமி. மிக அழகான கருத்து. அந்த தொகுப்பை நான் உங்களுக்கு பாடிக்காட்டலாம் என்று எண்ணி அதனை எடுத்து வந்திருக்கிறேன். பக்கவாத்தியம் இல்லாமல் நான் பாடிவிடுவேன் என்று கேட்டா அப்பதான் தெளிவாக அந்த வார்த்தை உங்களுக்கு கேட்கும்.

ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய

கால் வழி மேல் வழி சார நடந்து தெளிவும் இராமல் உரை தடுமாறி சிந்தையும் நெஞ்சம்

வாழ்ந்து மனைவி புலம்ப வாழ்கினரே இவர் காலம் அறிந்து பரிசை கெடாமல் எடும் என ஓடி வந்திளமைந்தர் புனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து

0: அற்புதமான கருத்துள்ள பாடலை பட்டினத்தடிகள். அதுல கிட்டத்தட்ட ஒரு 50 வரிக்கு மேல இருக்கிறது. கடைசியில் அவர் சொல்றது, ஒரு பிடிநூறு கூட இல்லாத உடம்பு இது என்று முடிக்கிறார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு பெரிய தவ சிரேஷ்டர் பிறந்த ஊர் காவிரி பூம்பட்டினம்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோதுகள்.
4: திரு நடராஜர் பன் தங்கேசி பதிகையன் 68.

நினைக்கே போ

0: ശിവായ. യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം ഡോട്ട് ഓർഗ് റേഡിയോസ്, 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം ഡോട്ട് ഓർഗ്. ഓം നമ ശിവായ.
1: பன்னிரண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், இயற்பகை நாயனார் புராணம்,

இயற்பகையான் யாதும் ஒன்று

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

அழகிற்சோடியன் நம்பலத்தாடுவான் மலர்சிலம்பாடுவான் சாருமால் தேனடைந்த மலர்புழில் தில்லையுள் மாநடன் செய்வரகர் முற்றாண்டுக எழுதிரமறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுது அருகாலத்தன்றும் பூசனை விடாது செய்தே தொழுகை தலைவி வேற துளும்பு கண்ணீரும் மூழ்கே அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு நீ செய்வாங்களை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் மக்கியதே எல்லை மறுவா நெறியலின் வாத ஊரில் கோன் திருவாஜகம் என்னும் தேன் சொம்பலும் எய்தலாவதென்று நின்னை எம்பிரான் இவ்வஞ்ச நேர்க்கு உய்தல் ஆவது உங்கள் அன்றி மற்றோர் உண்மை இன்மையின் கைதலாவதென்று பாதுகாத்திறங்கு பாவியற்கு ஈதலாது நின்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனே. அந்த பாட்டு பார்த்தாச்சு, அதுக்கு அடுத்த பாட்டிலும் பார்த்தாச்சு, நீங்க கடைசி ரெண்டு பாட்டும் இந்த பாட்டு பார்த்தாச்சு. பைதல், பைதல் என்ற சொல்லுக்கு துன்பம் என்று ஒரு பொருள் உண்டு. துன்பமாவது இவன் துன்பப்படுகின்றானே என்று பொருள் எழுதியிருக்காங்க. பைதல் பைத பிழக்குழை காளி அப்படின்னு வருது. பைதல் என்றால் குழந்தை. அந்த குழந்தையின் பிணத்தை காதிலே குழையாக அணிந்து காளி இருக்கின்றார். காதில இது ஜிமிக்கு என்ன காளிக்கு அப்படின்னு கேட்டா இறந்து போன ஒரு குழந்தை தான் ஜிமிக்கு. பைத பிழக்குழை காளின்னு வருது. அதை வைத்து பைதல் என்றால் குழந்தை என்று நான் சொன்னேன். சரியா பொருத்தமான அது பொருளாக இருக்கும். அடுத்த பாடல் அதுவும் பார்த்தாச்சு. ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும். இங்கும் என்றால் பந்த நிலை, பந்தம். அங்கு என்றால் முக்தி நிலை. இரண்டு நிலையிலும் பெருமா திருவருள் தான் நம்மை தாங்கும் என்று சொல்றோம். ஈசனே நீ என்பது நின் திருவருள் என்று உங்களுக்காகி வருகின்றது. பெருமான் வேறு இல்லை, அவருடைய திருவருள். ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஓர் பேதமில்லை பேத ஏன் என் என்பீரா. ஈசனேனை அண்டுகோ நின்மலா ஓர் மின்னலாசனே ஓர் தேவருண்மை சிந்தியாது சிந்தையே. பெருமானை தவிர வேறொரு தெய்வம் எனக்கு தெரியாது என்று இங்கு சொல்கின்றார். அது தன்னுடைய மிகச்சிறந்த கவிதையாக குருநாதர் சொல்லுவார். கற்றறியேன் கலைஞானம் சீந்துருகேன் ஆயினும் பற்றறியேன் பிற தெய்வம் வாக்கியலால் வாக்கியலாலும். பேரளவில் கூட பிற தெய்வங்களை பற்றி தெரியாது. எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றன, பேரெல்லாம் கூட எனக்கு தெரியாது. பேரே தெரியாதுன்னு அப்புறம் அட்ரஸ் எப்படி தெரியும், ஒன்றும் தெரியாது என்று சொல்கின்றார். அருபரத்துருவன் அவனையில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை திகழாது. மற்றோர் தெய்வம் கடவிலும் நுழையாது, மற்றோர் தெய்வம் கடவிலும் நுழையாது. அருபரத்துருவன் அவனையில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாது. அவருடைய திருவடியினையை பிரிவினேறியார் நிகழ்ந்தது போல முன்பின்னாகி தொடர்கின்றேன் என்று சொல்கின்றான். அது அவருடைய மிகப்பெரிய தகுதி என்று பார்த்தேன். கொள்ளேன் புரந்தரன் மாலையின் வாழ்வு குடிகளினும் நல்லேன் எனது அடியாருடல்லால் கரகம் புயிலும் எள்ளேன் திருவருளாலே இருக்கட்டு இறைவா உள்ளேன் பிற தெய்வம் அன்னையில்லாது எங்கள் உத்தமனே. ஆகவே அந்த ஆகவே எனக்கு வேறு போக்கிடம் இல்லை பெருமானே, நீயே கருணை புரிய வேண்டும் என்பது கருத்து.

எந்த யாய நின்னை இன்னம் எய்தலுற்று இருப்பனே இருப்பனே என்பதற்கு பக்கத்தாப்புல ஒரு கேள்விக்குறி போட்டுக்கிட்டா நல்லா பெருமானே, உன்னால் ஆட்கொள்ளப்பட்ட அடியார்கள் எல்லாம் உன்னை இடையராது தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்று கேட்டால், சிந்தையினால், செய்கையினால், கேள்வியினால், வாக்கினால், இந்த நான்கினாலும் இறைவனோடு இடையராத தொடர்பு அடியார்களுக்கு உண்டு. எப்போதும் இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். செய்வதெல்லாம் சிவ சிந்தனையாகவே இருக்கின்றது. செய்கை கைகால்களை அசைத்து அவர்கள் செய்கின்ற தொண்டெல்லாம் சிவனுக்கென்றே இருக்கின்றது. எங்கே உனக்கல்லாது எப்பணியும் செய்ய என்று அவர்கள் எப்போதுமே இறைவனுடைய தொண்டுதான் செய்கின்றார்கள். சரியையிலே அவர்களுக்கு நிட்டை கைகூடி இருக்கின்றது. செய்வதெல்லாம் சிவன் செயல் தான். அது வேறு யாருக்கும் அவர்கள் தொண்டு செய்ய மாட்டார்கள். பரம்பரனுக்கே அடிமை செய்கின்றார்கள். சிந்தை செய்ய கேள்வியை கேட்பதெல்லாம் சிவனுடைய பெரும் புகழ் தான். வேறு அனாவசிய பேச்சை அவர்கள் கேட்கவே மாட்டார்கள். அந்த இடத்திலே இருக்க மாட்டார்கள். பெருமானை பற்றி எங்கு பேசுகின்றார்களோ அங்குதான் அவர்கள் இருப்பார்கள். அதனை கேட்பார்கள், துய்ப்பார்கள். வேறு பேச்சு அது உலக பேச்சிலே அவர்கள் தொய மாட்டார்கள். கேள்வி வாக்கு அவர்கள் வாயை திறந்து பேசுவது என்றாலும் பெருமானை பற்றி தான் பேசுவார்கள். வேறு அனாவசிய பேச்சே பேச மாட்டார். பேச பெரிதும் இனிவனாகின்ற பெருமானையே பேசிக் கொண்டிருப்பார்கள். இவ்வாறு இந்த நான்கும் ஒருவருக்கு இடையராது நிகழும் என்று சொன்னால் அவர்கள் பெருமானுடைய திருவுருள் வலையிலிருந்து வெளியிலே தப்ப முடியாது. திருவுருள் வலையின்னு ஒரு இருக்கு இல்லையா, ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ். அதை விட்டு அந்த காந்த சக்தி, காந்த எல்லை, அதுக்கு வெளியில போக மாட்டாங்க. அவர்கள் அங்கு எங்கு சுத்தினாலும் பெருமானுடைய திருவுருள்களை மீண்டும் ஆட்கொள்ளும். அவர்கள் வினைவசத்தினாலே மோராந்து ஒருவர்கள் நினையாது இருந்தாலும் பெருமான் ஆட்கொண்டு விடுவான். என்ன காரணம்னா, அந்த ஈர்ப்பு வலைக்குள்ளேயே அவர்கள் இருக்கிறார்கள். அதுக்கு வெளியில போல பூமியினுடைய ஈர்ப்பு சக்திக்குள்ள ஒருவன் செல்கின்றான்னா அவன் வந்து பூமியினால் ஈர்க்கப்படுவான். பூமியினுடைய ஈர்ப்பு சக்திக்கு வெளியில போனாதான் அவன் வந்து தப்பி போவான்னு பார்க்கிறோம். அவன் பெருமானுடைய திருவுருளுக்கு அது மாதிரி எல்லை உண்டானா எல்லை இல்லை. இருந்தாலும் அந்த நமக்கு உரைக்காம சொல்லகிட்டு போயிட்டோம்னா பெருமான் திருவுருள் செய்தும் நமக்கு தெரியாது. அப்படி அவர்கள் எப்பொழுதுமே பெருமானோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அந்த மெய்யடியார் பண்பு தனக்கு இல்லை என்பதை சொல்கின்றார். சீரில்லாத ஐம்புலன்களினாலே இந்த நிலையை நான் இழந்து விட்டேன். சீர் என்பது பெருமை. பெருமை இல்லாத ஐம்புலன்கள், சிறுமை கொண்ட ஐம்புலன்கள் என்பது பொருள். ஐம்புலன்கள் அவைகள் ஞானேந்திரியங்கள் பேரு. ஞானத்திற்காகவே அவை பயன்பட்டால் அவை சீருடை புலன்களாகும். அவை போகத்திற்காக பயன்படுவதனால சீரில் புலன்களாக ஆகின்றன. சீர் இல்லாத புலன்களாக ஆவது எப்போது என்று கேட்டால், நம்முடைய இன்பம் இன்பத்தை துய்ப்பதற்காக அவற்றை பயன்படுத்துகின்றோம். உண்மையிலேயே நம்முடைய கண்முதலிய ஐம்பொறிகளையும் அறிவிற்காக மட்டுமே பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நம்மை இன்ப துன்பம் தாக்காது. இப்ப நம்ம வீட்டுல நம்ம வந்து டிவி பாத்துட்டு இருக்கோம், நல்ல சீரியல் ஓடிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பிக்சர் ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்கிறது. உடனே ஒரு நமக்கு இன்னும் 15 நிமிஷம் அந்த சீரியல் ஓடும். பக்கத்து வீட்டுலதான் மெக்கானிக் இருக்காரு, ஐயா உடனே பாத்து கொடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷமாவது சீரியல் பார்ப்போம். உடனே அவரு சரசரனு வந்து வேலை பாக்குறாரு. ஆனா அவரும் அதே பிக்சரை பாக்குறாரு, நாமும் அதே பிக்சரை பாக்குறோம். அந்த பிக்சர்ல அவங்க வந்து போடுற சண்டைக்கு நாம இங்க அதை பத்தி நம்ம விமர்சனம் பண்றோம். கேரக்டர்ஸ் அது ஒரு சுக துக்கம் வந்துன்னா நம்ம அழறோம். அதுல ஒரு ஜோக் அடிச்சா நம்ம சிரிக்கிறோம். நம்ம அதோட ஒன்றுபடுறோம். ஆனா மெக்கானிக் என்ன பண்றாரு, பிக்சர் கிளாரிட்டியை மட்டும் தான் பாக்குறாரு. அது பிக்சர் டியூப்ல இருக்க மிஸ்டேக் மட்டும் சரி பண்ணி போயிடுறாரு. அவர் நாட் அஃபெக்டட். அவர் அந்த பிக்சருடைய குவாலிட்டினால், பிக்சர் குவாலிட்டியை வந்து சரி பண்றாரே தவிர அந்த டிராமாவுடைய குவாலிட்டினால அவர் அஃபெக்ட் ஆக மாட்டேங்கிறார். அவரும் கண்ணை கொண்டுதான் பாக்குறாரு டிவியை. நாமளும் கண்ணை கொண்டுதான் பாக்குறோம். நாம் கண்ணை கொண்டு பார்த்து அழறோம். அவர் கண்ணை கொண்டு பார்த்து அழல. 50 ரூபாய் வாங்கிட்டு போயிடுறாரு. 5 நிமிஷத்துல 50 ரூபாய் வாங்கிக்கிறார். அது ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் தன்னுடைய கண்ணை அறிவுக்காகவே பயன்படுத்துகின்றார். அது வந்து ஞானேந்திரியம். அறிவிற்காக பரமன் படைத்தது அறிவிற்காக. அப்ப அறிவுக்காக மட்டும்தான் பயன்படுத்தினே தவிர போகத்துக்காக பயன்படுத்தவில்லை. அதே கண்ணை கொண்டு நாம அந்த டிராமாவை பார்க்கணும், அது அந்த போகத்தை தூக்க வேண்டும் என்று போகத்திற்காக பயன்படுத்தும் போது அந்த புலன் வந்து சீர்கட்டு போகின்றது. அதே மெக்கானிக் வந்து அதை பார்க்கும் போது என்ன பண்றாரு, பிக்சர் குவாலிட்டி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சரியா கொண்டு வரலாம் அப்படிங்கறத மட்டும் தான் பாக்குறாரு. எங்க மிஸ்டேக்ங்கிறத மட்டும் தான் பாக்குறாரு. அப்ப அறிவுக்காகவே பயன்படுத்துகின்றார். அப்ப கண்ணை கொண்டு ஒரு அறிவினை அவர் பெறுகின்றார். கண்ணை கொண்டு அறிவினை இழக்கின்றோம். கண்ணை கொண்டு அறிவினையும் பெறலாம், கண்ணை கொண்டு அறிவினையும் இழக்கலாம். கதை கொண்டு அறிவினையும் பெறலாம், கதை கொண்டு அறிவினையும் இழக்கலாம் என்று பார்க்கின்றோம். ஐம்பொறிகளை கொண்டு அறிவினை பெறுவர்களுக்கு ஒரு துன்பமும் இல்லை. விவேகானந்தர் ஸ்ரீநாத் சொல்லிருக்காரு, ஐம்பொறிகளையும் அறிவினை பெறுவதற்காக, உலகினையே அறிவினை பெறுவதற்காக பயன்படுத்துகிறீர்கள் சொன்னால், அதான் ஐம்பொறிகளின் வகை தெரிவான் கட்டே உலகுன்னு சொன்னார் வள்ளுவரும். ஐம்பொறிகளின் வகையை அறிந்து உலகிலே பெறக்கூடிய அறிவினை யார் பெறுகின்றாரோ அவனுக்கு தான் உலகம் பயன்படும் என்று சொன்னார். அப்ப ஐம்பொறிகளையும் கொண்டு உலகினை பற்றிய அறிவினை பெற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டம். ஆனா நாம் அறிவினை பெறுவதை விடுத்து இன்பத்தையும் துன்பத்தையும் துய்ப்பதற்காக, துன்பத்தை துய்ப்பதற்கு யாரும் விரும்புவதில்லை. இருந்தாலும் இன்பத்தை துய்க்கும் பொழுது துன்பம் வந்து சேரும். அது வந்து என்ன, அது வந்து ஃப்ரீ கிஃப்ட், அது தானா வந்து சேர்ந்துடும். ஆகவே இன்பத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு துன்பம் அது துணையாக இலவச இணைப்புன்னு வருதில்லை, அதுபோல அதுவும் தானா வந்து சேர்ந்தோம். சீரில் ஐம்புலன்களால் நான் வந்து முந்தையான காலம் இன்னும் எய்திடாத முற்கினேன். முந்தையான காலம் என்றால்
பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த காலம், பெருமானால் ஆட்கொள்ளப்படுவதற்குமான காலமும் முந்தையான காலம்தான். ஆனா அந்த காலத்திலே பெருமானை இழந்து விட்டோமே என்று வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. பெருமானை பெற்றும் இழந்து விட்ட பிறகு அந்த வருத்தம் தான் அதிகம். ஆகவே பெருமானுடைய திருவுருளை பெற்ற அந்த காலம், அந்த காலத்திலேயே பெருமானுக்கு சிந்தையாலும் செயலாலும் கேள்வியாலும் வாக்கினாலும் 24 மணி நேரமும் இடையறாது தொண்டுபட்டிருக்க வேண்டும். அந்த தொண்டு நிலையை நான் இழந்து விட்டேன். அந்த தொண்டு நிலையை இழந்ததற்கு காரணம் பெருமை குறைந்த ஐம்புலன்களில் வசப்பட்டதுனால, இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாக. இறப்பு என்பது என்ன என்றால் உடம்பிலிருந்து உயிர் போவதில்லை, இறைவனை மறந்திருப்பதே இறப்பு என்று சொல்லப்படும். பெருமானை நினைத்திருப்பதுதான் வாழ்வு, பெருமானை மறந்திருப்பது சாவு. ஒவ்வொரு நாள் உயிர் உணர் வழியினால் உயிர் புகுநாள் உயிர் படைமேல் காவுநாள் இதை என்றால் கருதேன். ஓவும் நாள் பெருமானுடைய சிந்தனையை விட்டு நீங்குகின்ற நாள், ஓவுதல் நீங்குதல், பெருமானுடைய சன்னிதியை விட்டு நீங்குதல், பெருமானுடைய தொண்டினை கைவிடுதல், பெருமானுடைய சிந்தனையை கைவிடுதல். அந்த நாள் என்ன நாள் கேட்டா அது உணர்வு அழியும் நாள், உயிர் பாடைமேல் காவும் நாள். தூக்கிட்டு போற நாள் அந்த நாள் உணவை தரிசிக்காத நாளும், பெருமானுக்கு தொண்டுபடாத நாளும், பெருமானை பற்றிய பேச்சினை பேசாத நாளும், பெருமானை பற்றிய பேச்சினை கேட்காத நாளும், உயிர் போன நாள், வழிபொருள் வைக்கும் நாளை எடுத்து அந்த நாள் நமக்கு பயன்படாத நாள் என்று சுந்தர சொல்றார். அதுதான் இங்கேயும் சொல்றார். அப்ப சீரிலையின் புலன்களால் முந்தையான காலம் பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட அந்த நெருங்கிய காலத்திலேயே பெருமானுக்கு தொண்டுபட்டு பெருமானை இழக்காது இருந்திருக்க வேண்டும். ஆனால் நானும் பெருமானுக்கு தொண்டு செய்யாது புலன் வசப்பட்டு பெருமானை இழந்தும் விட்டேன். இதுல இந்த சீரிலையின் புலன்களால் இழந்து விட்டேன் சேர்த்து சொல்லுவாங்க சில பேர். சொல்லும் பொழுது ஐம்புலன்களிலே செவி ஒரு புலன் இருக்கின்றது, கேள்வி என்று இங்கு சொல்கின்றார். செவியினால் தான் கேள்வி ஏற்படுகின்றது. அப்ப சொன்னது கூறியது கூற என்று குற்றம் ஏற்படும். இரண்டு முறை சொன்னதாகும், சிந்தை செய்கை கேள்வி வாக்கு. சீரில் ஐம்புலன்கள், புலன்களிலும் செவி வருகின்றது, கேள்வி என்பதில் செவி வருகின்றது. ரெண்டையும் சேர்த்தா இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அது எப்படி பதில் சொல்லணும்னு கேட்டா, ஓசையை கேட்கின்ற அளவிலே இயங்குவதுதான் செவி. அது ஒரு இன்புட், ஒரு இம்பல்ஸ், அதை அறிகின்ற அறிவிக்கின்ற ஒரு அறிவு கருவி. அந்த அறிவு கருவியிலே இருந்து அதனை அறிவிப்பது அறிவின் ஆற்றல். செவிப்புலன் என்பது செவிப்புரியினை இடமாக கொண்டு இயங்குகின்ற ஒரு ஆற்றல். அப்ப செவிப்புலன் என்று சொல்லப்படுவது ஓசையை நமக்கு இன்ன ஓசை என்று அறிவிக்கும் அவ்வளவுதான். ஆனால் இன்ன பாடம் கேட்க வேண்டும் என்று நாம் கேட்பதுதான் கேள்வி. அதற்கு அந்த செவிப்புலன் துணை செய்கின்றதே தவிர நம்ம மனதினாலே இதனை கேட்க வேண்டும். நம்ம இன்றைக்கு வந்து நம்ம ஒரே இடத்துல திருக்குறள் கிளாஸ் நடக்குது, திருவாசகம் கிளாஸ் நடக்குது, திருவாசகம் கிளாஸுக்கு போகலாம் என்று ஒரு சிலர் முடிவு பண்றாங்க. ஒரே நேரத்தில் நடக்குது, அப்பதான் நம்ம வந்து அதுக்கு ஒரு முடிவு பண்ணுகின்றோம். வந்து சங்கீத கச்சேரியும் நடக்குது, திருவாசக கிளாஸ் நடக்குதுன்னா அது ஈஸியா முடிவு எடுக்கலாம். என்ன சங்கீதத்தை விட திருவாசகம் உயர்வுதான். அந்த முடிவு எடுக்கிறதுல வந்து அந்த முடிவத்தை எடுக்கலன்னா அவனை பத்தி நம்ம முடிவு எடுத்துடலாம். ஆனா திருக்குறளுக்கு பதிலா திருவாசகம் கேட்போம் என்பது அதுன்னு சிறந்த சீரிய ஒரு ஆராய்ச்சி என்று பார்க்கின்றோம். அப்படி ஆராய்ந்து பார்த்து கேட்பதுதான் இங்கு கேள்வின்னு சொல்லப்படுகின்றது. ஒரு தாம்பாளத்தை கீழே போட்டா கூட சத்தம் கேட்கும், அது செவிப்புலனுடைய நுகர்ச்சி. அந்த செவிப்புலன் அதிலிருந்து பிரித்து காட்டுகின்றார், நமக்கு இது வேண்டும் என்று நாம் ஒரு இறைவனுடைய பெரும்புகளையே கேட்க வேண்டும் என்று விரும்பி போய் கேட்பது கேள்வி என்று சொல்லப்படுகின்றது என்று அதுக்கு விளக்க வேண்டும். வாக்குன்னு வருது, வாக்கு என்பது வந்து ஒரு இந்திரியம் தான். ஆனா அது பேசுகின்ற வாக்கு என்பது ஒரு கர்மேந்திரியம், சுவைக்கின்ற நாக்கு தான் வந்து ஞானேந்திரியம். ஆகவே அந்த சீரிலையின் புலன் என்று சொல்லப்பட்டதுல இறைவனுடைய நிர்மாலைக்கு தவிர நமக்கு வாய்க்கு ருச்சியானதெல்லாம் சுவைத்து நம்ம வந்து இறைவனை மறந்து விடுகின்றோம். சில சமையல் ஐட்டங்கள்லயே நம்ம அறிவினை மழுங்கடிக்கக்கூடிய பொருள்கள் தாதுக்கள்லாம் இருக்கின்றன. நல்ல ஞாபகத்தை வேணும்னு சொன்னா சில பொருள்களை நாம சாப்பிடக்கூடாது, அதிகமா தூங்க வைக்கிற பொருள்கள், அந்த பொருள்களை நாம சாப்பிடக்கூடாது. ஸ்பைசஸ் அவாய்ட் பண்ணணும். சிந்தனை என்ன கேரா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதிகமா ஸ்பைசியான கூட சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடறதுனால என்ன ஆகும், நமக்கு வந்து அறிவும் மழுங்கும், வயிற்றிலையும் புண் முதலிய ரோகங்கள் உண்டாகும். அப்ப வயிற்றுல வந்து சிரமங்கள் ஏற்படுவதனால நம்ம ஒழுங்கா போய் கிளாஸ்ல உட்கார முடியாது, நம்ம தொண்டு செய்ய முடியாது, நம்ம கோயிலுக்கு வர முடியாது, அப்படி பல பிரச்சனைகள்லாம் வருது. இப்ப நாக்கை கட்டுப்படுத்தணும்னு பாக்குறோம். அப்ப மனிதனை கெடுப்பது எதுன்னு கேட்டா அந்த நாக்கை என்கின்ற ஞானேந்திரியம், சுவையை உணர்கின்ற இந்திரியம் கெடுக்கின்றது. பேசுகின்ற கர்மேந்திரியமும் கெடுக்கும், வீண் வம்பு வளர்க்கறது, அரட்டை அடிக்கிறது. ஒரு நம்ம நாயிட திட்டம், நம்ம நாயிட போறது இல்ல, ஏண்டா திட்டம் சண்டைக்கு போறது, நம்ம வீண் போகுது. திட்டினா திட்டிட்டு போட்டோம்னு விட்டுருமா, அப்பதான் நாம பிழைக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம நாக்கு அதிகமா இந்த கர்மேந்திரியமாகின்ற நாக்கு, இந்த நாக்கினை அதிகமா நம்ம பயன்படுத்தினாலும் நமக்கு சிரமந்தான். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு என்று இங்க கர்மேந்திரியத்தான் சொல்றாரு. தேவையில்லாததை பேசி சிக்கல் மாட்டிக்கொள்வோம் என்று. அதிலிருந்து மீண்டு வந்தாலும் கூட நம்மளுக்கு நேரம் வீணாகிய நேரம் வீணாகியதான், அந்த நேரத்தை மீண்டும் பெற முடியாது. ஆகவே இங்கு வாக்கு என்று சொல்லப்பட்டது கர்மேந்திரியம், சீரியல் இம்புலன் என்று சொல்லப்பட்டதுல இருக்கு வருகின்ற நாக்கு என்பது ஞானம். ஆனா செவிப்புலன் என்று சொல்லப்பட்டது வந்து வெறும் ஓசையில் உருகின்ற செவிப்புலன். இங்கு நாம் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்று மனதினுடைய ஒருமுகத்தன்மையோடு சென்று இறைவனுடைய பெருமைகளை கேட்பதற்காக இசைவு இசை கொள்ளுதான் கேள்வி என்று சொல்லப்படுகின்றது. கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்று சொல்றார் இறைவனை.

அந்த நிலை, அந்த நிலையிலேயே இறைவனுக்கு அருகிலேயே நம்மை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு நம்ம இறைவனிடமிருந்து அந்த தொடர்பு அற்றுப்போவதற்கு காரணம் உலகியல் இன்ப துன்பங்களை துய்ப்பதற்காக ஐம்புலன்களை கொண்டு நாம் மயங்குவதுதான். உலக தொடர்பு காரணமாக ஐம்புலன்களை பயன்படுத்துவதனாலே நாம் இறைவனிடமிருந்து பிரிந்து போகின்றோம். சீரில் ஐம்புலன்களால் முந்தையான காலம் நின்னை எய்திடாத முற்கனேன், எய்திடாதே என்று சொல்வதனால எய்துவதற்கு உரிய உன்னை எய்திடாத முற்கனேன். அதாவது பெறக்கூடிய ஒன்றை இழந்தவன். இவன் பெறுவதற்கே வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் அதுல ஒரு குற்றமும் இல்லை. பாஸ் பண்ணக்கூடிய பரிசையில ஃபெயிலாரு. முதல் நாள் வந்து சினிமா போயிட்டு வந்ததுனால வரக்கூடிய அவரு படித்த ஒரு கேள்விகளையே ஒரு தடவை திரும்பி பார்த்திருந்தா கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கலாம். வீட்டு முழுக்க எழுதி கொண்டிருந்த நாள்ல நம்ம எல்லாம் ஈஸியா பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். பேராகிராஃப் பேராகிராஃப் ஆன்சர் பண்ணும்போது இதுல கிறிஸ்டா ஆன்சர் பண்ண வேண்டியிருக்குங்கிறதுனால ஆப்ஜெக்டிவ் டைப் பண்ணிட்டு ஃபெயிலாராங்க அதிகமா. கதை கதையா இருந்த போது ஏதோ ஒரு 10 மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டு இப்ப அது முடியாம போயிடுச்சு. கேட்டு கேள்விக்கு கரெக்டான விதில பட்டுன்னு சொல்லணும். இப்ப எழுதிடாத மூர்க்கனின், மூர்க்கன் என்பது தானும் அறியாதவன், பிறர் சொல்லியும் அறிந்து கொள்ளாதவன் தான் மூர்க்கன். அவனை திருத்துவது சிரமம். அறியாமலேயே தன்னை அறிந்தவனாக கருதுபவன். ஏன்னா அந்த புராணத்துல வருது, அந்த அதிசூரன் பவன் தன்னையே சான மதித்துள்ளான், தனக்குதான் எல்லாம் தெரிஞ்சு வைக்கிறான். அந்த மூர்க்கர்களுடைய இலக்கணம் என்ன? தன்னிலும் அறிவானவர்கள் கிடையாது என்பது அவர்களுடைய கொள்கை. ஆகவே அவர்கள் யார் சொன்னாலும் கேட்டுக்கொள்ள மாட்டார். அவர்களுக்காக இயற்கையா தெரிந்தா பரவாயில்ல, அவர்கள் இயற்கையும் தெரியாது. அப்படிப்பட்ட மூர்க்கனேன் நான், முந்தையான காலம் என்னை எய்திடாத முற்கனேன், எய்தக்கூடிய உன்னை எய்த விட்டொழிந்த முற்கனேன், எந்த ஐயா விழுந்தினேன். பெருமானே, நான் இவ்வாறு இந்த பெறக்கூடிய லாபத்தை பெறாது விழுந்தேன் என்பதை இந்த நட்டத்தை அறிகின்றேன். இப்ப லாபத்தில பெறக்கூடிய லாபத்தை இழந்திருந்தது பெருநட்டம். அந்த பெரு நட்டத்தை இப்போது உணரும் பொழுதாவது உன்னிடத்திலே அன்பு மிகுதியினால இப்படிப்பட்ட அறியாமையின் காரணமாக பெருமானை, அன்பிற்குரிய பெருமானை இழந்து விட்டோம் என்று சொல்லி நான் என்ன செய்திருக்க வேண்டும்? என் உள்ளம் வெடித்து இழந்திருக்க வேண்டும். என் உடம்பிலே நெருப்பிலே சென்று நான் செலுத்தியிருக்க வேண்டும். ஐயா, நான் விழுந்து வெந்திலேன். அப்படி மாத்திக்கணும். கண்முன்னாலேயே ஒரு நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பு தான் சொல்ல, நெருப்பு முண்டு யானும் உண்டு இருந்ததுண்டதாயினும். அப்ப அடியார்கள் எல்லாரும் பெருமானோடு ஒன்ற ஒன்ற கலந்தருளிய அடியார்கள், எஞ்சிய அடியார்கள், அடியார்கள் ஒன்றினார்கள் என்பதை அறிந்து இவர்கள் தாங்களாகவே அந்த நெருப்பிலே நின்று பாய்ந்தார்கள். தீப்பாய்ந்தார். அவர்கள் பாய்வதை கண்டும் நான் அவ்வாறு பாயவில்லை, வெந்த ஐயா விழுந்தேன், விழுந்து வெந்திலேன். அவ்வாறு விழுந்து வெந்திடாது மட்டுமில்லாமல் அந்த நெருப்பு அவிந்து விட்டது, இப்பொழுது நெருப்பில் விழுந்து அவியவில்லையே என்று சொல்லி வெழுகி வெட்கப்பட்டு, வெழுகுதல் வெட்கப்படுது. இவ்வாறு நமக்கு அன்பு இல்லையே என்று சொல்லி உள்ளம் வெடித்தாவது நான் இறந்திருக்க வேண்டும். ஹார்ட் பஸ்டிங் சொல்றாங்க இல்லையா, உள்ளம் வெடித்து வெழுகி உள்ளம் விண்டிலேன், விழுதல்னா வெடித்தல். அப்ப ஆற்றாமை காரணமாக வெட்கப்பட்டு இப்படி அன்பில்லாத ஒரு கட்டையாக போய்விட்டோமே என்று சொல்லி என் உள்ளம் வெடித்திருக்க வேண்டும். ஹார்ட் அட்டாக் வந்திருக்கணும்னு சொல்லி வெடித்து நான் இறக்கவில்லை, உள்ளம் வெழுகி வெழுகி உள்ளம் விண்டிலேன். எந்தையாய நின்னை, எந்தையாய நின்னை, எனக்கு தந்தையாகி நின்னை. அதாவது நான் எவ்வளவு பிடி செய்தாலும் பொறுத்துக் கொள்கின்ற அன்புடை தந்தையாக இருக்கின்ற நின்னை, என்னை பிறவி அறுக்கின்ற தந்தையாக இருக்கின்ற நின்னை. ஒப்பில் அப்பன் என்று சொன்னார் முன்னாடியே. பிறவியை தருகின்ற தந்தை வேறு, பிறவியை அறுக்கின்ற தந்தையாக இருக்கின்ற உன்னை, என் பிழைகளை புரிக்கின்ற பெரும் கருணையாளராக இருக்கின்ற உன்னை என்பதனால அப்படிப்பட்ட உன்னையே நான் இழக்கின்றேன். நமக்கு அன்பு செய்வாரையே நாம் இழக்கின்றோம் என்று பார்க்கும்போது அறியாமை மிகுதியினாலே அவ்வாறு செய்து விட்டேன். எந்தையாய் நின்னை இன்னும் மேலும் எய்தலுற்று இருப்பனே என்று தன்னைத்தானே நொந்து கொள்கின்றார். எய்தலுற்று எய்த விரும்பி இருப்பனே, உன்றுத்தி இருக்கின்றேன். உன்னை எய்த விரும்பினால் உண்பதையும் உடுப்பதையும் உறங்குவதையும் கைவிட வேண்டும், வடக்கிருந்து உயிர் துறக்க வேண்டும். ஆனால் நான் என்ன பண்ணேன், உன்னை இன்னும் எய்தலாம் என்று விரும்பி உடம்பீதும் இருக்கின்ற பச்சனை விடாது உண்டும் உடுத்தும் இருக்கின்றேன் என்று தன்னை மிகவும் நம்புகின்றார். பெருமானை எய்த வேண்டும் என்றால் உண்டு உடுத்து இருப்பதை கைவிட வேண்டும், உண்டு உடுத்து இருக்க வேண்டும் என்றால் பெருமான் மீது இருக்கின்ற ஆசையை கைவிட வேண்டும். அதையும் கைவிடவில்லை, இதையும் கைவிடவில்லை. உண்டு உடுத்தா நான் உன்னை எய்த போகின்றேன் என்பது அங்கு பொருள். பெருமானிடத்துல பேரன்பு இருந்தா உயிரை விட்டுறணும் அப்படின்னு தான் சொல்றாருங்க. பெருமானை பெற்று இழந்தவர்கள் அந்த பேரன்பினாலே உயிரை விட வேண்டும். அவர் உயிரை விடாது பெருமானுக்கும் ஆசைப்பட்டுக் கொண்டு குழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை என்று நான் இருக்கின்றேன். மீசையில படாம குழு குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார். ஆனா மீசை என்ன எப்படி இருக்கு, வாய் மாப்போசி மீசை மாதிரி வாய் முழுதும் மூடி இருக்கு. அந்த மீசையை வச்சுக்கிட்டு அவர் எப்படி கூட குடிக்கிறது? எந்தையாய நின்னை இன்னும் மேலும் எய்தலுற்று இருப்பனே, எய்தலுற்று எய்த விரும்பி உண்டு உடுத்து இருப்பேன் என்பதை முன் இருக்கின்ற பாடல்கள் இருந்து கொண்டு வருவேன். இருக்கின்றேனே என்று இவ்வாறு என்னால் எய்த முடியுமா, இருந்து உன்னை எய்த முடியுமா, இவ்வாறு இருந்து உன்னை எய்த முடியுமா என்பது இங்கு கேள்வி என்று தன்னைத்தானே கொண்டு விடுகின்றார். இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்ன தாள் கருப்பு மட்டு வாய் மடுத்து என்னை கலந்து போகவும் நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்ததுண்டு அது ஆயினும். நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்தது உண்டு அது ஆயினும். சேர்த்து

0: நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்ததுண்டதாயினும் விருப்பும் உண்டு நின்கண் எண்கண் என்பது என் அவிச்சையே என்று ஒரு சிலர் பிரிக்கிறாங்க. என்பது என்ன விச்சையே என்று சிலர் பிரிக்கிறார்கள். பெருமானே, இரும்பினும் கடிய நெஞ்சம் கொண்டவன் நான், இருப்பு நெஞ்ச வஞ்சன் பொய்மையாளன், உண்மையே ஏமாற்றுகின்றேன். ஆ, வஞ்சன், வஞ்சனை என்பது சிறுமை. நம்மை நம்புவரை ஏமாற்றக்கூடாது, நம்மை அறிபவரை ஏமாற்றுதல் இன்னும் அறியாம், நம்மை நம்புவரை ஏமாற்றுவது பாவம், நம்மை பற்றி நன்கு அறிந்து வைத்தவரை ஏமாற்றுவது என்பது நம்முடைய அறிவின்மை. பின்னர் வந்து செல்லுங்கால் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கிலன் காவாக்கால் என். ஏமாற்ற முடியாத பெருமானை ஏமாற்றுவது என்பது எவ்வளவு சிறுமை. ஏமாற்றக்கூடியவர்களை ஏமாற்றாதிருப்பது பெருமை, அவர்களை ஏமாற்றுவது பாவம். பண்பகிறோம் எங்க நமக்கு, எங்க யார கோவிச்சுக்கலாமோ அங்க கோவிச்சுக்காம இருக்கிறதுதான் நமக்கு பெருமை. சினங்காத்தல் கோவித்துக் கொள்ளாது இருப்பதுதான். யார கோவித்துக் கொள்ள முடியாதோ அவர்கள்ட்ட கோவிச்சுக்க முடியுமா? டிராபிக் கான்ஸ்டபிள் இருக்காரு, நம்ம டக்குன்னு நிறுத்திடுறாரு, என்னையா என்ன நிறுத்தினா அவங்க போய் கோவிச்சுக்க முடியுமா? கோங்கி இழுத்துருவாரு. அதே ஒரு குழந்தை நம்ம காலை பிரிச்சிருச்சு பட்டுன்னு அடிச்சிடறோம், அது அங்கதான் கோவிச்சுக்காம இருக்கணும். அது என்ன பண்ணும் பாவம்? குழந்தைகளை என்றைக்குமே அடிக்கக்கூடாது. குழந்தைகளை அடிக்கலாமா? குழந்தைகள் பாவம் இல்லையா? அவர்கள் எளியவர்கள், அவர்கள் அடிக்கவே கூடாது. வலியவர்களை நம்ம அடிக்க மாட்டோம், திரும்பி அடிச்சிருவாங்களேன்னு பயம். அதே போல ஏமாற்ற முடியாத நிலையில் இருக்கின்ற பெருமானை ஏமாற்றினேன் நான் என்பது பொருள். அப்ப இருப்பு நெஞ்ச வஞ்சன், என்னுடைய நெஞ்சம் எப்படிப்பட்டது? இரும்பு போன்றது, அதே எளிதில் உருகாது. இரும்பு போன்ற கடிய நெஞ்சம் கொண்ட சிறுமை கொண்டவன், ஏமாற்றுகின்ற சிறுமை கொண்ட என்னை பெருமான் என்ன பண்ணாரு? போனா போறது அப்படின்னு சொல்லி அவருடைய பொதுவான கருணையினாலே மழை நீரானது கடல் மீதும் மழை பெய்கின்றது, கலர் நிலத்தின் மீதும் பெய்கின்றது என்பதைப் போல என் மீதும் பெருமான் கருணையை சொரிந்தான். இருப்பு நெஞ்ச வஞ்சனையை ஆண்டு கொண்டு பெருமான் எனக்கு குருநாதனாக வந்து பெருமானே, பெருமானை பார்த்து சொல்கின்றார், பெருமானே நீ ஆண்டு கொண்டு நின்னுடைய என்பது ஆறாவட்சுமை உருவு, நின்னுடைய அது பன்மை உருவு. ஆகவே நின்ன தாள் என்பது இரண்டு திருவடிகள் என்று கொள்ள வேண்டும். பன்மை உருவா இருப்பதுனால உன்னுடைய திருவடிகளிலே ஊறுகின்ற என்ற அந்த சொல்லெச்சம் அதை கொண்டு வர வேண்டும். பெருமானுடைய இரண்டு திருவடிகளிலும் சிவானந்தமாகின்ற அந்த இனிப்பு ஊறுகின்றது. அது எப்படி இருக்குன்னா, கருப்பு மட்டு, மட்டு என்றால் சாறு, மட்டு என்பது தேனையும் குறிக்கும். கரும்பினுடைய தேன் என்று சொன்னால் கரும்பினுடைய சாறு என்பது பொருள். கருப்பஞ்சா இரும்பு பிளஸ் நெஞ்சு, அந்த ரெண்டு சொல் சேரும் பொழுது அதை புணர்ச்சியினாலே விகாரப்பட்டு வலித்தொல் விகாரம் ஏற்படும். இரும்பு நெஞ்சுன்னு ஆகாது, இருப்பு நெஞ்சுன்னு ஆகும். கரும்பு பிளஸ் மட்டு சேரும் போது கரும்பு மட்டுன்னு ஆகாது, கருப்பு மட்டும். கரும்பு வில்லி என்பது கருப்பு வில்லி என்றார். இரண்டு சொல் சேருவதனாலேயே அங்கே மெல்லினம் வல்லினமாக மாறும். இரும்பு நெஞ்சு நம்ம சொல்லுவோம், ஆனா இலக்கணப்படி இருப்பு நெஞ்சுன்னு தான் சொல்லணும், கருப்பு வில்லி என்றுதான் சொல்லணும். கருப்பு மட்டு வாய்மடுத்து என்னை கலந்து போகவும், என்னை கலந்து வாய்மடுத்து போகவும் பின் நீங்கவும். பெருமானே, இரும்பு போன்ற நெஞ்சம் கொண்ட ஏமாற்றுகின்ற சிறுமை கொண்ட என்னையும் நீ பெருங்கருணையினாலே நேரே வந்து ஆட்கொண்டு உன்னுடைய திருவடி இணைகளிலே ஊறுகின்ற கரும்பின் சாறு போன்ற அந்த சிவானந்தத்தினை என்னை கலந்து என் வாயிலே வாய்மடுத்து என்றால் மடுக்கச் செய்து என்பது பொருள். மடுத்தல் என்பது சுவைத்தல், வாயினால் சுவைத்து, வாயினால் சுவைக்கச் செய்து, தன்வினை பிறவினை மயக்கம். பெருமான் வந்து என்னை கலந்து என்னை வாய்மடுக்க செய்து, பெருமான் ஊட்டியினர். எனக்காக அந்த சிவானந்த சுவைக்கின்ற தகுதி கிடையாது. பெருமானே பாலாடையிலே குழந்தைக்கு தாய் ஊட்டுவதைப் போல தன் திருவடி இன்பத்தினை எனக்கு ஊட்டினான். அவன் ஊட்டவில்லை என்றால் அதை உண்ணுவதற்கும் எனக்கு தகுதி கிடையாது. வழங்குகின்றாய்க்கு நல்லார் விதத்தை மாறிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையே சொல்லுவேன். வாய்மடுத்து என்று சொன்னால் தான் வாய்மடுத்ததை போல அங்கு சொல்லியிருந்தாலும் பெருமான் என்னை கலந்து என்று சொல்வதனால ஆண்டு கொண்டு இந்த பெருமானுடைய செயல்களை சொல்வதனால வாயிலே மடுக்க, வாயின்கண் மடுக்கச் செய்து, வாயின்கண் என்னை சுவைக்கச் செய்து, பெருமான் வந்து எனக்கு ஊற்றார் அந்த இன்பத்தை. வாய் என்பது என்னன்னா, இந்த வாயில்ல உயிரின்கண் என்பது பொருள், உயிரினால் அனுபவிக்கின்ற இன்பம். ஆகவே பெருமானின் உயிர் எனக்கு, என் உயிருக்கு அந்த இன்பத்தை ஊட்டினார். அது உயிரே வாயாக இருந்து உண்டது. உடம்பில் இருக்கின்ற வாயினாலே உண்கின்ற இன்பம் இல்லது, அது உயிரே வாயாக இருந்து அந்த இன்பத்தினை தூக்கின்றது என்று வாய்படுத்து என்னை கலந்து வாய்மெடுத்து என்று சொன்னால், ஒரு தாயார் எவ்வாறு தன் குழந்தையை எடுத்துக்கொண்டு தன் பாலினை தருகின்றாலோ அதுபோல பெருமான் தன்னுடைய சீடனை தன் பால் அணைத்து அருகே வணித்து என்னை வாயென்று வந்துடும். பெருமான் அந்த சிவானந்தத்தை ஊட்டும் பொழுது தன் தொண்டனை தன் அருகிலே வைத்துக் கொள்கின்றான் என்று பார்க்கின்றான். என்னை கலந்து வாய்மெடுத்து வாய்மெடுக்க செய்து பிறகு பெருமான் என்ன பண்றாரு? போகவும் அவர் நீங்கி விடுகின்றார். அந்த இன்பமானது நின்னால் இவ்வாறு அளிக்கப்பட்டு என்னை நீங்கியது, அவ்வாறு நீங்கவும் நான் என்ன செய்திருக்க வேண்டும்? இவ்வாறு அந்த இன்பத்தை இழந்து விட்டோமே என்று சொல்லி என் உயிரினை மாய்த்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த உயிரினை மாய்த்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக என் கண் முன்னாலேயே அந்த ஆற்றாமை தாங்காது இறந்து போன அடியார்கள் எந்த நெருப்பிலே பாய்ந்தார்களோ அந்த நெருப்பு இருந்தது, நெருப்பும் உண்டு, கண் முன்பாக நெருப்பும் உண்டு. யானும் உண்டு இருந்தது உண்டு அப்படின்னு பிரிக்கலாம். நெருப்பும் உண்டு, யானும் உண்டு, இருந்ததும் உண்டு. அந்த உம் வந்து அங்க இல்ல. அப்ப உண்மை வந்து எல்லா இடத்துலயும் வராது. இந்த செய்யுள்ல வந்து எழுத்து அதிகமாயிடுங்கிறதுனால நெருப்பும் அப்படிங்கறது ஒரு உண்மை இருக்கு, யானுங்கிறது ஒரு உண்மை இருக்கு. அதே போலவே இருந்ததும் உண்டு அப்படின்னு அந்த உண்மையை கொண்டு வந்தீங்கன்னா நெருப்பும் இருக்கு, யானும் இருக்கின்றேன். உண்டு என்ற சொல்லும் இல்லை என்ற சொல்லும் தன்மை முன்னிலை படற்கை மூன்றிலும் வரும். நானும் உண்டு, நீயும் உண்டு, அவனும் உண்டு. யானும் உளேன், நீயும் நீரும் உள்ளீர், அவரும் உள்ளார் என்று வரணும். ஆனால் உண்டு இல்லை என்ற இரண்டு குறிப்பு வினைமுற்றுகள், குறிப்பு வினைமுற்றுகள் தன்மை முன்னிலை படற்கையிலே பொதுவாக வரும். யானும் உண்டு, நீரும் உண்டு, அது ஒருமை பன்மைக்கும் பொதுவாக வரும். அவர்களும் உண்டு, அவனும் உண்டு, ஒருமை பன்மை கூட கிடையாது. அப்ப உண்டு என்பதை எங்க வேணா பயன்படுத்தலாம், இல்லை என்பதை எங்க வேணா பயன்படுத்தலாம். அவன் இல்லை, அவள் இல்லை, அவர்கள் இல்லை, யான் இல்லை, மதி இல்லை, அப்படின்னா இல்லை அல்லை என்ற சொற்கள், உண்டு என்ற சொற்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவாக பயன்படுத்துவது வழக்கமாக வந்துவிட்டது. இப்ப யானும் உண்டு, நெருப்பும் உண்டு, யானும் உண்டு, நெருப்பில் விழாமல் யான் இருந்ததும் உண்டு. நெருப்பிற்கேன்னு பயன்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும், பயன்படுத்தவில்லை. அந்த நெருப்பினை நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. நெருப்பும் இருந்தது, யானும் இருந்தேன், அதில் விழாமல் தான் தனியாகத்தான் இருந்தேன், விழாது இருந்தேன் என்று ஒரு பொருள். அதை விட சிறப்பா சொல்லலாம், நெருப்பும் உண்டு, யானும் உண்டு இருந்ததுண்டு. நெருப்பிலே விழாமல் உண்டு இருந்ததுண்டு. நெருப்பிலே விழுந்து இறைவனோடு சேர்வதை விட சாப்பிட்டு உயிர் வாழணும் என்று நினைத்து அந்த நினைப்போடு இந்த உடலே தேங்கி விட்டது உண்டு. நெருப்பும் உண்டு, யானும் உண்டு இருந்தது உண்டு, உண்டு இருந்ததும் உண்டு. அது ஆயினும் அவ்வாறு இருந்தாலும் பெருமானே இதற்கு மேலாக கூட எனக்கு உண்டால் விருப்பும் உண்டு என்று சொன்னால் அதை யார் நம்புவார்? நெருப்பும் உண்டு, யானும் உண்டு, இருந்ததும் உண்டு, அது ஆயினும் இதில் இத்தனை இத்தனையும் எல்லாம் முழு பூசணைக்காக சோத்துல மறைக்க முடியாது. அது ஆயினும் விருப்பும் உண்டு, நின்கண் நின்னிடத்திலே, எண்கண் எனக்கு, நின்பால் என்பால் அப்படிங்கறதுல அந்த எண்கண்கிற கண்கிறது நான்காம் வெற்றி பொருளை தருகின்றது. உன்னிடத்திலே எனக்கு அன்பும் உண்டு, அந்த நெருப்பும் உண்டு, அதில் நான் விழாதிருந்ததும் உண்டு. எனக்கு நின்பால் அன்பும் உண்டு என்று சொன்னால் எப்படி இருளும் உண்டு ஒளியும் உண்டு ஒரு இடத்திலிருந்து யாராவது பார்க்கலாம்? ஒளி இருந்தால் இருள் இருக்காது. அந்த ஓரிடத்திலேயே ஒளியும் உண்டு இருளும் உண்டு என்று சொன்னால் யார் ஒத்துக்கொள்வார்கள் என்பது என்ன விச்சையே என்று நான் சாதிப்பது என்ன மாயாஜாலம்? யாரை ஏமாற்றுவதற்காக இவ்வாறு செய்கின்றேன்? உன்னை போய் ஏமாற்ற முடியுமா? ஆகிய பெருமானே அந்த நெருப்பிலே விழாது விழாது நான் உண்டு உடுத்தி இருந்தேன். அப்படி இருந்தும் பெருமானே உன்னிடத்திலே எனக்கு மெய்யான அன்பு உண்டு, உன்னை வந்து அடைய விரும்புகின்றேன் என்று நான் ஏதோ வாயினாலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் அதனை யார் நம்ப போகிறார்கள் என்பது என் அவிச்சையே என்பது என்னுடைய அறியாமையே என்று சிலர் பொருள் செய்கிறார்கள். என்பது என்ன விச்சையே என்பது என்ன மாயை என்பது என்ன வித்தை? வித்தை காட்டுறான்னு சொல்றோம் இல்லையா? அதாவது அவன் ஏமாற்றுகின்றான், மாய வித்தை, ஏமாற்று வித்தை என்று சொல்வது என்ன ஏமாற்று வித்தை? இவ்வாறு உன்னையே ஏமாற்ற நான் கற்றுக்கொண்டு விட்டேன் என்று தன்னையே நொந்து கொள்கின்றார் என்று பார்க்கின்றோம். இதுதான் திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசத்துக்கு உருவாக. ஏன்னா இதை போலெல்லாம் உணர்ச்சியோட இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியாத கடவுள் எல்லாம் பெருமானிடத்தில் அப்படி கரைந்து போகின்றார். உண்மையான அன்பு கொண்ட நெஞ்சம் என்பதனால தனக்கு சீதும் அன்பே இல்லை என்பது நினைக்கின்றது. அது எப்படி நினைக்கின்றதுன்னா தனக்கு அன்பு சுட்டுக்கூடாலும் வராதுன்னு நினைச்சிடாது. பெருமானே வந்து அப்படிலாம் கிடையாது, நீ என்னுடைய அன்பன் தான் என்று எடுத்து எடுத்துக்கொண்டால் வழியா அவர் இந்த புலம்பரம் விடமாட்டார். என்ன மிச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு இணை வைத்தா என்று சொன்னார். இந்த உலகத்திலே பொய் என்பது வித்தில்லாமல் அழிந்துவிடக்கூடாது. பொய் என்ற செடியும் வளரணும், அதற்கென்று ஒரு வித்து வேண்டும் என்று சொல்லி பெருமானே என்னை இங்கு விட்டு வைத்து போயிருக்கிறாய். என்ன, நான் வேறு இல்லை, பொய்மை வேறு இல்லை, தலையிலிருந்து கால் வரையும் பொய்யன் நான், என்னை போன்ற பொய்யர்களை உலகம் பார்த்ததில்லை. ஆகவே பொய் வாழ வேண்டும் என்பதற்காக பெருமான் என்ன பண்ணிருக்கிறாரு, என்னை சேர்த்துக் கொள்ளாமல் உலகத்தை விட்டு வைத்திருக்கிறார் என்று சொன்னார். அதையெல்லாம் தொடர்ந்து நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பார்ப்போம். எனக்கு சில வேலைகள்லாம் இருக்கு. நான் வந்து நாளைக்கு எங்க வீட்டுல விசேஷம், அப்புறம் திங்கட்கிழமை அன்னைக்கு திருவாதிரை, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் ஊர்ல இல்லை. புதன்கிழமை அன்றைக்கு நம்ம பேசுறது வந்து விச்சிக்கெடு போய்க்காது என்ற பாடலை புதன்கிழமை என்று நம்ம பார்த்தோம். புதன்கிழமை வந்து சிறுத்தை நான் குரு பூஜை இருக்கு. திங்கட்கிழமை ஐயா வீட்டு சிறப்பு ஒன்று இருக்கு, ஐயா சொல்லுவாரு.
1: ஓம் நமசிவாய. யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
2: கருவூர் தேவர் அருளிய ஒன்பதாம் திருமுறை முதற்பகுதி திரு இசைப்பா.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை, தலைப்பு பண்ணின் தமிழிசை, பாடல் மருந்து வேண்டில் இவை, பாடியவர் தாராசுரம் பாலசுப்ரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தேவன் குடி சம்பந்தம் நாயனாருடையது. மருந்து வேண்டும்

0: ஓம் சிவாய நம. சைவம் தாட்டார்களின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த கொல்லிப்பண்ணிலே அமைந்த 6வது திருப்பதிகம் திருப்பங்கீலி பண்பரிசிலே 36வது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய 27வது திருப்பதிகம், புணர்ச்சி 10, திருப்பெருந்துறையில் அருளிய அத்துவித இலக்கணம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் பாடிய இப்பதிகம் மோகனமாகிய பண்ணில் பாடப்பெறுகின்றது.

0: பலம்.
1: இதுல மாமி எல்லாம் மாப்பிள்ளை நேரா பேசுறது இல்ல அந்த காலத்துல. எனவே கதையை முக்காலும் அடைச்சுக்கிட்டு என்னமோ பொண்ணெல்லாம் பொண்ணை எப்படி வளர்த்தோம், சின்னஞ்சிறுசுல இருந்து எல்லாம் ஒன்னோட ஒண்ணு, சின்னஞ்சிறு பொண்ணு ஒண்ணு தெரியாது, எல்லாம் அரியா பாலகன் பாவம். ஏன்னா அம்மாவுக்கு அப்படிதான் வரும், எவ்வளவு நாள் ஆனாலும் அரியா பாலகன், ஏதாவது தப்பு தவறு செஞ்சாலும் கூட அப்படின்னு இங்க சொன்ன உடனே, நான் பாத்துக்கிறேன் மாமி, கவலைப்படாதீங்க மாமி அப்படி சொல்லணும், மக்கு மாதிரி செவ்வாய் மாதிரி இருக்கக்கூடாது. அதனால நான் பாத்துக்கிறேன் மாமி, கவலையே பட வேணாம் மாமி, நான் மாசம் ஒருத்தர நான் எல்லா பாப்பாவும் அழைச்சிட்டு வரேன் மாமி அப்படின்னு தன்னிலேயே நிக்கிறா. இவெல்லாம் வளர்த்தவங்க கவலைப்படாதீங்க மாமி, நான் ஒவ்வொரு மாசம் வந்துட்டு போறேன் அப்படிலாம் சொன்னி அழைச்சிட்டு போனோம். யாரு 27 பொண்ணு போனா என்ன பண்ண, ரெண்டே ரெண்டு பெண்ணை தான் ரொம்ப அவனுக்கு காதல், யாரு ரோஹிணியும் அப்படி யாரு கார்த்தி, இந்த ரெண்டு பொண்ணும். இதுக்கு மட்டும் இப்படியே என்ன பண்ணுவான்னு கேட்டா, சாயந்தரம் வாங்கும் போது பூ வாங்கும் போது நல்ல இன்னைக்கு இருக்கிற அரும்பும் இருக்கும், கீமுல இருக்கிற பூவும் இருக்கும், கீமுல ஏமாந்துடப்படாது. நீங்க மாயவரம்லாம் பாத்தீங்கன்னு சொன்ன, ஐயா பூ பூ பூ பூங்க, என்னது கீமுல இருக்கு, நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா அப்படியே கண்ணகரேன்னு கழுவி போறோம், அதனால சிட் டவுன் வேணாமான்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துட்டு இருக்கும் போது இன்னைய அரும்பா இருக்கிறத வாங்கணும், அப்பதான் நாளை ராத்திரி இருந்து மறுநாள் காலையில அலரும் பெருமானுக்கு வச்சுட்டு அவங்களும் பயன்படுத்திக்கலாம். இது அளந்த போக கூடாது. என்ன பண்ணுவான், இந்த ரெண்டு மனைவிக்கு வாங்கும் போது மட்டும் அரும்ப வாங்கிக்கிட்டு என்ன தண்ணி எல்லாம் நினைச்சு நல்ல புது இலையில கட்டி வாங்கிட்டு போவான். அந்த மற்ற 25 இருக்கு பாருங்க, சரி என்ன மேலும் பாரு 25 மேலும் கூடப்பா, அவன் பாவம் 25 மேலும் சொன்னவன் முந்தா நாள் நாலா நாள் பூவெல்லாம் சேர்த்து 25 மேலும் தரும், அது அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவான் பாவம். அது என்ன பண்ணுவோம் கேட்டா, இது என்னடி இது, இது என்னைக்கு கட்டின பூடி, போன ஆனி மாசம் கட்டினது, ஓ இந்த ஆனி மாசம் வரைக்கும் தண்ணி தெளிச்சு தெளிச்சு தெளிச்சு இப்படி இருக்குது, இது மட்டும் என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நேற்று தினம் அப்படி இருக்கும். இதே போல ஒரு புடவை எடுத்தா இடம் எடுத்தா எங்கேயாவது போறதுன்னா கூட அந்த ரெண்டு பேரும் திருவண்ணாமலை போலான்னு பாக்குறேன்னு சொன்ன உடனே, சரின்னு கார்த்திகை ரோகிணி ரெண்டு பேரும் நீங்க அந்த நம்ம இது கல்யாணத்துக்கு அந்த புடவை கட்டிட்டு நீங்க வாங்கன்னு சொல்லும், மற்ற 25 என்ன பண்றது சிவை சிவை இங்கே கிடையாது. இப்படி ஒரு பண்ணான், அதெல்லாம் பார்த்தோன்னே இந்த 25 பொண்ணுகளும் நேராக போய் அப்பாகிட்ட இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, அந்த ரெண்டே அக்காளுக்கு தான் எல்லாம் செய்கிறார் அவர், எங்களுக்கெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. இவன் கொஞ்சம் கோவம், மாமா அன்புடைய மாமனும் மாமியும் நீன்னு சொன்னார் அவர், நான் நாவுக்கரசர் தேவாரம் படிக்கலவன், என்ன பண்ணுறது, இல்லைன்னா அன்புடைய மாமனாக இருப்பான், இது நாவுக்கரசர் தேவாரம் படித்தா தானே படிக்கலை, அதனால பார்க்கறேன் அப்படியே அந்த வயசு என்ன அப்படின்னாரு. என்ன செய்யறது, சரி அப்படியான என்ன பண்ண கேட்டா, 16 நாள் வளர்றவன் 16 நாள் தேயறான்ல, தேஞ்சே போக்கடுவது, தேஞ்சே போக அது வரைக்கும் நல்ல தவம் பண்ணுவேன், பின்னாலதான் உருப்படா போனான் தக்கன் நல்ல தவம். அதனால ஏன்னா இது செய்ய நடக்க நடந்துருது, பார்த்தா 16 கலை என்னன்னு கேட்டா, இதோ 15, 14, 13, 12 ஏச என்னைக்கு அம்மாவாசைனார், நாளைக்கு தான் அம்மாவாசைனா, என்ன அர்த்தம், முழு 15 பார்த்தா அந்த பையன் இங்க போனா அங்க போனா, ஐயா இந்த மாதிரி என்ன காப்பாத்துக்கான, அடுத்து விட்டு ஆம்பளைய பாரு, அடுத்து விட்டு ஆம்பளைய பாருன்னு சொல்லி எங்க ஸ்ரீவுண்டத்துக்கு முதல்ல போச்சு, ஓம் நமோ நாராயணாய அங்க போச்சு. போனோடனே அதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் தலையிடுறது இல்லப்பா, அடுத்து விட்டு ஆம்பளைய பாருங்க, நீங்க ஆம்பளை தானே புருஷோத்தமன்னு சொன்னாங்களேன்னு, அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம் நீ போ, எங்கிட்ட முடியாது அப்படின்ட்டு. இதுவே அப்பா சொன்னவன பெருமா என்ன பண்ணுவான், ஜீவ ஜீவ எங்க அப்பாவே அப்படி சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ண போறேன்ட்டான். பார்த்தான், ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் கரையோரத்திற்கே ஓடினான், பாத்தீங்கன்னா ஓடினான் ஓடினான் தேவருமானுடைய திருவடிக்கே ஓடினான், என்னப்பா அப்படின்னார். இது மாதிரி மாமா செஞ்சுட்டாங்க அப்படியா அப்படின்னு எடுத்தார் தலையில வச்சுக்கிட்டு, வச்சுக்கிட்டு என்ன சொல்லிட்டாரு, முன்னே சொல்லியிருக்கிறேன் வச்சுட்டு, இது மாதிரி நீங்க வந்து உங்க ஊடு மாதிரி நீங்க இருந்துக்கலாம், எப்போ நீ பாட்டு நடக்கலாம் போலான்னா, நில உலாவிய நீர்மாலி வேணியன் உலாவரானா சேர்க்கல, எதிரா அவர் சடையாச்சு அடுத்து விடாச்சே நம்மூடா, அதனால அவரை எதுன்னு கேட்டுக்கிட்டேன், உங்க ஊடு மாதிரி மதிப்பா அப்படின்னு கேட்டது, அதனால இவனுக்கு ரொம்ப பெரிய குஷி, நில உலாவிய நீர்மலி வேணி இப்படி வச்சுக்கிட்டார். தெரிஞ்சது இது தக்கனுக்கு, பார்த்தான் அந்த தக்கனுக்கு மகளாக பிறந்தவது நம்முடைய அம்மா, யாரு? உமையம்மையா மகளாக பிறந்தார். அந்த மகளுக்கு வந்து என்னன்னு கேட்டா, வயிறு வந்த உடனே எல்லாம் நான் யார கல்யாணம் பண்ணிக்குவேன்னா சிவபெருமானை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லும் போது சரின்னு இருந்தது. கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னே நம்ம ஐயா யாரு? சிவபெருமானே நேரா போய் அழைச்சிட்டு வந்துட்டு. ஆகவே அப்பா பண்ணதுக்கு பிறகுதான் தம்பி பண்ணி இருக்குது. எங்க தினைப்புணத்துல போய் அதான் எல்லாம் விஷயம் எல்லாம் இப்பதானே தெரியுது. ஒவ்வொரு நீங்க நோண்டனாதான் தெரியுது சார், அப்பதான் தெரியுது. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ நோண்டப்படாது சார்தானும் விட்டுணும் அல்லவா. ஏன் இந்த ரெண்டாவது தம்பி போயிடுச்சு தினப்பணத்துக்கு? அப்படி ஒரு பாரம்பரியமே இல்லையன்னா பெரிய எடுத்து விஷயம் அதிகமா பேசாதீங்க. என்ன அப்பாவே ஒரு காலத்துல அப்படி அழைச்சிட்டு வந்தவர் தான் தக்கன் மகளை. யார அப்பாவுக்கு தெரியாமையா? ஆமா, அதனாலதானே அதனால இருக்குது. தக்கன் பார்த்தான் இந்த பெண்ணை வேற இந்த மாதிரி வந்து எல்லாரும் அறிய திருமணம் பண்ணி நேனாவையா சொன்னா, நான் வந்து 25 நாள் வச்சு திருமணம் அல்லவா. ஒரு நாள் மாப்பிள்ள வந்து ஸ்கூட்டர்ல, ஒரு நாள் 100 நாள் இப்ப வச்சுக்கோ நல்ல அருமையான பெரிய சைக்கிள்ல, ஒரு நாளைக்கு மாருதி கார்ல, ஒரு நாளைக்கு அம்பாசடர்ல, ஒரு நாளைக்கு தேர்ல, ஒரு நாளைக்கு குதிரையில, ஒரு நாளைக்கு யானையில, இப்படி அழைச்சி 27 நாள் செஞ்சு கல்யாணம் பண்ணி நினைச்சிருந்தேன். தெரியாம புக்கு நினைச்சிட்டு இருக்க, அது ஒரு கோபம். இந்த மாப்பிள்ளை இந்த மாதிரி தான் சமைச்சது எடுத்து தலையில வச்சுக்கிட்டாரா? இது ஒரு கோபம். என்ன பண்ணார்? ஒரு வேள்வி செய்யப்பா அப்படின்னார் பிரம்மாவை கூப்பிட்டு. என்ன வேண்டினர்? இங்க யாருக்கு முதன்மைன்னு கேட்டா அந்த ஆள் இங்க வரப்படாது. எந்த ஆளு? அந்த ஆள் தான் சிவபெருமான். அந்த பொண்ணு வரப்படாது. அப்படி ஆக வேண்டிய ஆரம்பிச்சது. வேண்டிய ஆரம்பிச்சா எல்லாம் பெருமா திருமாலாம் இருந்து எல்லாம் செய்தாங்க. இருந்தா அதுல என்ன தெரியும்? என்ன மாதிரி வேள்வி? இது அவ வேள்வி அல்லவா, சிவ வேள்வி அல்ல, அவ வேள்வி. அதனால ரெண்டு கடா கடா போக்குவரத்து எல்லாம் கூட அதுல பயன்படுத்தினது. இந்த மாதிரி முடிஞ்ச உடனே இவங்க எல்லாம் திருமால் இருமால் பெருமாள் எல்லாம் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு அதை பரிமாறினாங்க. எது அந்த பிரசாதம் இல்ல, இந்த பிரசாதம் பரிமாறினாங்க. ரொம்ப அருமையா இருக்குன்னா, ரொம்ப நன்னா இருக்குன்னா அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. ஐயா இது என்ன யாகத்துல வந்ததோன்னும், சாதாரண கடையில வந்ததுன்னா சாப்பிடப்படாது, இது யாகமோன்னும் வேதம் சொல்லியில வளர்த்திருந்தோம், அதனால பரவாயில்ல நன்னா இருக்குன்னா அப்படின்னு. இந்த நேரத்துல வீரபத்திர வந்த யாரு? பெருமானுடைய ஏவலா வீரபத்திர. இது பார்த்த எல்லாம் நன்னா இருக்கு, ஒன்னும் இருக்குல்ல. பார்த்த உடனே சூரியங்க உட்கார்ந்து தின்னான். ஒரு குடுத்தாரு ஒருவரை 32 பல்லும் போட்டுது எல்லாம் உண்மையா போட்டான். அப்புறம் இப்படி ஒவ்வொன்னு அப்படி ஆனவனு பார்த்தாங்க திருமாலானாரு. நன்னவர் நன்னா இருக்கோன்னு அப்படின்ல, நன்னாவது இருக்கும் ஒன்னாவது அங்க பாத்தியோன்னோ அப்படின்னு எல்லாம் போட்டுது. எங்க வீட்டுக்கு போட்டுது. இதெல்லாம் ரொம்ப அருமையா திருவாசகத்துலதான் அருமையா சொன்னது.

மூலையிலிருந்து கடைசி ஏரியால அக்னி சாப்பிட்டுட்டு இருந்தான், நெருப்பு நல்ல அக்னி சாப்பிட்டு இருந்தான். அவன் என்னன்னு கேட்டா, அது பாட்டுக்கு அடிக்கிற இடத்துல அடிக்கிட்டேன், நான் பாட்டு ஒரு மூலையில பச்சை தின்னுப்படுவோம்னு சொல்லிட்டு அதை வலிச்சு, எது என்ன இருந்ததோ தெரியல, பாயசம் வயசமோ என்னமோ, அதை அப்படியே அப்படி திரட்டி அப்படி உருட்டி இப்படி உள்ள தள்ளிடலான்னு பார்த்தான். இப்படி எடுக்கிறான் பாருங்க, அந்த பட்டார்னு ஒரு அருவா வந்து இந்த கையில இருக்கிறது ஓட போடுது. வெய்யவன் அங்கி, வெய்யவன் தெரியுமல்ல அக்னி பாத்தீங்களா, அக்னிங்கிறது வட சொல். ஆனால் திருவாசகத்துல வெய்யவன், வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தடிந்தான் என்று உந்தி பெற, கை அப்படியே கழுவு. இப்படி எல்லாம் ஒருத்த கொடுத்த ஒன்னர் இந்திரம் பார்த்தான். இதெல்லாம் அங்க கைவட்டு கால் வட்டு நம்மளால பட முடியாத பையன், ஜோக் பையனா இருந்தாள், அதனால பார்த்தேன். பொக்குன்னு ஒரு குயிலானா, குயிலாகி ஒரு மரத்துல மாரி உட்காந்துட்டான் ஆரம்பிச்சுட்டான். எப்படித்தான் முன்னாடி ஒலியும் ஒலியும் எடுத்தாரோ மணிவாசகர், வேற யாருமே இப்படி செய்யல. 12 திருமுறையில இந்த மாதிரி கிண்டலா சொன்னது தக்கன் வேலையை திருவாசகம் தான். புரந்தரனார் ஒரு, புரந்தரனார் இந்திரன், புரந்தரனார் ஒரு பூங்குயில் ஆகி நின்று மறந்தனில் ஏறினார் துந்தி பர. யாரு இந்த பொடுசுகள் பாடுது, 8 வயசு பெற்றது பரி இந்திரனுக்கு வந்த வாழ்வு எப்படி போனான்னாரு. அந்த பாருடி மரத்து மேல குயிலா, புரந்தரனார் ஒரு பூங்குயில் ஆகி நின்று மறந்தனில் ஏறினார் துந்தி பர. இன்னொருத்தி அங்கிருந்து வந்தா, அவர் யாருடி புரந்தரம் புரந்தரங்கிறீங்கன்னாரு. அரைஞ்சு விடுவேன், வந்தா முன்னே வரணும், கடைசியில கடைசியில வர்ற அப்படி ஒருத்தி வந்துட்டே இருந்தா பாவம். கடைசியில வந்து ஏதேனும் ஒரு சின்ன வேணா அப்படி போடுவார் இல்ல. அவர் யாருடி அடையம் தெரியாதுன்னு தாண்டி கேக்குறேன், நீங்க எல்லாம் முன்னே வந்துட்டீங்க, நான் கொஞ்சம் பின்னால் வந்துட்டேன், எதுனாலும் என்ன போட்டுது அதனால தெரியல. மக்கு தேவர்களுக்கெல்லாம் தலைவன் சொல்றீல்ல இந்திரன், அவன் தாண்டினர் அவனுக்கு அடி இந்த கதி குயிலா போனது. வானவர் கோன் என்று உந்தி பெற அடே அம்மா இப்படி எல்லாம் சொல்ல. அதுல இன்னொரு பாட்டு அடிக்கடி சொல்லியிருக்க, ஆ திருமால்ங்கிறது யாரு சம்பந்தி இல்ல. ஆ திருமால் அவிர்பாகம் கொண்டன்று, அவரு தான் சாப்பிட்டுட்டார், அதனால முத பஞ்சல சாப்பிட்டாருன்னு தெரியுது இப்பதான் தெரியுது. முத பந்தியில அதுக்குள்ள வல்ல போல இருக்குது, சாப்பிட்டு கூடு பக்கணும். ஆ திருமால் அவிர்பாகம் கொண்டன்று, இந்த ஆளுதான் சாப்பிட்டதாகவே திருவாசத்துல இருந்து, அதனால முத பந்தின்னு வச்சுங்களேன் வச்சுங்களேன் பெண்ணு தக்க நாளுக்கு வந்து இல்லைன்னு கோர்ட்டு போக போறானா, முன்ஜாமீன் வாங்கிட்டு போறோம் அப்படியே வந்து வரலச்சு ஜட்ஜ மாத்துங்கிறோம். முருகா முருகா, அதனால அதனால நம்ம எல்லாம் கோர்ட்டுக்கு போறதே கிடையாது. ஏன் இத்தனை கூத்து இருக்குன்னு தெரியுது, இப்பதான் எல்லாம் தெரியுது அப்படின்னு. எனவே அதனால ஆ திருமால் அவிர்பாகம் கொண்டன்று, போன ஆளுதான் சார் திரும்பி இந்த பக்கமே திரும்பல, ஆளே காணாம் அப்படின்னாரு. என்னாச்சு அடிக்கடி வருவாரு நம்ம திருவண்ணாமலைக்கு, கிரிபிரசித்து வருவாரு இல்லையே என்னது, மனுஷனே காணா, வேற எங்கேயாவது சும்மா அப்படி வந்து வந்து என்ன யாரும் விசாரிச்சுட்டு போவாரே அப்படின்னாரு. இல்லை அதுக்குள்ள அங்க இருந்து வந்தான், என்னத்தை பேசுறீங்க என்ன, இந்த திருமால் சார் அன்னைக்கு வந்து அந்த முதல் பந்தியில சாப்பிட்டு போன மனுஷன் இந்த பக்கமே காணாங்க அப்படின்னாரு. நீங்க ஒண்ணு தெரியாதா, ரொம்ப சீரியஸ் இல்ல, அது எப்ப இருந்து இங்க சாப்பிட்டு போனதுல இருந்துதான், இங்க சாப்பிட்டு போனார்ல நல்லபடி சாப்பிட்ட சாப்பாடு, மனுஷன் ஒரு கஞ்சி அரை டம்ளர் கிடையாது இப்போ, அது ஒரு வெறும் பச்சை தண்ணி. அய்யோ அப்படின்னாரு, பையன்லாம் வந்து வந்து பார்த்துட்டு போறான், என்னப்பா எப்படி இருக்குப்பா, யாரு மன்மதன், ரதி ஏமாமா எப்படி இருக்குமாமா, பரவாயில்லப்பா பரவாயில்ல, எங்களுக்கு எல்லாம் பையன் வந்து 10th முடிச்சுட்டான், +2 முடிச்சுட்டான், கல்லூரில சேர்க்கணும், அதுக்காக அங்க போக வேண்டியிருக்கு, ஜூன் மாசம் அல்ல அப்படின்னாரு. போ போ சேரு, ஏன் பாஸ் பண்ற வரைக்கும் அந்த தகராறு, பாஸ் பண்ண பிறகு எங்கே சேர்க்கறது, பிறகு எப்படி புஸ்தகம் வாங்கறதுன்னு. நேற்று ரெண்டு விட்டு போட்டுருந்தேன், ஒரு 1 hour மூட்டை பெரிய மூட்டையை வச்சிருக்க,
அதுல வந்து ஒருத்தர் கேட்கிறார், நல்லாதான் ஆனந்த உடலாம் விட்டு நல்லாதான் இருக்கு. ஏப்பா எங்க பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போகணும்.

அழகுல எவ்வளவு புஸ்தகம் வைக்கலாம், அதுக்காக ஒரேடியாவா மகாபாவிகள் என்னதான் பண்றீங்களோ போங்கப்பா. நீங்க நீ உங்க புஸ்தகத்தை பார்த்தோம்னு சொன்னா அவன் எப்படி பண்ண எஸ்எல்சிலேயே அவன் பெரிய உலக மேதையா இருக்கும்னு இல்ல தெரியணும். அங்க ஒண்ணும் இல்லையே, ஒரு வரியில என்ன நாலு தப்பு வருது, எந்த ரூனா போறதுன்னு தெரியல, எந்த இதுன்னு தெரியல, பெக்க பெக்கங்கிறான். தந்தி எழுதுறான்னா தந்தி யாரு ஒரு பிஎஸ்சி கேக்க கேக்குது எப்படி தந்தி எழுதுறதுன்னு தெரியல. பாத்தீங்கன்னா உங்க புஸ்தகம் அவ்வளவு பெருசு இருக்கு, இவ்வளவு பெருசு என்னத்துக்குடா வீணா பொருட்கள். ஆ திருமால் அவிற்பாகம் கொண்டன்று என்னாச்சினர் பொண்ணு பொல்லாம் வந்து வந்து பார்த்துட்டு போதும் ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ அமாவாசை பாட்டிதான் இப்படி போயிட்டே இருக்குது, ஏதோ வர்ற அமாவாசை வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சாதி இருந்தான் என்று உண்டி பர, ஏதோ தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ போகுதான், லிக்விடா போகுது, ஏதோ பால் ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு. அப்படி ஆச்சா? ஆமா, அன்னைக்கு சாப்பிட்டதுதான் அங்க எங்க தக்கன் வெளியில முதப் பந்தியில உட்காந்து அவ நம்ம நம்ம வழக்கமா வர்றவ யாருடி அப்படி எல்லாம் சொல்றீங்க என்ன, ஒரு அற பழியன்னு கொடுத்த, எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கடைசியில வந்து கேட்காத என்னது, சரி சரி நீ சொல்லு அப்படின்னு. சதுர்முகன் தாத என்று உந்தி பெற, ஒன்னையும் என்னையும் படைச்சானே பிரம்மா. ஆமா, அவங்க அப்பா, அவங்க அப்பாவுக்கு இந்த லட்சணமானார். ஆமா, எஞ்சிய வெள்ளித்தெரியல் காண்க. சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்தின்று, அப்படியாக அந்த தக்கன் வேள்வியில போய் இவங்க எல்லாம் கலந்து கொண்டாடலாம். ஆகவே கலந்து கொண்டு சாப்பிட்டது என்னாச்சுன்னு கேட்டா வாழ இல்ல சாவ திருவள்ளுவர். இது மணிவாசகர். ஏயா ஒரு வேள்வியில போய் அவிப்பாங்கலாம் சாப்பிட்டா நம்மள நீடூடி வாழ்வாங்கன்னாரு. அது சரி, முறையா செஞ்ச வேள்வினா சரி, சிவவேள்வி சரி, இது அவ வேள்வியாச்சேப்பா. சாவ முன்னாள் தக்கன் தகர்தின்று இப்படி தின்னாங்க. சரி, இந்த ஆடு வீடு இந்த மாதிரி சொன்னோன்னு டேஸ்ட் நன்னா இருக்கும்னு போயிட்டுதே, கடல்ல இருந்து நஞ்சு வந்தது, விஷம் வந்தது. அப்ப என்ன பண்ணாங்க? ஏ எல்லாம் கதவை சாத்து, கதவை சாத்து, எல்லாம் கதவை சாத்திக்கிட்டு விஷம் வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப சாப்பாடுன்னா முன்ன நின்றது, ஏதேன்னு கெடுதல்னா கதவை சாத்திவிடு, கதவை சாத்திவிடு, கதவை சாத்திவிடு. அப்ப கதவை திறந்து வச்சிருந்தது நம்ம சிவபெருமான் தான். என்னப்பா அப்படின்னார். ஐயா ஒரு பெரிய நஞ்சு உருட்டி திரட்டி அப்படி உருண்டையா வருதுங்க, இது என்ன தேவர்கள் எல்லாரையும் அழிச்சிடுங்களே, இப்படி நஞ்சு வருது அப்படின்னு சொன்னார். அப்படியா அப்படிங்க என்ன அப்படியாங்குது என்ன, அது அப்படியே கையில் எடுத்தார், ஒரு கடுகளவா உருட்டினார், உருட்டி அப்படி உள்ளதல்ல உள்ளதல்லோர் அப்படியே இருக்க. ஏன் அது இங்கேயும் போகல வெளியிலும் அல்ல, இங்க நான் தான் சொல்றது. இப்ப நம்முடைய உணவுகள்ல இவ்வளவு பெரிய இதெல்லாம் பண்றமே, என்னென்ன வித்தை எல்லாம் காட்டுறமே, ஒன்னு நீங்க வந்து வெளியில இருக்கலாம், ஒரு அல்வா துண்டோ மற்றதோ போட்டா, இல்ல ஒன்னு உள்ள போயிருக்கலாம், இங்க வை வைங்களை பார்ப்போம், அல்வா துண்டை இங்க வை வச்சு காட்டுங்களை பார்ப்போம். முடியாது, ஒன்னு போடும் உள்ள, இல்ல வெளியவே இருக்கு, இங்க வேணா அடங்கிட்டுக்கலாம், இங்கேயும் இருக்கக்கூடாது, இங்கேயும் போயிடக்கூடாது, இங்க இருக்கு தங்க வைக்கணும், ஒரு ஆளும் தங்க வைக்க முடியாது. அப்படி தப்பி தவிர தங்கிச்சுன்னு வச்சு கொட்டை விட்டுருவோம், தொண்டை அடைச்சிட்டு இருக்கலாம், அது இயல்பா இருக்காது. ஒரு கால் அப்படி இருந்து வச்சுங்க, தொண்டை அடைச்சிட்டு கரகரமா இருந்தாலும் போயிருக்கலாம், ஐயோ தொண்டை அடைச்சிட்டு இருக்குங்க பாவம் போயிட்டாமா. ஒரே ஒரு ஆள் தான் தொண்டையில வச்சுக்கிட்டு இருக்கிறாள், யாரு? நம்ம ஐயா. செயற்கு அரிய செய்வார் பெரியார், யாராலும் செய்ய முடியாத அரிய காரியத்தை அவர் செய்வார், அவர் தான் சிவபெருமான். இப்படி சாவ முன்னால் தக்கன் வேள்வி திகர் தகர்கின்ற சாப்பாடுன்னு சொன்ன உடனே திங்க சாப்பிட போயிட்டாங்க, ஆனா நஞ்சு விஷம்னு சொன்ன உடனே அடுத்து விட்டு ஆம்பளை கூப்பிடு, அடுத்து விட்டு ஆம்பளை கூப்பிடுன்னு போட்டு அல்லவா. நஞ்சம் அஞ்சி என்ன சொன்னார்? ஆ எந்த பெருமானி நீ காத்தால்தான் காத்தது, இல்லையானா போயிடும் என்று சொல்லி. அப்படி அவிதாயிடும், இப்படி இருக்கும்படியான யோகியதை உடையவர்கள்தான் எஞ்சியவர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம். அவங்க எல்லாம் யாருங்க? அவங்க எல்லாம் வேற யாரும் இல்லை, அவர் நம்மவரே. நம்மவர் நடத்தா எல்லாம் நம்ம ஆளுதான், வேற யாரு அப்படின்னு ரொம்ப கொச்சையா சொல்லலாம். இன்னொரு பொருள், நம்மவர் நம்போன்ற உயிர்களையே தவிர அவர்கள் இறைவர் அல்லர் என்று அர்த்தம். நம்மவர்னா என்ன அர்த்தம்?
ஒரு மலம் மும்மலத்தோடு இருக்கும்படியான உயிர் வர்க்கமே தவிர

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
3: திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த போற்றி திருத்தாண்டகம்.